நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 பாத்ரபத மாதம் 31 தேதி 2026 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 22 நாள் இன்று செவ்வாய்க்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் இன்றைய காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 47 நொடி.

முதன்மை அலுவலர் செய்த நாளொரு குரல். அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். தீவினை அச்சம் என்னும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவின் பொருள், ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடு இல்லாதவன் என்றறியலாம். ஆம் நேர்களே, ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடில்லாதவன் என்றறியலாம். செய்நெறி போதாரின் கூற்றல்லவாயுது. 210வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். நேர்களை, நமது நிலையம் இன்று வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று காலை 6:10 இனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 6:15 தெய்வீக ராகம். 6:35 ஒழுவர்களுக்கான செய்திகள். பொன்னாங்கண்ணி கீரை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். தேனீக்கள் இல்லாவிட்டால் என்னவாகும் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் மலரும் மொட்டுக்கள். வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரிளம் பருவத்தினரிடம் பெற்றோர் காட்ட வேண்டியது கண்டிப்பா கண்காணிப்பா குறித்து புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பயிற்சி மருத்துவ மையத்தின் மனநல மருத்துவர் எம் கஜலட்சுமி சிவராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்கள். இன்று காலை 7:25 நலமாய் வாழ. எபிலப்சி வலிப்பு நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சுகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகரோலா. 8:02-8:30 தகவல் தளம். காலை 9:00 அரங்கிசை. நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். உடன் வாசித்திருப்பவர் டாக்டர் டி பத்ரி நாராயணன் அவர்கள். ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜராவ் அவர்கள் மிருதங்கம். டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 10:02 கேட்டாலே இணைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு மழை நீர் சேகரிப்பு. பகல் 12:00 கலைகளின் சங்கமம் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம். சித்திரத்தின் முதற் பகுதி அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பனிசை மாலை எஸ் ஜானகி அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம். வாழ்வுரிமை மற்றும் தனிமனித சுதந்திரம் குறித்து புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆனந்தி அவர்கள். இந்த இரு நிகழ்ச்சிகளும் இதே நேரத்தில் 102.8 எஃப்எம் ரெயின்போவிலும். 2:15 என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு. மாலை 4:00 கண்ணன் வருவான் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை சங்கர் கணேஷ். கதை குருசாமி. வசனம் ஏ என் நாராயணன். இயக்கம் ஐ என் மூர்த்தி அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது தாய் என்று தொடங்கும் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. கை கொடுக்கும் காளான் சாகுபடி திருவள்ளூர் மாவட்டம். ஆரணி ஏ என் கௌதம் அவர்களுடன் நேர்முகம். ரோஸ்மெரி மற்றும்
தைம் ஆகிய நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர்

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
2: அன்பு இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் அற்புதமா ஒரு உவமையை சொல்றாரு. வண்பார்க்கண் வற்றல் மறந்தளிர் தற்று. பாலை நிலத்தில் ஏற்கனவே வற்றி போய் இறந்த மரம் தளிர்த்தா எப்படி தளிர்க்குமோ அதை போன்றதுதான் அன்பு இல்லாதவரது வாழ்க்கை. அப்ப வாழ்வில் சிந்தனை செய்து புவியை மேம்படுத்தும் ஒரு உயிரினமாக மனிதன் இருப்பதற்கு அன்புதான் அவனை தனித்துவமானவனாக மாற்றுது. அன்புனா என்ன அப்படின்றதுல இன்னும் நமக்கு புரிதல் இல்லாமல் இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளாக பல ஆயிரம் இலக்கியங்களில் அன்பு என்று பேசி சலித்து விட்டாலும் அதை புரிந்து கொண்ட ஒரு சமூகம் இன்னும் உருவாகலன்னு தான் நினைக்கிறேன். அன்புனா அப்சஷன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, கழுத்தை நெரிப்பது போன்ற அன்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அல்லது அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது குழந்தை வந்து என்னையே பாரு அப்படின்னு சொல்லலாம். அம்மா வந்து குழந்தையை வளர்ப்பின் போது ஒரு 5 நிமிஷம் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தாங்கன்னா அப்போதான் குழந்தை வந்து இல்லாத தேவைகளெல்லாம் அம்மாட்ட போய் சொல்லும். அதை போன்றதா அன்பு இல்லை, ஒரு சுய தேவைக்காக பயன்படுத்தி கொள்வதா அன்பு அப்படி இல்லை. இது எதுவுமே இல்லை. செருக்கு இல்லாமல் இருப்பது தான் அன்பு, தன்னை இழப்பது தான் அன்பு, தன் கைகளால் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க நீட்டி தர்றதுக்கான ஒரு புரிதல் தான் அன்பு. திரும்பி வள்ளுவருக்கு தான் வர வேண்டியது இருக்குது, ஏன்னா அவர் தான் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. நட்புல கூட ஒரு குரல் இருக்கு, இணையர் இவர் எமக்கு இன்னம் யான் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. இவர் எனக்கு இப்பேற்பட்டவர், இவரும் நானும் அப்படி அப்படின்லாம் நீங்கள் பாராட்டி புகழ்ந்து உங்கள் நட்பை சொல்லிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த நட்பின் மதிப்பு குறையும் அப்படிங்கிறார். அப்போ பேச்சை குறைக்க வேண்டியது ஒரு அன்பின் புரிதல் தான் வந்து அன்பின் பாண்ட் அந்த இதை வந்து உறுதிப்படுத்துது. இது ஒரு புறம் யோசித்தால் ஒரு கேளிக்கையாக தோணலாம், என்ன அப்படி எதுவுமே சொல்லாமல் எதுவுமே அன்பே காட்டாமல் வெளிப்படுத்திக்காமல் இருந்து எதுக்கு அந்த அன்பு, அப்படி ஒரு அன்பே தேவையில்லை அப்படின்னு மனசில் ஒரு இது தோணலாம். நான் அப்படி குறிப்பிடலை. ஒரு அன்பு வந்து ஒரு துறவு மனப்பான்மையில் மட்டுமே இருக்கணுன்ற மாதிரி ஒரு அன்பை நான் சுட்டலை. அன்பிற்குண்டோ அடைக்குந்தாள்னு சொல்கிறார் இல்லையா, நான் அங்கேயும் வர்றேன். அன்பு என்பது அப்படி பொத்தி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பொங்கி குழந்தைய மீது செலுத்தும் அன்பு, தன் இணையரின் மீது செலுத்தும் அன்பு எதற்குமே தடை இருக்கணும் அப்படின்ற பொருளை நான் சொல்லலை. பொங்கி பொழியுங்கள், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் 90% அன்பு புரிதலால் ஆயிருக்கணும், 10% தான் அடைக்கும் தாளற்ற கொந்தளிப்பால் ஆயிருக்கணும். அப்போ தான் அன்பு வந்து ஒரு வண்ணமயமான சோலை போல பூத்து குலுங்கும். சரி, அன்பில் ஒரு பகுதி வந்து கழுத்தை நெரிக்கும் அன்பாக இருக்குது, அது வந்து அன்பே அல்லன்னு சொல்லியாச்சு. இன்னொரு புறம் தன்னை இழக்கும் அன்பாகவும் அதே சமயத்தில் அன்பை பொழிந்து கொள்வதற்கும் அங்கே இடம் இருக்குது அப்படின்ற ஒரு அன்பு சொல்லிட்டேன். இப்போ இந்த அன்புக்கு நம்ம எப்படி சென்றடைவது, அதுக்கு சில படி

நிலைகள் இருக்கு. அதுக்கு சில விஷயங்களை போக போக செருப்பை கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போற மாதிரி செருக்கை கழட்டி விடணும். செருக்கு என்பது தலையில் இருக்கும் செருப்பு, அதை நீங்க வெளியிலே விட்டுறணும். எடுத்துக்காட்டா அதுவும் எப்படிப்பட்ட செருக்கு அப்படின்னா இரண்டு வகை இருக்கு. ஒன்னு ஞானச்செருக்கு, அதை நீங்க விட்டுறணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்னு மடச்செருக்கு, ஞானம் இல்லாத வெறும் செருக்கு, அதை நீங்க வெளியே தான் விட்டே ஆகணும். அப்ப ஒரு அன்பு எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, காமத்துப்பாடல ஒரு குரல் இருக்கு, வாழணும் இன்னும் செருக்கு. காதல்ங்கிறது சேர்ந்து வாழ்வோம் என்ற செருக்குங்கிறாரு, அது அன்புன்னு அவர் சொல்லல. நீ உனக்கு செருக்கு இருக்கணும், சேர்ந்து வாழ்வோம் என்ற செருக்கு. அதை போல நன்னயம் என்னும் செருக்கு அப்படிங்கிறாரு, அந்த செருக்கெல்லாம் வச்சுக்கோயா அப்படிங்கிறாரு. அவரு மொத்தமா செருக்கை கழட்டி போட்டீங்கன்னா நீ டெட் பாடி, அது வேண்டாம். வாழணும் என்னும் செருக்கு, நன்னயம் என்னும் செருக்கு, அப்புறம் அள்ளி தருவது வள்ளியம் என்னும் செருக்குன்றாரு. நீ அன்பை வந்து அள்ளி தரணும், இந்த செருக்கெல்லாம் வச்சுக்கோங்கிறாரு. அப்ப எப்படிப்பட்ட செருக்கெல்லாம் நீ வச்சுக்கணும், அது புரிதலோட சேர்ந்த அன்பா எப்படி மாறும் அப்படின்றதும், எப்படிப்பட்ட செருக்கெல்லாம் ஓரம் கட்டணும், அதாவது யான் எனது என்னும் செருக்க தூக்கி போடுங்கிறாரு. முதல்ல நான்

0: என்னும் செருக்கு, நன்னயம் என்னும் செருக்கு, அப்புறம் அள்ளி தருவது வள்ளியம் என்னும் செருக்குன்றாரு. நீ அன்பை வந்து அள்ளி தரணும், இந்த செருக்கெல்லாம் வச்சுக்கோங்கிறாரு. அப்ப எப்படிப்பட்ட செருக்கெல்லாம் நீ வச்சுக்கணும், அது புரிதலோட சேர்ந்த அன்பா எப்படி மாறும் அப்படின்றதும், எப்படிப்பட்ட செருக்கெல்லாம் ஓரங்கட்டணும், அதாவது யான் எனது என்னும் செருக்க தூக்கி போடுங்கிறாரு. முதல்ல நான் எனக்கு அப்படிங்கிறது மகா பாவம், அதுதான் பெரும் செருக்குங்கிறாரு, அதை முதல்ல தூக்கி போடு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, முதல்ல ஒரு இருவர் இடையிலோ இல்லை இரு குழுக்கள் இடையிலோ அன்புன்றது செருக்கற்றதாக பழக வேண்டும். முதல்ல இந்த பழக்கம் பழக பழகத்தான் அன்பு என்பது ஒரு சிற்றினம், சின்ன சின்ன மொழி இனம் வட்டாரம் போன்றத கடந்து, தேசங்களை கடந்து, சிற்றினங்களை கடந்து, வள்ளலார் சொன்னதை போல வள்ளுவர் சொன்னதை போல ஒற்றை அன்பாக அது வந்து கலக்க முடியும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலுவலர் செய்த நேரம் 6:15. இன்றைய புதிய நாளை வரவேற்க நல்ல சிந்தனை பெற இறைவனின் நாமங்களோடு ஆன்மீக காற்றலையில் வரும் இது தெய்வீக ராகம். தொடக்கமாக சோழமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல்.

எழில் குன்றாத தமிழ் மந்திரம், ஆறு எழுத்து மந்திரம், அச்சத்தை போக்கும் எளிய மந்திரம் ஒலித்தது பாடல் வழி. நேரம் 6:20. அடுத்ததாக தெய்வீக ராகத்தில் விமலா டைட்டஸ் குரல்களில்.

கர்த்தரின் கிருபைகள் பல கேட்டோம், தொழுதும் நம்பிக்கை பெற ஒழித்த பாடலது. நேரம் 6:24. அடுத்ததாக நாகூர் இயம் அனிஃபா கொள்களில்

சபையோனின் திரு குரானின் வழிநடக்க வழிகாட்டியது பாடல் வழி, புகழ் பல மெச்சியது நம் தெய்வீக ராகத்தோடு நம்மோடும் இணைந்து. நேரம் 6:27:28. அடுத்ததாக மகாநதி ஷோபனா பாடியது.

செவ்வாயில் ஒலித்தது கந்தனின் நாமங்கள். வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி வந்த பாடலோடு நிறைவே பெறுகிறது தெய்வீக ராகம். நேர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷவாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aiarpondi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், கோலாஸ் நகர், சூளைமேடு இந்த பகுதிகளிலும் டாக்டர் அம்பேத்கர்

காலே நேதாஜ் நகர் ஜெயராம் செட்டியார் தோட்டம், தமிழ்தாய் நகர் கோவிந்த செட்டியார் தோட்டம், அவ்வை நகர் உடையார் தோட்டம், எல்லையம்மன் கோவில் தோப்பு, காளியம்மன் கோவில் தோப்பு, தாமரை நகர், முருகசாமி நகர், ஈஸ்வரன் கோவில், இந்திரநகர், பிரான்சுவா தோப்பு, ஏழை பிள்ளையார் தோப்பு, இந்த பகுதிகளில் இன்று காலை 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்படுகின்றது.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு கலைகளின் சங்கமம் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் சித்திரத்தின் முதற் பகுதி, அமைப்பு மற்றும் குடல் வண்ணம் மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் பொன்னாங்கண்ணி கீரை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்த முத்து காலையிலேயே நம்மளை பார்க்க வந்துருவாப்புல, இன்னும் காணுமே. சரி, அவர் வீட்டுக்கு போய் நாம் பார்ப்போம் இன்னைக்கு. வீடு வந்து போச்சு. ஆள் உள்ளதான் இருப்பார் போல இருக்கு. வண்டி வெளியில் நிற்கிது. போய் காலிங் பெல் அமுக்குவோம். கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து?
1: யாரு?
2: கண்ணு வர ஒரு இதாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது.
1: யாரு நிற்கிறது?
2: இரு, கண்ணு ரொம்ப.
0: கருத்தமுத்து, கதவை தரப்பா.
1: யாரு? காத்தமுத்து குரல் கேக்குத?
0: ஆமாப்பா, காத்தமுத்து தான். கதவை தரப்பா.
1: இதோ வரேன், இதோ வரேன் காத்தமுத்த. வாப்பா வாப்பா வாப்பா.
0: என்னப்பா காலையிலேயே கண்ணை கசக்கிட்டு நிக்கிற?
1: ஆமா காத்தமுத்த, ரெண்டு நாளாக ஒரே கண்ணு எரிச்சலா இருக்குத. கண்ணுலேருந்து தண்ணி ஊத்துற மாதிரி இருக்குது.
0: சரி, டாக்டர்கிட்ட போனியா?
1: போன காத்தமுத்த. ஏதோ சொட்டு மருந்து அப்புறம் உள்ளுக்கு மாத்திரை கொடுத்தாரு, அதான் போட்டு உட்காந்து. எங்கேயும் வெளியே போக முடியலப்பா. கண்ணு வர எரிச்சல, தூரத்துல இருந்து வரவங்க போறவங்க எதுவுமே தெரிய மாட்டுதுப்பா.
0: கருத்தமுத்த, இந்த கண்ணு எரிச்சல், கண்ணில் கட்டி வர்றது, கண்ணில் தண்ணி வடிகிறது, இதுக்கெல்லாம் நீ ஆங்கில மருந்து போடுறத நான் தப்பு சொல்ல மாட்டேன். அது தாராளமாக செய். ஆனால் அதே நேரத்தில் நாம் உணவில் ஒரு கீரையை சேர்த்துக்கிட்டோம்னா இந்த கண்ணெரிச்சல், கண் மங்களா தெரியறது, கண்ணில் தண்ணி வடிகிறது, இந்த மாதிரி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்பா.
1: காதமுத்த, அது என்ன கீரைப்பா? அது
0: பொன்னாங்கண்ணி அப்படின்னு ஒரு கீரை இருக்குப்பா.
1: ஆமாம், பொன்னாங்கண்ணி கீரை.
0: இப்போ பொண்ணுன்னா தங்கம். தங்கம்னா ஒரு விலை மதிக்கக்கூடியது தானே?
1: ஆமாம்.
0: நம்ம எல்லாரும் தங்கம் நமக்கு கிடைக்காதா, நமக்கு கிடைக்காதான்னு எங்கிட்டு தானே இருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் மதிப்பு மிக்கது தங்கம். அதை பொண்ணுன்னு சொல்கிறோம். இந்த கண்ணு பிரச்சனைக்கு பொண்ணை போன்றதான், அதனால தான் பொன்னாங்கண்ணி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க.
1: காத்தமுத்த, கரெக்டாக நீ சொல்கிறப்பா.
0: இந்த கீரை கண்ணு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அப்படின்னு அந்த காலத்துலேருந்தே நம்ம முன்னோர்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ நாமளும் இந்த கீரையை சாப்பிட்டோம்னா நல்லதுப்பா நமக்கு.
1: காத்தமுத்த, இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துப்பா.
0: பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு வா. கண்ணு பார்வை அப்படியே பளிச்சுன்னு தெரியும்.
1: அப்படியா சொல்கிறா?
0: ஆமாம், பொண்ணை மாதிரி அப்படியே கண்ணு
1: மின்னும்டா. இப்போ பொன்னாங்கண்ணி கீரைக்கு எங்கே போகிறது?
0: எப்பா இதெல்லாம் சாகுபடி நாமளே பண்ணலாம்ப்பா. எப்பா நீ எல்லா கீரையும் சாகுபடி பண்ணிட்ட.
1: ஆமாம். ஆனால்
0: பொன்னாங்கண்ணி இன்னும் பண்ணலை.
1: சரி சரி சரி,
0: அந்த பொன்னாங்கண்ணி கீரையும் நீ சாகுபடி பண்ணு.
1: சரி காத்தமுத்த,
0: நல்ல வருமானம் தரக்கூடியதுப்பா பொன்னாங்கண்ணி கீரை. தாராளமாக சாகுபடி செய்யலாம்.
1: சரி, அப்போ கொள்ளையில் ஒரு அரை ஏக்கர் இருக்குது, அதில் பொன்னாங்கண்ணி கீரை விதைச்சிடுவா. காத்தமுத்த, இப்போ நான் உன்னை நிற்க வச்சு பேசிக்கிற மாதிரி இப்படியா திண்ணையில் உட்காருப்பா. அப்படி இப்படி உட்கார உட்கார.
0: சரிப்பா சரிப்பா, உட்காரப்பா.
1: காத்தமுத்த, இந்த கரும்பு ஜூஸ் குடிப்பா.
0: கொண்டப்பா கொண்டப்பா, கரும்பு ஜூஸும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. கொண்டப்பா குடிக்கிறேன்.
1: குடி குடி குடி.
0: நல்லா இருக்குப்பா. எப்படி காலையிலேயே தயார் பண்ணியா?
1: நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கரும்பு தான்ப்பா.
0: நல்லா தித்திப்பா இருக்குதுப்பா.
1: காத்தமுத்த, பொன்னாங்கண்ணிக்கிற சாகுபடி செய்யலான்னு சொல்கிறேன், அது எப்படி பண்ணுறது, அதனுடைய தொழில்நுட்பம்?

0: அதெல்லாம் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுப்பான்.
1: இப்போ பொன்னாங்கண்ணி கீரை இந்தியா முழுவதும் காணப்படக்கூடிய ஒரு படர் பூண்டு வகையை சார்ந்த ஒரு கீரை. எதிர் அடுக்குகளில் சற்று நீண்ட சிறு இலைகளை கொண்ட தரையோடு அப்படியே ஒரு 5 சென்டிமீட்டர் தான் அந்த உயரத்துக்கு அப்படியே படர்ந்து வளரக்கூடிய செடியினம் இது. பொன்னாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பூ பூக்கும்பா. இதில் வந்து 2 பொன்னாங்கண்ணி இருக்கு. ஒன்று வந்து சீம பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நாட்டு பொன்னாங்கண்ணிம்பாங்க.
0: ஓ, இதில் 2 வகை இருக்குது.
1: ஆமாப்பா, இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம அறுத்து விட்டு மறுபடி துளிர்த்து வர மாதிரியும் பண்ண முடியும். அதனால் ஆண்டு முழுவதும் இதை பயிர் செய்யலாம்.
0: பொன்னாங்கண்ணி கீரை பயிரிடக்கூடிய ஏத்த பருவம் எது காதமுத்த?
1: சித்திர ஆடி மார்கழி மாசிப்பட்டம்.
0: ஓ காதமுத்த, நீ சொன்ன மாசத்துல பயிரிடலாம்.
1: ஆமாப்பா, நல்ல மண், சற்றே அமிலத்தன்மை கொண்ட அந்த இருபாடு மண், அப்புறம் செம்மண் நிலம். ஓ நிலம் தான் செம்மண் நிலம் தானே அதிகம்.
0: ஆமா ஆமா,
1: இது கீரை சாகுபடிக்கு ஏத்ததுப்பா. இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கும் ஏத்த மண்.
0: காதமுத்த, பொன்னாங்கண்ணி பயிரிடுறதுக்கான விதையளவு எவ்வளவு, நிலத்தை எப்படி உழறது, அடி உரம்லாம் எது இதெல்லாம் போடலாம், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லு காதமுத்து.
1: கருத்துமுத்து, 1 ஹெக்டருக்கு 2.5 கிலோ விதை தேவைப்படுது. நிலத்தை 2 இல்லைன்னா 3 முறை நல்லா உழவு செய்யணும்ப்பா. ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம். இதை நல்லா கலந்து மண்ணை பண்படுத்தணும்.
0: சரி,
1: தேவையான அளவு எருவும் போட்டுக்கலாம். பாத்திகள் அமைச்சு தான் நம்ம விதைகள் போடணும். விதை ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால மணலோட கலந்து பாத்திகள் மேலே தூவணும். அப்புறம் லேசாக மூடி விட்டுட்டு அப்புறம் வந்து நீர் பாய்ச்சணும். தண்ணி வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி பண்ணிடக்கூடாது, ஏன்னா விதை அப்படியே ஒரு சைடாக ஒதுங்கிடும். அந்த மாதிரி இல்லாமல் தண்ணி பாய்ச்சறதுல கவனம் செலுத்தணும்.
0: சரி சரி சரி.
1: உயிர் தண்ணியே 3ஆம் நாள், அப்புறம் 4 நாளைக்கு 1 முறை தண்ணி பாய்ச்சணும்ப்பா.
0: ஓ காதமுத்த, கீரை வளர்ந்து வரும்போது மேலூரம் என்ன கொடுக்கலாம்?
1: ஜீவாமிருத கரைசல். நீ தான் ஏற்கனவே தயார் பண்ணி ட்ரைனிங்லாம் வேற போயிட்டு வந்தியா?
0: ஆமாமா.
1: அதை மாசத்துக்கு 2 முறை
0: ஓ சரி
1: பாசன நீரில் கலந்து விட்டினா கீரைகள் நல்லா வளர்ச்சி இருக்கும். நல்லா பல பழன்னு பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரி மின்னும்பா.
0: ஓ காதமுத்த, பொன்னாங்கண்ணி கீரையினுடைய வளர்ச்சி, பூச்சி நோய் தாக்குதல் ஏதாவது தென்படுமா, அறுவடை எப்படி, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா.
1: இந்த பொன்னாங்கண்ணி கீரையை விதைச்சி 1 வாரத்தில் அது முளைக்க ஆரம்பிச்சிரும்பா. அப்புறம் 15 நாள் கழித்து நம்ம களை எடுக்கணும். பயிருடைய எண்ணிக்கையை பொறுத்து பயிர் இடைவெளியை நம்ம பராமரிக்கணும். ரொம்ப நெருக்கமாக இருந்ததுன்னா ஒன்று போட்டி போட்டுட்டு எல்லாமே வளராமல் போடும். பூச்சி தாக்குதல்னு அதிகமாக ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கிற மாதிரி தென்பட்டா இந்த நொச்சி, பரண்டை, சோத்து கத்தாழை இது 3ம் சமமாக எடுத்து அரைச்சி 1 லிட்டர் மாட்டு கோமியத்தில் கலந்து 1 நாள் வச்சிருந்து அதுலேருந்து 300 மில்லி அதை எடுத்து 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து நாம் இந்த செடிகள் மேலே நல்லா தெளிக்கணும்.
0: ஓஹோ,
1: ரசாயன உரத்தை பயன்படுத்த வேண்டாம். இந்த இயற்கை சார்ந்த முறையிலேயே நம்ம பூச்சிகளை விரட்டினோம்னா நமக்கு அறுவடையும் நல்லா இருக்கும். ஒரு ரசாயனம் கலக்காத ஒரு கீரைன்னா அது நல்ல கீரை தானே?
0: ஆமாம்.
1: அதனால் தாராளமாக நீ அந்த மாதிரி செய்யப்பா.
0: சரி சரி.
1: கீரை வந்து 1-5 சென்டிமீட்டர் உயரம். அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம அறுவடை செய்யணும். தரையோடு இருக்கிற அந்த அடிப்பகுதியெல்லாம் விட்டுடலாம். அது திருப்பியும் நம்ம முளைச்சி அது வந்துடும்.
0: சரி சரி. காதமுத்த, இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் கண் எரிச்சல் குணமாகறது, கண் நீர் வர்றத தடுக்கிறது, கண் பார்வையெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்ன, இன்னும் வேற வேற நன்மைகள் எல்லாம் என்ன இருக்குப்பா?
1: கருத்தமுத்து, புரதச்சத்து, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, வைட்டமின் சி, இதெல்லாம் இந்த கீரையில் இருக்குதுப்பா.
0: ஓஹோ,
1: உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண் எரிச்சல், கண் மங்களாக தெரிகிறது, கண் கட்டி, கண்ணில் நீர் வடிதல், இந்த மாதிரி கண் நோய்களெல்லாம் குணமாக்கும் தன்மை கொண்டது. தொடர்ந்து 1 வாரம் சாப்பிட்டோம்னா கண் பார்வை நல்லா தெரியும். பொன்னாங்கண்ணி கீரையோட மிளகு, உப்பு இதெல்லாம் சேர்த்து சாதத்தோடு நம்ம பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் எடை குறையுமாப்பா. உடல் பருமன் உள்ளவங்க பொன்னாங்கண்ணி கீரையோட மிளகு உப்பு சேர்த்து அதை சாதத்தோட போட்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடல் எடை குறையுமா. அதனால தாராளமா அவங்கலாம் செய்யலாம். எலும்புகள் நல்லா உறுதியா இருக்கும்பா. பற்கள் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரையோட பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கி அதோட கொஞ்சம் சீரகமும் சேர்த்து அதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மூல நோய் படிப்படியா குணமாகும். ஏன்னா உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணி.
0: ஓஹோ,
1: இவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா. இதெல்லாம் போக பெண்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளு. கூந்தல் நன்றாக வளர பொன்னாங்கண்ணி.

0: சாறை எடுத்து தேங்காய் எண்ணெயோடு அதை சேர்த்து நல்லா காய்ச்சி அதை ஒரு தைலமாக பயன்படுத்தினாங்கன்னா கூந்தல் நல்லா நீளமாக வளரும்பா.
1: காத்துமுத, இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் இவ்வளவு மருத்துவ குணங்களை பற்றி நீயும் ஒரு சித்த டாக்டர் மாதிரி சொல்லிங்கிறப்பானே.
0: எப்பா, நான் தெரிஞ்சதை சொல்கிறேன்ப்பா, தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிடுப்பா, கண்ணு நல்லா குளிர்ச்சி ஆகிடும்.
1: இதோ இதோ மார்க்கெட்டுக்கு போயிட்டேன், பொன்னாங்க நினைக்கிற வாங்கி வந்து சமைச்சு சாப்பிட்றேன்.
0: சரிப்பா, நான் கிளம்புறப்பா.
1: ஆ சரி காத்து மூத்த,
0: போயிட்டு வரப்பா.
1: ஆ பார்த்து பார்த்து போயிட்டு வா.
0: சரிப்பா சரிப்பா.
2: ஒளிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். இதில் பொன்னாங்கண்ணி கீரை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்றனர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாரத்தில் 5 நாட்கள் பணி மற்றும் செயல்பாட்டுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை திரும்பப் பெறுதல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில், செயல்பாட்டுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை அரசு கைவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த 2 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கடந்த 11ஆம் தேதி வேலை நிறுத்தம் நடைபெற்ற நிலையில், மேலும் வரும் 26ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையும் அறிவிக்கப்பட்டுள்ள வேலை நிறுத்தத்தால் வங்கிப் பணிகளும் மக்களுக்கான சேவைகளும் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியில் பொதுத்துறை வங்கிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறப்பட்டுள்ளது. வங்கி பணியாளர்களின் பணிச்சூழல், வெளிப்படைத்தன்மை, அவர்களின் நலன் ஆகியவற்றை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும் வங்கி சேவை அத்தியாவசியமானது என்றும், இச்சேவை பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. வங்கி ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாதத்தில் 2ஆம் மற்றும் 4ஆம் சனிக்கிழமை பொதுத்துறை வங்கிகளுக்கு விடுமுறை என்று கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டு வருவதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மற்ற சனிக்கிழமைகளில் வங்கி சேவைகள் எளிதாக கிடைப்பது மக்களுக்கு அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பேச்சுக்கள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும், வங்கிகளின் தடையற்ற சேவையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தில்லி தமிழ் மாணவர்கள் சங்கத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், தில்லி மற்றும் தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் உள்ள தமிழக மாணவர்களின் கல்வி, நலன், கலாச்சார ஈடுபாடு மற்றும் முன்னேற்றம் குறித்து அவர்களுடன் கலந்துரையாடியதாக கூறியுள்ளார். நமது தமிழ்மொழி, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை மேலும் சிறப்பாக எடுத்துச் செல்ல மாணவர்களுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்ததாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு டி கே பிரபு வலியுறுத்தியுள்ளார். சுரங்கத்துறையின் பல்வேறு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் சென்னையில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். சட்டவிரோத குவாரிகளை தடுப்பதற்கும் அனுமதியின்றி கனிமங்களை எடுத்துச் செல்வதை தடுப்பதற்கும் வாகனங்களில் GPS கருவி கட்டாயம் என்று அவர் தெரிவித்தார். நிலுவையில் உள்ள குத்தகை கோரும் விண்ணப்பங்கள் மீது துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் புதிய குவாரிகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வருமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்காக மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் விரைந்து

0: தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்கை முழுமையாக அடையுமாறு அதிகாரிகளுக்கு திரு டி கே பிரபு அறிவுறுத்தினார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கடந்த 2013 முதல் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வரும் பருவகால பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்து உரிய பணிப்பலன்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். உரிய நிர்வாகம் மற்றும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் கோரிக்கைகளுக்கு விரைவாக தீர்வு காண வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாலின் கொள்முதல் விலையை உயர்த்திவிட்டு அரசு முறையாக கொள்முதல் செய்யாததால் விற்பனை பாதிக்கப்படுகிறதா, அல்லது தனியார் பால் விற்பனையை பெருக்குவதற்காக ஆவின் பால் விநியோகத்தை அரசு குறைக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலை தொடர்ந்தால் கறவை மாடுகள் வைத்திருக்கும் விவசாயிகள், ஆவின் பாலை மட்டுமே நம்பியிருக்கும் குடும்பத்தினர் பாதிப்படைவார்கள் என்று தெரிவித்துள்ளார். எனவே ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மாலை பெய்த காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக சாலைகளில் நீர் தேங்கியதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை அதிபர் திரு ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் மறைவையொட்டி 10 துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. பயனாளர்களின் இருப்பிட தரவு குறித்து தவறாக கையாண்டதற்காக கூகுள் நிறுவனத்திற்கு அயர்லாந்து தரவு பாதுகாப்பு ஆணையம் 463 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் விதித்துள்ளது. மேற்குவங்க மாநில மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு 90 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. கேரளத்தின் நிலம்பூரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 உயிரிழந்தனர். கரூரில் ஜவுளி ஏற்றுமதியை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் 100 பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் குறைகளை கேட்டு கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். கல்வியை கொண்டாடுவோம் என்ற சிறப்பு போட்டியில் வெற்றி பெற்ற 48 மாணவர்களுக்கு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முதல் கடம்பன்குளம் வரை அமைக்கப்பட்டு வரும் புதிய சாலை பணிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 உயிரிழந்தனர். திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கிடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜப்பானின் சனோ நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி

0: ஆறாவது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இந்திய அணியின் வந்திகா, சவிதா ஸ்ரீ ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றனர். ஓபன் பிரிவில் இந்தியா உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று BJP மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலுவலரசை நேரம் 6:55.
2: நேர்கள் கேட்கிருப்பது சூழல் அறிவோம்.
3: தேனீக்கள் இல்லாவிட்டால் என்னவாகும்? தொடர்ச்சியினை கேட்கலாம்.
2: வழங்குபவர்
3: சி. சுரேஷ் அவர்கள்.
4: வணக்கம். முந்தைய காலங்களில் வயல்வரப்புகளில் விதவிதமான பூச்செடிகளும் மூலிகைகளும் இருக்கும். இன்று ஏக்கர் கணக்கில் ஒரே பயிரை மட்டுமே சாகுபடி செய்வதாலும், வரப்புகளில் உள்ள காட்டுப்பூக்களை களைக்கொல்லி தெளித்து அழிப்பதாலும் பூச்சிகளுக்கு தேவையான உணவு இடைவேளையின்றி போகிவிட்டது. அத்துடன் மொபைல் கோபுரங்களின் கதிர்வீச்சு, காலநிலை மாற்றம் மற்றும் நகரமயமாக்கலால் இயற்கை வாழிடங்கள் அழிவது போன்றவை இந்த சிறு உயிரினங்களை அழிவின் விளிம்பிற்கு தள்ளியுள்ளன. உணவுச் சங்கிலியும் உணவு பாதுகாப்பும் ஸ்தம்பிக்கும் அபாயம். நேர்களே, தேனீக்கள் அழிந்தால் நமக்கு தேன் கிடைக்காது அவ்வளவுதானே என்று யாராவது நினைத்தால் அது மிகப்பெரிய அறியாமை. தேனீக்களும் பூச்சிகளும் அழிந்தால் ஒட்டுமொத்த உணவுச் சங்கிலியே தகர்த்துவிடும். தானியம் மற்றும் பழங்கள் தட்டுப்பாடு. மகரந்தச் சேர்க்கை இல்லையென்றால் பழமரங்களில் காய்கள் காய்க்காது. காய்கறி உற்பத்தி பாதியாக குறையும். இதனால் உலகளவில் கடுமையான உணவு பஞ்சம் ஏற்படும். பல்லுயிர் பெருக்க இழப்பு. பூச்சிகள் அழிந்தால் அவற்றை உணவாக கொண்டு வாழும் சிட்டுக்குருவிகள், பிற பறவைகள், பல்லிகள், தவளைகள் உணவின்றி அழியும். காடுகளின் அழிவு. காடுகளில் உள்ள மரங்களும் செடிகளும் இனப்பெருக்கம் செய்ய இந்த மகரந்த சேர்க்கையாளர்களே காரணம். பூச்சிகள் இல்லாத காடுகளில் புதிய மரங்கள் முளைப்பது நின்று போய் காடுகள் மெல்ல மெல்ல வறண்ட நிலங்களாக மாறும். மனித குலத்தின் உணவு பாதுகாப்பு என்பது வெறும் உரங்களிலோ அல்லது இயந்திரங்களிலோ இல்லை. அது இயற்கையின் நுட்பமான உயிரியல் சமநிலையில்தான் உள்ளது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இயற்கையின் இந்த சிறிய தூண்களை பாதுகாக்க நாம் பெரிய அளவில் திட்டம் தீட்ட வேண்டியதில்லை. நமது வீடுகளிலிருந்தும் தோட்டங்களிலிருந்தும் சிறிய மாற்றங்களை தொடங்கலாம். இயற்கை விவசாயம் மற்றும் வீட்டுத் தோட்டம். வீடுகளிலும் வயல்களிலும் நச்சு ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் பயன்படுத்துவதை தவிர்த்து இயற்கை முறையிலான பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தலாம். தேனீ தோட்டம். நமது வீட்டு பால்கனி அல்லது தோட்டத்தில் தும்பை, செம்பருத்தி, நந்தியாவட்டை, துளசி, சூரியகாந்தி போன்ற பூக்கும் தாவரங்களை வளர்க்கலாம். இவை தேனீக்களுக்கும் வண்ணத்து பூச்சிகளுக்கும் உணவளிக்கும். கோடை காலத்தில் நமது வீட்டு மொட்டை மாடியில் சிறிய பாத்திரத்தில் தூய்மையான நீரையும் அதில் தேனீக்கள் அமர்ந்து குடிக்க சிறிய கற்களையும் போட்டு வைக்கலாம். களை செடிகளை பாதுகாத்தல். வயல் வறுப்புகளில் தானாக வளரும் காட்டுப்பூக்களை முற்றிலுமாக அழிக்காமல் பூச்சிகளின் உணவிற்காக சிறிதளவு விட்டு வைப்பது நல்ல நடைமுறையாகும். நேயர்களே, பூமியில் வாழும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட கடமை உண்டு. அளவில் சிறியது என்பதற்காக ஒரு உயிரினத்தை நாம் அலட்சியப்படுத்த முடியாது. தேனீக்களின் ரீங்காரமும் பட்டாம்பூச்சிகளின் சிறகடிப்பும் நின்றால் மனிதனின் மூச்சுக்காற்றும் உணவும் நின்றுவிடும். இயற்கையின் சிறிய நண்பர்களை பாதுகாப்போம். நமது உணவு பாதுகாப்பையும் பல்லுயிர் வளத்தையும் உறுதி செய்வோம். நன்றி. வணக்கம்.

0: நீங்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
1: தேனீக்கள் இல்லாவிட்டால் என்னவாகும் தொடர்ச்சியினை கேட்டீர்கள்.
0: வழங்கியவர்
1: சி சுரேஷ் அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசை இது. நேரம் 7 மணி.

சிந்தனை மலர். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அவற்றிற்கான வழிகளையும் கண்டறியக்கூடிய மிக பெரிய ஈடு இணையற்ற செல்வம் தன்னம்பிக்கை. ஆம் நேயர்களே, எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அவற்றிற்கான வழிகளையும் கண்டறியக்கூடிய மிக பெரிய ஈடு இணையற்ற செல்வம் தன்னம்பிக்கை. ஜான் ரஸ்கின் என்ற அறிஞரின் சிந்தனை இது.

0: எத்தனை முறை நம் செவிகளில் விழுந்தாலும் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதை யோசிக்கத்தானே வேண்டும். தன்னம்பிக்கைக்காக ஒவ்வொரு நாளும் இதே நேரம் மலரும் சிந்தனை துளிகள் நாளையும் இதே நேரத்தில். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் முட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினரிடம் பெற்றோர் காட்ட வேண்டியது கண்டிப்பா கண்காணிப்பா குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பயிற்சி மருத்துவ மையத்தின் மனநல மருத்துவர் எம் கஜலட்சுமி சிவராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
2: குழந்தையுடைய ஃப்ரெண்டு கூட வந்து பேரண்ட்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்ல நெருக்கமான ஒரு பழக்கம் வச்சுக்கிறாங்க. இது மூலயமா வந்து தான் பிள்ளைங்க எப்படி பழகுறாங்க, என்ன நடக்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களுடைய குணங்கள்லாம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதாக இருக்குது. ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது, இது மாதிரியும் சில பேரண்ட்லாம் பண்ணுறாங்க. இப்போ இந்த நட்பு மனப்பான்மையோட குழந்தைகள்கிட்ட வந்து பேரண்ட் இருக்கிறது எந்த விதத்தில் நல்லது, அதை சொல்லுங்களேன்.
3: ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது என்னென்னா, இப்போ நம்ம வந்து நிறைய அவங்களையும் பேச சொல்லலாம், நம்மளோட பேசலாம். ஸோ அவங்க லெவலுக்கு நம்ம பேசினாதான் அவங்க வந்து நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அப்போது வந்து நம்ம நிறைய விஷயங்கள் அவங்க மைண்டில் என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட எதுவும் ஹைட் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயாக வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. நிறைய சில விஷயங்கள்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது இப்போ நம்மக்கிட்டே வந்து அவங்க ஒப்பீனியன் கேட்குற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்கணும், கண்டிப்பாக
2: ஒரு லிமிட்
3: இருக்கணும். ப்ளஸ் வந்து நம்மளோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸு டிசிப்ளின்னு எல்லாமே வந்து அதில் ஃபாலோ பண்ணணும்.
2: இப்போ குழந்தைகள் வந்து படிப்பு விஷயத்தில் வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்குறாங்க, சரியாக இல்லை அப்படின்னா சில பேரண்ட்டை வந்து ரொம்ப அக்ரஸிவாக போயிட்டு

0: போகிறது, வேகமாக நடந்துக்கிறது, இந்த மாதிரி நீ சரியில்லை, அவன் பாரு இப்படி படிக்கிறான், அவன் ஃப்ரெண்டு அப்படி இருக்கிறான், நீ இப்படி ஆகிட்ட, நாளைக்கு நீ என்ன வேலைக்கே போக போகிற, நீ மாடு தான் மேய்க்க போகிற, இப்படிலாம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் சில பேரண்ட் என்ன பண்ணுறாங்க வந்து, இல்லைப்பா பரவாயில்ல, உனக்கு அப்போ எக்ஸாமில் டயத்தில் கொஞ்சம் ஜுரம் அடிச்சது இல்லை, அதனால தான் கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்குது, நீ அடுத்த தடவை நல்லா வாங்கிடுவேன் பார்த்துக்கலாம், இப்படி கொஞ்சம் பாசிட்டிவாக கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அவங்கள கொண்டு வர பேரண்ட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பேரண்ட்டில் வந்து எப்படிலாம் நம்ம இருக்கணும், ஏன்னா குழந்தைங்களை வந்து நம்ம அரவணைச்சி ஆதரவாக இருந்து அவங்கள வந்து மேலே கொண்டு வரதுக்கு வழி பண்ணுறத சரியா, இல்லை ரொம்ப கண்டிப்பாக இருக்கணுமா?
1: நம்ம குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ரொம்ப ஃப்ரீயாகவும் விட்டுறக்கூடாது, அவங்களே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிற அளவுக்கு நம்ம விடக்கூடாது, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும். அதுதான் நம்ம தேவையான அளவுக்கு கண்டிப்பு இருக்கணும், அக்கறை இருக்கணும், ப்ளஸ் ஒரு அன்பான கவனிப்பு இருக்கணும். அதே மாதிரி நம்ம அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தைகள் வந்து தவறான வழிக்கு போகிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். கம்பேர் பண்ணுறது கண்டிப்பாக கூடாது. அதே மாதிரி அவங்க ஒரு விஷயம் அவங்க வந்து அகாடமிக்காக டவுன் ஆகிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்கணும். வீட்டில் பிரச்சனையா, இல்லை ஸ்கூலில் ப்ராப்ளமா, இல்லை அவங்களுக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா, சில குழந்தைங்களுக்கு வந்து குறைபாடு இருக்கும், படிக்கிறதுல வந்து கவனம் இருக்காது, அட்டென்ஷன் டெஃபிசிட்னு சொல்லுவோம். சில குழந்தைங்கள் வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அதனால் கவனம் குறையிறதுனால அவங்களால நிறைய மெமரைஸ் பண்ண முடியாது, லிசனிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு ரைட்டிங் வரும், ரீடிங் வராது, சில குழந்தைங்க ரீடிங் வரும், ரைட்டிங் வராது. ஸோ அவங்களுக்கு ஏன் கம்மி ஆகுதுன்னா அதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு குறைபாடு இருக்கா, அதை நம்ம செக் பண்ணணும். அதுக்கு வந்து டீச்சர்ஸ் கிட்டே போய் கேட்கலாம், டீச்சர்ஸ் கண்டிப்பாக அதை அசஸ் பண்ணுவாங்க, இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனைன்னு அவங்க ஓவரால் ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க. அடிக்கடிக்கு இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட் போகும்போதெல்லாம் ரெண்டு பேரண்ட்டுமே போகணும், இந்த ரேங்க் கார்டு கொடுக்கும்போது டீச்சர்ஸை பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம குழந்தை கிளாஸில் எப்படி நடந்துக்குது அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ அப்போ வந்து அதில் எதாவது அகாடமிக் ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும். அதையும் மீறி டீச்சர்ஸ்னால ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னா அப்போ ஒரு அதுக்குரிய ஒரு மனநல ஆலோசகர்கிட்டையோ மனநல மருத்துவர்கிட்டையோ கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து புத்தி கூர்மை அறிவு கூர்மைன்னு ஒன்று இருக்குது, இன்டெலிஜென்ட் கோஷியன்ட், ஸோ அதை வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஸ்லெக்ஸியான்னு ஒன்று இருக்குது, டிஃபிகல்ட்டி இன் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குதா அப்படின்ட்டு ரூல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வேறு என்ன காசஸ் நம்ம பார்த்துக்கலாம், வேறு என்ன காசஸ், அவங்க குழந்தை வந்து ஏன் கான்சன்ட்ரேஷன் பண்ணல, ஏன் படிப்பில் அதுக்கு ப்ராப்ளம் இருக்குது, என்ன விஷயம், அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்.
0: பொதுவாக பேரண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தை வந்து படிக்கணும், விளையாட்டா அதெல்லாம் வேண்டாம், படிக்கிற வேலையை பாரு, அதுதான் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விளையாட்டும் ரொம்ப முக்கியம் தானே,
1: ஏன்னா
0: வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடைக்கும், ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, மற்றவங்கள்ட்ட எப்படி பழகணும், வெற்றி தோல்வி அதை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் இருக்கணும் இல்லையா? அப்போ ஏன் பேரண்ட்டு நிறைய பேர் வந்து இதில் வந்து வேண்டாம், விளையாட்டா வேண்டவே வேண்டாம், படிப்பு தான், நீ வந்து நான் தான் டாக்டர் ஆகல, நீ ஆயே தீரணும், இப்படி இருக்கிறதுலாம் எப்படி சரியா?
1: இப்போ 10வது 11வது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூல்லேயே வந்து நோ ஃபிசிக்கல் எஜுகேஷன், அவங்க பிடி பீரியடை கேன்சல் பண்ணிடுறாங்க, அதில் வேறு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு எப்படி படிப்பு முக்கியமோ அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் முக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மஸ்ட். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி கிடைக்கும், நம்ம ஃபார் சில்ட்ரனை போய் வாக்கிங் போகணுன்னு சொல்ல முடியாது, ஒன்லி வந்து பிளேயிங் தான். அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து ப்ளே கிரவுண்ட் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது, அவுட்டோர் ஆக்டிவிட்டி, இப்போ நிறைய பேர் வீட்டிலே விளையாடுன்னு சொல்லி வீட்டில் விளையாட வைப்பாங்க, அது மாதிரி இல்லாமல் வெளியே அவங்க ஸ்கூலில் கரெக்டாக அந்த பிடி பீரியடில் விளையாட வைக்கணும் குழந்தைங்கள. அதெல்லாம் பண்ணும்போது நேச்சுரலாகவே அவங்களோட கனெக்டட்னஸ், கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும், வெற்றி தோல்வி வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து அவங்களோட ஃப்யூச்சரை வந்து பில்டப் பண்ணும், திங்கிங் கெப்பாசிட்டி, அவங்களோட எமோஷ்னல் கெப்பாசிட்டி, எமோஷ்னலில் எப்படி அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணணும், அவங்களோட பிஹேவியர் எப்படி, மற்றவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லாத்துலேயுமே வந்து அது ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வரும். அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நிறைய இந்த மொபைல் யூசேஜ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் குறையிறதுனால சைல்டுஹுட் ஒபிசிட்டி, குழந்தைங்கள்லேருந்து வந்து நிறைய வெயிட் போட்டு அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கும் ரொம்ப காமனாகவே இருக்குது. நிறைய வந்து ஹீட்டிங் ப்ராப்ளம் வருது குழந்தைங்கக்கிட்ட, ஸோ நிறைய ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது, தேவையில்லாத பொருட்களை சாப்பிட்றது, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாகவே இருக்குது. நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது, ஹெல்த்தி ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது, ஸோ இது வந்து அதிகமாக இருக்குது.
0: இப்போ ஒரு காலத்தில் வந்து வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 குழந்தையாவது இருப்பாங்க. அப்போ பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, அடித்து உதச்சி தான் வளர்ப்பாங்க. இன்றைய காலகட்டம் மாறிப்போச்சு, ஒரு குழந்தை இருக்காங்க, மேக்ஸிமம் அந்த குழந்தை என்னென்னலாம் கேட்குதோ அந்த எல்லாம் வாங்கி கொடு.

0: கொடுக்கக்கூடிய அளவுக்கு பேரண்ட் இருக்காங்க. அது வந்து தங்களுடைய எல்லைக்கு மீறினதாக கூட இருக்கும். பையன் வந்து 16-17 வயசில் பார்க்குறோம், 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி ஓட்டிகிட்ருக்கான். ஏன்னா அவன் ஆசைப்பட்றான், அதனால் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். ஆனால் அது எவ்வளோ ஒரு ஸ்பீடு இன்ஜின் உள்ள ஒரு வண்டியாக இருக்குது, அவன் எவ்வளோ ரைஸ் பண்ணி வண்டியை ஓட்டுறது நம்ம பயமாக இருக்குது. ஆனால் சமூகம் அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி குழந்தைகள் வந்து எல்லாத்துலேயும் வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து மைனஸே கிடையாது, நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு படிப்பில் ஏதாவது ஒரு தோல்வி, ஒரு 10th ஒரு ஃபெயில் ஆகிடுறான், ஒரு 12th ஃபெயில் ஆகிறான், நிறைய பேர் பார்த்திங்கன்னா சூசைடு வரைக்கும் போகக்கூடிய மனநிலை வந்துடுது. அப்போ அவங்கள வந்து வளர்க்குறதுல பேரண்ட்டு ஏதோ ஒரு சின்ன குறையோடு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி நடந்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம்?
1: சில பேரண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதே மாதிரி சில பேரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு எதுவுமே ரூல்ஸு எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எப்படியோ ஃப்ரீயாக இருக்கட்டும், ஆனால் ஓவர் அஃபெக்ஷனாக இருப்பாங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க வந்து குழந்தைக்கு கஷ்டமே தெரியாமல் வளர்ப்பாங்க. அந்த பிடிவாத குணம் இல்லைன்னா உடனே வந்து அடம் பிடிக்கிறது, அது வந்து சின்ன குழந்தையிலேருந்தே அது தெரியும் நமக்கு. அதே மாதிரி அதுதான் அதை டீனேஜ் வந்தவொடனே இந்த மாதிரி சில அட்டம்ப்ட்லாம் போவாங்க. வண்டி வாங்கி கொடுக்கலன்னு சில அட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர 16-15 வயசு குழந்தைங்கள்லாம் நம்ம பார்க்குறோம், ஃபெயில் ஆகிட்டம் திட்டாங்க. ஸோ அவங்களால வந்து எமோஷனலில் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல, சில விஷயங்களில் வந்து அவங்க எதிர்பார்த்தது நடக்கலைன்னா அதில் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சு அதிகமான மன உளைச்சலுக்கு போகிறாங்க, நம்ம தற்கொலை முடிவு வரையும் கூட போகிறாங்க. இந்த வளர்ப்பு முறை வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
0: இப்போ 10th முடிச்சுட்டு 1+2 போகும்போது அந்த போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, மன அழுத்தம் ஏற்பட்டு அதனால் தூக்கம் கெடுறது, ஐயோ நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா, நம்ம மேலே நினச்ச மாதிரி படிக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு எண்ணம். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்க ஐசோலேட் பண்ணிக்கிறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது, அவங்கள பேரண்ட் பார்க்கும்போதே தெரியும் நமக்கு. அப்போ பேரண்ட்டு எப்படி நடந்துக்கணும், என்ன அவங்கள எப்படி நம்ம வழி நடத்தணும், இதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: எப்பவுமே போர்டு எக்ஸாம் எழுதும்போது குழந்தைங்களுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், ஏன்னா பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். நான் வந்து நீ அண்ணாவை விட அதிகமாக மார்க் வாங்கணும், இல்லை வந்து பக்கத்து வீட்டு பையனை விட அதிகமாக மார்க் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க. குழந்தைக்கு வந்து பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது, ஆனால் அதை பயாலஜி குரூப்பில் போட்டு அதுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. +2 குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுலேருந்தே ப்ரெஷர், அப்பா அம்மா சொல்லி தான் நான் ஜாயின் பண்ணேன், எனக்கு பயாலஜியே பிடிக்காது, அந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு பாதிப்பு வரவங்கெல்லாம் கூட இருக்காங்க. ஸோ முதல்ல அந்த குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். சில குழந்தைங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு வேறு அக்ரிகல்ச்சரில் இருக்கலாம், இல்லை வந்து ஆர்கிடெக்சரில் இருக்கலாம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற சப்ஜெக்டில் நம்ம சேர்த்து விட்டாலே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் குறையும். ஸோ பிடிக்காத விஷயத்தை நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். குழந்தைங்க வந்து ஜாயின் பண்ணி ஆரம்பத்துலேருந்தே படிக்க ஆரம்பித்தாங்கன்னா எக்ஸாம் நேரத்தில் இருக்கிற ப்ரெஷரை குறைச்சிக்கலாம். எனி டைம் படிப்பு படிப்பு படிப்பு, டியூஷன் கிளாஸு, அப்புறம் வந்து கோச்சிங் கிளாஸு, அந்த மாதிரி கண்டினியூஸாக ஈவன் சண்டே கூட அவங்களுக்கு ஹாலிடே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறேன்னு சில ஸ்கூல்லலாம் வந்து காலையில் 7 மணிக்கே ஸ்கூல் ஆரம்பித்து ஈவினிங் 7 மணி வரையும் ஸ்கூல் நடத்துகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டைம்னு பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், மேக்ஸிமம் 1 ஹவர் கூட கிடையாது. ஸோ இதெல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை உண்டு பண்ணுது. ஸோ அவங்களுக்கு அடிக்குவேட்டாக ஒரு நாளாவது ஒரு ஹாலிடே பீரியட் இருக்கணும், அவங்க ரிலாக்ஸாக மற்ற விஷயங்களை அவங்க கொஞ்சம் பண்ணணும். ஸோ கண்டினியூஸாக படிக்கிறதே வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துது. நம்மளை ரிலாக்ஸாக வச்சுக்கக்கூடிய ஹார்மோன் அதிகமாகும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில். ஸோ அந்த மாதிரி சில மூச்சு பயிற்சிகள் பண்ணுறது, அதையும் மீறி அவங்களுக்கு வந்து ரொம்ப இருக்குது, அப்பா அம்மா கிட்ட சொன்னால் புரியல, அப்பா அம்மாவே ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா நிறைய மனநல ஆலோசனை மையம் எல்லாம் இருக்குது. கவர்மெண்ட் சைடே வந்து நம்ம இந்திரா காந்தி பொது மருத்துவமனையில் இலவச மனநல மையமே 24 மணி நேரமும் செயல்படுது. அந்த தொலைபேசி எண்ணுக்கு அவங்க ஃபோன் பண்ணும்போது அவங்க கவுன்சிலர்ஸ் வந்து அவங்களுக்கு இலவசமாக ஆலோசனை வழங்குவாங்க. என்ன பண்ணுறது,
0: தொலைபேசி சொல்லுங்களேன்,
1: 144-16 1-44-16. இன்னொரு நம்பரும் இருக்கு, 1-800-891-4416. இந்த நம்பருக்கு அவங்க கால் பண்ணி பேசினாங்கன்னா அவங்க வந்து எனி டைம் பேசலாம். இப்போ வந்து 24 hours சர்வீஸ்ன்றதுனால எனி டைம் இப்போ வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக ஆலோசனையும் வாங்கிக்கலாம்.
0: நிச்சயமாக குழந்தை வளர்ப்பில் அது குறிப்பாக வளர் இளம் பருவத்தினர்கிட்ட வந்து பெற்றோர் வந்து கண்டிப்பாக கண்காணிப்பாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்புடன் கூடிய கண்காணிப்பு, இது ரொம்ப முக்கியம்.
1: எதையும் எதிர்பார்க்காத அன்பு இருக்கணும்.
0: இந்த நிகழ்ச்சி வந்து குறிப்பாக பெற்றோர்களுக்கு நிறைய விஷயங்கள்

0: உணர்த்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிலையத்துக்கு வந்திருந்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் மேடம்.
1: நன்றி சார்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் முட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினரிடம் பெற்றோர் காட்ட வேண்டியது கண்டிப்பா கண்காணிப்பா குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பயிற்சி மருத்துவ மையத்தின் மனநல மருத்துவர் எம் கஜலட்சுமி சிவராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
3: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு மழைநீர் சேகரிப்பு. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: அடுத்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பயிற்சி மருத்துவ மையத்தின் மனநல மருத்துவர் எம் கஜலட்சுமி சிவராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு மழைநீர் சேகரிப்பு. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுகளை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் விருதுகளை வழங்குகிறார். 2024 தாதா சாஹேப் பால்கே விருது பழம்பெரும் நடிகர் அனந்த் நாக்கிற்கு வழங்கப்படுகிறது. அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான விருதை பெறுகிறார். பிரம்மயுகம் திரைப்படத்தில் நடித்த மம்முட்டியும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனும் சிறந்த நடிகருக்கான விருதை பெறுகின்றனர். சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஆர்டிகல் 370 என்ற படத்திற்கு வழங்கப்படுகிறது. சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 5 நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் நெதர்லாந்து, ஜெர்மனி நாடுகள் நட்புறவு நாடுகளாக கலந்து கொள்கின்றன. அத்துடன் 14 6 மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் சார்பிலும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இதில் நீர் மேலாண்மை, குடிநீர், சுகாதாரம், துப்புரவு, உட்கட்டமைப்பு ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு கூட்டு பணிக்குழு தலைவர்களின் தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். புதுதில்லியில் 2 நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் அடுத்த தலைமுறையினரை போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது குறித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. போதைப்பொருட்களால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் வகையிலான தொலைக்காட்சி விளம்பரங்களை அவர் இம்மாநாட்டில் வெளியிடவுள்ளார். அத்துடன் லக்னோ மற்றும் டேராடூனில் உள்ள போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகங்களின் புதிய வளாகங்களுக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த 2 மாநாட்டில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு தலைவர்கள், சம்பந்தப்பட்ட அரசுத்துறை பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த மாதம் 5 தொடங்கவுள்ள கனடாவுடனான இருதரப்பு பேச்சுக்கள் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் என்று கூறினார். கடந்த வாரம் மும்பையில் கனடா வர்த்தகத்துறை அமைச்சருடன் 4வது சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாகவும், அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்த பேச்சுக்களை விரைவுபடுத்த முடிவு செய்யப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின்போது பெயர்கள் விடுபட்டது குறித்து கோரிக்கை விடுத்தவர்களின் விண்ணப்பங்களை விரைவாக விசாரிப்பதற்காக தீர்ப்பாயங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தற்போது 19 தீர்ப்பாயங்கள் உள்ள நிலையில் அதனை 42 அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தேர்தல் ஆணையம் இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின்போது தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் நிலம்பூரில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். அங்குள்ள பூக்கொட்டுப்பாடம் மற்றும் டி கே காலனியில் கனமழை காரணமாக நேரிட்ட

0: நிலச்சரிவில் அவர்கள் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டி கே நகரில் பெரும் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் நேற்று பார்வையிட்டார். இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதிகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், பிரான்ஸ், ஈக்வடார், ஸ்லோவோக்கியா, ஹங்கேரி, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவர் விவாதித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் திரு ஜீன் நோயல் பாரோவுடன் இருநாட்டு நட்புறவை வலுப்படுத்துவது குறித்தும் யுக்ரைன் மற்றும் வளைகுடா விவகாரங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஈக்வடார் வெளியுறவு அமைச்சர் திரு ரோபர்ட்டோ குரியுடன் எரிசக்தி, மருந்து உற்பத்தி மற்றும் பணியாளர் பயிற்சி உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஜார்க்கண்டின் செழுமையான பழங்குடியின கலாச்சாரம், இயற்கை மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான பாச பிணைப்பை போற்றும் கரம் திருவிழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அம்மாநிலத்தில் சிறப்பு கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனையொட்டி நேற்று ராஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மக்களுக்கு கரம் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இயற்கையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் எடுத்துரைத்தார். முரோபாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழங்குடியினர் கலந்து கொண்ட ஆடை அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் உள்ள 309 இடங்களுக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் 197 இடங்களில் பிஜேபியும் 94 இடங்களில் காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளன. 7 இடங்களில் சுயேட்சை உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். ராஷ்டிரிய லோக் தந்திரி கட்சி, ஆம் ஆத்மி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. 5 மாநகராட்சிகளில் 4 மாநகராட்சியை பிஜேபி கைப்பற்றியுள்ளது. பைகானிர் மாநகராட்சியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இதன் மூலம் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் நிறுவனங்கள், தரையிறங்கும் வசதிகள் அல்லது பயணச்சீட்டு விற்பனை போன்ற சேவைகளை அளிக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களும் அமெரிக்காவின் தடைகளை எதிர்கொள்ளக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா மாநிலங்கள் மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் கடலோரப் பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர், கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இந்திய அணியின் வந்திகா, சவிதாஸ்ரீ ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றனர். ஓபன் பிரிவில் இந்தியா உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கிடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜப்பானின் சானு நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை மணி 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர்

0: திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலுவலர் நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் வலிப்பு நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் எபிலெப்சி, அதாவது வலிப்பு நோய். வலிப்பு நோய்ன்றது நம்ம நிறைய பேர் வந்து சினிமாலேயோ டிவிலாம் பார்த்துருப்போம். கை கால் வெட்டி வெட்டி இழுத்து ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பிரச்சனை ஏற்படும். இந்த வலிப்பு நோய்க்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மூளையில் ஏற்படக்கூடிய மின் அலை ஓட்டங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அபரிவிதமான ஒரு மாறுபாடு தான் வந்து இந்த வலிப்பு நோய். இந்த வலிப்பு நோய் வந்து எல்லாருக்குமே நீங்கள் நினைக்கிற மாதிரி கை கால் வெட்டி தொட்டி தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. சில பேருக்கு வந்து சில வினாடிகள் வெறித்து பார்ப்பது, சுற்றுச்சூழலை வந்து புரிஞ்சிக்காமல் ஒரு மாதிரி ஒத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பதிலளிக்க மாட்டாங்க, சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டாங்க, சில பேர் கீழே விழவே மாட்டாங்க, அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான வலிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். சில சமயங்களில் வலிப்புகள் எப்படி இருக்கும்னா பார்த்தீங்கன்னா வந்து திடீரென்று தேவையில்லாத ஒரு வாசனை உணர்வு, சுவை உணர்வு, விசித்திரமான ஒரு உணர்வு, சில சமயம் திடீர்னு பயம் ஏற்படும், அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விதமான வலிப்புகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வலிப்பு வந்தோடனே முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால் அவங்கள அந்த வலிப்பு சமயத்தில் எந்த விதமான பாதிப்பும் வராமல் பாதுகாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உயரமான இடத்துல இருந்தாங்கன்னா விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தண்ணியிலையோ இல்லை ஸ்விம்மிங்கோ பயின்ட்டு இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து மூச்சுத்தணை ஏற்பட வாய்ப்பு இருக்குது, பக்கத்தில் கூர்மையான பொருட்கள் என்ன அதனால வந்து காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ வலிப்பு வந்தவங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க வைக்கிறதான் வந்து சுற்றி இருக்கிற நம்மளோட முதல் வேலையாக இருக்கணும். ஸோ வலிப்பு வந்து ஒரு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட்ல ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாகி நின்றுடும். சில சமயங்களில் வலிப்பு வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வலிப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ்ன்னு சொல்லுவோம், அது மெடிக்கல் எமர்ஜென்சி. அந்த மாதிரி டைமில் உடனடியாக நம்ம என்ன பண்ணோம், அவங்களை வந்து மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த வலிப்பு வந்த நேரத்தில் நம்ம பக்கத்தில் இருக்க என்ன பண்ணணும்னா வந்து ஃபஸ்ட்டு அவங்கள வந்து தரையில் படுக்க வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு படுக்க வைக்கணும். ஸோ அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய நுரைகளோ இல்லை வாயில் உள்ள பொருட்களோ அவங்களுக்கு வந்து ஆஸ்பிரேட் ஆகி நெஞ்சுக்குள்ளே போகாமல் தடுக்க முடியும். ரெண்டாவது விஷயம், அவங்கள வந்து வாயிலிருந்து நுரை வரும்போது நம்ம வந்து கை வச்சு அமுக்கிறதோ இல்லை ஒரு ஸ்பூனோ ஏதோ ஒரு பொருளை வச்சு அவங்க வாய்க்குள்ளே வைக்கிறத நம்ம வந்து செய்யக்கூடாது. அப்படி செய்யும்போது அந்த பொருள் வந்து அவங்களுக்கு நுரையீரலுக்குள்ளே போயிட்டு மூச்சுத்திணறலை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது விஷயம், அவங்க கையில் வந்து ஒரு சில பொருட்களை கொடுப்பாங்க, சாவி கொடுக்கறது, இரும்பு கம்பி கொடுக்கறது, அந்த மாதிரியும் வந்து நம்ம எதுவும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா வலிப்போட யூஸ்வலாகவே வந்து 2-3 மினிட்ஸ் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகலனாலும் அந்த கம்பி கொடுக்கறதுனால வந்து அது வந்து எந்த காலத்துக்கு ஒன்றும் நிற்காது. சரி, வலிப்பு வந்து நின்ன உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கொஞ்சம் தூக்க நிலைமையிலையோ இல்லை சோர்வு நிலைமையிலையோ இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து தண்ணி கொடுக்கறதோ இல்லை உணவு கொடுக்கறதோ செய்யக்கூடாது. அவங்க கம்ப்ளீட்டாக கான்ஷியஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான பொருளாக இருந்தாலும் கொடுக்கணும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப திரும்ப வலிப்பு வரும்போது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி நடந்துக்கணும்னு தெரியும். ஸோ முதல் முறை வலிப்பு வந்தவங்களை கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போன பிறகு அங்கே வேற டாக்டர் பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரியான வலிப்பு வந்திருக்குது, எதனால் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்கள எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்துட்டு தேவையான ஒரு சில டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிடி இல்லைனா எம்ஆர்ஐ, இஇஜி டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு மறுபடியும் வலிப்புறதுக்கான காரணிகள் இருக்குதா இல்லை இது ஒரு முறை தான் வருமானதை பார்த்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து மாத்திரை சாப்பிட சொல்லுவாங்க. ரெகுலராக மாத்திரை சாப்பிட்றவங்க எந்த காரணத்தை கொண்டும் மருத்துவரோட அனுமதி இல்லாமல் மாத்திரையை நிறுத்தக்கூடாது. திடீரென்று மாத்திரை நிறுத்துறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, தேவையில்லாத ஒரு சில பழக்கங்கள், மது பழக்கங்கள் இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ், இதனாலோட வந்து வலிப்புகள் வந்து திரும்ப திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே மற்றவர்களைப் போல வலிப்பு நோய் உள்ளவர்களும் வந்து ரெகுலராக அவங்களோட வாழ்க்கையை வாழலாம். ஸோ அதுக்கு முக்கியமான இதை என்ன பண்ணணும் வந்து மருத்துவர் சொல்கிற மாதிரி ஒரு சில ஆலோசனைகளை ஃபாலோ பண்ணி ரெகுலராக வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா வலிப்பு நோயாளியிலேருந்து நம்ம மீண்டு வரலாம்.
2: நேயர்கள் இது

0: இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் வலிப்பு நோய் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ. துரைராஜ் அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு கலைகளின் சங்கமம் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட சித்திரத்தின் முதற் பகுதி அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை எஸ். ஜானகி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒருத்தர் தனியா உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், அவரை பத்தி என்ன நினைப்போம்? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தார், இன்னைக்கு என்னமோ ஆயிட்டுது, அதுதான் இப்படி தனியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற நினப்பு தானே நமக்கு வரும். ஆனால் அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவுக்கு வர்றதும் தப்பு. ஏன்னா சில ஞானிகளும் அப்படி தான் சிரிப்பாங்க. இப்போ ஜப்பானில் ஹோட்டே அப்படின்னு ஒரு ஞானி இருந்தார், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், வேற எதுவுமே பேச மாட்டார், அவருக்கு வந்து சிரிக்கும் புத்தர் அப்படின்னே பேர். சைனாவில் 3 ஞானிகள் இருந்தாங்க, 3 சிரிக்கும் சன்னியாசிகள் அப்படின்னே அவங்களுக்கு பேர். ஏன்னா அவங்க உண்மையான பேர் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஊர் ஊராக போவாங்க, சிரிப்பாங்க. இவங்க ஏன் இப்படி சிரிக்கிறாங்க, எதுக்காக சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே புரியாது. புரியாமல் சுற்றி நின்று எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா அவங்களும் மெதுவாக சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் அந்த இடம் ஒரே சிரிப்பு மயமாக ஆகிடும். யாராவது அவங்கக்கிட்ட போய் எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டால், நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, நாங்கள் வெறுமனே சிரிக்கிறோம், இப்போ இந்த சூழ்நிலையை சிரிப்பாக மகிழ்ச்சியாக மாற்றுறோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு கடைத்தெருவில் வந்து நின்று அந்த 3 பேரும் சிரிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னா அவங்கள பார்த்துட்டு எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நிறைஞ்சிருந்தது என்னன்னு கேட்டால், மன இறுக்கம், பணம், பேராசை, ஏமாற்று வேலை, இப்படி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் பூராவும் சிரிப்பு மகிழ்ச்சி. படிக்காத அந்த 3 சன்னியாசிகளும் சீனா பூராவும் சுற்றி மக்களை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக பண்ணாங்களாம். ஒரு கிராமத்தில் அவங்க இருக்கிறப்போ அந்த 3 பேரில் ஒருத்தர் இறந்துட்டார். இப்போ எப்படி அவங்க சிரிக்க போகிறாங்க பார்த்துடலாம் அப்படின்னு மக்கள் ஆவலாக அங்கே போய் பார்த்தாங்களாம். அங்கே போய் பார்த்தா இறந்து கிடந்த சன்னியாசி உடம்பை சுற்றி மற்ற 2 பேரும் ஆனந்தமாக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களாம். என்ன இது பைத்தியக்காரத்தனம், அவர் செத்து கிடக்கிறார், நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த 2 பேரில் ஒருத்தர் சொன்னாரா, நாங்கள் 3 பேரும் உயிரோடு இருந்தப்போ யார் முதல்ல இறக்க போகிறோம்னு பேசிக்குவோம், இப்போ இவர் அதில் ஜெயிச்சுட்டார், நாங்கள் எப்பவும் சிரிச்சே வாழ்ந்தோம், இப்போ எங்கள் நண்பரை எப்படி வழி அனுப்புறது, எப்படி வாழ்ந்தோமே அப்படித்தானே வழி அனுப்பி ஆகணும், அதுதான் சிரித்து மகிழ்ச்சியாக விடை கொடுக்குறோம், நாங்கள் அவர் இறந்ததாகவே நினைக்கல, வாழ்வுக்கு ஏது சாவு அப்படின்னாங்களாம். அதுக்கப்புறம் அவரை சுடுகாட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி குளிப்பாட்டணும்னு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது முடியாது, ஏன்னா எங்கள் நண்பர் தான் வந்து இறந்து போனால் குளிப்பாட்டாமல் அப்படியே இருக்கிற ஆடையோட சதையில் வச்சு கொளுத்தணும்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்படியே கொண்டுட்டு போய் கொளுத்திருக்கிறாங்க. நெருப்பை வச்சதும் ஒரு பெரிய ஆச்சரியம், அந்த சிதையிலிருந்து நிறைய வெடி சத்தங்கள், வர்ண ஒளிகள், வான வேடிக்கைகள். அந்த சன்னியாசி தான் சாகரத்துக்கு முந்தி தன்னுடைய உடையில் யாருக்கும் தெரியாமல் பட்டாசுகளையும் மத்தாப்புகளையும் மறைச்சி வச்சுருந்துருக்கிறார். அப்போ மக்கள் அந்த வேடிக்கையை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பித்தாங்களாம். அந்த 2 சன்னியாசிகளோடு சேர்ந்து அவங்களும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இறப்புங்கிறது உண்மையில் இறப்பு கிடையாது, அது புதிய வாழ்வின் ஆரம்பம். இது ஒரு ஞானியின் கருத்து. அதாவது இறப்பு வரும்போது அதை மகிழ்ச்சியாக வரவேற்கிற மனப்போக்கம் வந்துட்டதுன்னா இறப்பு கூட தன்னுடைய கொல்லும் சக்தியை இழந்துருமா, நீங்கள் அதை கொண்டுள்ளாமா, இதுதான் அந்த பெரியவருடைய கருத்து. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வாழ்க்கை வாழ்வதற்காகன்னு இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது. வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டும் இல்லை, வாழ்க்கை வாழ்விப்பதற்காக, கொண்டாடுவதற்காக, அதாவது வாழ்க்கை கொண்டாடுவதற்காகன்னு சொல்லணும். இன்று முதல் வாழ்க்கையை கொண்டாட கற்றுக்கொள்ளுவோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய உபதேசம். இப்போது ஒருத்தர் வந்தார், தலையில் கட்டு போட்டிருந்தார். என்னங்க தலையில் கட்டுன்னேன், எங்கள் வீட்டில் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டாங்க வீட்டுக்காரங்க அப்படின்னு சொன்னார். விழுந்தது.

0: அவங்க தானே, அதுக்கு நீங்க ஏன் கட்டு போட்டிருக்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க விழுந்ததை பார்த்து நான் வாய் விட்டு சிரிச்சுட்டேன். வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டும் இல்லை, நமக்கு வர்ற துயரங்களையும் கொண்டாடுவோம், வாழ்க்கை கொண்டாடுவதற்காக அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துவோம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, புதுச்சேரி மரப்பாளம் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திரநகர் விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், கோலாஸ் நகர் சூளைமேடு, டாக்டர் அம்பேத்கர் சாலை, நேதாஜி நகர், ஜெயராம் செட்டியார் தோட்டம், தமிழ்தாய் நகர், கோவிந்த செட்டியார் தோட்டம், அவ்வை நகர், உடையார் தோட்டம், எல்லையம்மன் கோயில் தோப்பு, காளியம்மன் கோவில் தோப்பு, தாமரை நகர், முருகசாமி நகர், ஈஸ்வரன் கோயில் தோப்பு, இந்திரநகர், பிரசன்வா தோப்பு, ஏழை பிள்ளையார் தோப்பு, இந்த பகுதிகளில் முற்றிலும் மின் விநியோகம் தடைபடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35. நகர் உலா

இயற்கையோடு ஒன்றிணைந்த ஆர்வலர்கள், அறிஞர்கள், புகைப்பட கலைஞர்கள் புதுமையை பார்த்து ரசிக்கிறது மட்டும் கிடையாது, அதில் கிடைக்கக்கூடிய குதூகலத்தையும் முழுசாக அனுபவித்து அதை வெளிப்படுத்தும் விதமாக புகைப்படங்களாகவோ காட்சி பொருட்களாகவோ வைப்பது அவர்களுடைய அன்றாட வழக்கம். இன்றைக்கி ஒவ்வொரு நாளுமே நம்ம நகரவுலாவில் எந்த ஊர் அப்படின்ற ஆவலோட காத்துட்ருக்கக்கூடிய நேயர்களுக்கு நன்றிகளோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிப்போம். இன்றைக்கி எந்த ஊருக்கு நம்ம பயணப்பட போகிறோம், அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களை, அதாவது மாநிலங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், இல்லை அண்டை நாடுகளாக இருந்தாலும் அதை காதால் கேட்கும்பொழுது சில பரவசம், குதூகலம். இது நேரில் போய் பார்க்கும்பொழுது அதை விட இன்னும் பரவசங்கள் ஏற்படும். ஆனால் நம்ம காதால் கேட்கும்போது இயற்கைகளையும் காட்சிகளையும் நான் சொல்லக்கூடிய வர்ணனைகளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக காட்சிப்படுத்தி பார்த்துட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களுக்கு எல்லையே இருக்க முடியாது. அந்த சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் இந்த நகரவுலா. இன்றைக்கி நகரவுலாவில் எங்கே பயணிக்க போகிறோம்? அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் திபாங் பள்ளத்தாக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரோயிங் அப்படின்ற ஒரு பகுதி தான். திபாஸ் ஆற்றினுடைய கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு எழில்மிகு நகரம் தான் இது. இங்கே அமைதியான ஒரு நிலப்பரப்பு, இயற்கைக்கு அழகு பெயர் பெற்ற ரோயிங், பனிமூடிய மலைகள், அடர்ந்த காடுகள், தெளிந்த நீர் ஓடைகள் ஒன்றிணைந்து ஒரு மறக்க முடியாத பயண அனுபவத்தை நமக்கு தரும். இந்த மாவட்டம் வடக்கில் பனிமூடிய இமயமலை சிகரங்களில் முதல் தெற்கில் இருக்கக்கூடிய மென்மையான சமவெளிகள் வரை பறந்து விரிந்து குறிப்பிடத்தக்க புவியியல் பன்முகத்தன்மையோடு கொண்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய இடங்களை தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

அரண்மனை ஒன் படத்திலிருந்து ஒழித்தது கார்த்திக் சுர்முகி குழுவினர் சேர. இன்னைக்கு நகரவுலால ரோயிங் அப்படின்ற பகுதி தான் பார்க்க போகிறோம். எண்ணற்ற ஆறுகள் ஓடைகள் சிற்றாறுகளால் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு இயற்கை அழக மேலும் மெருகூட்டுது இந்த ரோயிங். பெரும்பாலும் குளிர்ச்சியான மற்றும் புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய இடங்கள் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய இடங்களில் ஒன்று தான் இந்த ரோயிங். நகர வாழ்க்கையினுடைய பிடியிலிருந்து அமைதியான சூழலை நமக்கு உருவாக்குவதன் மூலமே பெயருக்கு ஏற்றால் போல ரோயிங் விளங்குது. இயற்கை அழகு, கலாச்சார பாரம்பரியம் மற்றும் வெளிப்புற சாகசங்களுடைய கலவையோட வழக்கத்துக்கு மாறா இந்த சுற்றுலாத்தலம் விளங்குது. ரோயிங் பசுமையான தாவரங்கள், சரிவான குன்றுகள், வான் உயர்ந்த மலைகளால் சூழப்பட்ட ஒரு ரம்மியமான பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. திபாங் நதியினுடைய அழகு மேலும் இந்த பகுதியை மெருகேற்றது. இங்கே இருக்கக்கூடிய காற்று, காடுகளினுடைய மண் வாசனையும், சலசலக்கும் இலைகள் மற்றும் ஓடும் நீரினுடைய இதமான ஒலிகளையும் சுமந்து புத்துணர்ச்சி ஊட்டுவதாகவும் இதமாகவும் இருக்கும் பகுதி தான் இந்த சுற்றுலாத்தலம் ரோயிங்.

0: பாகுபலி படத்திலிருந்து ரம்யா பஹோரா தீபு குரலில் ஒலித்த பாடல் அது. இனி ஒரு விளம்பரம்.
1: நம்ம டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல.
2: பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாளே.
1: சோ கேர்ள்ஸ், என்ன நடக்குது?
3: பில் போடுறாங்க.
2: சரி, உன் கார்டை கொடு.
1: பின் என்ன?
4: RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, FM ரெயின்போ 102.8 MHz-இல் இன்று மாலை 4 மணிக்கு மாண்புமிகு பாரத குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் குஜராத்தின் ஏக்தா நகரில் நடைபெற உள்ள விழாவில் வெற்றியாளர்களுக்கு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கும் நேரலை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலி கேட்கலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz-இலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz-இலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 7:47. இன்னைக்கு நகருலாவில் ரோயிங் அப்படின்ற பகுதியை தான் பார்த்துட்ருக்கோம். ரோயிங் இருக்க அருகில் இருக்கக்கூடிய மிகவும் வசீகரிக்கும் சுற்றுலா தலங்களில் ஒன்று தான் மயூரியா கணவாய் அப்படின்ற ஒரு பகுதி. ரோயிங் வந்து சுற்றுலா தலங்களில் மிகவும் பெயர் பெற்றது. இயற்கை எழிலுக்கு மட்டும் கிடையாது, நீர்வீழ்ச்சிக்கு மட்டும் கிடையாது. இந்த ஒரு பகுதியும் கிட்டத்தட்ட ஒரு அழகிய பனிமூட்டங்கள் நிறைந்த ஒரு பகுதி தான். இது சுமார் 56 கிலோமீட்டர் தொலைவில் ரோயிங்கிலிருந்து நம்ம பயணப்பட்டோம்னா மயூரியா கணவாய்க்கு 56 கிலோமீட்டர் தொலைவில் 7,000 அடி உயரத்தில் அமைந்திருக்கு. இந்த அழகிய மலைப்பிரதேசம், பனிமூட்டம் சூழ்ந்த நிலப்பரப்புகள், அடர்ந்த காடுகள், சுற்றியுள்ள மலைகளினுடைய பரந்த காட்சிகளுக்காக பெயர் பெற்றது. குளிர்காலத்தில் அடிக்கடி பனிப்பொழிவு ஏற்பட்டு ஒரு மாயாஜாலமான வெண்பழி ஓய்வு இடமாகவும் இது மாறுது. பரோ கோலாய், அதாவது 12 கொண்டை ஊசிகள் வளைவுகள் மூலமா ஒவ்வொரு திருப்பத்திலும் சிலிர்ப்பூட்டும் பயண அனுபவத்தையும் மூச்சடைக்க வைக்கும் காட்சிகளையும் அளிக்குது இந்த ரோயிங்.

உடன்பிறப்பே படத்திலிருந்து ஒலித்த குரல் ஆர்யா தயாள். நேர்களை, இன்றைக்கி நம்ம நகரூலாவில் ரோயிங் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்களும் அதற்கான ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமாக இருக்குது. ரோயிங் மற்றொரு சிறப்பு என்னென்னா, 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மெகாவோ ஏரி வனவிலங்கு சரணாலயம். இங்கு வனவிலங்கு சரணாலயத்தில் புலி, சிறுத்தை, யானை, டாக்கின், அப்புறம் ஹூய் கிப்பன் அப்படின்னு கூடிய சிவப்பு பாண்டா போன்ற உயிரினங்கள் உட்பட வளமான பல்லுயிர்களுக்கான இடமாகவும் இந்த இடம் இருந்திருக்கு. மெகாவோ ஏரி சுற்றி நடப்பது, சும்மா அமர்ந்திருப்பது புகைப்பட கலைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அதாவது 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மெகாவோ ஏரி, இந்த ஏரியை சுற்றி நம்ம நடந்தே பயணப்பட முடியும். அந்த ஏரியை சுற்றி நடப்பது, அங்கே இருக்கக்கூடிய இயற்கைகளை புகைப்படம் எடுப்பது, இது ஒரு வரப்பிரசாதம். ரோயிங்கிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அடர்ந்த பசுமையான அழகான ஏரியாக சாவி ஏரி அப்படின்னு ஒன்றும் அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன பகுதிகள் தான் ஏரிகள் நிறைந்தது, குளங்களாகவோ ஆறுகளாகவோ, அதாவது

0: நீருக்கான ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த அருணாச்சல பிரதேசத்தில் இந்த மலைப்பகுதி ரொம்ப ரொம்ப சிறப்புக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. திபாங் பள்ளத்தாக்கை பார்த்தவாறு நம்ம அந்த ஏரிய நிசப்தமான ஓய்விடத்தையும் நம்ம வந்து ரசிக்க முடியும். அந்த இடத்துல அமர்ந்து நம்மளுடைய அமைதியை நிலைநிறுத்தவும் ஒரு சிறந்த பகுதியாகவும் இருக்குது. ரம்யமான சூழல் அருகில் இருக்கக்கூடிய இந்த சுற்றுலா விடுதியில் தங்கி நம்ம ஓய்வெடுத்துட்டும் வர முடியும். குறுகிய கால பயணத்திற்கு ஏற்ற ஒரு சிறந்த இடமாகவும் இந்த பகுதி இருக்குது.
1: கேக்கலாம் சொல்லுது, நீங்க எதுவும் சொல்லலையே.
2: ஓகே ஃபைன்.
1: Friends. Friends are... Hey, I thought friends are... I thought friends are...

பார்த்தோம். எனிமீன் படத்திலிருந்து தி பிக் ப்ளூ குரலில் ஒழித்த பாடல் அது. இன்னைக்கு நகரவுலாவில் ரோயிங் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். வரலாற்று புராணங்களினுடைய புராணங்களில் ஆர்வம் உள்ளவங்க ரோயிங்கிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பீஷ்மங் நகர் கோட்டை அருணாச்சல பிரதேசத்தினுடைய மிகவும் பழமையான தொல்பொருள் தலங்களில் ஒன்று. இங்கு கலைப்பொருட்கள், பழங்கால மண்பாண்டங்கள், கட்டமைப்பு எச்சங்கள் கிடைச்சிருக்கு. இங்கு பழங்குடி கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய உள்ளூர் வாழ்க்கை முறையிலும் அன்பாக மாற்றும் விருந்தோம்பலையும் குணம் கொண்ட சமூகங்களோட நம்ம பழக முடியும். கைவினை பொருட்கள் இடம்பெறும் பாரம்பரிய சந்தைகளையும் சுற்றி பார்க்கலாம். வனப்பகுதிகளுக்கு செல்ல விரும்பும் பயணிகள் உள்ளூர் மக்களினுடைய வழிகாட்டுதலோட நம்ம பயணிக்க வேணும். ஏன்னா அடர்ந்த காடுகள் அப்படின்றதுனால வழி கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். உயரமான இடங்களுக்கு செல்லும் பொழுது

சூடான ஆடைகள், அதாவது ஜாக்கெட், ஜர்க்கின் போன்ற ஆடைகளை நம்ம எடுத்துகிட்டு போகணும். ரோயிங் செல்ல சிறந்த சீசன் அக்டோபர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும். இப்போ நான் உங்களுக்கு கரெக்டாக நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய அக்டோபர் மாதங்களை இந்த இடத்துக்கு பயணப்படலாம். வானிலை இனிமையாகவும் சுற்றி பார்ப்பதற்கு ஏற்ற காலநிலையை கொண்டு இருக்கும். மயூடியா போன்ற உயரமான பகுதிகள், குளிர்ச்சியான படிப்பொழிவுகளோடு இருக்கக்கூடிய இந்த ரோயிங் ஒரு முறை பயணப்படலாம். இன்றைய தகவல் நகருலா இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத்தின் ஏக்தா நகரில் இன்று நடைபெறும் விழாவில் 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். மேலும் குடியரசுத் தலைவர் மூத்த நடிகர் அனந்த் நாக்கிற்கு 2024ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கி கௌரவிக்கிறார். 1954ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த விருதுகள் திரைப்படம், திரைப்படம் அல்லாதவை மற்றும் சினிமா குறித்த எழுத்து ஆகிய பிரிவுகளில் கலை மற்றும் தொழில்நுட்ப சிறப்பை அங்கீகரிக்கும் இந்தியாவின் மிக உயர்ந்த சினிமா கௌரவங்களாகும். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று தமது அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். நோய் தடுப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், வீடுகள் மற்றும் வாய்க்கால்களில் தேங்கி நிற்கும் நன்னீரை அகற்றவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலில் பயன்படுத்துவதற்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடி வாரியாக ஒதுக்கீடு செய்வதற்கான 2ஆம் கட்ட தற்செயல் கலப்பு நடைமுறைகள் தேர்தல் ஆணையத்தின் இவிஎம் மேலாண்மை மென்பொருள் மூலம் இன்று நடைபெறும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட திருக்கனூரில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். மேலும் குழந்தைகள் மற்றும் பெண்களின் ஊட்டச்சத்து, ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்றினார். பாகூர் மற்றும் கோர்க்காடு துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை இவ்விரு துணை மின் நிலையங்களில் இருந்து மின்னூட்டம் பெறும் தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், கரிக்கலாம்பாக்கம், வடமங்கலம் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02. தகவல் தளம். இன்னைக்கு தகவல் தளத்தில் எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்? தகவல் தளம் அப்படின்னும் பொழுது ஒவ்வொரு நாளுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நமக்கு தெரியாத, தெரிந்த, அறியாத, அறியக்கூடிய பல விஷயங்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு சிந்தனை இதில் தோத்து தான் போகணும்னு சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்காக நாங்கள் தேடி தேடி எடுத்து பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, வாசலில் கோலம் போடுவது வெறும் ஆன்மீகம், அழகு, சடங்கு, ஆன்மீக சடங்கு மட்டும் கிடையாது. அதனுடைய பின்னணியில் ஒரு அறிவியல் மற்றும் ஆரோக்கியமான காரணமும் அமைஞ்சிருக்கு. அதை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த நேரங்களில் கோலம் போடுறது நல்லது, எந்த நாட்களில் கோலம் போடுவதை தவிர்ப்பது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தகவல் தளத்தில்.

0: டெக்கோ. ஜெய் ஹிந்த் சார்.
1: மேரேஜ் நடந்து முடிஞ்சுன்னு சொல்றாங்க. லாட்டி சொல்ல மாட்டியா?
0: எனக்கு கூட தெரியாது சார்.
1: விஷ்ராம் ஆஃபீஸர். பொண்ணு பேரு
0: சீதா மகாலட்சுமி சார்.

அன்புள்ள ராம், உங்களைப் போலவே உங்கள் காஷ்மீர் உறைந்து விட்டது. என்னைப் போலவே என் தோட்டம் வாடிவிட்டது. எந்த செடியும் பூக்கவில்லை, அதனால் பட்டாம்பூச்சிகளுக்கு வேலையில்லை. நீங்கள் வரும்போது தோட்டாக்களுக்கு பதிலாக என் தோட்டத்திற்கு பட்டாம்பூச்சி கொண்டு வருவீர்களா? வண்ணங்களுக்கு ஏங்கும் சீதா மகாலட்சுமி.

0: அன்புள்ளாராம், நேற்று வீட்டுக்கு வந்த விருந்தினர் ஒருவர் நாம் முதன் முதலில் எப்படி சந்தித்தோம் என்று கேட்டார். குருக்ஷேத்திரத்தில் ராவண வதம், யுத்த பூமியில் சீதையின் சுயம்வரம் என்றே புரிந்தது போல் சிரித்து தலை சொறிந்தார்.
1: அதன் உண்மையான பொருள் நம்மை தவிர யாருக்கும் தெரியாதுதானே?
2: குருக்ஷேத்திரத்தில் ராவண வதம், யுத்த பூமியில் சீதையின் சுயம்வரமா?
0: ஒரு கனா கண்டேன். உங்களுக்கு 60-70 வயது இருக்கும். அப்போது கூட என்னை சுற்றி சுற்றி சீதா சீதா என்று அழைத்து ஏதோ கேட்க பார்த்தீர்கள். கனவு கலைந்த போது தலையணையதான் இருந்தது. அதற்கு ஒரு செல்ல குத்து வைத்தேன். பிரிந்தும் பிரியாமல் சீதா மகாலட்சுமி.

யாசின் நிசார் குழுவினர் சேர ஒழித்தது சீதாராமன் படத்திலிருந்து. நேரம் 8:07:27. இன்னைக்கு தகவல் தளத்தில் வாசல்ல கோலம் போடுவதற்கான அறிவியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 4:30 விடியற் காலை 6 கோலம் இடுவதனுடைய பின்னணியில் இருக்கும் யோகாசனம், அதை பற்றியும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பண்டைய காலத்தில் கோலத்தை அரிசி மாவில் மட்டுமே போட்டாங்க. காலையில் வீட்டினுடைய வாசலுக்கு வரும் எறும்பு, பறவைகள் மற்றும் சிறு பூச்சிகளுக்கு அது உணவாக அமைந்தது. வீட்டுக்குள்ளே பூச்சிகள் நுழைவதை தடுத்து வாசலிலேயே அவற்றுக்கு உணவு வழங்கி திருப்திப்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழல் சமநிலை பேணப்படுகின்றது. இப்போ எக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் அப்படின்றதுக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏதாவது பூச்சிகள் உயிரினங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே அதை அண்டுவதை தவிர்ப்பதற்காக வாசலில் கோலம் போடுமா, அதற்கு தேவையான உணவுகள் வாசலிலே கிடைக்கும் பொழுது அதை தாண்டி வீட்டுக்குள்ளே நுழைவதை தடுப்பதற்கான சின்ன யுத்தி தான் இந்த கோலம் இடுவதனுடைய விஷயம். இது மட்டும் கிடையாது, தொடர்ந்து இணைந்தே இருங்கள். நிச்சயமாக தகவல் தளத்தில் வாசலில் கோலம் போடுவதற்கான அறிவியல் காரணங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நினைவூட்டுகிற நேயர்களே, இன்று 102.8 FM ரெயின்போ புதுவையில் 4 மாண்புமிகு பாரத குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் குஜராத்தின் ஏக்தா நகரில் நடைபெற உள்ள விழாவில் வெற்றியாளர்களுக்கு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கும் நேரலின் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலி கேட்கலாம். இன்னைக்கு வழங்க போகிற இந்த திரைப்பட விருதுகளில் தமிழ் மொழி படங்களில் அமரன் படத்துக்கு டைரக்டருக்கு கொடுக்க போகிற இந்த விருதுகளுக்காக அந்த பாடலையும்

0: ஃபைசல் ராஜு குரலில் ஒலித்தது அமரன் படத்திலிருந்து.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, புதுச்சேரி மரப்பாளம் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 முதல் மதியம் 2 வரை உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திரா நகர் விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், கோலாஸ் நகர் சூளைமேடு, டாக்டர் அம்பேத்கர் சாலை, நேதாஜி நகர், ஜெயராம் செட்டியார் தோட்டம், தமிழ்தாய் நகர், கோவிந்த செட்டியார் தோட்டம், அவை நகர், உடையார் தோட்டம், எல்லையம்மன் கோவில் தோப்பு,

0: காளியம்மன் கோவில் தோப்பு, தாமரை நகர், முருகசாமி நகர், ஈஸ்வரன் கோவில் தோப்பு, இந்திரா நகர், பிரான்ஸ்வா தோப்பு, ஏழை பிள்ளையார் தோப்பு, இந்த பகுதிகளில் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. தகவல் தளத்தில் புள்ளிகளை இணைத்து கோலம் போடுவதனுடைய அறிவியல் சிந்தனைகளை தெரிஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் காலை 8:30 மணியிலிருந்து. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Saira Mujtaba. The headlines. President Draupadi Murmu to present 72nd National Film Awards at Ekta Nagar in Kevadia this evening.

வரசைத. நேரம் 8:30. தகவல் தளம் தொடர்கிறது. நம்மளுடைய கலாச்சாரத்தில் வாசல்ல கோலம் போடுவது வெறும் அழகுக்காக மட்டும் கிடையாது, ஆன்மீக சடங்கு மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி அறிவியல் சார்ந்த சில உண்மைகளை நம்ம இன்னைக்கு தகவல் தளத்தில் தெரிஞ்சிட்ருக்கோம். பண்டைய காலத்தில் கோலம் இடுவது வந்து அரிசி மாவில் மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு பலவிதமான வண்ணங்கள் தூவி ரங்கோலிகள் போல அழகழகாக வாசலை நிரப்பக்கூடிய அளவில் நம்ம கோலம் போட்டுட்ருக்கோம். சரி, இந்த அதிகாலையில் குனிந்து கோலம் போடுவது உடலுக்கு சிலர்ந்த வளைந்து கொடுக்கும் தன்மையை அளிக்குது. காலையில் தூங்கி எழுந்த உடனே அதிகாலை நேரம் வாசலில் தண்ணி தெளித்து அந்த கோலம் போடும் பொழுது நம்மளுடைய உடல் கொடுக்கும் அந்த வளைந்து கொடுக்கும் தன்மை, கைக்கு வேலை கொடுக்கக்கூடிய இது, முழங்காலை மடித்து கோலம் போடும்பொழுது உடலினுடைய முக்கிய தசைகள் மூட்டுகள் எல்லாத்துக்குமே பயிற்சி கிடைக்குது. இது யோகாசனத்துக்கு இணையான உடற்பயிற்சியாகவும் செயல்பட்டு இரத்த ஓட்டத்தை சீராக்குது. தூங்கி எழுந்தோம், அதாவது ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம வந்து நல்லா ஆழ்ந்த நித்திரையில் இருக்கோம். தூங்கி எழுந்த உடனே நம்மளுடைய இரத்த ஓட்டங்கள் சுலபமாவதற்காகவும் இருக்கக்கூடிய எலும்புகள், தசைகள், மசில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தளர்வடைய செய்வதற்காக ஒரு எக்ஸசைஸ் யோகாசனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புள்ளிகளை இணைத்து கோலம் போடுவது சமச்சீரான கோடுகளை வரைந்தும் ஒரு சிறந்த கலை பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எப்படின்னா, புள்ளிகளையும் கோடுகளையும் கணக்கிட்டு கோலம் இடும் பொழுது மூளையினுடைய இடது மற்றும் வள பாகங்களில் இருக்கக்கூடிய மூளையில் ஒருங்கிணைந்து செயல்படுது. இது நினைவாற்றல கவனக்குவிப்பு, அதாவது நம்ம ஃபோக்கஸ் அப்படின்றோம் இல்லையா, எத்தனை புள்ளிகள் வைக்கிறோன்ற அந்த எண்ணிக்கையில் ஆரம்பித்து அதனுடைய வரையக்கூடிய தன்மையாகட்டும் இல்லை கோடுகளை இணைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய நினைவாற்றல், அதனுடைய ஃபோக்கஸ், ஆக்கப்பூர்வமான சிந்தனையை, கிரியேட்டிவிட்டியை. நிறைய வந்து கோலம் போடும்பொழுது சிலர் வந்து பேப்பரில் அந்த கோலங்களை வரைஞ்சிக்கிட்டு அங்கே போய் போடுவாங்க. ஒரு சிலர் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் புள்ளிகளை வச்சுட்டு சரசரன்னு, அப்போ அவங்களுடைய நிலைவாற்றல் தூண்டப்படுது, அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள். ஒரு சிலர் ஒரு 3 புள்ளியை வச்சுட்டு சாதாரணமாக தான் கோலம் வரைய ஆரம்பிப்பாங்க, ஆனால் அதை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பிரம்மாண்டமான ஒரு பெரிய கோலமாக வரையப்படுது. அதுக்கான ஒரு முக்கிய காரணம் கிரியேட்டிவிட்டி. இந்த மாதிரி கோலம் வரையலாம், இந்த புள்ளிகளை இணைச்சி இந்த மாதிரி ஒரு பூக்களை வரைய முடியும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன சிந்தனையை வச்சு தான் இந்த கோலங்கள் தீர்மானிக்கப்படுது.

0: நீ வருவாயன படத்திலிருந்து ஒலித்த குரல்கள் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குழுவினர் சேர. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு மாண்புமிகு பாரத குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் குஜராத்தின் ஏக்தா நகரில் நடைபெற உள்ள விழாவில் வெற்றியாளர்களுக்கு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கும் நேரலை நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

இன்னைக்கு தகவல் தளத்தில் காலையில் எழுந்த உடனே போடக்கூடிய கோலத்தினுடைய அறிவியல் ரகசியங்களை தெரிஞ்சிட்ருக்கோம். கவனக்குவிப்பு, அதாவது ஃபோக்கஸ், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, கிரியேட்டிவிட்டி, இதெல்லாம் அதிகரிப்பதற்கும் நினைவாற்றலை நல்ல தூண்டுவதற்கான ஒரு உத்தி தான் வாசலில் போடும் கோலம். இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை. கோலம் போடுவதற்கு முன் வாசலில் சாணம் தெளித்து, சாணம் இருந்துச்சுன்னா சாணம் தெளிப்போம், இல்லைன்னா நீர் தெளிப்போம் இல்லையா, நீர் தெளித்து கோலப்பொடி ஒரு தடுப்பாகவும் அமைது. பசும் சாணம் இயற்கையாக இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு, அதாவது ஆன்டி பாக்டீரியல், அது ஒரு காரணியாக செயல்படுது. சரி, இந்த கோலம் எப்பெல்லாம் நம்ம போடுறோம்? விழா காலங்களில் போடப்படக்கூடிய வண்ண கோலங்கள் கண், அதாவது பார்க்கக்கூடிய அவங்களுடைய மனநிலையை நேர்மறையாக மாற்றுது. விழா காலங்களில் நம்ம போடும் வண்ண வண்ண ரங்கோலிகள், இல்லை சாதாரண கோலங்களாகட்டும், இல்லை சிக்கு கோலம் மாதிரி போடுறாங்கள, இந்த கோலங்கள் எல்லாமே பார்க்குறவங்களுடைய மனநிலையை நேர்மறை ஆற்றலாக மாற்றுது. வண்ணங்களை பார்ப்பது மூளையின்

மகிழ்ச்சியை தூண்டும், அதாவது டோபமைன் அப்படின்னு கூடிய ஹார்மோனை சுரக்க செய்து, இது வீட்டுக்குள்ளே வருபவர்களுக்கு நல்வரவு உணர்வையும் புத்துணர்ச்சியும் தருவதாகவும் இருக்குது. விழாக்கள் அப்படின்னாலே விருந்தினர்களுடைய வருகை, நண்பர்களோட வருகை, அக்கம் பக்கத்தினர் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கோலம் போடுவதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, இந்த புத்துணர்ச்சியெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். சரி, எப்பெல்லாம் கோலம் போடலாம், பாடலை கேளுங்க, பின்னாடி தெரிஞ்சுக்கலாம்.

இனி வேலைவாய்ப்பு செய்திகள். சோலார் பவர் கார்ப்பரேஷனின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. டெபுட்டி மேனேஜர் 3 இடங்கள்,

சம்பளம் 60,000 ரூபாயிலிருந்து 180,000 ரூபாய் வரை. வயது 35 இருக்க வேண்டும். தகுதி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், எலக்ட்ரிவிக், சோலார், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பவர் சிஸ்டம், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடியில் பிஇ பிடெக் தேர்ச்சியோட 4 வருட பணி அனுபவம் பெற்றிருக்கணும். அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் பணி ஒரு இடம் இருக்குது. வயது 28 இருக்கணும். சம்பளம் 40,000 140,000 ரூபாய் வரை. தகுதி சிஏ எம்சிஏ தேர்ச்சி பெற்றிருப்பதோட 60% மதிப்பெண்களோட நிதி பாடத்தில் எம்பிஏ தேர்ச்சியோட 1 வருட பணி அனுபவமும் பெற்றிருக்கணும். 3வது ஆஃபீஸர் பணி, அதில் வந்து சட்டம் வந்து ஒரு இடம் இருக்குது. வயது 35 இருக்கணும். சம்பளம் 69,170 ரூபாய். மனிதவளம் மற்றும் நிர்வாகம் 2 இடங்கள் இருக்குது. வயது வரம்பு 28 இருக்கணும். இது இவங்களுடைய சம்பளம் வந்து 40,000 140,000 ரூபாய் வரை. இவங்களுடைய தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியோட எல்எல்பி தேர்ச்சி அல்லது மனிதவள மேலாண்மை, தொழில் உறவுகள், பர்சனல் மேனேஜ்மெண்ட், லேபர் லெவல், லேபர் அட்மினிஸ்ட்ரேஷன், லேபர் ஸ்டீல் பிரிவில் எம்பிஏ தேர்ச்சியோட 1 வருட பணி அனுபவம் பெற்றிருக்கணும். இன்ஜினியர் அதாவது கார்ப்பரேட் பிளானிங், இதில் வந்து ஒரு இடம் இருக்குது. வயது வரம்பு 28 இருக்கணும். சம்பளம் 40,000 140,000 ரூபாய் வரை. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் 60% மதிப்பெண்களோட பிஇ பிடெக் தேர்ச்சியோட 1 வருட பணி அனுபவமும் பெற்றிருக்கணும். சீனியர் இன்ஜினியரிங்க்கு 11 இடங்கள் இருக்குது. வயது வரம்பு 33 இருக்கணும். சம்பளம் 82,500 ரூபாயிலிருந்து 97,500 ரூபாய் வரை. தகுதி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் பிபிடெக் தேர்ச்சியோட 1 வருட பணி அனுபவமும் பெற்றிருக்கணும். மேனேஜர் அதாவது டெபுட்டி மேனேஜர் பிரிவுக்கு 7 இடங்கள் இருக்குது. வயது 40 இருக்கணும். சம்பளம் 95,580 110,830 வரை. தகுதி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் பிபிடெக் தேர்ச்சியோட 4 வருட பணி அனுபவம் அல்லது சட்ட பாடத்தில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியோட 4 வருட பணி அனுபவமும் பெற்றிருக்கணும். எழுத்துத் தேர்வு, குழு விவாதம் மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. கட்டணம் பொது பிரிவினர் ஓபிசி பிரிவினை சேர்ந்தவர்களுக்கு ரூபாய் 1,000, எஸ்சி எஸ்டி முன்னாள் இராணுவத்தினர் ஆகியோருக்கு ரூபாய் 500. ஆன்லைனை இதில் இந்த பணத்தை செலுத்தணும். https://www.secci.co.in என்பது இணையதள முகவரி. ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க கடைசி நாள் நாளை. சோலார் நிறுவனத்தினுடைய வேலைவாய்ப்பு அறிவிப்பு 1, சீனியர் இன்ஜினியரிங் 11, துணை மேனேஜர் 10, ஆஃபீஸர் 3, அக்கௌண்டன்ட் 1, ஜெனரல் மேனேஜர் 2, மொத்தம் 28 இடங்கள் இருக்குது. கல்வி தகுதி பிஇ பிடெக், பிஎல், எம்சிஏ, சிஏ. வயது வரம்பு 2026 18 45. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமும் ஆன்லைனில் தான் 1,000 ரூபாய். எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு 500 ரூபாய். நாளை விண்ணப்பிக்க வேண்டும். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் புதுச்சேரி தேசிய தொழில் சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு, எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கான இலவச மற்றும் உதவி தொகையுடன் கூடிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தகுதியுள்ள எஸ்சிஎஸ்டி வேலைவாய்ப்பு தேடுபவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட உள்ள பயிற்சி பாடநெறிகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அலுவலக, தானியங்கி, கலக்கியல் மற்றும் பதிவக உதவியாளர், கணினி பயன்பாட்டு வணிக கணக்கியல், சைபர் பாதுகாப்பு வலைதள மேம்பாட்டு உதவியாளர். வயது வரம்பு 1/9/2026 18-30 இருக்க வேண்டும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி +2. பயிற்சிகளில் சேரும் ஒவ்வொரு பயிற்சியாளர்களுக்கும் மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. எஸ்சிஎஸ்டி விண்ணப்பதாரர்கள் தேசிய தொழில் சேவை மையம் எண் 6, முதல் தளம் 3வது குறுக்கு தெரு, நடேசநகர், புதுச்சேரி 605005 என்ற முகவரியில் காலை 10 முதல் மாலை 5:30 வரை, திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை சுய சான்றொழுப்பம் விட்ட தனியான அனைத்து ஆவணங்களோடு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 25ஆம் தேதி ஆகும். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். இன்னைக்கு தகவல் தளத்தில் கோலங்களுடைய நினைவாற்றல், கவனக்குவிப்பு, கிரியேட்டிவிட்டி இப்படின்னு

விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம் வாசல்ல போடக்கூடிய கோலம். சரி, கோலமிடும் நேரம் என்னன்னா காலையில 4:30 to 6 சூரிய உதயத்திற்கு முன்னாடியும் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி மாலை 5:30 to 6 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரங்களில் கோலமிடுவது சிறப்பு. உலர் பச்சரிசி மாவில் கோலமிடுவது எறும்புகள் பறவைகள் நுண்ணுயிர்களுக்கு உணவளிக்கும் திருப்தி நமக்கு இருக்கும். ஊற வைத்த பச்சரிசி மாவை அரைச்சி போடும் கோலம் விசேஷ நாட்களுக்கு ஏற்றது. இது காய்ந்த பிறகு நீண்ட நேரம் அழியாமலும் இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாகவும் வெண்மையாக இருக்கும். அரிசி மாவு இல்லாமல் கோலப்பொடியோட காவி கலந்து போடும் பொழுது வாசலுக்கு மங்களகரமான தோற்றத்தையும் வண்ண வேறுபாடையும் அது காட்டும். விழாக்கள் மற்றும் பண்டிகை நாட்களில் கோலத்தை மேலும் அழகாகவும் வண்ணமயமாகவும் மாற்ற இது பயன்படுகிறது. சரி, பளிச்சென்று இருக்கக்கூடிய பெரிய கோலங்கள், அதாவது ரங்கோலி போட வண்ணமிட்ட ரவை அல்லது கல் உப்பை பயன்படுத்தியும் நம்ம போடலாம். இது கோலத்திற்கு தனித்துவமான அமைப்பையும் தருது. கோலங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னும் இருக்குது. அதாவது வீட்டில் அமங்கலம், துக்கம் நிகழ்ந்த நாட்கள், குடும்பத்தில் இறப்பு ஏற்பட்டால் அந்த அசுப நாட்களில் தவிர்க்கின்றனர் கோலத்தை. முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வாசலில் கோலம் போடுவதையும் தவிர்ப்பாங்க. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் நேரங்களில் தவிர்த்து கிரகணம் முடிஞ்ச பிறகு வீட்டை தூய்மை செய்து அதுக்கு பிறகு கோலமிடுவாங்க. இது தமிழ் மரபு. ஆன்மீக நம்பிக்கையின்படி கோலமிடுவதை தவிர்க்கின்றன. இன்னைக்கு தகவல் தளத்தில் கோலமிடுவதனுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றும் ஒரு தகவல் தளத்தில் சந்திக்கலாம்.

தகவல் தளத்தில் காலையில் போடும் கோலங்களுடைய யோகாசனம், அது உடல் ஆரோக்கியம், மனம் சார்ந்த விஷயம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றொரு தகவல் தளத்தில் சந்திக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை, நாகை ஆர். முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். டாக்டர் டி. பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி. ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி. சுரேஷ் அவர்கள் கட்டம். நரசிம்ஹ மாமவ சுவாதி திருநாள் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆரபி ராகம் கண்டசாப்பு தாளம்.

பைரவிராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கேட்டோம். இனி நின்னு வினாக. பூர்வி கல்யாணி ராகத்தில் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, விலோம சாப்புக் தாளம்.

நேரம் 9:35 45 அரங்கிசை நிகழ்ச்சியில் நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் டி பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இனி எவரி மாட்ட காம்போதி ராகம், தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

காம்போஜி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை நிறைவாக ஒலித்தது. அரங்கிசையில் இதுவரை நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்டோம். டாக்டர் டி பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்திருந்தார். ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் நெதர்லாந்து மற்றும் ஜெர்மனி நட்புறவு நாடுகளாக கலந்து கொள்கின்றன. இத்துடன் 14 மாநிலங்கள், 6 மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் சார்பிலும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இதில் நீர் மேலாண்மை

0: குடிநீர், சுகாதாரம், துப்புரவு, உள்கட்டமைப்பு ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள கனடா உடனான இருதரப்பு பேச்சுகள் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் என்று கூறினார். புதுச்சேரி மின் நுகர்வோர் குறைத்தீர் அவை சார்பில் காரைக்காலில் சிறப்பு மின் நுகர்வோர் குறைத்தீர்ப்பு முகாம் நாளை காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாக மின்துறை செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பொதுமக்கள் நேரடியாக புகார்களை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேர்களே, கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் உங்களுக்கு பிடித்தமான பாடல், இடம்பெற்ற திரைப்படம், நீங்கள் எங்கிருந்து அழைச்சிருக்கீங்க, இந்த விவரங்களை முகநூல் வழியாக பதிவு பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான பாடல் வரும். நேற்று முன்தினம் கேட்ட நேயர்களுக்கு, புது நேயர்களுக்கு வழிவிடணுன்ற அந்த தகவலோடு இன்றைக்கி கேட்டாலை இணைக்கும் நிகழ்ச்சிக்கு போகலாம். கேட்டாலை இணைக்கும் நிகழ்ச்சியில் நீங்கள் பதிவிடக்கூடிய பாடல்கள் நிச்சயமாக இன்று ஒளிபரப்பும் அப்படின்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சிக்கு போகலாம். தொடக்கமாக கடலூரிலிருந்து சுரேஷ் தங்கமகன் படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக பாடல் வருது.

0: இது கேட்டாலி இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேரம் 10:47. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருண் சிவா, இவர் சிங்கம் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காரு.
1: Everybody listen to

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று மாலை 4 மணிக்கு மாண்புமிகு பாரத குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் குஜராத்தின் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள விழாவில் வெற்றியாளர்களுக்கு 75வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கும் நேரடி நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்களே, நமது நிலையத்தில் முற்பகல் 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு மழைநீர் சேகரிப்பு. இந்த தலைப்பை ஒட்டி நேயர்களே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். உங்களோடு நெறிப்படுத்துகிறார் திருமறை செல்வி. நேரம் 10:13. கேட்டாலி இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தார். அடுத்ததாக கொழுமங்கொண்டானிலிருந்து ராமகிருஷ்ணன் வாய்கொழுப்பு படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க மறவாதீர்கள். நூற்று 2.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர், முதியோர் நலம், சமூக ஆதரவு மற்றும் பராமரிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறை மூத்த நிலை உதவி பேராசிரியர் டாக்டர் வி சுரேந்திரன் அவர்கள். நேயர்களே, இன்று பிற்பகல் 3:30 முதல் 7:30 வரை மணிக்கொரு முறை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பிலும் கேட்கலாம். நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது கேட்ட அலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அந்த வகையில் பாடல்களை தொடர்ந்து நேயர்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் பதிவு பண்ணினாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்படி இல்லைன்னா நாளைக்கு, நாளை மறுநாள் கண்டிப்பாக உங்களுக்கான பாடல் வரும். நேயர்கள் இதுக்காக மன வருத்தங்கள்லாம் எதுவுமே இல்லாமல், இன்றைக்கி நம்மளும் இது வந்து வானொலி குடும்பம் இல்லையா, நம்ம நேயர்கள் நம்மளுடைய நண்பர்கள் கேட்குற பாடல்களை நம்மளும் சேர்ந்து ரசிக்கலாம். உங்களுடைய பெயரும் இறுதியில் வாசிக்கப்படும் அப்படின்ற ஒரு உறுதியோட நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார்? எங்கேருந்து? கோவூரிலிருந்து சூரியமூர்த்தி பாடலை கேட்டிருக்காரு, உயர்ந்தவர்கள் படத்திலிருந்து.

நேரம் 10:24 இது கேட்டாலும் இன்னைக்கு முகநூல் வழி நேயரவிருப்போம். அந்த வரிசையில் அடுத்ததாக பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க சென்னையிலிருந்து பொன்னியமேடு வண்ணை கணேசன். இவர் மின்சார கனவு படத்திலிருந்து பூ பூக்கும்ன்ற பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் சேர்ந்து பாடலை ரசிக்கலாம்.

நேயர் விருப்பம் நேரம் 10:31 16 அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நன்னிலத்திலிருந்து நாராயணன், கழகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி சாய்வெண்பா, ஆதிரா இனியா, இந்த நேயர்களுக்காக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு தென்னங்கீற்று படத்திலிருந்து.

நேரம் 10:35. இது கேட்டாலும் இன்னைக்கு முகநூல் வழி நேயர்விருப்பம். முகநூல் வழியாக பதிவு பண்ண நேயர்களுக்கு பாடல்களை வழங்கி கொண்டுகிட்டே இருக்குது புதுச்சேரி வானொலி. அந்த வரிசையில் அடுத்ததாக மாதவரத்திலிருந்து சரஸ்வதி பத்மநாபன், இவங்க சத்ரியன் படத்திலிருந்து மாலையில் யாரோன்ற பாடலை கேட்டிருக்காங்க. அந்த நேயர்களுக்கான பாடம்

நேர்களை இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். நேரம் 10:41. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சென்னை மந்தவெளியிலிருந்து விநாயகம் என்ற நேயர். ரேக்க படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க.

நேர்களை இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். நேரம் 10:45:35. அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க புவனகிரியிலிருந்து சுமதி பாபு. இந்த நேயர் விரும்பி கேட்டது தாய்குளமே தாய்குளமே படத்திலிருந்து ஒரு வட்டை.

கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் கர்நாடக மாநிலத்திலிருந்து சின்ன திருப்பதியிலிருந்து ஒரு நேயர் விரும்பி கேட்டிருக்காரு, பிரகாஷ் ஷியாமலா. இந்த நேயர் விரும்பி கேட்டிருப்பது தனிக்காட்டு ராஜா படத்திலிருந்து சந்தன காட்சி.

இது கேட்டாலும் இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அந்த வகையில் நிறைய நேயர்கள் பாடல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நேரம் கருதி அவங்களுக்காக பொதுவாக ஒரு பாடலை கொடுத்துடலாம். கடலூர் திருமுட்டத்திலிருந்து நாச்சியார்பேட்டை கோ அன்பழகன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், ஆரணி சோவர்லேருந்து

கா பாபு, ஜடூரி வேல்முருகன், காரைக்கால்லிருந்து என்எம்பி நச்சுப்பிள்ளை, மதுரை குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மணிமாலா, திருவாரூரிலிருந்து பூங்குன்றன், தேனி மாவட்டத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், இன்னும் நிறைய நேர்கள் பாடலை விரும்பிக்கிட்டு இருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்திலிருந்து முத்துகிருஷ்ணன், இந்த நேர்களுக்காக ஒரு பாடல்

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் விருதுகளை வழங்குகிறார். 2024 ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது பழம்பெரும் நடிகர் அனந்த் நாக்கிற்கு வழங்கப்படுகிறது. மேலும் அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான விருதை பெறுகிறார். சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஆர்டிகல் 370 என்ற படத்திற்கு வழங்கப்படுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்றிரவு நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொது சபையின் ஒரு பகுதியாக பிரான்ஸ், ஈக்வடார், ஸ்லோவாக்கியா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதியில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மழைநீர் தேங்காமல் விரைவாக வெளியேறவும் வடிகால் வாய்க்கால்களில் தடையின்றி நீரோட்டம் ஏற்படவும் பல்வேறு முன்னெச்சரிக்கை மற்றும் தூய்மை பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பொது

0: மக்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் வடிகால் வாய்க்கால்களில் குப்பைகள், பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் திடக்கழிவுகளை கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் திரு சுப்பிரமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். வங்காள விரிகுடாவில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இன்று கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். இதற்கிடையே அடுத்த 2 நாட்களுக்கு அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரா, மேற்கு வங்கம், கொங்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, ஒடிசா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தெலங்கானா ஆகிய பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 11 மணி 2 நிமிடம் 25 நொடி.

நேயர் நேரம் தொலைபேசி வழி உரையாடல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் மழை நீரை சேகரிப்போம். இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றும் ஒரு எண் 2275250. முன் இணைப்பு எண்ணாக 0413 என்ற இணைப்போடு தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பியுங்கள்.

0: மழை நீர் அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை வரப்பிரசாதம் தான் அப்படின்னு சொல்லணும். அது கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதை தக்க சமயத்தில் அதை சேகரித்து வச்சுக்கிட்டோம் தான் நமக்கு வந்து பிற்கால வாழ்க்கைக்கு உபயோகப்படுது. மழை நீர் எப்படி உருவாகுது, அதோட காரணம் என்ன, அதை முன்னாடி தெரிஞ்சுக்கணும். சூரிய வெப்பத்தால் நீர் ஆவியாகி மேகமாக மாறி பின்னர் குளிர்ந்து பூமிக்கு திரும்புவதே மழை நீர் உருவாவதற்கான காரணம். இது வந்து நீர் சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம், வாட்டர் சைக்கிள் அப்படின்னு. மழை உருவாகும் நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவியாதல், சூரியனின் கடுமையான வெப்பத்தால் கடல், ஆறுகள் மற்றும் குளங்களில் உள்ள நீர் நீராவியாக மாறி வான் நோக்கி மேலே செல்லுது. அந்த மேலே செல்லக்கூடிய காற்று குளிர்வடைந்து அந்த பகுதியிலிருந்து நீராவி குளிர்ந்து சிறிய நீர்த்துளிகளாகி மாறி ஒன்றாக இணைந்து மேகங்களாக மாறுது. காற்றில் உள்ள மேகங்கள் மேலும் குளிர்ந்து அதிக எடையை அடையும் போது அவற்றால் நீர்த்துளிகளை தாங்கி நிற்க முடியறதில்லை. இதனால் அவை பூமியில் மழையாக பெய்யுது. பூமியில் விழும் இந்த மழை நீர் மீண்டும் ஆறுகள் மற்றும் கடல்களை சென்றடைந்து மறுபடியும் இதே சுழற்சி முறையில் மழை உருவாகுது. சரி, இப்போது மழை நீர் சேகரிப்பு பற்றி தெரிந்து கொள்ளலாமா? நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் பங்கு பெற காத்திருக்காங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்கலாம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா.
1: இன்னைக்கு வந்து மழை நீர் பத்தி கேட்டிருக்கிறீங்க. மழை நீரை நம்ம எல்லாருமே சேகரிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசாங்கம் வந்து மழை நீர் சேகரிப்பு திட்டம் அப்படிங்கறத ரொம்ப சூப்பராகவே பிரசித்தி பட்டிருக்கிறாங்க. குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா, மழை நீரை பெய்யும் போது அதை வந்து அழகாக நிலத்தடியில கீழ விட்டு அந்த நிலத்தடி நீர் மட்டும் உயரும்படி சேகரிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த குளங்கள், குட்டைகள், நீர்நிலைகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தூர்வாரி அங்க மழை நீர் போகும்படி நம்ம சேகரிக்கிறது அப்படிங்கறது ரொம்ப நல்லதும்மா. அன்றைய காலகட்ட

0: இடத்துலாம் பாத்தீங்கன்னா அணைகள் கட்டியிருக்கிறாங்க. அணைகள்ல மழை நீர் பெய்யும் போது நல்லா நிரம்பும். அந்த மழை நீரை வந்து இதர 6 மாசத்துக்கோ 8 மாசத்துக்கோ மழை இல்லா காலங்கள்ல அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மழை வந்து எதிர்பார்த்த மாதிரி பெய்ய மாட்டேங்குது மேம். ஒன்னா ரொம்ப கம்மியா பெய்யுது அல்லது ரொம்ப அதிகமா பெய்யுது. இது மாதிரியான விஷயங்கள் மழை நீர் அப்படிங்கறது கிடைக்காத போது நம்ம மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. சோ மனிதர்கள் வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டத்துல மழை நீரை சூப்பரா கையாண்டோம் அப்படின்னா நமக்கு கஷ்டமே இருக்காது மேம். சோ ஏரி குளங்கள் குட்டைகள் நீர்நிலைகள் இதை வந்து சிறப்பாக நம்ம பாதுகாத்துக்கணும் மேம். அது நம்மளுடைய தார்மீக பொறுப்பு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த தகுந்த நீர் ஆதாரங்கள் அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுத்து அதுல தண்ணீர் அப்படிங்கறத ரொப்பும்படி நம்ம பாத்துக்கணும் மேம். அதே மாதிரி யாராவது மழை நீர் சேகரிப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யல அப்படின்னா அரசாங்கம் வலியுறுத்தி இருக்கிறாங்க, நீங்களும் மழை நீர் சேகரிப்பு திட்டம் பண்ணுங்க அப்படின்னு ஊக்குவிக்கணும் மேம். அதே மாதிரி பெய்யக்கூடிய காலகட்டத்துல இந்த மழை நீரை சிறப்பாக சேகரிக்கிறது ரொம்ப நல்லது மேம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மழை நீர் வந்து நிறைய இடங்கள்ல வேஸ்டா போகுறது, உபரி நீரா போகுது, நதிகள் ஆறுகள் குளங்கள் குட்டைகள்ல கூட கலக்கிறது இல்ல, அது கடல்ல போய் கலந்துருது. அதனால அது உபயோகிக்க முடியாத ஒரு நீரா மாறிடுது. அப்போ மக்கள் தான் அந்த நிலங்கள்ல தூர்வாரி அங்க கரெக்டா அந்த நிலங்களை வந்து அதுமே குளங்கள் குட்டைகள் நீர்நிலைகளை வந்து நம்ம அந்த தண்ணீரை யூஸ் பண்ணும்படி வச்சுக்கணும். நிறைவா ஒரு விஷயம் சொல்லணும்னா அரசாங்கம் பல்வேறு திட்டங்கள்ல கூட வகுத்திருக்கிறாங்க மேம். மழை நீர் சேகரிப்பு திட்டம் அப்படிங்கறதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அந்த சமயங்களை ஒவ்வொரு வீடுகளையும் என்ஷூர் பண்ணிக்கணும். நம்ம மழை நீர் சேகரிப்பு திட்டமா கட்டி இருக்கிறோம்னு இப்ப வேலூர் எல்லாம் வறண்ட பகுதி மேம், நாங்க மழை நீர் சேகரிப்பு திட்டம் கட்டியிருக்கோம் மேம். அதனாலதான் எங்களுக்கு தங்குத்தடையின்றி நிலத்தடி நீர்மட்டம் குறையாம அப்படியே அதே நிலைமையில இருக்கு. அதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது மழை நீர் சேகரிப்பு திட்டம் தான். நல்ல நான் எங்க வீட்டுல பண்ணாமது எல்லாருக்கும் என்கரேஜ் பண்றேன் அது மாதிரி பண்ணுங்கன்னு.
1: ஒரு மாடலா இருக்கீங்க நீங்களே முன்னுதாரணமா. ரொம்ப அழகா பேசுனீங்க சந்திரசேகர் சார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர சந்திக்கலாமா? நன்றி சார். நன்றி.
0: கண்டிப்பா. நன்றி. நன்றி.
1: நன்றி சார். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நீங்கள். ஹலோ. சரி, நிகழ்ச்சியில் காட்பாடி சந்திரசேகர் ரொம்பவே அழகாக பேசினார். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நீரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலுக்கு நிகழ்ச்சியில் நீர் வந்துட்டாங்க. ஹலோ.
2: முற்பகல் வணக்கத்துடன் மா கலையரசு நல்லா பாடையும்.
1: சொல்லுங்க கலையரசு சார்.
2: மழை நீர் உயிர் இங்க சமீபத்துல கள்ளக்குறிச்சி பகுதியில ஒரு வயல்வெளி பாலம் பாலமா வெடித்து கிடக்கிற படக்காட்சியும் அங்க இருக்கிற செய்திகளை படிக்கிற போது ஒரு மனசுக்கு ரொம்ப வலி அறங்குது. சில இடங்கள்ல நெற்பயிர்கள் காய்ந்து கிடக்கிறதையும் அதே போல கரும்புகள் காய்ந்து கிடக்கிறதையும் மழை பற்றாக்குறையினால பாக்குற போதும் படிக்கிற போதும் பட காட்சிகளை மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு,
1: வருத்தமா தான் இருக்கு. நிறைய இடங்கள் வந்து ரொம்ப வறண்டு போய் காயிருக்கு.
2: இன்னமும் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம்னு சொல்லி இன்னமும் மழை இன்னும் கனமா பெய்யாம அங்கொன்று இங்கொன்று தூரிக்கிட்டு இருக்கு. எங்க பகுதியில ஏரி குளம் எல்லாமே வற்றி போயிருக்கு. இன்னமும் ஏரியில ஒரு அரை அளவு கூட தண்ணி வரல நிரம்பல். அது எங்க பகுதியில காடு இருக்கிறதுனால அந்த மழை வெள்ளம் வந்தா ஏரி நிரம்பும். அப்படி நிரம்புறதுனால எங்க ஊர் ஏரி கண்டாச்சிபுரம் சொல்லி ஒரு 4-5 ஊர்களை நிரப்பிட்டு அந்த கடல் தண்ணிக்கு போயிடாது அந்த குடி அந்த நீரானது. அதனால நம்ம வந்து அந்த அரசாங்கமே மத்திய மாநில அரசாங்கமே எல்லாத்தையும் செய்யும் சொல்லி நினைக்காம கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள் சமுதாய தொண்டு நிறுவனங்கள் வசதி வாய்ப்பு பொருளாதாரம் நிறைந்தவர்கள் இது மாதிரி ஆக்கப்பூர்வமான பணிகளை பண்ற நேரங்களையும் ஏரி குளங்களை அகலப்படுத்துற நேரங்களையும் தண்ணீர் அப்படிங்கிறது சேமிக்கப்படும். அப்ப விவசாயம் சிறப்பா செயல்படும். தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற படத்துல இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அப்படிங்கிற ஒரு எடுத்த ஒரு படத்துல தென் தமிழ்நாட்டுல மழை இல்லாம இவ்வளவு சிரமங்களை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துருக்கோம். ஒரு 25-30 ஆண்டுக்கு முன்னாடி நான் திருப்பூர் போயிருந்தேன். அப்ப குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமலும் சிக்கனமா இந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடிய நிலைமையில ஒரு வாரம் ரொம்ப சிரமமான சூழ்நிலை. அது வெளியில இருந்து தண்ணி வந்துதான் இங்க நம்ம வாழ்வாதாரத்தை கொண்டு போனோம் அப்படிங்கிற நிலைமையில திருப்பூர் நகரம் இருந்தது. அதனால

0: நம்ம வந்து வீடுகள் கட்டுகிற போது மழைநீர் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு தொட்டிய கட்டணும். அது அது வீடு கட்டுற அவங்க வந்து அதுக்கு முதல்ல அதுக்குன்னு முதல் உரிமையை கொடுத்துடணும். நம்ம எப்படி மற்றதுக்கெல்லாம் குளிக்கிறதுக்கும் மற்றதுக்கெல்லாம் நம்ம தோட்ட பகுதியில நம்ம செலவு பண்றோமோ அது போல மழைநீர் சேமிப்பு தொட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக்குற நேரங்கள்ல நிறைய மழைநீர் சேமிக்கப்படும். அதே போல ஊராட்சி ஒன்றியங்கள் நகராட்சி அது மாதிரி இடங்கள்ல கூட இது மாதிரி மழைநீர் சேமிப்பு தொட்டிகளை வைக்கிற நேரங்கள்ல மழைநீர் சேமிக்கப்படும். இது மாதிரி இல்லாம நம்ம விழிப்புணர்வுங்கிறத தாண்டி நம்ம அலட்சியமா இருக்கிற ஒரு நேரமும் எதிர்காலத்துல சந்ததிகள் குடி தண்ணீருக்கு வழி இல்லாம ரொம்ப சிரமப்படுற சூழ்நிலை கூட நம்ம ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால மழைநீர் சேமிப்பு மிக மிக அவசியமான ஒன்று. குடிநீர் சிக்கனம் தேவை இக்கணம்னு சொல்லி கூட நம்ம நிறைய நேரங்களை பார்த்திருக்கிறோம் படிச்சிருக்கிறோம். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு விடிவு காலத்தை நல்ல ஒரு விழிப்புணர்வை கிராமங்கள் தூரம் நிறைய கொண்டு வந்துட்டாங்கன்னாக்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். ஒன்னு சொல்லிடுறேன்
1: சொல்லுங்க.
0: நாம நேரடியா பார்த்து படித்து அறிந்த ஒரு செய்தி ஆதாரமா விழுப்புரத்துல இருந்து நீங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா மங்களபுரம் டட்நகர் சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒவ்வொரு வீடுகளையும் மழைநீர் சேமிப்பு தொட்டி கட்டி
1: வச்சிருக்காங்களா.
0: ஊராட்சி மன்ற தலைவர் ஆரோக்கிய சாமி அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு அதுல வருமானத்துக்கு வரக்கூடிய வருமானத்துல ஒரு பகுதியை செலவு பண்ணி ஒவ்வொரு கிராமம் நம்ம ஊர்கள்ல எல்லா இடத்துலயும் மழைநீர் சேமிப்பு தொட்டியை கட்டணும். அப்பதான் நம்ம ஊருக்கு தண்ணி பஞ்சம் இல்லாத அளவுக்கு நம்மளால இருக்க முடியும்னு சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அதுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்கிறாரு. அது போல ஒவ்வொரு கிராமங்களும் ஒவ்வொரு நகரங்களும் அது மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளை பண்ற நேரங்கள்ல மழை சேமிக்கப்படும் தண்ணீர் குறைக்கப்படும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இன்னும் ரொம்ப அலட்சியமா மெத்தனமா போயிட்டு இருக்கோம். யாரும் எப்படி போனா நமக்கு தண்ணி கிடைக்கல நாம நல்லா இருக்கிறோமா அது மாதிரி கடந்து போயிட்டு இருக்கிறோம்.
1: நமக்கு ஒரு சூழ்நிலை வரும் தண்ணி கிடைக்காத நிலைமை வரும்னு நினைச்சு பாக்கணும் நம்மளும்.
0: எங்க பகுதியில் நீங்க வந்து பாருங்க இன்னமும் அரை கேரி என்ன குளம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வறண்டு போய் கிடக்கு.
1: எல்லா ஏரியாவும் அப்படிதான் சரி இருக்கு. இப்போ மழை வரும்போது நம்ம வந்து சேகரிச்சு வச்சுக்கிட்டோம்னாக்கதான் நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் இனி வரும் காலங்கள்ல.
0: எங்க கிணறுகள் எங்க பகுதியில இருக்கிற குடி தண்ணீர் கிணறுகளை வந்து பாருங்க ரொம்ப கடுமையான சூழ்நிலை தண்ணி ரொம்ப அவலமா இருக்கு. அதனால விவசாயத்துக்கு நாற்று விட முடியல நடவு நட முடியல அது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இந்த நாற்று விட்டுட்டு மழை பெய்யாம போச்சுன்னா பின்னாடி எப்படி நம்ம சமாளிக்க முடியும். ஏரியிலயும் நிரம்பல கிணத்துலயும் தண்ணி இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடிய விவசாயிகள் எவ்வளவு பேர் சொல்லலாம் துயரங்களை அனுபவிக்கிறாங்கிறதுனால இன்னொரு காலத்துல நாம வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். மழை நீர்ல என்ன அது சேமிக்க என்ன கிடைக்கும் அது சேமிக்க தவறு நேரங்கள்ல நமக்கு எவ்வளவு இடையூறுகளை நம்ம எதிர்காலத்துல சந்திக்க வேண்டியிருக்கோங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல பெற்றோர்கள் முழுதனமா இந்த மாதிரி வாழ்வியல் விஷயங்களை வாழ்வியல் கருத்துக்களை உள் புகுத்துற நேரங்கள்ல அவங்களும் எதிர்காலத்துல ஒரு மழைநீர் சேமிப்பாளர்களாக கண்டிப்பா பாருவாங்க.
1: கண்டிப்பா சார். நம்ம கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா நிறைய நேர்கள் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா அதுவும் இப்போ இப்போ இருக்கிற சமயம் மழை வர்ற சமயம் மழை பெஞ்சிட்டு இருக்கு ஒரு சில இடங்கள்லாம் இந்த நேரத்துல நம்ம அந்த புதுமையை புகுத்தணும் அப்படின்னாக்கா நம்ம எல்லாருமே கடைபிடிச்சோம் அப்படின்னாக்கா மழை நீரை சேகரிக்கலாம்.
0: மழை வரும்போ இந்நேரம்னு சொல்லி நாங்க பாடல்தான் கேட்கிறோம். கரைக்கிறது கும்மிருட்டி இட்டுதடி ஈசான மூலையிலிருந்து பாடல்தான் கேட்கிறோம். ஆனா இன்னமும் எங்களுக்கு கனமழைங்கிறது இல்லாம இங்க வந்து அங்க ஒரு சூறல் போட்டுட்டு போறதுனாலதான் எங்களுடைய வாழ்வாரமே மிகவும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்.
1: வரும் சார் மழை வரும்.
0: கிராமங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் குளம் குட்டை கிணறு ஏரி எல்லாமே வற்றி போய் இன்னொரு கால் ஏரி கூட தண்ணி வராம நாங்க ரொம்ப கேள்விக்குறிகள் வாழ்தாரத்தை கொண்டுட்டு போறதுனால இதுக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை கொண்டு வரணும். ஒரு பேரங்காலத்துல எவ்வளவு நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு ஆச்சரியம் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு.
1: கண்டிப்பா சார் கண்டிப்பா ரொம்ப அழகா பேசுனீங்க கலையரசு சார் நன்றி.
0: பேச சொல்லுது நேரங்கள் எவ்வளவு கணக்கு இல்ல தலைவர் ஒட்டிய அனுபவ கருத்துக்களை கொடுக்கறோம். இது போல நேரங்கள் நிறைய இருக்கு எதிர்பார்த்து வானொலியை காட்டுறோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார் நன்றி. மழை வரும் மழை பெய்யும் அதை நாம் சேமிப்போம்ங்கிற நினைவோட இருப்போம் நடைமுறைப்படுத்துவோம் சரிங்களா.
0: நன்றி.
1: நம்பிக்கை தானே வாழ்க்கை.

0: சரிங்க சார்.
1: காசு இல்லாம பயிற்சி போகாம இந்த இயற்கை தாய்களை கருணை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் கொடுத்து எங்களுக்கு நல்ல மழை வளத்தை கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப சூழ்நிலை இப்ப எங்க பகுதி இப்ப கண்டாச்சி எங்க அங்க இருக்கிற குளங்களை அங்க பாருங்க, ஏரிகளை பாருங்க, ரொம்ப ரொம்ப இசைவுடா போயிட்டு இருக்கு. கருணை காட்டணும்.
0: சரிங்க சார்.
1: எங்க பக்கம் நிறைய மலைகள் இருக்கு, காடுகள் இருக்கு, எல்லாத்துக்கும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
0: எதிர்பார்ப்போம், கண்டிப்பா வரும். எல்லா இடங்கள்லயும் போய் சில இடங்கள்லாம் நல்ல மழை கனமழையா தான் இருக்குது. நம்மளும் மழை வரும்போது அதை தக்க முறையில நம்ம வந்து பாதுகாப்பும் சேகரித்து வைப்போம். சரிங்களா?
1: நம்ம வந்துட்டா அப்புறம் ஏன் நம்ம தண்ணீர் கொஞ்சம் கருத்து வர போறோம்? முதல் புள்ளி
0: நம்ம தான். நிலத்தெல்லாம் வந்து அப்படியே எல்லாரும் பில்டிங் ஆக்குறோம், எங்கேருந்து நம்ம மழையெல்லாம் வர வைக்கிறது? இயற்கையே
1: வீட்டு மனை பாட்டலாக்களை போடுறோம், ஆழ்துளை கிணறுகள் அமைச்சிடுறோம். இந்த ஆழ்துளை கிணறுகள் அமைக்கிற போது அது தண்ணீருக்கு ஒரு ரொம்ப ஒரு எதிர்வா அமைஞ்சு போகுது. வீட்டு மனை பட்டாக்களை போட்டு அங்க வந்து தண்ணீரை சேமிக்க விடாம விட்டுடுறோம்.

0: இருக்கு.
1: ம்
0: எல்லாத்துக்கும் வழங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: ம்
0: பார்த்து காத்திருப்போம்.
1: எதிர்பார்ப்போம், கண்டிப்பாக வரும். எல்லா இடங்கள்லையும் போய் சில இடங்கள்லாம் நல்ல மழை, கனமழையாக தான் இருக்குது. நம்மளும் மழை வரும்போது அதை தக்க முறையில் நம்ம வந்து பாதுகாப்போம், சேகரித்து வைப்போம். சரிங்களா?
0: நம்ம வந்துட்டா அப்படியே நம்ம தண்ணீர் பஞ்சத்துக்கு வர போகிறோம். முதல் புள்ளி
1: நம்ம தான். நிலத்தெல்லாம் வந்து அப்படியே எல்லாரும் பில்டிங் ஆக்குறோம், எங்கேருந்து நம்ம மழையெல்லாம் வர வைக்கிறது? இயற்கையே
0: வீட்டு மனை பாட்டலாக்களை போடுறோம், ஆழ்துளை கிணறுகள் அமைக்கிறோம். இந்த ஆழ்துளை கிணறுகள் அமைக்கிற போது அது தண்ணீருக்கு ஒரு ரொம்ப ஒரு எதிர்வா அமைஞ்சு போகுது. வீட்டு மனை பட்டாக்களை போட்டு அங்க வந்து தண்ணீரை சேமிக்க விடாம விட்டுடுறோம். விவசாயத்துக்கு ஆக்கப்பூர்வமான பணிகளை பண்ணாம விட்டுடுறோம். நானே இத்தனைக்கு முழு பொறுப்பு நினைச்சிருக்கிற இடத்துல நம்ம வந்துட்டோம்னா கண்டிப்பா
1: இயற்கையை போற்றுவோம் சார், இயற்கையை போற்றுவோம். நன்றி, நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம், வணக்கம் மேடம்.
1: எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான சாஜா நஜிமதி.
1: சொல்லுங்க ஐயா.
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: மழை நீர் தயாரிப்புன்னு சொல்லியிருக்கீங்க.
1: ஆமா
2: ஆமா, இப்ப வந்து நேற்றுலாம் சரியான மழை எங்க ஊர்ல எல்லாம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பெஞ்சிருக்கு.
1: சரி,
2: இந்த இந்த பெய்யக்கூடிய இந்த மழை நீரை நம்ம நிச்சயமா சேகரிச்சு ஆகணும்.
1: நீங்க சேகரிக்கிறீங்களா? வீட்டுல மழை தொட்டி வச்சிருக்கீங்களா? மழை நீர் சேகரிப்பு தொட்டி?
2: எங்க பழைய வீடு இருந்தது மேடம், அந்த ஊட்டு வீடு, முத்தம் முற்றம் உள்ள வீடு அது. அந்த குடல் வாயின்னு சொல்லுவாங்க, பெரிய ஓடா இருக்கும், 4 பக்கமும் ஊத்துறது அருவி மாதிரி இருக்கும்.
1: பார்க்கவே அழகா இருக்கும். ஓட்டு வீடுகள்ல வந்து
2: அப்பவா நம்மள்ட்ட இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் எங்க இருந்துச்சு?
1: ஆமா ஆமா, முற்றத்தை சுத்தி வந்து என்ன செய்வாங்க, குழாய் மாதிரி அமைச்சு அந்த குழாய் வழியா வந்து அந்த நீர் வந்து இறங்கும். அதை வந்து ஒரு டேங்க்லயோ இல்ல வந்து சம்ப் மாதிரியாவது சேகரிச்சு வச்சுப்போம்.
2: அப்படியே சரி.
1: கிராமங்கள்ல
2: என்ன செய்வாங்கன்னா, பழைய காலத்து அந்த செம்பு பானை எல்லாம் இருக்கும், பெரிய பெரிய பானைகள், இந்த அண்டாங்கெல்லாம் சொல்லுவோம்ல, அதையெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, அந்த தண்ணியை பிடிச்சிருவாங்க. ஏன்னா தொடர்ச்சியாவது மழை பெய்யும். நாங்க எல்லாம் சின்ன பிள்ளைல மும்மாரி புளியும்பாங்க, அதாவது 3 மாசத்துக்கு மழை காலம் இருக்கும். இப்போ எல்லாம் அப்பப்பதான் பெய்யுதுன்னு வச்சுங்களா, அந்த நேரங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த பாத்திரங்கள்ல அப்படியே தண்ணியை பிடிச்சிருவாங்க.
1: கொஞ்ச நேரம் போக அந்த தண்ணியை பிடிச்சு வச்சு அத சூடாக்கி குடிப்போம். அது பார்த்தாக்கா ஆர்வ ஓட்டுற மாதிரி இருக்கும், டேஸ்ட்
2: நல்லா இருக்கும் மேடம். அதுல எங்க பாட்டி என்ன செய்வாங்க,
1: சளி பிடிக்காதுன்னு
2: அதெல்லாம் ஒரு கணக்கலமா போயிடுச்சு மேடம். இப்போ அதனால வந்து இப்ப எங்க வீட்டு இந்த பழைய வீடுல என்ன செய்வோம்னா, வாட்ட பக்கம் ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கும், கீழே
1: சரி
2: அத தளம் மாதிரி இருக்கும், அத என்ன செய்வாங்கன்னா மண்ணோடதான் இருக்காது, அது வந்து நாங்க சிமெண்ட் வச்சே பூசல, அதுலதான் போரும் போட்டோம், போர் செட்டு போட்டது.
1: சரி,
2: அதுல வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, எல்லாம் சொன்னது என்னன்னா, நீங்க இந்த வந்து சிமெண்ட் போடாம மண்ணோட வச்சுக்கிறதே ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த தண்ணி ஓட்டு தண்ணி ஃபுல்லா அதுல இறங்கி அந்த நிலத்தடி நீரும் உங்களுக்கு அப்படியே இருக்கும், நீங்க போர் போட்டதுனால இதை வந்து மூடாதீங்க அப்படின்னாங்க. அது வந்து இப்போ இடிக்கக்கூடிய நாட்கள்ல அதை இது பண்ணி வச்சுன்னு வச்சுக்கலாம் வீட்டை.
1: அது எப்படி கிணறு மாதிரி வச்சுட்டீங்களா?
2: ஆமா, பழைய வீடுகள்ல ஓட்டு வீடுகள்ல இந்த நீர் தயாரிப்புங்கிறது இருந்துச்சு மேடம்.
1: சரி, அதை எப்படி சேகரிச்சு வச்சீங்க கேட்டீங்க, நேயர்கள் கேட்டாங்கன்னா அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா?
2: ஆமா, அதாவது வந்து அந்த மண்ணு இருக்குல்ல உங்களுக்கு, அந்த தண்ணி வந்து அந்த ஓட்டு தண்ணி அதுல மண்ணுல இறங்க இறங்க என்ன ஆகும்னா, அது அப்படியே பூமி அப்படியே ஃபுல்லா இழுக்கும் அந்த மண்ணு.
1: சரி,
2: அந்த மண்ணு இழுக்கிறதோட அங்கனதான் நாங்க போரும் போட்டிருந்தோம். அந்த இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இதை வந்து நீங்க வந்து இந்த சிமெண்ட் தலை மாதிரி மாத்திட்டாதீங்க, இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு. அந்த புல்லு முளைக்கும் அப்பப்ப, அதை மட்டும் கொஞ்சம் நாங்க இது பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு அந்த மண்ணோடயே வச்சிருந்தோம் அந்த தரைய. அதெல்லாம இந்த இப்பெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரே குழாயை கொண்டு வந்துடுறாங்க அந்த மழை நீர் தயாரிப்ப. இப்ப எல்லாம் எல்லாம் காங்கிரீட் கட்டிடங்களை பிடிச்சுல உங்களுக்கு வாத்த பக்கம் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாடியில இருந்து வரக்கூடிய தண்ணீர் வஞ்சி ஓடுறதுக்கு ஒரே குழாயா கொண்டு வந்துடுறாங்க. அந்த நீரை கூட நம்ம சேமிக்கலாம் ஆயிடுச்சு, வேஸ்ட் ஆகாம. ஏன்னா நீர் சேகரிப்புங்கிறது ரொம்ப அவசியமா வரக்கூடிய நாட்கள்.

0: மக்கள்ல அடுத்த ஜெனரேஷனுக்குலாம் நீர் கிடைக்குமாங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால இந்த இப்ப பெய்யக்கூடிய இந்த மழை நீரை அதாவது சொல்றாங்க, இயற்கை எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, மழை இந்த வருஷம் கொஞ்சம் குறைவா தான் இருக்குங்கிறாங்க. எப்படின்னு பாப்போம். பெய்யக்கூடிய மழையை நம்ம வந்து சேகரிப்பு பண்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்ன செய்யலாம்டா, இந்த ஆறுகள் குளங்கள் எல்லாம் இருக்கும்ல கிராமங்கள்ல, அதையெல்லாம் வெட்டி வச்சு இது பண்ணாங்கன்னா கூட அதுல கூட நீர்களை சேமிக்கலாம். எங்க ஊர்ல எல்லாம் அதை பராமரிச்சுட்டு இருக்காங்க.
1: நன்றி சார், நன்றி. ஜான் ஹாஜா நஜிபுதீன் அழகா பேசினாங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நீர். ஹலோ, ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
2: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்க ராஜேஸ்வரிமா.
2: மழை நீரை சேமிக்கணும், அதுக்கு அரசாங்கமும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அரசாங்கம் சிமெண்ட் போட்டா அந்தந்த ஊர்ல போட்டா அதை தடுக்கணும்ல. மண்ணு பூரா கடினம் ஆயிருச்சு, சிமெண்டுகளை போட்டு தண்ணி உள்ள எங்க போகுது? தண்ணி போகலைன்னா அப்ப எப்படி வறட்சி, இவ்வளவு வறட்சி? எங்க வீட்டுல, எங்க ஊர்ல முந்தா நாள் ஒரு நல்ல மழை பெஞ்சிச்சு 2 மணி நேரம், ஆனாலும் காஞ்சி போய் கிடந்துச்சு. காரணம் என்ன, கடிமுக்கு மண்ணு வந்து அந்த தண்ணியை ஏத்துக்கிறாம வெளியே சாக்கடையில தான் ஓடுது அந்த தண்ணி பூரா. அப்ப அது என்ன காரணம்னா, அந்த சிமெண்டுகளை போட்டு விட்டது, சிமெண்டுகளையும் இந்த கல்லுகளையும் இப்ப போடுறாங்க. மக்கள்லாம் விழுகாம இருக்கணும், மக்கள்லாம் விழுகாம இருக்கிறதுக்காக கல்லுகளை போட்டா அப்ப எப்படி உள்ள தண்ணி போகும், எப்படி நம்மளோட சந்ததிக்குலாம் தண்ணி கிடைக்கும்? அது அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நான் ஒரு பாடலை சொல்றேன் நாடுவரியா. பானின் பொன்னான மழை நீர் வீணாகலாமா, கடலின் விடலாமா, குளங்களை எல்லாம் போய் தூர்வாரலாமா, பூமிக்கு அடியில் நீர் இருந்தாலும் வான்மழை போல் வருமா, கோடான கோடி பயிரையும் உயிரையும் காத்திடும் தாயல்லவோ, கோடை காலம் வந்தா நீரை தேடி பல்லுயிர் பாடிடுமே, அவைக்கு மொட்டை மாடியில் உணவும் நீரும் தான் வைப்பது அறமல்லவோ. வானின் பொன்னான மழை நீ வீணாகலாமா, கடலின் விடலாமா, குளங்களை எல்லாம் தூர்வாரலாமா, வீடுகட்டும் நேர தோட்டம் ஒன்று வைக்க இடம் கொஞ்சம் ஒதுக்கிடணும், வீழும் மழை நீரே செடிகளுக்கு போக வழிவகை செய்திடணும், இதன்படி செய்தால் நிலத்தடி நீரும் உயர்ந்திடக்கூடும் அம்மா, உழவின் வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் மழை நீரே பிரதானம். கோய் வானின் பொன்னான மழை நீ வீணாகலாமா, கடலின் விடலாமா, குளங்களை எல்லாம் ஓ தூர்வாரலாமா அப்படின்னு எழுதியிருக்கேன்.
1: ரொம்ப அழகா பாடினீங்கம்மா. உங்களுடைய சொந்த கவிதைங்களா பாடலா?
2: ஆமா, என்னோட பாடல். புறா
1: பழைய பாடல, பொன்னான கைகள் புண்ணாகலாமாங்கிற பாடல. உங்க ஸ்டைலுக்கு மழையை பற்றி ரொம்ப அழகா விவரமா நீங்க பாடல அமைச்சிருக்கீங்க.
2: ஆமாங்க, வீடுகள்லயுமே எழுதிறாங்க, பெரிய வீடு கட்டுறாங்க, சுத்தி சிமெண்ட் பிளேட்ட போட்டு விட்டுறாங்க. ஏன்னா மண்ணு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுதான், காடு மண்ணு பட்டா அழுக்காயிருமா, எழுக்கு வீடு கட்டுறான். அந்த காலத்துல அப்படியா கட்டினாக்க மண்ணேதான் வீடாவே இருந்தது, அதனால அழுக்குகளை எல்லாம் அதுல காலை வச்சாலுமே எந்த தொத்து கிருமியும் யாரையுமே ஒண்ணும் பண்ணல. ஆனா இன்னைக்கு கண்ணாடி மாதிரி வீட்டை கட்டி பழங்கி மாதிரி வாசல்லையும் சிமெண்ட் பிளேட்ட சுத்தி போட்டு கார் வண்டி வைக்கிறதுக்காக எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சிடுறாங்க. ஏன், அதுக்கு ஒரு கொல்லப்புறம் ஒரு தோட்டம் போட்டா என்ன, அதுல எத்தனை மரம் வைக்கலாம், எத்தனை செடி கொடி வச்சு, எத்தனை வண்ணத்து பூச்சியும் சிட்டுக்குருவியும் வரும், எத்தனை அழகு பார்க்கலாம். அது தென்னையும் கொய்யாவும் அண்ணாஜியும் மாதுளையும் அத்தனை கன்றுகளையும் வீட்டுக்குள்ள வச்சா அது எவ்வளவு அழகு பெரும் தெரியுமா? மன அழுத்தம் இன்னைக்கு பூராமே கண்ணாடி மாளிகையில பெரிய பெரிய பெரிய மாளிகையில உட்காந்துக்கிட்டு மன அழுத்தத்தோட இருண்ட மனசோட உட்காந்துருக்காங்க. அதுவே சின்ன வீடுகள்ல இருக்கிறவங்க கூட பெரிய பெரிய தோட்டங்களை போட்டு இன்னைக்கு சந்தோஷமா அதைகளை பார்த்து வண்ணத்து பூச்சி சிட்டுக்குருவியை வர்றத அழகா பார்த்து காக்கா குருவிகளை பார்த்து மன மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம் நம்ம? நம்ம வந்து எந்திரனம் ஆயிட்டோம். மனிதர்கள் பூரா எந்திரம் ஆகும் போது அப்ப இயற்கைகளும் நம்மள வந்து திசை திருப்பும் இல்லையா, அவசமாகும் இல்லையா?
1: நவீன வாழ்க்கைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு நம்மளே அறியாம வந்து சில, ஆமா,
2: எல்லாத்தையும் பாதி அழிச்சிட்டோம். கொஞ்சம் இருக்கு,
1: அதையாவது தக்க வச்சுக்கணும்
2: அதாவது அதுகளை அதுக இஷ்டத்துக்கு விட்டுட்டாவே அதுகளே தன்னை புதுப்பிச்சுக்கிறான். கொரோனா காலத்துல அதுக்கு புதுப்பிச்சுக்கிற இல்லையா தன்னையே? அதாவது அதுக்காகத்தான் இறைவன் கொரோனாவை கொடுத்தாரு. என்னன்னா, அவங்க வீட்டுக்குள்ள இருந்து சிவனின்னு இருங்க, கார் வண்டியை ஓட்டாதிய, இயற்கையில மாசுபடுத்தாதிய, நான் எங்களை நான் புதுப்பிச்சுட்டு அப்புறம் வெளியே இருங்கன்னு சொல்லி கொடுத்தா ரெண்டு மூணு மாசம் லாக்டவுன்ல உள்ள போட்டிருந்தாரு கடவுள். அதுக்கப்புறம் வெளியேறும் போது என்ன ஆச்சு,

0: நல்ல மழை பெய்ஞ்சிச்சு, நல்ல இயற்கைகள், ரொம்ப ஒரு மாசுபாடு இல்லாம இருந்துச்சான். ஆய்வுல சொன்னாங்க பாருங்க, மழை நல்லா பெஞ்சிச்சு, நிலத்தடி நீர் உயர்ந்துச்சு. அந்த நேரத்துல எல்லாம் உயர்ந்துச்சு, எங்க ஊர்ல எல்லாம் அதிகமான வறட்சியில இருந்துச்சு. ஆனா ஒரு வருஷ காலம் அந்த மாதிரி இருக்கும்போதுதான் நிலத்தடி நீர் உயர்ந்துச்சு, காசு மாறுபாடு காசு காற்று மாசுபாடு குறைஞ்சிச்சு, எல்லாமே ஒரு தட்ப வெட்பத்தை கொண்டுச்சு. அப்ப இயற்கையிலே தண்ணியை புதுப்பிச்சுக்கிறதுக்கு நம்ம அனுமதி கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம சரியான முறையில இருந்தா இயற்கைகள் இந்த மாதிரி ஒரு பெரிய இழப்புகளுக்கு வழிவிடாம பாதுகாத்துக்கிறோம். நம்மளையே இயற்கையில நம்ம பாதுகாத்தா நம்மளை இயற்கையை பாதுகாக்குங்க.
1: அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இயற்கையை நம்ம பாதுகாக்கணும், பாதுகாத்தாதான் நம்மள வந்து அது வந்து பாதுகாக்கும். இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே அழிச்சோம்னா என்ன செய்யறது?
0: எவ்வளவு பேப்பர், எவ்வளவு பிளாஸ்டிக் பேப்பர், நெகிழி பைய வாங்காது என்ன அரசாங்கம் சொல்லுது. ஆனா அது ஒழுங்கா சரியான முறையில இருக்கா திட்டமிடலு கிடையாது. எல்லா கடையிலயுமே பப்ளிக்கா நல்லா விக்கிறாங்க. எங்க ஊர்ல பழக்கடையில போய் மஞ்சள் பைய கொடுத்து பழங்களை போடுங்கன்னு சொன்னா, நீ இங்க இந்த பைய வாங்கினா அந்த பழங்க தரேன் இல்லைன்னா போங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு தைரியத்தை கொடுத்தது யாரு? அரசாங்கம். அரசாங்கம் இந்த நெகிழி பைய சுத்தமா ஒழிக்கணும், அடியோட ஒழிச்சா அந்த பூமி வந்து நல்ல ஒரு, ஏன்னா நெகிழி பைங்கிறது மட்டும்தான் இப்ப குப்பை, வேற எதுவுமே குப்பை கிடையாது. நம்ம காய்கறிகளை தூக்கி போய் போடுங்க, அத மாடுகள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு உயிருக்கு,
1: அதாவது
0: ஒரு இதா ஆயிருது. அப்ப நெகிழி பைய நம்ம கட்டுறதுனாலதானே அது குப்பைகளா மாறி ஒரே வீச்சா. எங்க போங்க, பேருந்துல போங்க, ஏதாவது ஒரு கட்டத்துல நெகிழி பைகள் குவிஞ்சு கிடக்கு. ஆடு மாடுகள் சாப்பிட்டு தன்னோட உயிரை தன்னோட எதை இழக்குது. நிறைய பேர் தண்ணி அங்க வெள்ளங்கள் போட்டு ஓடும் போது அந்த நெகிழி பைகள்லாம் அடைச்சுதான் வீட்டுக்குள்ளேயே நுழையிறது, தொற்று நோய்களை ஏற்படுத்துறது. இதையெல்லாம் சரியான முறையில அரசாங்கம் தீர்மானிக்கணும். நெகிழி பைய சுத்தமா அழிக்கணும், அந்த பேக்டரியே ஒழிக்கணும். ஒழிச்சாதான் நாடு நல்லா இருக்கும்.
1: அரசாங்கம் மட்டும் இல்லமா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனி குடிமகனும் வந்து நம்ம இத உபயோகப்படுத்த கூடாதுன்னு
0: யாரு மக்கள்லாம் இல்லைன்னா என்ன செய்வாங்க? அந்த காலத்துல இல்ல இல்ல பேப்பர்ல கட்டினா, பேப்பர்ல பொட்டலத்தை கட்டி கொண்டு வந்தா அந்த பேப்பர் அந்த எரிஞ்சுகிட்டு இருக்கிற அடுப்புல தூக்கி எறிவோம், அவ்வளவுதான் குப்பை முடிஞ்சு போச்சு. இப்ப அங்க எப்ப ஏது குப்பை, அம்புட்டு காய்கறி நறுக்கிற காய்கறி பூரா மாடுகளுக்கு போச்சு, கலரி தண்ணிய பூராமே மாடுகளுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஆடு மாடுகள் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துச்சு. இன்னைக்கு நெகிழி பையனாலதான் பல பிரச்சனை வருது. அதனால மக்களும் அரசாங்கமும் சேர்ந்து ஒற்றுமை
1: சேர்ந்து பண்ணணும். வீட்ல இருந்து போகும்போதே காய்கறி வாங்கவோ இல்ல மளிகை ஜாமான் வாங்கும் போது நீங்க ஒரு துணி பையோட போனோம்னா நாம அவங்க ஏன் நமக்கு கவர் கொடுக்க போறாங்க?
0: ஒவ்வொரு தனி மனிதனும் நினைச்சா இந்த நாடு நல்ல நிலைமைக்கு வரும், மழைப்பொழிவும் அதிகமாகும். நம்மதான் காற்று மாசுபாட்டையும் நம்ம சரியான முறையில வச்சுக்கணும். அதிகமா பயன்படுத்தாம நடைபயிற்சியில போங்க. நடந்தியா உடம்புக்கு நல்லது, நடந்தா உடம்புக்கு நல்லது. எதுக்கு வாகனங்களை எதுக்கு எடுத்தாலும் எடுக்கிறீங்க? எவ்வளவு நோய்கள் இன்னைக்கு பாத்தீங்களா மனிதர்களுக்கு, இவ்வளவு நோய்களா இருந்துச்சு அந்த காலத்துல. புற்று நோய்களும் கட்டிகளும் மூளை கட்டியும் இது பிரஷரும் சுகரும் இருந்துச்சா? கிடையாது. அதனால எல்லாருமே சரியான முறையில நம்ம கடமைகளை சரியான முறையில பண்ணோம்னா நம்ம இயற்கை வந்து அது பாட்டுக்கு அது சரியான முறையில நம்மளுக்கு என்னைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். நம்ம நம்ம சிறப்பா நம்ம சந்ததிகளும் வாழ முடியும்.
1: நீங்க சேகரிச்சிருக்கீங்களா மழை நீர் சேகரிச்சிருக்கீங்களா?
0: ஆமா, இல்ல இல்ல, நாங்க வாடகை ஒத்திக்குதான் இருக்கோம். இருக்கிற வீடுகள்ல எல்லாம் மழை தொட்டி இருக்கு. ஏன்னா நான் அதான் சொல்லுவேன், வலியுறுத்துவேன். அவங்க கட்டுற வீடுகள்ல கூட போய் சொல்லுவேன், கடை தட்டி வச்சுட்டீங்களா மழைநீர் தட்டி? அத்தனை போருக்கு பக்கத்துல வைங்க, வெளியில அங்க சீட்டு வைக்காதீங்க. போருக்கு பக்கத்துல வச்சு மொட்டைமாடி தண்ணியை பூரா அதுல இறக்குற மாதிரி பெரிய ஆளுக்குறாய். அதுவும் சும்மா கடமையேன்னு பண்ணாதீங்க. தொட்டிய கீழே இறக்குங்க, கல்ல கற்களை போடுங்க, குழாங்கற்கள் அதுல போடுங்க. தேவையான அதுக்கு என்னென்ன தேவையான அதுக்கு போடுங்க. போட்டு உரைகளை இறக்குங்க, 10 உரைகளை இறக்குங்க. கிணறாவே வடிவமைச்சு மூடிருங்க, போட்டு அந்த குழாய்கள்ல அது பாட்டுக்கு தண்ணி அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். மழை தண்ணி நம்ம கவலையே இல்லாம அந்த போர் வந்து என்னைக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எங்க ஊர்ல அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. வறட்சி மாவட்டம் எங்க மாவட்டம், அதனால பண்ணியிருக்காங்க. நாங்களுமே மழை தண்ணி விழுகும் போது அதை சேகரிச்சு அதை
1: ரொம்ப அழகா சொன்னீங்க ராஜேஸ்வரி அம்மா, நன்றி. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நீங்க, ஹலோ ஹலோ.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: விஜய் மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
1: லால்குடி வெங்கடேசன் சார், சொல்லுங்க சார்.
2: மழை நீர் உயிர் நீர் சொல்றீங்க. அதனால தான் வன்புகள் வல்லவன் இரண்டாவது அதிகாரமா இறைவனுக்கு அடுத்தபடியா இயற்கை தான் வாழ்வியலுக்கு உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியது, உயிர் கொடுக்கக்கூடியதுன்னு ஒரு நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு.

0: அது ஏதோ மழை நீர் உயிர் நீர்னாக்க மனிதர்களுக்கு மட்டும்தாங்கிறது கிடையாது இல்ல. ஒரு தாரடத்துல இருந்து புழு பூச்சிக்கு கூட அந்த நீர் ஆதாரங்கிறது தேவை. ஏதோ மனிதர்கள் பட்டிருக்கோம், நமக்கு மட்டும்தான் அந்த நீர் இயற்கை இறைவன் படைச்சிருக்காங்கிற மாதிரி. ஆனா அத்தனை உயிரினங்களுக்குமே இந்த நீர் ஆதாரம் தேவைப்படும். அதனால்தான் மழையோட நிலையை கொண்டாந்து அதாவது உப்பு நீரை உறிஞ்சி எடுத்துட்டு போய் நமக்கு குடிநீரா மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை அமைப்பு. அதை நம்ம எப்படி பேணி பாக்குறோம்னா நிறைய இடத்துல கேள்விக்குறிதான் வருது. எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு வாய்க்கால்
1: அழிச்சிருக்கேன்,
0: இப்பவும் சில அழிவுக்கான வேலையைதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதனால செய்யறாங்கன்னு குற்றம் சாட்டுறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா அதை சீர்திருத்தத்துக்கு முடியாத நிலையில துறை சார்ந்தவங்க இருக்காங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப காமராஜர் ஐயா இருந்த காலத்துல புள்ளம்பாடி வாய்க்கால்னு ஒரு வாய்க்கால உருவாக்கி காமிச்சாரு. அது இப்ப நிறைய பயன் கிடைச்சது. அந்த அதாவது ஏதாவது மானாவாரி நிலங்களுக்கு இந்த வாய்க்கால் வந்து வெட்டினதுனால அதாவது கிட்டத்தட்ட 40-45 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த வாய்க்காலை வெட்டி அவங்களுக்கு நீராதாரம் கொடுத்ததுனால நிறைய விவசாய நிலங்கள் வந்து விவசாயத்துக்கு உண்டான அந்த உற்பத்தி கிடைச்சது. ஆனா என்னைக்கு ஆழ்குழாய் போட்டு விவசாயம் பண்ணலாம்னு நம்ம நினைச்சோமோ அன்னைக்கு வாய்க்காலுகளை நம்ம கை விட்டுட்டோம். இந்தியெல்லாம் வாய்க்காலுகளுக்கு மராமத்து வேலைன்னு சொல்லிட்டு அந்த பணி வயல் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் அவங்க உதவித்தொகை போட்டு அவங்களுக்கு எல்லைக்குள்ள வரக்கூடிய வாய்க்காலுகள் வந்து ரெண்டு பக்கமும் சரிச்சு சரி பண்ணி வச்சிருப்பாங்க. தண்ணி வரப்போகுது அப்படின்னா அது ஒரு 25 கிலோமீட்டருக்கு எல்லைக்குள்பட்ட வயல்களுக்கு பயன்படும். அடுத்த அந்த எல்லைக்கு தாண்டி அடுத்த கிராமத்துக்கு போகும்போது அந்த கிராமத்துக்காரங்க அந்த எல்லையை தொடுவாங்க, அந்த கிராமத்துக்காரங்க எல்லையை தொடுவாங்க. அப்படி பார்த்தாக்க அந்த வாய்க்காலுகளே பாத்தீங்கன்னு சொன்னாக்க வீடு வீடு சொந்தமான இடமா இருந்தாலும் சரி அது இவங்களுக்குள்ள வாய்க்காலை பிரிச்சுட்டானா சரி மராமத்து வேலையின்படி விவசாயிகளே அதை வந்து சீர்படுத்திருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். அதை தாண்டி குழாய் நீர் எடுத்துக்கலாம் இலவச மின்சாரம் கிடைக்குங்கிற நிலை வந்ததுக்கு அப்புறம் இந்த வாய்க்கால்கிட்ட வாய்க்கால் மேல காமிக்கக்கூடிய அக்கறை விவசாயிகளுக்கு முற்றிலும் மாறுபட்டு போச்சு. இவங்க மாறுபட்ட நிலை இப்படிதான் சொன்னாக்க நம்ம என்னை நான் என்னையதான் சேர்த்துக்கணும், நம்மன்னு சொல்லி உங்களை சேர்த்துக்க முடியாது. நீங்க குப்பை போடாம இருக்கலாம், நான் என்ன பண்றேன் என்னோட வேலை கடையில இருக்கிற கழிவுகள்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் என்னென்ன சாப்பிட்டனே எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க தண்ணி கிண்ணி ஓடாம குப்பையா இருக்கோ ஏற்கனவே பண்ணிருப்பாங்க பாருங்க, அதோட சேர்த்து கொட்டிட்டு நான் வந்துருவேன். இது இன்றைய நிமிஷம் வரலும் இன்னும் எதிர்வரும் காலங்களுக்கும் தொடர் நிகழ்வா நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று. இதை தாண்டி இதை வந்து மாடு, இந்த மாட்டை கொம்ப பிடிச்சு அமைக்கிருந்தோம்னா அந்த மாடு பேசாம உட்காந்துருக்கும். என்ன கொம்ப பிடிச்சு அமைக்கிறது, ஒரு காலமாக சீறிட்டு போறதுன்னா அந்த மாடை வந்து கொம்ப பிடிச்சு அடக்கிறதா இன்னைக்கு செய்தி. அதை அடக்கி வச்சுக்கிறத விட்டுவிட்டு வாழை பிடிக்கிற நிலைன்னு சொல்லுவாங்க, கொம்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற. வாழை பிடிக்கிற நிலைக்கு என்ன பண்ணும், நீங்க நிலத்தடி நீரை உறிஞ்சுங்க, உருந்து உருவாக்கி வைங்க வீட்டுல அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்குறோம். அது செய்யறதுனால தவறு இல்ல. நீங்க கொம்ப பிடிச்சு அமைக்கிறதுனால மாடு உட்கார்ந்து இருக்குமே, கொம்ப பிடிச்சு அமைக்கிறது என்ன இருக்கிறது, அந்த துறை சார்ந்தவங்க சார்ந்தவங்க அவங்களுக்கான அந்த பூமி, அரசாங்கத்துக்கு உண்டான பூமி, அவங்க எல்லாருமே அதை தன்னோட வாய்க்காலுகளை வந்து சீர்படுத்தி வச்சிருந்தாங்கன்னா மழைக்காலத்துல பெரியும் பெரும் ஆற்றுப்பகுதியில காவேரி போன்ற பெரும் ஆற்றுப்பகுதியில வர நீர் வந்து அழகா அந்த வாய்க்காலுக்குள்ள வந்து வாய்க்கால இருக்கிற நீர் ஓடைகளுக்கு வந்து ஓடைகளுக்கு காவாய்களுக்கு வந்து நீர்நிலை நிரம்பும், விலை விவசாயத்துக்கு நீர் போகும். இந்த கொம்ப பிடிச்சி அடக்காம விட்டுவிட்டு இப்ப ஆழ்குழாய் நீர் எடுத்துக்கிட்டு வாய்க்கால் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இருக்கிற நீரை வந்து கடல் நீரை சுத்தம் பண்ணி நம்ம தண்ணி குடிக்கலாங்கிற நிகழ்வுக்கு மாறிடுவோம். அதுதான் ஏற்கனவே இயற்கை அமைப்பு கடல் நீரை சுத்தம் பண்ணி குடிநீரை அனுப்புத, அந்த அனுப்புற நீரை வந்து நம்ம வாய்க்கால சுத்தம் பண்ணி வச்சிருந்தாக்க நிலத்தடி நீர் இப்ப வீட்டுக்கு இல்லாம மழை பெஞ்சா அந்த திட்டம் சிறப்பு அதை நான் போன சொல்லல. ஆனா அதே சமயத்துல வீடுகளுக்கு நாம முந்தி என்ன பண்ணிருப்போம், வீட்டுக்கு கட்டிட்டு வீட்டு பக்கம் போய் பின்பக்கம் தோட்டங்கள் எல்லாம் போட்டு அந்த தண்ணி மழை பெஞ்சா நம்ம வீட்டு தண்ணி நம்ம பூமிக்குள்ளேயே போற மாதிரி வீட்டு அமைப்புகள் இருந்தது.
1: தொட்டி
0: வாங்கி பூச்செடி வச்சுக்கிட்டு அந்த தண்ணிய கொண்டு போய் வாய்க்கால விட்டுட்டு உட்காந்துருக்கோம். அது அந்த வேலை செய்யாதீங்க, அவங்க உங்க கூரையில வர ஒழுகிற நீரை நீங்களே நிலத்துக்கு அனுப்புங்க சொல்லி நிலத்தடி நீர் உறிஞ்சுங்கன்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டாங்க. அதையும் நம்ம செய்யலன்னு விட்டுருங்க, அதையும் திட்டம் மழை நீரை வந்து நம்மளா உருவாக்கி வீட்டுல இருக்கிற நீல நிலத்திலையும் விட மாட்டேங்கிறோம். அதா பிழைஞ்சு இப்ப மழை பொழிஞ்சு போகக்கூடிய வாய்க்காலையும் நம்ம இல்லாம பண்றோம். சாதாரணமா இருக்கிற சாலைகள்ல கூட இன்னைக்கு நிறைய சாலை வடிநீர் காலன்னு கட்டி அதை சாக்கடையா மாத்தி வச்சு மழை நீரை எல்லாத்தையும் கொண்டு போய் விஷ நீரா மாத்தி வைக்கிறோம். இப்படி நாமளே வந்து இயற்கைக்கு எதிராக பூமிக்கு எதிராக வாழ்க்கையை நாம பயணிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த காலம் மட்டும் இல்ல எந்த காலத்துக்குமே

0: இப்ப நம்ம குறுகிய இருக்கிற காலத்துக்கே இப்ப தண்ணீர் வாங்கி குடிக்கிற நிலை போயிடுச்சு.
1: விலை ஏறிட்டு தான் இருக்கும். தண்ணீர் விலை,
0: தண்ணீர் விலை ஏறிச்சுன்னா அதோட சோகமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற வேற மாநிலத்துல இருந்து வேற கிராமத்துக்கு ஒரு தண்ணி விற்பனைக்கு வருதுமா ஆச்சரியம் பாத்துங்க. கர்நாடகால விளைஞ்ச பொன்னி அரிசி தான் நம்ம இங்க சாப்பிடறோம்னு சொல்லி வந்தா, அந்த நாட்டுல அந்த மாநிலத்துல உருவாக்க கூடிய தண்ணீர் கேன்கள் எங்கேயோ இருக்கிற கடைக்கோரி கடையில ஒரு பெட்டி கடையில விக்கிறான். இது என்ன மாற்றங்கிறதுல இப்ப அந்த கிராப் இல்ல திருச்சின்னு ஒரு, இப்ப நான் இருக்கிற திருச்சி, திருச்சிக்கு நகரத்துக்கு உள்பட்ட கடையில ஒரு 10 இடத்துல தண்ணீர் கேன் விற்கிறாங்கன்னாக்க, உற்பத்தி பண்ணி தண்ணீர் கேன் அடைச்சு விற்கிறாங்கன்னா, இது இந்த நிலை சார்ந்த ஒரு செய்தியா இருந்ததுப்பா. மாற்றி எங்கேயோ வேற ஒரு தேசத்துல மாநிலத்துல செஞ்ச தண்ணீர் இருக்கிற பெட்டி கடைக்கு வருது. இந்த குளிர்பான மாதிரி
1: பாட்டில் பிடிச்சு
0: காலம் மாறிடுச்சு. பாட்டில் மட்டு கேட்டாக்க இங்க தயாரிக்கிறவங்க அந்த மாநிலத்துல எங்களுக்கு வருதுங்க. தண்ணி கூட மாநிலத்துல 1.5 லிட்டர் 1 லிட்டர் டப்பா பாட்டில் வந்து மாநிலம் விட்டு மாநிலம் வந்து விக்கிறதுக்கு இன்னைக்கு சூழ்நிலை ஆகி போச்சு. மாதிரி ரொம்ப தலைப்பு வந்து நிறைய பேசலாம்.
1: சரி, இப்போ இப்ப நம்ம செய்ய முடிஞ்சதை விடுங்க. இப்போ என்ன செய்யலாம் எதிர்காலத்துல? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க என்ன பண்ணிட்டு
0: இருக்கீங்க? அற்புதமான கேள்விமா. இது என்னோட பட்டறிவு.
1: இது வரைக்கும் நம்ம செஞ்சாச்சு, தவறு பண்ணியாச்சுன்னு வச்சுங்க, இதுக்கு மேல நம்ம என்ன செய்யலாம்? இதுல இருந்து என்ன அவேர்னஸ்?
0: வானொலியில பேசின நாள் வரையிலும் ஒரு அறிவிப்பாளர் இதுவரையிலும் என்கிட்ட கேட்டது இல்ல. நீங்க கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு நான் சிறந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். முதல்ல வாழ்த்து சொல்லிக்கிறேன்.
1: நன்றி சார், சொல்லுங்க என்ன பண்ணலாம் இதுல இருந்து முன்னெச்சரிக்கை.
0: உடனே இதை யாராவது வானொலி பேசிருக்கிற துறை சார்ந்தவங்க கேட்கணும். இல்ல அதை இந்த மாதிரி கேக்குறவங்க துறை சார்ந்தவங்கள்ட்ட பதிவு செய்யலாம். உடனடியே செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, எந்த அரசும் அரசியல்வாதிகளும் புதுசாக ஒரு வாய்க்கால உருவாக்க வேண்டாமா. இருக்கிற வாய்க்கால்ல இருக்கிற பெரிய பெரிய ஆற்றுப்படையில காலில மணல் அள்ளி கொண்டு போற மாதிரி அங்க அங்க திட்டுகள் நிறைய இருக்கு. திட்டுகள்னாக்க கருவேற மரம் எல்லாம் வளர்ந்து வந்து திட்டா இருக்கு. அந்த திட்டெல்லாம் சமவெளிப்படுத்தி அந்த பெரும் ஆற்றை வந்து சமமான ஆற்றா மாத்தணும். ஒண்ணு, அதோட கிளை ஆறுகள் இருக்கு பாருங்க, ஆறுகள்லாம் இருக்கும், பெரிய பெரிய ஆறுகள்லாம் இருக்கும். அந்த ஆறுகள்ல வந்து ஆக்கிரமிப்பு மேல அகலம் சுருக்கி போச்சு, நீளம் அப்படியேதான் இருக்கு. அந்த அகலத்தை பாரபட்சம் இல்லாம அந்த வாக்கியாளுக்கு ஒரிஜினல் அகலத்தை வந்து அரசாங்கத்து இடம் பொது இடம், அந்த பொது இடத்தை அகலப்படுத்தி அந்த நீர்நிலையை நீர்நிலையில கொண்டு போய் சேர்க்கணும். அந்த நீர்நிலையை ரெண்டு சேர்த்து சேர்த்துட்டு இருக்கிற நிலை வரும்பொழுது மழை பொழிஞ்சா நிலத்து நீர் உள்ள போக ஆரம்பிச்சிடும். மீதி இருக்கிற நீர் சகோதரி சொன்ன மாதிரி கடல்களுக்கு விட நேரடியா கொண்டு விடாம அங்கங்க நீர்த்துறைகள் இருக்கு பாருங்க, அதுல எல்லாம் போக்குவரத்துக்கு உண்டான வழியை செஞ்சிட்டாலே போதும், நிலத்தடி நீர் சிறப்பா மாறிடும். ரெண்டாவது செய்ய வேண்டிய ஒரே வேலை, நான் எனக்கு சொல்லிக்கிறது, நான் நாளையில இருந்து குப்பைகளை வந்து சரியான இடத்துல போட்டு அதை பராமரிக்கிற நிலையில வந்துட்டால், எது ரொம்ப எளிமையான குறுகிய ஆண்டுகளுக்குள்ள நம்ம தமிழ்ல இந்திய பூமியை சிறப்பாக்கலாம்.
1: கண்டிப்பா மழை நீரை சேகரிக்கணும்.
0: மழை நீரை சேகரிக்கணும்னா இந்த திட்டத்துல சேகரிக்கணும். மழை நீர் சேகரிக்கணும்னா வீட்டுல கூரையில விழுற குறைவான தண்ணியை கொண்டு போய் நம்ம வீட்டுக்குள்ள விட்டுக்கிறது இல்ல. இயற்கையா பெறக்கூடிய எண்ணிக்கை அளவு இல்லாத தண்ணீர் இருக்கு பாருங்க, அதை சேர்க்கணும்னா முறையான வகையில வாய்க்கால்கள் தூர்வாரி பராமரிக்கப்பட்டு அகலத்தை வந்து அகலப்படுத்தி அதுக்குண்டான அகலத்தை பாரபட்சம் இல்லாம ஆக்கிரமிப்பு அகற்றி வாய்க்கால சீர்படுத்தினாலே போதும், நிலத்தடி நீர் பூமிக்குள்ள பெரும் அளவுக்கு உள்ள போகும்.
1: வாய்க்கால தூர்வாருனா அதன் வழியா ஆறுகள் எல்லாத்துக்கும் தண்ணி ஓடும், சிறப்பா இருக்குங்கறீங்க நீங்க.
0: அம்மா வயலுக்கே பேர்மா, நீங்க கண்ணு போட்டு தண்ணி எடுக்க வேண்டிய வேலையே கிடையாது.
1: கண்டிப்பா
0: அப்படிதானே இருந்துச்சு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி.
1: ஆமா,
0: இப்பதான் நம்ம இந்த வேலை பண்ணிட்டு
1: இருக்கோம். சாகுபடி பண்ணாங்க, எல்லா சாகுபடியுமே சிறப்பா நடந்துட்டு இருந்தது. சம்பா தாளடி எல்லாமே
0: இருந்துச்சு, பூச்சி மருந்துக்கு உள்ள வேலை எல்லாம் சிறப்பா இருந்து நல்ல விவசாயம் ஓரளவுக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது இருந்தது தானே. நம்ம தானே, நான் தானே வீணாக்கி வச்சிருக்கிறேன்.
1: சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சிருந்து இயற்கையை நம்ம பேணி பாதுகாத்தாலே நல்ல மழை கிடைக்கும்.
0: ஒரே யதார்த்தமா புரிஞ்சுங்கம்மா, தேசிய நெடுஞ்சாலையே இன்னைக்கு எங்க நம்ம விரிவுபடுத்துறோம், வாகனங்கள் பெருமைப்படுத்தி பெருக்கிக்கிறோம், நம்மளோட தொலை நம்மளோட நேரத்தை மிச்சம் பண்றோம். இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா குறுகிய நேரத்துல சிறப்பா போய்
1: சேரலான்னு,
0: இது வாழ்க்கைக்கு தேவைதான். இதை விட 100 மடங்கு தேவை நீர்வழி சாலைகள். அந்த நீர் தேசிய நெடுஞ்சாலைக்கு எத்தனை எப்படி முக்கியம் கொடுத்தோமோ அதே மாதிரி நீர்வழி சாலைக்கு முக்கியத்துவம் இந்த தேசம் எடுத்துருச்சுன்னா நம்ம இந்திய பூமி மாதிரி வேற எந்த பூமியும் சிறப்பான பூமியா இருக்காதுங்க. நல்ல செய்ய சொல்லி விடைபெற்றுக்கிற வாய்ப்புக்கு நன்றி.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க லால்குடி வெங்கடேசன் சார், நன்றி. நிகழ்ச்சியில எல்லா நேயர்களுமே வந்து மழை நீர் சேகரிப்பை பத்தியும் அதை எப்படி பாதுகாக்கணும், இயற்கையை எப்படி நம்ம

0: பேணி பாதுகாத்தா மழை நீர் நமக்கு கிடைக்கும். அந்த மழை நீர் வர்றதுக்கு நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழகாக பேசிகிட்டு இருக்காங்க நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: குழந்தைநாதன்.
0: ஐயா சொல்லுங்க.
1: ஏற்கனவே ஒரு நேர் சொன்னது போல எல்லா வாய்க்கால வரப்போ நம்ம பாட்டம் முப்பாட்டம் காமராஜர் கட்டிட்டாரு. அந்த நதி அணைகளை வழக்காமல் சீர்திருத்தினாலே போதுமானது.
0: வாய்க்காலை தூர்வாரணும், கிளியர் பண்ணணும்னு சொல்றீங்க.
1: ஆமா, அப்பதான் அந்த கடமடை வரைக்கும் போகும். இன்னும் ரெண்டே கட்டி சொல்லிட்டு அடுத்து என்ன, நம்மளுடைய பாட்டம் சொல்லக்கூடிய காமராஜர் நிறைய இடத்துல டேம் கட்டிட்டாரு. அந்த டேம்ல வர தண்ணியை தேக்கி வச்சா போதும். ஒன்று அடுத்தது, இந்த தண்ணியை வீணாக்காம இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நிலத்தடி நீர் உறிஞ்ச வேண்டும் என்றால் கேரி பம்பை ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் அவங்க எடுத்துக்கணும். கேரி பையை நம்ம நிலையிலிருந்து தவிர்ப்போம் அப்படின்னு ஒரு ஒரு மனிதன், தனி மனிதன் ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய தனி மனிதன் கடைபிடித்தாலே இந்த பூமி வளம் பெருகும், தண்ணி வளம் பெருகும் என்று ஒன்று இல்லைங்களா?
0: கண்டிப்பா.
1: அடுத்தது, விவசாயம் செழிக்கும், அந்த பிற வாயில்லா ஜீவன் போடும் பாத்தீங்கன்னா, ஒரு நேற்று பாத்தீங்கன்னா ஒரு மாடு பாத்தீங்கன்னா எங்க பகுதியில பெரிய டாரஸ் மாதிரி வந்து எல்லாரும் மாடு தகர்ந்தகடே போச்சு. அந்த மாடு வைத்து அந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களை அந்த விவசாயம் செய்யும் போது அங்கேயே கட்டி அந்த பச்சையா கொடுக்கும் போது அந்த மாடு ரோட்டு பக்கம் வராது. அதனால தண்ணியை சேகரிப்போம், ஏரிபையை ஒழிச்சுவோம், சிறப்பான தமிழகத்தையும் இந்தியாவும் ஒளிபரப்புவோம். நன்றி
0: சார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு குழந்தைநாதனைய. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நீங்கள். ஹலோ ஹலோ, நேரம் 11:43:50 ஆயிட்டு இருக்கு. நேர் நேரம் தலைப்பு, இன்றைய நேர் நேரம் தலைப்பு, மழை நீரை சேகரிப்போம் சேமிப்போம். சொல்லுங்க. வந்தாங்க, நிகழ்ச்சியில் இருந்து தானாகவே விலகிட்டாங்க, என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ மழை நீரை சேகரிப்போம்னு சொல்லி எல்லாருமே நல்லா அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் ஐயா பேசினார், நல்லாப்பாளையம்லேருந்து கலையரசு பேசினாங்க, கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் பேசினார், பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி அம்மா பேசினாங்க, லால்குடி வெங்கடேசன், வாரியங்காவல் கொளஞ்சிநாதன், ரத்தின சுருக்கமாக பேசிட்டு போனாங்க. எல்லாருமே வந்து மழை நீரை எப்படி சேகரிக்கணும், அதை முறையாக எப்படி பயன்படுத்தணும், மழை நீரை சேகரிக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும், முன்னெச்சரிக்கையாக இயற்கை எப்படியெல்லாம் நம்ம பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே அழகாகவே பேசினாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நீரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல்.

0: இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியில் மழை நீரை சேமிப்போம் இந்த தலைப்பில் நேயர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல அழகான கருத்துக்கள்லாம் முன்வைத்தாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து நேரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்போ மழை நீர் சேகரிப்பின் முக்கிய நிலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தணும், கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் பண்ணும். அதாவது எப்படின்னா கூரைகள் இல்லை ஓடு இல்லை பில்டிங் அதில் வர்ற தண்ணியில் வந்து மழை நீரை வந்து குழாய்கள் மூலம் நிலத்தில் தோண்டப்பட்ட வடிகட்டி தொட்டிக்கு சென்று நிலத்தடிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு அமைப்பை வச்சு ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம வர்ற மழையை சேகரித்தோம் அப்படின்னா நிலத்தடி நீரை வந்து சேகரித்தோம்னா கண்டிப்பாக மழை நீரை வந்து பயன்படுத்தலாம் தேவைப்படுற நேரங்களில். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் ஹலோ ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க.
1: மழை நீர் சேமிப்பு அது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, உலக மக்களுக்கு அனைவருக்குமானதான் அது வந்து மழை நீர் சேமிப்பு. அதனால்தான் அந்த காலத்துல வந்து அரசர்கள் முதல் சித்தரசர்கள் வரை குளம் குட்டைகள் வந்து தலைவிச்சு வச்சாங்க. அவங்க ஆரம்பித்த அந்த குளம் வந்து எதுக்காக குட்டைகள் எதுக்காக அப்படி என்று திருச்சி வச்சாங்க, துணி துவைக்கிறதுக்கு குடிநீருக்காக குளிப்பதற்காக இப்படி பலதரப்பட்ட குளங்கள் வெட்டினாங்க, வாய்க்கால்கள் கட்டினாங்க, அணைகள் கட்டியது.

0: உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த காலத்துல இருந்தது. இப்ப படிப்படியா வந்து குளம் குட்டைகள் ஏரிகள் எல்லாமே காணாம போச்சு. அது செஞ்சது யார்? எல்லாமே நாம தான், நம்ம பொதுமக்கள் நாம தான். வேற யாரும் செய்ய போறாங்க? இந்த வெளிநாட்டுல வந்தா பட்ட கிடையாது.
1: தாத்தா பாட்டி காலத்துல நல்லா தானே இருந்துச்சு. நிலமா ஆன பிறகு, எல்லாம் மனைகளா ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இயற்கையும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. இயற்கை அழிவுகள் வர
0: ஆரம்பிச்சுட்டு வந்து யாரும் வந்து அழிக்கிற, நம்மதான் பொதுமக்கள் தான். பொதுமக்கள் அதாவது களவாடிகள் அவங்க எல்லாம்.
1: சரி, இப்போ இது வரைக்கும் இப்படி ஆயிடுச்சு, இனிமே நம்ம என்ன செய்யலாம்? மழை நீரை சேகரிக்கலாமா? எப்படி சேகரிக்கலாம் மக்களுக்கு சொல்லுங்க.
0: அதை பத்தி ஒண்ணு சொன்னாமா, இப்ப அந்த காலத்துல அரசர்கள் எப்படி குளம் கட்டினாங்க? யாருடைய நிலம்? அவர்களுடைய அரசர்கள் ஆண்டது. இப்ப யாரு வந்து ஒரு அங்குளம் மண்ணு கூட யாருக்கு தராங்க? இருக்கிற ஆக்கிரமிப்பு பண்ணாம இருந்தாலே போதுமா? வாய்க்கால்கள், குளங்கள், ஏரிகள் பாருங்க. நீங்க தமிழ்நாட்டை சுத்தி வாங்க, ஒண்ணு வேணாம். இங்க இருந்து வேலூர் போங்க, எத்தனை ஆக்கிரமிப்புகள். இது அந்த ஒரு அரசியல் பேரை போட்டு அப்படியே ஆக்கிரமிப்பாங்க. அப்படி யார அந்த குளம் குட்டைகள் வைக்கிறது இடம் கொடுப்பாங்க? ஒண்ணு இல்லை, அந்த காலத்துல வீடு கட்டுன்னு ஆரம்பிச்சாங்கன்னா முதல்ல வந்து கிணறு தான் வெட்டுவாங்க.
1: ஆமா, கிணத்து தண்ணியை தானே உபயோகப்படுத்தி வீட கட்ட முடியும்.
0: தண்ணி தான் நல்ல குடிநீர். இப்ப எல்லாமே உப்பாயிடுச்சு. உப்பான காரணம் என்ன? இன்னைக்கு வந்து அத உப்பு நீரே வந்து மாத்துறதுக்கான முயற்சிகள் தானே நடக்குது. கண்ணால பாத்துதான் இருக்கும். இப்ப எது எப்படி செய்ய முடியுது? கடல் நீரை வந்து குடிநீர் ஆக்குறதுக்கு திட்டங்கள். அப்ப இந்த பற்றாக்குறை ஏற்பட்டது எப்படி? அதாவது உருவாக்கியவர்களே வந்து இன்னைக்கு உருவாக்கி சென்றவர்களுடைய அந்த ஏரியே வந்து ஆக்கிரமிப்பட்டாங்க. நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணாம இருந்தாலே அந்த ஏரி தண்ணி எல்லாம் அந்த காலத்துல எப்படிப்பட்ட தண்ணியா இருந்தது?
1: இன்னைக்கு
0: இதே விழுப்புரம் மாவட்டத்துல வந்து எத்தனை குளங்கள் இருந்தது தெரியுங்களா? அத்தனை குளம் எங்கேயும் குட்டைகள் எதுவுமே கிடையாது. ஒன்னு ரெண்டு எதுவும் தப்பி தவறி நிக்குது. இப்ப நீங்க கேட்டீங்க எனக்கு என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும்ன்றீங்க. அதற்கான தகுதி நம்ம கிட்டே சும்மா லட்சம் விரிவாயால அளந்துடக்கூடாது.
1: பன்னெண்டு அடிக்கு
0: ஒரு சின்ன இருக்கிற இடத்துல அந்த கிணறு, சின்ன கிணறு மாதிரி வச்சு, வடிகால் மாதிரி வச்சு உள்ள குடிக்கிற தண்ணி, அந்த மழை தண்ணி, மற்ற அந்த மழை தண்ணி மெத்தையில இருந்து வர தண்ணி அந்த இதுல போய் சேர்ற மாதிரி செய்யலாம். நான் செஞ்சிருக்கேன், அது ஒண்ணு செஞ்சிருக்கேன். விழுப்புரத்துல ரெண்டு வீடு இருக்கு, ஒரு வீட்டையும் ரெண்டு வீட்டையும் செஞ்சு வச்சிருக்கேன். இப்ப எதுக்காக என்ன என்ன செய்ய முடிஞ்சது? இதுதான். அது எம்ஜிஆர் ஆட்சியில கொண்டு வந்தது, ஜெயலலிதா ஆட்சியில கொண்டு வந்தது. அந்த ஆட்சியில கொண்டு வரும்போது கட்டாயமா வைக்கணும் அப்படின்றது ஒரு சட்டம் வந்தாம கட்டது. நல்ல சட்டங்கள் நாங்க வந்து யோசிச்சாது. இப்படிப்பட்ட நிலையில தான் சேகரிக்க முடியும், அவ்வளவுதான் செய்ய முடியும். வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். நம்ம கையில என்ன அதிகாரமா இருக்கு? திட்டங்கள் தானா செயல்பட, திட்டங்கள் வந்து செயல்படுத்தக்கூடிய நல்ல செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்
1: பாதுகாக்கலாம். மழை நீரை எப்படி எல்லாம் நம்ம பாதுகாத்துக்கலாம்? நம்மளுடைய சந்ததிக்கு நம்ம கொடுக்கணும். நாளைக்கு நீர் இல்ல, தண்ணீர் தட்டுப்பாடுங்கிற நிலைமை வரக்கூடாது அப்படின்னா நம்ம சந்ததிக்கு நம்ம என்ன செய்யணும்?
0: அதுதான் நம்ம வீட்டுல இருக்கிற இப்ப கிராம பகுதி நிறைய இடங்கள் இருக்குமா வீடு, அவங்க எல்லாம் இந்த குடிசை வீடு கட்டும் போது நீட்டு நீட்டு நீக்கும் பாக்கலாம். அவங்க வந்து அந்த சின்ன கிணறு மாதிரி வெட்டி அதுல வந்து இந்த மழை பெய்யுற தண்ணி அந்த இதுல வந்து உழற மாதிரி செய்யலாம். ஏன்னா கிராம பகுதியில் தான் அந்த வசதிகள் இருக்கு, நகர்புறத்துல கிடையவே கிடையாது. எல்லாம் ஒரு அடி ஒண்ணு கூட தடை விட்டுறாங்க. ஒரு அது சதுரடி வாங்கணும்னா 3000-4000 அப்படின்னு போது சென்னை பகுதியில் அது 10,000 மேல போகுது. கிராம பகுதியில் தான் அந்த சில வசதிகள் இருக்கு, அவங்கதான் அது செய்யலாமே தவிர. அப்படி கிராம பகுதியில் நமக்கு நிலம் வீடு நிலம் இருந்துச்சுன்னா அங்க செய்யலாம். குறைந்தபட்சம் ஒரு அரை ஏக்கர் நிலமாது அந்த மாதிரி இடத்துல செய்யலாம். அந்த கிணறு மாதிரி வெட்டி அந்த கல் சுத்தி வைக்கணும்.

0: ஊர்த்துவார மாதிரி செய்யணும். அந்த மாதிரி செஞ்சா அந்த மாதிரி இடத்துல வந்து செஞ்சா நிலத்தடி நீரை பாதுகாக்கலாம். அந்த தண்ணி தூக்கி அந்த இதுல போய் விழுந்துச்சுன்னா அது வந்து அழகான முறையில பார்த்து மணல் கீழே போடணுமா, மணல் போட்டு செங்கல் ஜல்லி போட்டு மணல் போட்டு அந்த பாதுகாக்கணும் அந்த கிணறை. அப்பதான் அந்த மழை நீர் வந்து வத்தாம இருக்கும். இப்படிப்பட்ட நிலைகளை நம்ம செஞ்சோம்னா அதுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுத்தா செய்யலாம், ஏதோ மானியங்கன்னு கொடுத்தா செய்யலாம். அதற்கான முயற்சிகளை எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல.
1: இடவசதி உள்ளவங்க கிணறு வெட்டி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறீங்க. கிணறு வெட்டி அதுக்கு முறையான குழி தோண்டி அதுக்கு கல்லெல்லாம் போட்டு மணல் பரப்பி
0: கல்
1: ஒரு கிணறு வடிவத்துல ஆழ்குழாய் கிணறு மாதிரி பண்ணிக்கலாங்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் முடிந்தவர்கள், ஆமா, இடம் இருப்பவர்கள் செய்யலாம். கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு இடங்கள் இல்லையா. அவங்க அந்த மாதிரி செய்யும் போது வீட்டிற்கும் உபயோகப்படுத்தலாம், குடி தண்ணீராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தென்னை வாழை தோட்டங்களுக்கு அந்த படியிலேருந்து மாடி படியிலேருந்து வழிகிற தண்ணியை கூட ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு ஒரு இது பைப் மாதிரி வச்சு சாக்கடை மாதிரி வச்சு அது வழியா போற மாதிரி தோட்டத்துக்கு பைப் ஆகிற மாதிரி தண்ணி பாயிற மாதிரி வைக்கலாம். எந்த தண்ணீரையும் வீணாக்க கூடாது. அப்படி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க்கம் உண்டு. மனம் இருந்தால் மார்க்கம் வந்து. சரி, நல்ல அழகா பேசினீங்க. ஓகே, கண்டிப்பா சார். நன்றி சார். நிகழ்ச்சியில வரக்கூடிய நிறைவான நீர். ஹலோ ஹலோ
2: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம், எம் ராஜு, மலம்பூர்.
1: ராஜுங்களா? ஆ, சொல்லுங்க சார்.
2: கவர்மெண்ட்ல வந்து 10 கெஜத்துக்கு மேல கிணறுங்க இருக்கக்கூடாது. அதுக்கு கீழே எடுக்கூடாது. 500 அடியெல்லாம் எடுத்து வச்சுக்கின்னு நீர் மோட்டர் போட்டு வடிகட்டிடுறாங்க. எனாம் கரண்ட வேற கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்ல. 24 மணி நேரமும் மோட்டர் இயங்கினா தண்ணி எங்க இருந்து பத்தும் இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க ஏற்றிக்கிறாங்க, ஆள் போட்டுக்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து நிலத்தடி நீர் மோட்டம் எப்படி கிடைக்கும்? அத முதல்ல தடுக்கணும். எந்த வாய்க்கால் வரப்பு எல்லாம் கான்ட்ராக்ட் விட்டாக்கா 1,36,000 லஞ்சமே கொடுக்க வேண்டியதா இருக்குது. கான்ட்ராக்ட் வேலைக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்
1: விட்டுதுன்னா
2: லஞ்சமே கொடுக்கறதுக்கு பயந்துங்கன்னு அதை தூர் வாராத இந்த 100 நாள் வேலை வைக்கிறாங்களா, அதுலயாவது எட்டு போய் விடணும் அந்த வாய்க்காலை தூர் வாரது.
1: அது மாதிரி செய்யறாங்க, செய்யறாங்களே சார். சில கிராமங்கள்ல 100 நாள் வேலை வாய்ப்புல அரசாங்கம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க.
2: சில இடத்துல செய்யல, நேரம் குறுகிய நேரம் முடிச்சுக்கிறா.
1: ஆமா, நேரம் காலம் தருதி, காலம் கருதி நம்ம பேச முடியல. தொடர்ந்து இருக்கு சார், இருக்கு, நம்ம சேகரிப்போம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில இதுவரை மழை நீரை சேகரிப்போங்கிற தலைப்பில் நீர்கள்லாம் ரொம்பவே அழகாகவே பேசினாங்க. நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைத்து நீர்களுக்கும் நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது கலைகளின் சங்கமம், புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம், சித்திரத்தின் முதற் பகுதி. அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் பாலமுரளியாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், ஜெயராமனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: நம்ம பாலமுரளி ஏதோ பார்க்ல உட்கார்ந்துகிட்டு ஏதோ சோகமா இருக்கிற போல இருக்காரு. பாலமுரளி தானே? ஆமா, பாலமுரளி தான். பாலமுரளி, ஏய் பாலமுரளி. சரி, வண்டி நிப்பாட்டு, கிட்ட போய் பாப்போம். பாலமுரளிய, இவ்வளவு நேரம் கூவிட்டு இருக்கிறேன், நீ மாட செவி கொடுத்து கேக்காம அப்படியே கம்முன்னு உட்காந்து இருக்க.
3: அப்பா ஜெயராம

0: வா வா உட்காருப்பா.
1: என்னப்பா சோகமா பேசுற, ரொம்ப உற்சாகமா இருப்பியா?
0: அட ஒண்ணு இல்லப்பா, என் பையன் இருக்கான்ன.
1: ஆமா,
0: அவன் பிளஸ் டூ முடிச்சிட்டான். அவன் என்ன சொல்றான்னா, மேற்கொண்டு மிருதங்கம் தான் கத்துக்க போறானா, அது சம்பந்தமா ஏதாவது படிப்பு இருக்கான்னு கேக்குறான் பையன். அதுல ரொம்ப ஆர்வமா இருக்கான் அவனை. அது சம்பந்தமா ஏதாவது பட்ட படிப்பு படிக்க வைக்கலாமா அப்படின்னு நான் பாக்குறேன். அதுக்காக பையன் என்ன செய்யலாம்னு தெரியாம அப்படியே யோசனை பண்ணிட்டே இருந்தேன்.
1: அது ஒரு கலை தான், அது கத்துக்கலாம் தான். நீ என்ன சொல்ற?
0: அவன் விருப்பத்துக்கு விட்டுலான்னுப்பா நான் பாக்குறேன்.
1: சரி சரி சரி.
0: நம்ம பாண்டிச்சேரியில அதுவும் அரசாங்கத்து மூலியமா இந்த மிருதங்கம் கத்துக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா
1: சொல்லலாம். அப்படி கேட்டா அரியாங்குப்பத்துல பாரதியார் பல்கலைக்கூடம் அப்படின்ற ஒரு காலேஜ் இருக்குதுப்பா.
0: அப்படியா?
1: ஆமா, அதுல இசை, ஓவியம், நடனம் இது போல நிறைய கலைகள் சொல்லி தராங்கப்பா.
0: அப்படியா?
1: ஆமா.
0: அப்ப என் பையனை அங்க போய் சேர்க்கலாம் கிரியா?
1: கட்டாயம் சேர்த்துரு, அவன் பையன் தான் ஆர்வமாக்குறானா.
0: அப்படியே என்ன அங்க அழைச்சிட்டு போய்.
1: சரியா,
0: அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் காட்டிட்டு வந்துறேன்.
1: அட உனக்கு இல்லதா, ஏறுப்பா வண்டியில உட்கார போலாம்.
0: சரிப்பா சரிப்பா, உட்காந்துட்டா.
1: நேரம் அறிவங்கம் போறோம், காலேஜுக்கு போறோம். அங்க என்ன நடக்குதுன்னு உன்ன நேரம் கூட்டிட்டு போய் காட்டுறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா.
1: வந்துட்டோம், காலேஜ் உள்ள போலாம்.
0: போலாம்ப்பா. அது என்னப்பா சிலை சிலையா வச்சிருக்காங்க, ஏதோ மரத்துல எல்லாம் செதுக்கி வச்சிருக்காங்க, அங்கங்க பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. என்னப்பா பாக்கிறதுக்கே ஒரு மாதிரி ரம்யமா இருக்கு. பாங்க,
1: ஓவியத்துறை சம்பந்தப்பட்டது.
0: ஓஹோ,
1: அங்கங்க வெளிப்புற ஓவியங்கள்லாம் வரைஞ்சு சிற்பங்கள்லாம் வரைஞ்சு அங்கங்க வச்சிருக்காங்க. அழகுக்கு சிற்பங்கள் இருக்குதுங்க.
0: ஓஹோ, அதோ போர்டு பார்ப்பா, ஏதோ விளம்பர கலைன்னு போட்டிருக்கு.
1: அது அது விஷுவல் கம்யூனிகேஷன், இந்த விளம்பரம் எல்லாம் படிக்கிறாங்கல்ல, இந்த கோர்ஸ் கத்துறாங்க.
0: எப்பா அதோ இந்த பக்கம் பாருப்பா, ஏதோ பரதநாட்டியம் ஆடுற சத்தம் எல்லாம் கேக்குது, பாட்டு பாடுறாங்க.
1: நடனத்துறை அது.
0: ஓஹோ, இந்த வீணை கத்துக்கிறது, வயலின், மிருதங்கம் இதெல்லாம் அந்த சைடு தான் நடக்குமோ?
1: அந்த அண்ணன்டா வந்து இசைத்துறை அது. நீ சொல்றது
0: இவ்வளவு விஷயம் இருக்காப்பா.
1: ஆமா ஆமா.
0: சரி சரி, நம்ம வந்ததுதான் வந்துட்டோம். நீ யாரையாவது பார்த்து அவங்கள்ட்ட என்ன ஏது இங்க என்ன நடக்குது அப்படின்னு நீ கேளாம், நானும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன் இல்லையா.
1: சரி சரி. பாலமுரளி, நான் பிரின்சிபலை பாத்துட்டு எந்தெந்த துறையில யார யார சந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு வந்துடுறேன். பாலமுரளி, போன பிரின்சிபல் கிளாஸுக்கு வகுப்பு எடுக்க போயிருக்காராம். ஆபீஸ்ல இருந்த உதவியாளர் நம்மள இசைத்துறைக்கு போயிட்டு இசை சம்பந்தமா பல விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு பிரின்சிபல் போய் பாத்துட்டு வந்து சொன்னாரு. சரி பாப்பா, நம்ம கிளாஸ் ரூமுக்கு போவோம்.
0: நீ நைசா பேசுப்பா. நீ பேச பேச அப்படியே நான் என் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்.
1: ஆமா,
0: ஏன்னா என் பையன்ட்ட நான் போட்டு காட்டினாதான்
1: நம்புவான். வணக்கம் சார், பேரு பாலமுரளி. இவங்க பையன் மிருதங்கத்துல ரொம்ப ஆர்வமாகறான், அதான் உங்க காலேஜ்ல படிக்க வைக்கலான்னு விசாரிச்சுட்டு போறத கூட்டிட்டு வந்தேன். இசைத்துறையில என்னென்னலாம் செய்யறீங்க அதெல்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். நண்பர் நீங்க சொல்றத ரெக்கார்ட் பண்ணிக்குவாரு, அப்படியே மத்த ப்ரொஃபஸரையும் தொடர்ந்து நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் சார்.
2: எஸ் கோபகுமார், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இசைத்துறையில் பணியாற்றி வருகிறேன். இந்த கல்லூரி 1987 ஆரம்பிக்கப்பட்டன, ஆனால் டீச்சிங் வந்து ஆரம்பித்தது 1988. நான் 88 30 செப்டம்பர் மாதத்திலேருந்து பணியாற்றி வருகிறேன். முதல்ல கிருஷ்ணா நகர் பக்கத்தில் சூரியகாந்தி நகர் அம்பியா தியேட்டர் பக்கத்தில் இருந்தது ஒரு கல்லூரி. அதுக்கு பிறகு கம்பன் கலையரங்கத்தில் மாற்றப்பட்டது. அதிலேருந்து இங்கே வந்து பாரதியார் பல்கலைக்கூடம் அரியாங்குப்பத்தில் இடம் மாற்றப்பட்டது. எங்கே பார்த்தாலும் இசை நாட்டியம் இருக்கும், இல்லைன்னா ஓவியம் தனியாக இருக்கும். முக்கலைகளுக்கும் இந்தியாவில் இந்த கல்லூரி தான். ஃபர்ஸ்ட் அம்பியா தியேட்டர் பக்கம், அப்போ சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பேச்சுலர் டிகிரி, இப்போ சமீபத்தில் வந்து மாஸ்டர் டிகிரியும் வந்தாச்சு. இது வந்து ஒரு நல்ல பயன். இங்குள்ள ஆசிரியர்கள் எல்லாம் திறமையானவர்கள், இங்க படிச்சு வெளியில போன மாணவர்களும் திறமையாகி எல்லா துறையில ஆல் ஓவர் இந்தியா ஃபாரின் எல்லாம் போயிருக்காங்க. அந்த காலத்துல வந்து 5 வருஷம் கோர்ஸ், இப்போ வந்து 4 இயர்ஸ் அண்ட் மாஸ்டர் டிகிரி 2 இயர்ஸ் கோர்ஸ். ஆனா இதுல வந்து எங்க கிட்டே படிச்ச மாணவர்கள் எங்க கூட ஜாபுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பயிற்சி பண்ண வைப்போம், ஃபிங்கரிங் லெசன், தனியாவர்த்தனம், பாட்டுக்கு வாசிக்கிறது, நாட்டியத்துக்கு இசைக்கிறது, இதெல்லாம் இங்க சொல்லிக் கொடுக்கணும். ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கு தேவையானது, ஒரு ஆல் இண்டியா ரேடியோவில் பி கிரேட் ஆர்டிஸ்ட் ஆனா 10 தாளங்கள் தேவை. அதெல்லாம் மாதிரி பேச்சுலர் டிகிரியில கவர் பண்ணிடுவோம். பேசிக் ஃபிங்கரிங் லெசன், மீட் லெசன், கோர்வை, முத்தாய்ப்பு, அதே மாதிரி ஒரு பாட்டுக்கு எப்படி இடம் அமுத்துறது, ஒரு நாட்டியத்துக்கு எப்படி வாசிக்கிறது, இசை நாடகம்.

0: இசை நாட்டியம் இது எல்லாத்துக்கும் எப்படி எப்படி ஹவு டு பிளே அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். ஒரு தாளத்தை தேர்ந்தெடுத்து ஒரு 18 மாத்திரம் இப்படி அமுத்தலாம், அதே ஜெதியை வச்சுட்டு வேற இப்படி அமுத்தலாம் உள்ளது. தக்கும் குந்த தம் தக்கும் குந்த தம் தக்கும் குந்த திம் திம் இப்ப வந்து தகுந்த தக்கும் தின்ன தம் தக்கும் தின்ன திம் இப்ப ரெண்டு தள்ளி சௌரஸ்வரத்தில் கொடுத்தாலும் அரை இடத்துக்கு உள்ள சொன்னேன். அதே மாதிரி தத்தம் தெரிக்கிட்டதா தத்தம் தெரிக்கிட்டதாம் தத்தம் தெரிக்கிட்டதா ஒரு ஒரு முத்தாய்ப்பு வந்து பல்வேறு சப்ஜெக்ட் வாசிக்கிறது. நிலா சாதகம்னு பேரு அதுக்கு வச்சு பண்ணிடும், அதுல ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடும்.
1: என் பேர் சத்தியமூர்த்தி. நான் வந்து 91 இருந்து இங்க வயலின் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய மாணவர்கள் கத்துட்டு போறாங்க. எங்களுடைய டீச்சிங் எப்படின்னா, சிலபஸ் இருந்தாலும் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்து நிறைய திறமையா வளர்த்துட்டு வரோம். நிறைய பேர் படிச்சிருக்காங்க, சில பேர் கவர்மெண்ட் வேலையில போயிருக்காங்க, சில பேர் ப்ரோக்ராம் பண்ணி நல்ல ஒரு ஃபேமஸ் ஆயிட்டு வராங்க. இந்த இசை கத்துக்கும் போது இங்க மெயின் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்னா அலைடு வோக்கல் வரும். சோ ரெண்டு அட் அ டைம் படிக்கலாம். வோக்கல் மெயின் எடுத்திருந்தா அலைடு வந்து எனி இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்கலாம். முதல்ல பிங்கரிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களை வந்து பாட்டு பாருங்க கூடவே உட்கார்ந்து அதே ஐட்டம், வோக்கல் என்ன ஐட்டம் இருக்கும், வயலின் அதே சிலபஸ் இருக்கும், ரெண்டு பேரும் உட்கார வச்சு பிராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். தென் இவங்களுக்கும் பக்கவாதி மிருதங்க உட்கார வச்சு வாசிப்போம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எல்லா காலேஜ்ல இருக்கு, இங்கே அதே மாதிரி இருக்கு. கான்செப்ட் பேப்பர்னு ஒன்னு இருக்கு, டிகிரி 4th இயர்ல ஒரு பேப்பர் உண்டு. சோ அது வந்து 2nd இயர்ல நாங்க அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறோம். நெக்ஸ்ட் கற்பனை திறன் உண்டாக்க சினிமா சாங்ஸும் வாசிக்க சொல்லுவோம். ஏன்னா இப்ப ட்ரெண்ட் அதுவும் இந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கீழே இருக்கிறதுனால இந்த சர்டிபிகேட் வந்து ரொம்ப வேல்யூவா இருக்கு. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஏ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சிலபஸ் போர்டு ஆஃப் ஸ்டடீஸ்ல வந்து நாதஸ்வரம் தவிழ் வந்து யூஜில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால நாதஸ்வரம் தவிழ் படிக்கிறவங்களுக்கும் ஒரு டிகிரி வந்திருக்கு. பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ மாணவர்கள் எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: என் பேர் டாக்டர் பி கண்ணமங்கை. 1991 வாய்ப்பாட்டு இசை ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இசையை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட மாணவ மாணவிகள் வந்து எங்க கல்லூரியில வந்து சேர்றாங்க. இசையை பத்தி தெரிஞ்சிருக்கும், ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு சுரத்தை எப்படி கையாள்வதுன்றதெல்லாம் நாலேஜ் இருக்காது. அதாவது குரல் இல்லைங்கிறதுக்காக உனக்கு சங்கீதம் வராதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்க வந்து இங்க வீணை எடுத்துக்கலாம், வயலின் எடுத்துக்கலாம், நாதஸ்வரம் அழகா கொண்டு வந்திருக்காங்க. வாத்தியங்களை கத்துக்கும் போது அதன் மூலமாக அவங்க இசை அறிவை வந்து அவங்க வளர்த்துப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துண்டா கூட அவங்க வாய்ப்பாட்டுக்கு ஒரு பேப்பர் கண்டிப்பா அவங்க வந்து படிச்சே ஆகணும். சோ அந்த மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணி நாங்க அனுப்புவோம். அப்பதான் லேர்னிங் உங்க வானொலிகள் மூலமா கேட்டு அதை நிறைய ராகம் அப்படின்னு அவ்வளவு ஈஸியா வராது. நிறைய கேட்கும் போதுதான் அவங்களுக்கு ஊறி ஊறி அந்த ராகத்தை பத்திய உண்டான ஒரு அறிவு பரிச்சயம் ஏற்படும். அதன் மூலமா அவங்க தன்னுடைய இசை ஞானத்தை வளர்த்துப்பாங்க. வானொலியில வந்து பாடியிருக்காங்க. இப்ப இந்த வருஷம் ஃபைனல் இயர் படிக்கிற பசங்க கூட ஆடிஷன் போய் அவங்க செலக்ட் ஆயிருக்காங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். பாரதியார் பல்கலைக்கூடத்துல எல்லாருமே வந்து படிக்கிறதுனால நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க தனியாவும் உங்க திறமைகளை வளர்த்துண்டு நாளைக்கு நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு அதன் மூலமா நீங்க வந்து இசையை பரப்புறதுக்கும் ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வாய்ப்புகளை நீங்களும் பயன்படுத்திக் கொண்டு மற்றவங்களுக்கும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய வானொலி நிலையத்தில் புதுச்சேரி வானொலி நிலையம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எங்க ஊர்ல இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இங்க 2 வருஷம் பாட்டும் வயலின் தான், மெயின் வோக்கல் அலைடு வயலின் அப்படிதான் படிச்சேன். கலைமாமணி கோபகுமார் சார் வந்து இந்த கல்லூரியில நீ படிக்கிறதுக்கு, மிருதங்க படிக்கிறதுக்கு தொடர்றதுக்கு நான் உனக்கு கூட இருக்கிறேன்ட்டு குருகுலமா அவர் வீட்டிலேயே தங்கி அப்படிதான் நான் படிச்சேன். இசைத்துறை தான் எனக்கு வந்து 3 வேளை சாப்பாடு கொடுத்துச்சு. உயரிய விருதான தேசிய விருதுல இருந்து கலைமாமணில இருந்து எல்லாமே இந்த இசைத்துறை கொடுத்துச்சு. பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் எங்க ஊர்ல பஜனை பாடுறாங்கன்ட்டு வீதி வீதியா நாங்க இறைவன் போய் இறைவனோட இசை போய் சேரணும்ட்டு வீதிகளில் போய் வாச்சிருக்கிறோம். இந்த இந்தியாவிலே உயர்ந்த ஒரு ஸ்டேடியமான தால்கோட்டர் ஆடிட்டோரியம் டெல்லியில இருக்கு. அங்க வந்து 60வது சுதந்திர பொன்விழால நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி சாதாரண நிலையிலிருந்து ஒரு உயர்நிலை வரைக்கும் என்னை கொண்டு போனது இந்த இசைத்துறை.

0: அதற்கு காரணம் என்னை வாழ வைத்த எனது பாரதியார் பல்கலைக்கூடம். வந்து இங்க மெயின் மிருதங்கம் பாடத்திட்டம் நான் இங்க எடுத்துட்டு இருக்கேன். அது இல்லாத டான்ஸ் கொன்னக்கோள் எடுத்துட்டு இருக்கேன். தாளம் வகுப்பு எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் தேரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இங்க பாரதியார் பல்கலைக்கூடத்துல என்னன்னா, இங்க படிச்சு அதாவது வந்து இசை கத்துக்கிட்டு திரைப்படத்துறையில் ஆர்வம் இருக்கிறவங்க அதுல மிளிர்றாங்க, அதுல டெவலப் பண்ணிட்டு அதுல மிளிர்றாங்க. அதே மாதிரி கிராமிய கலை நல்லா கத்துக்கிட்டு கிராமிய கலையில முன்னேறாங்க. அதனால இப்போ மிருதங்க படிக்கிற பசங்க கொஞ்சம் நல்லா பாடுறாங்கன்னா அவங்கள வந்து பா நீ பாடுப்பா, மிருதங்கமும் வாசி கிராமிய பாட்டும் பாடு அப்படின்னு அவங்களை நாங்க ஊக்குவிக்கிறோம். இப்போ என்னுடைய பாரதியார் பல்கலைக்கூட மாணவர் உங்களை நாட்டுப்புற பாடல் பாடி ரசிக்க வைப்பார்.
1: என் பேர் வசந்தன். பாரதியார் பல்கலைக்கூடத்தில் மூன்றாம் ஆண்டு வாய்ப்பாடு படிச்சு வரேன்.

0: குனிந்த வார்த்தையே சொல்ல. பணம், பேரு, புகழ், விருது, இது இல்லாம மன நிம்மதி, இது எல்லாத்தையும் ஒருங்கே இந்த துறை, நமது இசைத்துறை, இதை கற்பிக்கின்ற பாரதியார் பல்கலைக்கூடம் போன்று உங்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால தயவு செய்து அனைவரும் உங்க பக்கத்துல இருக்கவங்களா இந்த பாரதியார் பல்கலைக்கூடத்தை சொல்லி இருக்கிற மூணு துறையிலையும் மாணவர்களை சேர்க்கறதுக்கு எல்லாரும் வழிவகை செய்து பயன்பெறணும்னு சொல்லிட்டு நல்ல வாய்ப்பினை வழங்கிய புதுச்சேரி வானொலி நிலையத்திற்கும் அதில் இருக்கும் ஊழியர்களுக்கும் அத்தனை அதிகாரிகளுக்கும் எனது நன்றியை சமர்ப்பித்து எங்கள் குருமாதாவுக்கும் நன்றியை சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: என் பெயர் டாக்டர் சுரேஷ்குமார், எஸ் இசைத்துறை வாய்ப்பாட்டு ஆசிரியர்.

இசையில முக்கியமா ரெண்டு பகுதி பாடங்கள். முதல்ல வந்து அதாவது கற்பித இசை, கற்பனை இசை ரெண்டு இருக்கு. கற்பித இசை அப்ளைடு மியூசிக், அதுல ரெண்டு வகைகள். முதல்ல பாட அதாவது அபியாச கானம் என்று அழைப்பார்கள், பயிற்சி பாடங்கள்னு பேரு. இனி ஒன்னு சபா கானம்னு பேரு, கச்சேரி மேடைகள்ல பாடுவது. பயிற்சி பாடங்கள்ல ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இன்னொரு வகை கற்பனை இசை என்பது. நம்ம கல்லூரியில அனைத்து பிரிவிலும் இது பாடம் நடத்துறாங்க. சப்த சுரங்கள், சரளி வரிசைகள், ஜெண்ட வரிசைகள், மேஸ்தாயி, கீழ்த்தாயி, மத்தியஸ்தாயி, அலங்காரம், தாட்டு வரிசைகள் அனைத்தும் முதல் காலம், இரண்டாம் காலம், மூன்றாம் காலம் அப்படி கத்துக்கிறோம். இசை வடிவங்கள் ஏராளமாக உள்ளது. சபாகான உருப்படிகள் தனியே இருக்கு. கிருதிகள் என்று சொல்லக்கூடிய இசைக்கும் இயலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப விரிவான இசை உடன், அதாவது சங்கதிகள் அழைப்பார்கள், ராகபாவத்துடன் கத்துக்கக்கூடிய விரிவான அதாவது விளம்பகால கிருதிகள், மத்தியமால கிருதி சொல்ற நிறைய வகைகள் இருக்கு. பாடங்கள்ல நிறைய கிருதிக்கு அப்புறம் பதம், ஜாவளி, தில்லானா, ராக மாளிகை, தரு, ஸ்லோகம் பாடுதல், விருத்தம் பாடுதல், ஏராளமான வகைகள் இந்த கற்பித இசையில இருக்கின்றன. ஒரே ஒரு விஷயம், இந்த கற்பனை இசை என்பது ரொம்ப முக்கியமானது. நம்ம இசையின் அந்த பெருமையை உணர்ந்து பயிற்சி பெற்று அனைவரும் அந்த இசையின் பெருமையை உள்வாங்கி கற்றுக்க வேண்டும் என்று மிக மகிழ்ச்சியுடன் கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.

வணக்கம். என் பெயர் முனைவர் சுகுமார். நான் இதே கல்லூரியில மாணவரா இருந்து இப்ப ஆசிரியரா இங்க பணியாற்றேன். இந்த கல்லூரியில படிச்சு இங்க வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கு காரணமா இருந்தது ஆசிரியர்கள் தான். அவங்களுக்கு இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சிறு செய்தியை வந்து பகிர்ந்துக்கணும் ஆசைப்படுறேன். 2002 நான் இங்க மாணவரா இருக்கும்பொழுது நான் அகில இந்திய வானொலியில வீணை வாசிச்சிருக்கோம். அப்போ வயலினும் வீணையும் சேர்ந்து ஒரு நோட்டு சுரமா இசைச்சிருக்கோம். அது திரு சத்யமூர்த்தி சார் அவங்க தான் வந்து அதுக்கு நோட்டு சுரம் அமைச்சாங்க. திரு கோபகுமார் ஐயா அவர்கள் தான் வந்து அதுக்கு பக்கவாதிய கலைஞர்களை இணைச்சி எங்களை 2002 முத நான் அப்பதான் வானொலி உள்ளே போறேன். அதுக்கு இந்த கல்லூரி தான் காரணமா இருந்தது. அந்த செய்தியை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க வந்து இளம்நிலை முதுகலைன்னு 2 டிகிரியும் இருக்கு. 4 வருஷம் பேச்சுலர் டிகிரியும் 2 வருஷம் எம்ஏவும் இருக்கு. நான் இங்க சேர்ந்து 2 வருஷம் ஆகுது. இந்த கல்லூரியில எல்லா ஆசிரியர்களும் நல்லா சிறப்பா எடுக்கிறாங்க. மாணவர்களுடைய திறமையை அவங்க அளவுக்கு புரிஞ்சு நல்லா கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. மாணவர்கள் வந்து பயனடையணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும்

0: அம்மா இருந்தது. அந்த செய்தியை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க வந்து இளம்நிலை முதுகலைன்னு ரெண்டு டிகிரியும் இருக்கு, 4 வருஷம் பேச்சுலர் டிகிரியும் 2 வருஷம் எம்ஏவும் இருக்கு. நான் இங்க சேர்ந்து 2.5 வருஷம் ஆகுது. இந்த கல்லூரியில எல்லா ஆசிரியர்களும் நல்லா சிறப்பா எடுக்கிறாங்க. மாணவர்களுடைய திறமையை அவங்க அளவுக்கு புரிஞ்சு நல்லா கிளாஸ் சொல்லி கொடுக்கறாங்க. மாணவர்கள் வந்து பயனடையணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.
1: அது ஒரு மாணவர் வர்றாரு, அவரு கேக்கட்டுமா?
2: கேளுப்பா.
1: அவரை தொடர்ந்து இன்னும் வராங்க, ஒரு 4-5 பேர் வராங்க மாணவர்கள்.
2: எல்லாத்தையும் கேளுப்பா, என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம்.
1: சரி, அப்ப தொடர்ந்து கேட்டுருவோம்.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து பாரதிய பல்கலைக்கூடத்துல ஃபைனல் இயர் மிருதங்க படிக்கிறேன். சித்தன் ஜெயமூர்த்தி அண்ணன் எழுதிய பாடல் இப்ப பாட போறேன். 300

இன்றெடுத்து மருளையும் தொழிலையும் நாவோரங்க ஏன கட்டி காட்டிலையும் மெட்டிலையும் நித்தி வீர்வ நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக

0: பூமி நன்றி.
1: என்னோட பேர் மோகனசுந்தரம். நான் வந்து பிபிஏ மியூசிக் இங்கதான் படிச்சேன், அண்ட் எம்ஏ மியூசிக் இப்ப பண்ணின்னு இருக்கேன் செகண்ட் இயர். அதுக்கப்புறம் அலைட் வீணை படிச்சேன். இங்க யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு, எல்லாருமே புரியுற மாதிரி சொல்லித்தராங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் தி டீச்சர்ஸ். இசை தான் எனக்கு உலகம். அண்டு நான் வந்து ஒரு பார்வையற்றவன் தான். அந்த குறையை தெரியாம நான் பாடின்னு இருக்கேன். கத்துக்கிட்டு ஒரு டீச்சராகவும் பெர்ஃபார்மராகவும் இருக்க போறேன்.

0: எல்லா குருமார்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். என்னுடைய பேர் கவிதா, திலாஸ்பேட்ல இருந்து வரேன். நான் இங்க எம்ஏ செகண்ட் இயர் ஓக்கல் பண்றேன். பாட்டு மேல ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு இங்க படிக்கிறதுல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க எல்லா டீச்சர்ஸும். அந்தந்த குழந்தைங்களுக்கு எது வரும்ன்றத அவங்க இனிஷியலாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. நம்மளாலையும் தனியா போல்டா எதையும் பார்க்காம நேரம் நிமிந்து பாட முடியும் அப்படின்றது இந்த காலேஜ்ல வந்த அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொல்லிக் கொடுக்குற மெத்தடு என்ன ஒரு பாகுபாடுமே கிடையாது, இசையில வந்து அப்படியே மூழ்க அடிச்சிடும் நம்மள. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல பிளேஸ். வாங்க கண்டிப்பா எங்களுடைய பாரதியார் பல்கலைக்கூடமுக்கு.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னோட சொந்த கிராமம் வானூர் தான், குடிசை பகுதி தான் நான் பிறந்த இடம். எம்ஏ இரண்டாம் ஆண்டு வாய்ப்பாட்டு கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன் இங்க. ஆனா நான் படிச்சது வந்து எம்ஏ எம்எல் நானு, கிரிமினல் லாயர் நானு, அட்வொகேட் நானு. இந்த பாரதியார் பல்கலைக்கூடத்துல கிராஸ் மேஜர், டிகிரி முடிச்சுட்டு எம்ஏ இது மாதிரி படிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வர்றப்போ பேசிக் ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனா இவங்க பார்த்தேன்னா எங்களுடைய குருநாதர்கள் இங்க வந்ததுக்கு அப்புறம், அதாவது ஒரு சிதுக்கின சிலைய தொடச்சு தொடச்சு வச்சு அழகு பாக்குறது பெருசு கிடையாது. ஒரு கரடு முரடான ஒரு கல்ல அதை நித்தமும் செதுக்கி ஒரு சிலையாக்குறது தான் ஒரு ஆசிரியருடைய வேலைன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி என்னையும் ஒரு பாடகனாக்கி இன்னைக்கு வோக்கல் கத்துக்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க.

0: ஜதி சொல்லி கொடுப்பாங்க. த க தி மீ த க ஜ நோ, இது வந்து ஆதி தாளத்துல ஸ்ட்ரக்சர்ல வச்சு சொல்லி கொடுப்பாங்க. அது இன்னொரு பேர் வந்து சதுர்சதாதி திருப்படுதாளம். அதுக்கப்புறம் போக போக செகண்ட் இயர் தேர்ட் இயர் அது மாதிரிலாம் ஃபிங்கரிங் லெசன், அப்புறம் முத்தாய்ப்பு, கோர்வை, தனி ஆவர்த்தனம் இதெல்லாம் வச்சு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ எம்ஏ லெவல் பார்த்தோன்னா ஒரு கோர்வை எப்படி செட் பண்றது, முத்தாய்ப்பு எப்படி வாசிக்கிறது, இது மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்க. தித்தம் கிடத்து குத்த கதறி கிடத்த, தித்தம் கிடத்து குத்த கதறி கிடத்தி, தம் கிடத்து குத்த கதறி கிடத்தலாம் துக்கும் தத்தலாம் துக்கும், தி தம் கிடத்து குத்த கதறி கிடத்த, தித்தம் கிடத்து குத்த கதறி கிடத்தி, தம் கிடத்து குத்த கதறி கிடத்தலாம் துக்கும் தத்தலாம் துக்கும், தி தம் கிடத்து குத்த கதறி கிடத்த, தித்தம் கிடத்து குத்த கதறி கிடத்தி, தம் கிடத்து குத்த கதறி கிடத்தலாம் துக்கும். இது போல நிறைய பாடங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. தேங்க்யூ.
1: என்னுடைய பெயர் மணிகண்டன். என்னுடைய சொந்த ஊர் வந்து விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பக்கத்துல தப்பாவத்தாவில தாத்தா நாசூர் அப்படி பரம்பரையா வந்தது. அது நாசூர விருப்பத்துல வந்தேன். 2016-19 பாரதியார் பல்கலைக்கூடத்துல டிப்ளமோ படிச்சிருக்கேன். இந்த துறையெல்லாம் இருக்குன்னு எனக்கு அதிகம் தெரியும். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடிதான் யூனிவர்சிட்டி அப்ளைட் ஆகி டிகிரி கோர்ஸ் ஆயிடுச்சு நாசூர தவில். இது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் இப்ப 3வது வருஷம் நாங்க படிச்சுட்டு வரோம். நாசூர தவில் துறையை பொறுத்த வரைக்கும் அதிகமா கேள்வி ஞானம் மட்டும்தான் வேணும். பொதுவாகவே இசையில வந்து நாசூரனாலும் வீணை வயலின் பாட்டுனால எல்லாருக்கும் அடிப்படை ஒன்றுதான். சரளி, ஜண்ட சரளி, தாட்டு வரிசை, மேல்சை, அலங்காரம், கீதம், ஜதிஸ்வரம், சுரஜதி, இப்படி அனைத்து எல்லாருக்கும் ஒரே அது பயிற்சி முறைகள் மட்டும் மாறும். இந்த கல்லூரியில எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்த பாரதியார் பாடல் ஒண்ணு.

0: நான் படிச்சுட்டு கத்துட்டு போயிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களையும் வளரும். நன்றி.
1: என் பேர் வந்து வீரமணி. பிஏ வந்து இங்கதான் 4 வருஷம் படிச்சேன். எம்ஏ செகண்ட் இயர் மிருதங்கம் பண்றேன். இப்ப நான் கொஞ்சம் உனக்கு மிருதங்கம் கொஞ்சம் தெரியும். சரி, இந்த லைன்ல வந்து நல்லா இருக்கும்ட்டு இதுல ஜாயின் பண்ணேன். பாடம் வாசிப்பாங்கன்னா அவ்வளவு தப்பு தப்பா இருக்கும். திங்கிங் வசனம் சார் தான் எனக்கு இது இப்படி வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே

0: தீருவாய் இப்படி பழகி இப்படிதான். நன்றி, வணக்கம்.
1: என் பேர் சத்தியமூர்த்தி, நான் வந்து திருச்சிராமலை கோட்டோட்டில இருந்து வரேன். 2013 வருடம் டிப்ளமோ முடிச்சேன் பாரதியார் பல்கலைக்கூடத்தில். இப்போ வந்து தவிழில் வந்து டிகிரி கோர்ஸ் வந்து 2 வருஷமா இப்போ பண்ணிட்டு இருக்கேன். தவிழில் வந்து பேசிக் பாடம் ஃபர்ஸ்ட்டு, முதல்ல நான் வந்து முதல்ல இருந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன். இப்போ டிகிரிலையும் அது பேசிக் பாடம் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பம். அதில் வந்து ஒரு வழி பாடம், இரு வழி பாடம், நான்கு வழி பாடம், அதுக்கப்புறம் வந்து கீர்த்தனைக்கு எப்படி வாசிக்கணுன்றது, கீர்த்தனைக்கு அப்புறம் கோர்வை நடை அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் தனி வாசிக்கிற முறை சொல்லி கொடுத்துருவேன். பேசிக் தவிழுக்கு வந்து தாளம் மெயினாக வேணும், படம் பலம் வேணும் சார். நாங்கள் படிச்சுட்டே இங்கே வந்து நாங்கள் வெளியில் கச்சேரிலாம் போயிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் வந்து இப்போ பசங்களுக்கு சொல்லி தரணும், இந்த கலையை வந்து வளர்க்கணுன்றது. தத்துவம் தகுதம் கிடக்கும் துருதம், தத்துவம் தகுதம் கிடக்கும் துருதம், தத்துவம் தகுதம் கிடக்கும் துருதம், தக்கன திறதுக்குதா, தக்கன திறதுக்கு, தக்கன திறதுக்குதா, தக்கன திறதுக்கு, தக்கன திறதுக்கு, தக்கன திறதுக்குதா. நன்றி, வணக்கம்.
2: சார் வணக்கம், என்னோட பேர் கேசவன், நான் பத்துக்கன் ராமநாதபுரத்துல இருந்து வரேன். நான் கோவில் அர்ச்சகர். நான் காலேஜ்னா என்ன நினைச்சனா, சும்மா போயிட்டு வீணை மட்டும் கத்துக்கலாம், எப்படி சினிமா பாட்டுலாம் பாடுறாங்களோ அதே மாதிரி வீணையை ஈஸியா வாசிடலாம், ஒரு 3 மாசத்துல கத்துக்கிட்டு காலேஜை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்தேன். அதை எப்படி வாசிக்கணும், அதை எப்படி தாளத்துக்கு ஏற்ப வாசிக்கணும் அப்படின்றதுலாம் இங்க இருக்கிற குருமார்கள் எல்லாருமே ரொம்ப அருமையா அற்புதமா சொல்லி தராங்க. எல்லா குருமார்களுக்கும் நன்றி, ரொம்ப நன்றி சார்.
3: என் பேரு தீபிகா, நான் வந்து செகண்ட் இயர் பிபிஏ படிக்கிறேன். வீணை என்னோட மெயின், வந்து வீணை கத்துக்கணும்னு ஒரு பெரிய ஆர்வம் எனக்கு. இப்போ வந்து நான் காலேஜ் படிக்கிறேன்றது வந்து நான் ஒரு பெரிய பெரிய பிளஸ்ஸிங். இங்க இருக்கிற ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும், ரொம்ப ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ். அவங்க வந்து நம்மளுக்கு நல்லா சொல்லி தருவாங்க, பேசிக்ல இருந்து பாடுறதுக்கும் சரி பிளே பண்றதுக்கும் சரி என்கரேஜ் பண்ணுவாங்க. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிலுமே எங்களையுமே பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க, முக்கியமா வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் வந்து எங்களை வந்து பாட வைப்பாங்க. பர்ஃபார்மரா ஆகணும்ன்றதா என்னோட ஆசை. கண்டிப்பா நான் வந்து இங்க இருக்கிற பிரின்சிபலுக்கு, இங்க இருக்க எல்லா ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்க்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். என்னுடைய தேடல் இங்கதான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆல்சோ என்னோட குருமார்கள் தான், நாங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ சோ மச்.

0: என்ன பாலமுரளி, உனக்கு திருப்தியா?
1: அப்பா, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இன்னும் மிச்சம் மீதி நிறைய இருக்கும் போல இருக்கு.
0: ஆமாமா,
1: எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இன்னைக்கு போகணும்.
0: இல்ல இல்ல பாலமுரளிய, நீ கூட்டுன்னு நான் வந்தேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுப்பா.
1: அப்ப என்னப்பா சொல்ற?
0: அடுத்த வாரம் உன்னை திருப்பி இந்த பாரதியார் பள்ளியில் கொடுத்து அழைச்சிட்டு வரேன்.
1: சரிப்பா, அப்ப கிளம்பலாங்கறியா?
0: ஆமாமா.
1: சரிப்பா, மறந்துடாம அடுத்த வாரம் அழைச்சிட்டு வருவீல்ல?
0: கண்டிப்பா அழைச்சிட்டு வரேன். உன புறப்படலாமா?
1: புறப்படலாம்ப்பா.

0: நிகழ்ச்சிகள் இதுவரை கேட்டது கலைகளின் சங்கமம், புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கழகம், சித்திரத்தின் முதற் பகுதி. அமைப்பின் உதவி எஸ் ஜெயஸ்ரீ.
1: மழைக்காகத்தான் மேகம், அட கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனே வா.
0: அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் பாலமுரளியாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், ஜெயராமனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இதன் அடுத்த பகுதியை வரும் வாரங்களில் கேட்கலாம். காத்திருங்கள் நேயர்களே.

இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30.

நேர்களினுக்கு இருக்கலாம் பன்னிசை மாலை என்று எஸ் ஜானகி பாடிய ஆழ்வார் பாசுரங்களை கேட்கலாம். முதலில் நாகத்தனை குடந்தை என தொடங்கும் பாடல்.

0: பன்னிசை மாலை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆதார் அடிப்படையிலான டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனியுரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் எடுத்து சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் சர்வதேச நீர் வார விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நீர் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக தெரிவித்தார். இதில் பேசிய ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கு அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த சர்வதேச நீர் வார விழாவில் உலக நாடுகளைச் சேர்ந்த கொள்கையாளர்கள், நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் நீர் சேமிப்பு குறித்து கலந்துரையாட உள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். சிறந்த திரைப்படத்திற்கான விருதை ஆர்டிகல் 370 படத்திற்கு வழங்க உள்ளார். இதில் நடித்த யாமி கௌதம் சிறந்த நடிகைக்கான விருதையும் பெறுகிறார். சிறந்த நடிகருக்கான விருது மலையாள திரைப்படம் பிரம்மயுகத்தில் நடித்த மம்முட்டிக்கும், சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆர்யாவுக்கும் வழங்க உள்ளார். கன்னட திரைப்பட நடிகர் அனந்த் நாகருக்கு 2024 தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்படுகிறது. நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் கலூப்பூர் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கெவேடியா ஏக்தா நகரில் இன்று தேசிய திரைப்பட விழா நடைபெற இருப்பதாக தெரிவித்தாா்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவிற்கேற்ப இந்த ஆண்டிலிருந்து தேசிய திரைப்பட விழா தில்லிக்கு பதிலாக நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற இருப்பதாக கூறினார். அனைத்து மாநிலங்களும் தேசிய திரைப்பட விழா நடத்துவதற்கான சுற்றுலா தலங்களை பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆதார் அடிப்படையிலான நாட்டின் டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ய சலீலா ஸ்ரீவாட்சவ் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் டிஜிட்டல் சுகாதார கண்டுபிடிப்புகளையும் இந்தியா பயன்படுத்தி வருவதாக கூறினார். சுகாதாரத்துறையில் நோய் அறிகுறிகள் அதிகமாக உள்ள இடங்களை கண்டறிய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் சுகாதாரத்துறையை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி புண்ய சலீலா ஸ்ரீவாட்சவா கேட்டுக் கொண்டார். மேற்கு வங்கத்தில் காலியான மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி ருக்மணி மாலிக் ராஜினாமா செய்ததையடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 29ஆம் தேதி தொடங்க உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 11, பீகாரில் 8, மகாராஷ்டிராவில் 5, கர்நாடகாவில் 4 உள்ளிட்ட சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக போலந்து, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, செக் குடியரசு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவும் விசி கிராட் V4 உறுப்பு நாடுகளுடனான இந்த பேச்சுவார்த்தை மூலம் பொருளாதாரம், கலாச்சாரம், எரிசக்தி ஒத்துழைப்பிற்கு வழிவகை செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று மாநில போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்களின் தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்த 2 நாள் மாநாட்டில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கன்னியாகுமரியிலிருந்து கார்கில் வரையிலான மிதிவண்டி பயணத்தின் இறுதிக்கட்டத்தை புதுதில்லியில் ஏர் மார்ஷல் சிவ்குமார் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்திய விமானப்படையில் 12 பேர் அடங்கிய குழு கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி இந்த மிதிவண்டி பயணத்தை தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் உடற்பயிற்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக குரூப் கேப்டன் சந்திரசேகர் தலைமையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மிதிவண்டி பயணம் அடுத்த மாதம் 22ஆம் தேதி டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் முடிவடைய உள்ளது. மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரித்து வருகிறது. பீகார் மாநிலம் சாரன் மாவட்டத்தில் உள்ள பேலா ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை ரயில்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. அந்த வகையில் பீகார் மாநிலம் சாரன் பகுதியில் இந்திய ரயில்வேயால் கடந்த 2008ஆம் ஆண்டு 1600 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டு நிர்வகிக்கப்படும் ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை நாட்டின் ரயில்களை பாதுகாப்பாக இயக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்திய ரயில்வே சக்கர இறக்குமதியை குறைத்து உள்நாட்டிலேயே தயாரிக்கும் நோக்கத்துடன் இந்த ஆலை இயங்கி வருகிறது. கடந்த 2025-26ஆம் ஆண்டில் 60,690 சக்கரங்களை விநியோகம் செய்துள்ள இந்த ஆலை நடப்பாண்டின் இலக்காக 72,000 என நிர்ணயம் செய்துள்ளது. மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலம் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் வளர்ச்சியடையும் இந்தியாவின் அடித்தளங்களாக உள்ளன.
3: பீகார் மாநிலம் சரண் மாவட்டம் பேலா ரயில் சக்கரங்கள் தொழிற்சாலையிலிருந்து எஸ் கண்ணன்.
0: உலக காண்டாமிருக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலக அளவில் 27,000 காண்டாமிருகங்கள் மட்டுமே உயிருடன் இருக்கும் நிலையில்

0: அவற்றை பாதுகாக்க இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு 500,000 காண்டா மிருகங்கள் இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அதனை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவில் 4,000 காண்டா மிருகங்கள் மட்டுமே இருப்பதாகவும் அதனை பாதுகாக்க வனக்காவலர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனி உரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. அயர்லாந்து தகவல் பாதுகாப்பு ஆணையம் இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த 2018 முதல் 2020 வரை கூகுள் நிறுவனம் சட்டவிரோதமாக தனிநபர்களின் இருப்பிடம் தொடர்பான தரவுகளை பெற்றதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க நிறுவனமான கூகுளின் ஐரோப்பிய மண்டல தலைநகரம் அயர்லாந்தின் டப்ளினில் செயல்பட்டு வருவதையடுத்து இந்த தரவுகள் தொடர்பான வழக்குகள் அயர்லாந்தில் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. ஹவுட்டி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலை எதிர்கொள்ள சவுதி அரேபியாவிற்கு ஆதரவளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக சவுதி அரேபியாவின் வேண்டுகோளை ஏற்று பிரிட்டனின் வாயேஜர் போர் விமானத்தை சவுதிக்கு அனுப்பவுள்ளது. இந்த விமானம் மூலம் வானிலேயே போர் விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்ப முடியும். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரிட்டன் பிரதமர் திரு ஆண்டே பர்னம் இந்த ஆதரவு குறுகிய காலத்திற்கு மட்டும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா 79 ரன் எடுத்தார். ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் குவித்த முதல் வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளார். ஆசிய விளையாட்டு குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் அவர் பிலிப்பீன்ஸின் ஐரா வில்கோஸை வென்றார். ஆசிய விளையாட்டு ஆடவர் கபடி போட்டியில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் டேபிள் டென்னிஸ் குழு பிரிவில் இந்திய அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆதார் அடிப்படையிலான டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனி உரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் எடுத்து சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி முதன்மை அலைவரிசை. நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: பெண்கள் மௌனமாய் நகரத்தின் வீதிகளின் வழியே, வயற்புறங்களின் வழியே நடந்து சென்றார்கள். இருபுறத்திலும் பெரிய பெரிய பீச் மரங்கள் வளர்ந்தோங்கி நிற்க, சமதளமற்று மேடு பள்ளமாயிருக்கும் அகன்ற பாதையின் வழியாக தோளோடு தோள் உரச ஒருவர் பக்கம் ஒருவராக நடந்து சென்றார்கள். உங்களுக்கு களைப்பே தோன்றவில்லையா என்று சோஃபியாவை பார்த்து கேட்டாள் தாய். எனக்கு அதிகமாக நடந்து பழக்கமிராது என்று நினைக்கிறீர்களா? இதெல்லாம் எனக்கு பழகிப்போன விவகாரம். சோஃபியா உற்சாகத்தோடும் தனது பிள்ளை பிரயாணத்தின் செல்ல விளையாட்டுகளை நினைவு கூறுவதைப் போலவும் தனது புரட்சி நடவடிக்கைகளை பற்றி பேசவும் தொடங்கினாள். அவள் பொய்யான தஸ்தாவேஜுகளோடு எத்தனை எத்தனையோ பெயர்களில் வாழ்ந்திருக்கிறாள். அவள் மாறுவேடம் பூண்டு உளவாளிகளிடமிருந்து தப்பியிருக்கிறாள். விரோதமான புத்தகங்களை கட்டுக்கட்டாக வண்டிகளில் ஏற்றுக்கொண்டு ஊர் ஊராய் சென்றிருக்கிறாள். நாடு கடத்தப்பட்டவர்களை தப்பித்தோடு செய்வதிலும் ஒத்துழைத்திருக்கிறாள். அவர்களோடு வெளிநாடுகளுக்கு துணையாகவும் சென்று சேர்ந்திருக்கிறாள். ஒரு தடவை அவள் தான் குடியிருந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு ரகசிய அச்சகத்தை வைத்திருந்தாள். போலீஸ்காரர்கள் அதை கண்டுபிடித்து வீட்டை சோதனையிட வந்தபோது அவள் தன்னை ஒரு வேலைக்காரி மாதிரி வேடமிட்டு மறைந்து கொண்டு தன் வீட்டு வாசலில் வந்து நின்ற போலீஸ்காரர்கள் முன்னிலையிலேயே தன்னை இனங்காட்டாமல் ஓடி மறைந்து தப்பிவிட்டாள். அன்றைய தினம் ஒரே குளிர். அவளோ மெல்லிய ஆடைகளைத்தான் அணிந்திருந்தாள். தலை மீது ஒரு

0: சவுக்கத்தை போட்டவாறு அவள் அந்த பெரிய நகரத்தின் எல்லை வரைக்கும் நடந்து சென்றாள். கையில் ஒரு டப்பாவை தூக்கி கொண்டு மண்ணெண்ணெய் வாங்க செல்கிறவள் போல் சென்று நழுவி தப்பிவிட்டாள். இன்னொரு தடவை அவள் சில தோழர்களை சந்திப்பதற்காக ஒரு நகரத்திற்குள் வந்து சேர்ந்தாள். அவர்கள் தங்கியிருந்த மாடிக்கு செல்லும் சமயத்தில் படியில் ஏறிக்கொண்டிருக்கும் போதே மாடியில் சோதனை நடக்கிறது என்பதைக் கண்டு கொண்டாள். திரும்பவும் கீழே இறங்கி தப்பித்து செல்வதற்கு அவளுக்கு நேரமில்லை. எனவே அவள் ஒரு மாடியின் கீழே இருந்த வீட்டுக்கதவை துணிந்து தட்டினாள். உள்ளிருந்தவர்கள் கதவை திறந்தவுடன் அவள் விறுவிறு என்று தனது மூட்டை முடிச்சுகளுடன் அந்த இனந்தெரியாத ஜனங்களின் வீட்டுக்குள் நுழைந்து விட்டாள். பிறகு அவர்களிடம் பட்டவர்த்தனமாக தன் நிலைமையை சொன்னாள். நீங்கள் விரும்பினால் என்னை போலீசாரிடம் பிடித்துக் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை என்றாள். அந்த வீட்டில் உள்ளவர்களும் ரொம்பவும் பயந்து போய்விட்டார்கள். அன்றிரவு முழுவதும் அவர்களை கண்ணையே இமைக்கவில்லை. எந்த நேரத்திலும் போலீஸ்காரர்கள் தம் வீட்டுக்கதவை தட்டக்கூடும் என்று எதிர்பார்த்தார்கள். இருந்தாலும் அவளை அவர்கள் வெளியே விரட்டவில்லை. மறுநாள் காலையில் அவர்கள் அனைவரும் தங்களது தீரமிக்க செயலை எண்ணி குலுங்க குலுங்க சிரித்தார்கள். மற்றொரு முறை அவள் ஒரு கன்னியாஸ்திரி மாதிரி வேடமிட்டு கொண்டு அவளை தொடர்ந்து திரியும் ஒரு உளவாளி சென்ற அதே ரயிலில் அவனுக்கு பக்கத்து சீட்டிலேயே பிரயாணம் செய்தாள். தான் மோப்பம் பிடித்து வரும் பெண்ணை எவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக பின்தொடர்ந்து வருகிறான் என்பதை அவளிடமே அவன் பெருமையோடு பீற்றிக் கொண்டான். அந்த உளவாளி அவள் அதே ரயிலில் இரண்டாவது வகுப்பில் பிரயாணம் செய்து வருவதாக அவளிடமே தெரிவித்தான். ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் அவன் கீழே இறங்கி சென்று அவள் இருக்கின்ற பெட்டியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பி வந்து அந்த கன்னியாஸ்திரியிடம் சொன்னான். அவளை இப்போது காணவில்லை. ஒரு வேளை படுத்து தூங்கியிருப்பாள். அவளுக்கு ஒரே களைப்பாயிருந்திருக்கும். நமது வாழ்க்கை எல்லாம் விட அவளுடைய வாழ்க்கை சிரமமானது தானே. சோஃபியாவை அன்பு ததும்ப பார்த்தவாறே அந்த கதைகளை கேட்டு தாய் தனக்குள் சிரித்து கொண்டாள். நெட்டையாகவும் ஒல்லியாகவும் இருந்த சோஃபியா தனது அழகிய கால்களை லாவகமாக எட்டி வீசி நடந்தாள். அவளது பேச்சிலும் நடையின் வீச்சிலும் அவளது உற்சாகம் நிறைந்த கம்மலான குரலிலும் அவளது நிமிர்ந்த தோற்றம் முழுவதிலுமே ஒரு துணிவும் முழுமையான ஆரோக்கியமும் நிறைந்திருப்பதாக தோன்றியது. அவள் எதையுமே ஒரு வாலிப மிடுக்கோடுதான் நோக்கினாள். எங்கெங்கு நோக்கினும் அவள் தன் இதயத்துக்கு மகிழ்வூட்டும் எதையோதான் கண்டாள். எவ்வளவு அழகான பைன் மரம் என்று ஒரு மரத்தை சுட்டி காட்டியவாறு கூவினாள் சோஃபியா. தாய் உடனே நின்று அந்த மரத்தை பார்த்தாள். அந்த பைன் மரமும் மற்ற மரங்களைப் போலத்தான் அவளுக்கு தோன்றியது. அவளுக்கு அதில் எந்தவித அழகோ புதுமையோ தோன்றவில்லை. ஆமாம், அது ஒரு அழகான மரம்தான் என்று கூறிக்கொண்டே அவள் சிரித்து கொண்டாள். சோஃபியாவின் காதருகே உள்ள நரை முடிகளில் காற்று எப்படி ஊசலாடி திரிகிறது என்பதை பார்த்தாள். அதோ ஒரு வானம்பாடி என்றாள் சோஃபியா. சோஃபியாவின் சாம்பல் நிற கண்கள் அன்பு ததும்பி ஒளி பெற்று விளங்கின. அவளது உடல் முழுவதுமே நிர்மலமான வான மண்டலத்தில் எங்கேயோ இருந்து கேட்கும் ஏதோ ஒரு அரூபியான கீதத்தை கேட்க எண்ணி துடித்தது. சமயங்களில் அவளது அழகிய உடல் ஒரு காட்டு மலரை கொய்வதற்காக குனிந்து வளையும் வாய்க்குள்ளாக ஏதோ ஒரு இசையை முணுமுணுத்துக் கொண்டே அவள் அந்த மலரை தனது மெல்லிய விரல்களால் விருட்டென்று பறித்தெடுப்பாள். நடுங்கும் அந்த பூவின் இதழ்களை இனிமையாய் தடவுவாள். இவையெல்லாம் சாம்பல் நிற கண்களை உடைய சோஃபியாவின் மீது தாய்க்கு ஒரு ஈடுபாட்டை உண்டாக்கியது. எனவே அவளோடு சேர்ந்து நடப்பதற்காக தாய் அவளுக்கு மிகவும் அருகில் நெருங்கியவாறு நடந்து சென்றாள். சில சமயங்களில் சோஃபியா கடுமையாகவும் பேசினாள். தாய்க்கு அப்படி பேசுவது பிடிக்காது. எனவே அவள் அப்பொழுது தனக்குத்தானே நினைத்து கொள்வாள். மைக்கேலுக்கு இவளை பிடிக்காது. ஆனால் மறுகணமே சோஃபியா மீண்டும் அன்போடும் எளிமையோடும் பேசுவாள். தாயும் அவளை ஒரு புன்னகையோடு பார்த்து கொள்வாள். நீங்கள் இன்னும் எவ்வளவு இளமையோடு இருக்கிறீர்கள் என்று பெருமூச்சுடன் சொன்னாள் தாய்.
1: எனக்கு 32 வயதாகிறதே என்றாள் சோஃபியா.
0: பிலகையா புன்னகை செய்தாள். நான் அதை சொல்லவில்லை. முகத்தை பார்த்தாள். உங்கள் வயது நீங்கள் சொன்னதை விடவும் அதிகமாகத்தான் தெரிகிறது. ஆனால் உங்கள் பேச்சை கேட்டால், கண்களை பார்த்தால் எனக்கு ஒரே வியப்பாயிருக்கிறது. நீங்கள் ஒரு சின்னஞ்சிறு பெண் போலவே இருக்கிறீர்கள். எவ்வளவோ கஷ்டமும் அபாயமும் நிறைந்த வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறீர்கள். இருந்தாலும் இதயம் மட்டும் எப்போதும் சிரித்த வண்ணமாகவே இருக்கிறது.
1: எனக்கு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் எப்போதுமே தெரிவதில்லை. என்னுடைய வாழ்க்கையை ருசிகரமாகவும் சிறப்பு மிக்க வாழ்க்கை வேறு ஒன்றிருக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. நான் உங்களை உங்கள் தந்தை வழி பெயரால் நிலவ்னா என்றே அழைக்கிறேனே. பிலகையா என்ற பெயர் எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை.
0: நீங்கள் என்னை எப்படி அழைத்தாலும் எனக்கு சம்மதம்தான் என்று ஏதோ யோசித்தவாறே சொன்னாள் தாய்.
1: உங்கள் இஷ்டம் போலவே வைத்துக் கொள்ளுங்கள்.

0: நான் உங்களையே பார்க்கிறேன், உங்கள் பேச்சையே கேட்கிறேன், உங்களை பற்றியே சிந்திக்கிறேன். நீங்கள் மனித இதயத்துக்குள் புகும் வழியை அறிந்தவர் என்பதை காணும்போது எனக்கு மகிழ்ச்சி உண்டாகுகிறது. தன் மனத்தில் உள்ள அந்தரங்கங்களை எல்லாம் உங்களிடம் எவனும் மறைக்காது சொல்லிவிடுவான். அவன் தானாகவே தன் இதயத்தை உங்களிடம் திறந்து காட்டிவிடுவான். என் மனத்தில் ஒரு எண்ணம் உண்டாகுகிறது. உங்களை சேர்ந்தவர்கள் அனைவரும் வாழ்வின் துன்பத்தையெல்லாம் ஒரு நாள் வெற்றி கண்டே தீர்வார்கள். அது மட்டும் நிச்சயம். நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம், ஏனெனில் நாங்கள் தொழிலாளி மக்களோடு ஒன்று சேர்ந்து நிற்கிறோம் என்று உறுதியாகவும் உரத்து கூறினாள் சோஃபியா. அவர்களிடம் எங்களுக்கு ஒரு மகா சக்தி மறைந்து கிடக்கிறது. அவர்களால் எதையும் சாதிக்க முடியும். அவர்களது மதிப்பும் சக்தியையும் அவர்களை உணர செய்ய வேண்டியதே முக்கியம். அதை உணர்ந்துவிட்டால் அவர்கள் உடனே சுதந்திரமாக தாமே வளர்ச்சி பெற தொடங்குவார்கள். அவளது பேச்சு தாயின் இதயத்திலே பற்பல உணர்ச்சி கலவைகளை உண்டாக்கியது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

அறிவிப்பு ஒன்று. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 1:10.

0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகளை சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில லாஸ்ட் வீக் நம்ம வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம் அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ட் சார், நீங்க லாஸ்ட் வீக் அந்த கைது நடவடிக்கை அப்போ ஒரு தனி மனித சுதந்திரம் அப்படின்றது வந்து எப்படி எல்லாம் பாதுகாக்கப்படுது, அவங்களுக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ அது மாதிரி ஒருத்தவங்களை வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாமா, இதுல என்ன மாதிரியான ஒரு கிரைடீரியா இருக்கு சார், என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கு?
1: அதாவது மேடம், ரொம்ப ஒரு கொடுமையான குற்றமாக இருந்தால் மட்டும்தான் அவர்களை உடனடியாக கைது செய்யப்படுமே தவிர,
2: சரி,
1: 7 ஆண்டுகளுக்கு குறைவாக இருக்கிற தண்டனை நபர்கள் கைது செய்ய முடியாதுன்றது தான். அவர்களுக்கு முறைப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு விசாரணை செய்து உண்மைத்தன்மையை கண்டறிந்து தான் அவரை கைது செய்ய முடியுமே தவிர வேறு எதுவும் கைது செய்ய முடியாது. முக்கியமாக இன்றைக்கி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலவச வழக்கறிஞர்கள் வைப்பதுன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கமே மேற்கொண்டு பார்க்குறதுன்னு பார்க்குறேன் நான். இதில் வந்து நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னா, அதை பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னா எந்த ஒரு நபரையும் கைது செய்வது அது வந்து என்றைக்குமே ஏற்படுறது கிடையாது. குறிப்பாக பெண்

0: சூரிய உதித்த பிறகுதான் அவர்களை வந்து கை செய்ய முடியும். சூரியன் அஸ்தமான பிறகு கை செய்ய முடியும்
1: என்பதுதான்.
0: அதுவும் கொடுங்குற்றத்துக்கு மட்டும்தான் கை செய்ய முடியுமே தவிர, 7 ஆண்டு குறைவா தண்டனை உள்ள குற்றங்களுக்கு கை செய்ய முடியாது.
1: விசாரணைய பொறுத்த வரைக்கும் இதுல அந்த தனிநபர் சுதந்திரம் எப்படி இருக்கு? இப்ப அவங்க கூப்பிடுற டைம்ல வந்து நம்ம விசாரணைக்கு நம்மளால போக முடியாது. அண்ட் அதே மாதிரி இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்போம், திடீர்னு விசாரணைக்கு வருவாங்க. சோ இந்த மாதிரி வந்து ஒரு விசாரணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல நமக்கான அந்த பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது எப்படி இருக்கு சார்?
0: விசாரணை பொறுத்த வரைக்கும் இப்ப பல விஷயங்கள் மாறிக்கிட்டு
1: பாக்கணும்.
0: விசாரணை பாத்தீங்கன்னா ஏற்கனவே பெண்களை வந்து ஸ்டேஷன்ல கொண்டு விசாரிப்பாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, பெண் காவலர்கள் வீட்டுக்கு சென்று விசாரிக்கலாம், காவலையில் அழைத்தம் விசாரிக்கணும்னு கிடையாது சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைகளும் அதே தான், வீட்டிலே போய் விசாரிக்கலான்றது தான் சட்டம் மாறி இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை நேராக போய் அழைச்சின்னு உடனே வந்துடுவாங்க அப்படி கிடையாது. நோட்டீஸ் அனுப்பி கூப்பிட்றாங்க வாங்க. ஏன்னா நோட்டீஸ் அனுப்பி வரும்பொழுது அப்போ சொல்லலாம், நான் காலையில் வரேன் மாலையில் வரேன், எனக்கு வேறு எதுவும் சொல்லலாம். அதெல்லாம் லிபர்ட்டி வழங்கப்பட்டுக்குதுண்ணா. ஏன்னா அது கைது செய்யப்படாட்டாலே ஒரு நல்ல விஷயம்தான்.
1: ஓகே,
0: முன்பு எதுக்கு எடுத்தாலும் உடனே கைது செய்து அப்புறம் சிறையில் அடைச்சு அப்புறம் பண்ணுறதை விட இப்போ முதற்கட்டமாக விசாரித்துட்டு அப்புறம் அதை கொண்டு போவது, கைது நடை கொண்டு போவது தான் இப்போ சரியான பொருத்தமான விஷயமா போய் நின்று பார்க்கணும்.
1: ஓகே சார், இப்போ இந்த தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து இப்போ ஒரு ஜெண்டர் வேரியேஷன் அப்படின்றது கிடையாது இல்லைங்களா? ஆண் பெண் அப்படின்னு கிடையாது, எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் வந்து பொதுவானது தான். இருந்தாலுமே இந்த ஆர்டிகல் 21 பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பிரத்யேகமா ஏதாவது விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கா சார்?
0: இப்போ பெண்கள் பொறுத்த வரைக்கும் பெண்களை கைது செய்வதற்கு பெண் காவலர்கள் தான் முக்கியமா வரணும்.
1: ஓகே,
0: அதே போல ஒரு பெண் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவர்களை வந்து பிடிக்கணும்னு சொல்லும்பொழுது பெண் காவலில் வைத்து தான் அவர் பிடிக்க முடியும் தவிர, சப்போஸ் அவர்கள் தப்பித்து ஓடக்கூடிய சூழல் இருக்குது, அந்த சீட்டை உடச்சின்னு போகிறாங்கன்னா அப்போ வேணால் அவர்கள் போயிட்டு அவங்க பிடிக்கலாமே தவிர, அது வரைக்கும் பொறுமையாக நிதானமாக அவங்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க தவிர, அவரை ஃபிசிக்கலாக பிடிச்சு அதெல்லாம் பண்ணக்கூடாது. பெண் காவலர் தான் அதை செய்யணுன்றத ரொம்ப வலுவாக சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்னதான் மேடம், என்னன்னா இந்த காலை 6 மணிக்கு மேலேயோ மாலை 6 மணிக்கு முன்பு தான் அவர்களை விசாரித்து நடவடிக்கை எடுக்குமே தவிர அதற்கு பின்பு இரவு நேரத்தில் பண்ணக்கூடாது என்பதை வலுவாக சொல்லு சட்டம்.
1: ஓகே ஓகே சார், இப்போ இதில் இல்லீகல் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: இல்லீகல் டிடென்ஷன் என்னென்னா சட்டவிரோதமாக காவலில் வைத்திருப்பது.
1: சரி,
0: இன்றைக்கி சட்டவிரோதமாக காவலில் வைத்திருக்கலாமா வேணாமா என்பதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவாக இன்னைக்கு சொல்றது என்னன்னா, 24 மணி நேரத்திற்கு மேலே ஒருத்தரை காவல்நிலைய காவலில் வச்சிருக்கக்கூடாது. அவர் எப்பொழுது கைது செய்யப்படுகிறாரோ அந்த நேரத்தை குறிப்பிட்டுடுவாங்க. அதிலிருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே மெஜிஸ்ட்ரேட்டிடம் ஒப்படைக்கணுன்றது தான்.
1: ஓகே,
0: அதன் பிறகு அது சப்போஸ் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் போய் டெல்லியிலேருந்து பிடிச்சிட்டு வருவாங்க, டெல்லியிலேருந்து பிடிச்சிட்டு வந்தால் 24 நேரத்தை கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த ட்ராவல் நேரத்தை கட் பண்ணிவிட்டு அப்போ 24 நேரம் பார்த்து தான் அது
1: ஸ்டேஷனுக்குள்ளே எப்போ என்ட்ரி போடுறாங்களோ அந்த டைம்
0: ஸ்டேஷனுக்குள்ளே இல்லை, கைது செய்யப்பட்ட நேரத்தில் தான் இப்போ நம்ம ஜூரிசிக்ஷன் வந்துட்டாங்க, மேஜிஸ்ட்ரேட் ஜூரிசிக்ஷன் வந்துட்டாங்க, இப்போ 24 நேரம் கனெக்ட் பண்ணி அதை நம்ம உடனடியாக உங்களை ஸ்டேஷனில் மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைச்சு ஜெயிலுக்கு கொண்டு போகணுன்றது தான்.
1: ஓகே,
0: அது கைது செய்யப்படக்கூடிய தண்டனையாக இருந்தால் மட்டுமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா அவரை விசாரிச்சுட்டு அடைச்சுன்னு இருக்கிறோம்.
1: ஓகே சார், ஸோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோவில் உங்களுக்காக காத்துட்ருக்க, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போது ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல வாழ் உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, அதாவது ஒரு சட்டத்துக்கு புறம்பா இல்ல சட்டவிரோதமா ஒருத்தரை வந்து கைது பண்றாங்க, ஒரு கைது நடவடிக்கையில ஈடுபடுறாங்க அப்படின்னா, ஒரு பொதுமக்களா அவங்களை அவங்க பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம்?
1: லீகல் டிடென்ஷன் நடந்துச்சுன்னா உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய நபர் யாருன்னா அவருடைய இமீடியட் எஸ்பி தான். அவரில் பார்த்து சொல்லலாம், அதே மாதிரி நம்ம டிஜிபி கிட்ட சொல்லலாம். குறிப்பாக அந்த சம்பந்தப்பட்ட மெஜிஸ்ட்ரேட் கிட்ட நம்ம ஒரு கடிதம் கொடுத்தா, கலெக்டர்கிட்ட கடிதம் கொடுத்தா. ஏன்னா கலெக்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் யாருன்னா இந்த Article 21 முழுக்க முழுக்க பாதுகாக்க வேண்டிய நபரே அவர் தான்.
0: ஓகே,
1: இன்னைக்கு இப்போ மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அதிகாரி அவர் தான். Article 20 வாழ்வதற்கான உரிமையை, வாழ்வாதார உரிமை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்துமே Article 20 வரும்போது நீங்கள் இமீடியட்டாக, இது ஃபண்டமெண்டல் ரைட், இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை உரிமையில தான் இந்த 21 வருது. அதனால இது ஈவன் எமர்ஜென்சி பீரியட்லேயே கூட, ஏற்கனவே எமர்ஜென்சி பீரியட் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் நமக்கு, அந்த எமர்ஜென்சி பீரியட்லேயே கூட எந்த சட்டம் வந்து முழுமையாக அமுல் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட் எப்பயுமே அமுல் இருக்குன்றதை பார்க்கணும்.
0: ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார், அதை பற்றி சொல்லுங்க.
1: ஹேபியஸ் கார்பஸ் மனு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நபர் வந்து அவங்க இல்லீகல், நீங்கள் சொன்ன இல்லீகல் டிடென்ஷன், சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, அவர் எங்கே வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல, சில நேரத்தில்

0: பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பில் ஏற்றின்னு போயிட்டாங்கன்னா சுற்றி வந்து இருப்பாங்க, எங்கே வண்டினே தெரியாது. சில நேரத்தில் சில கொடுமைகள் நடக்கும் பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்துவதற்கு அவர் எங்கே இருக்கிறார் என்பதை உடனே தெரிவிக்க நம்ம உயர்நீதிமன்றத்தின் மூலமாக நம்ம மனு தாக்கல் செய்தால் அவர்கள் எங்கே இருந்தாலும் நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தப்படுவார்கள்.
1: ஆட்கொணர்வு மனு.
0: இப்படி ஆட்கொணர்வு மனு வந்து அவர்கள் அவமதித்தார்கள் என்றால் அவர் சட்டத்துக்கு உட்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது, அவர்கள் தண்டனையை வழங்கப்படும் என்று தான்
1: பார்க்கணும். ஓகே சார். அண்ட் இப்போ ஆர்டிகல் 21 என்றது ஒவ்வொரு தனி நபரையுமே வந்து பாதுகாக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் இப்போ அவருக்கான அந்த உரிமைகள் பற்றி இதில் என்ன சொல்லியிருக்கு சார்?
0: கண்டிப்பாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தான், நீ சொல்றது முக்கிய பாருங்க, குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தான் நம்ம சொல்றமே தவிர அவர் குற்றவாளி என்று பார்க்கறதே கிடையாது. நீ குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு இலவச சட்ட உதவி வழங்குவது இந்த ஆர்டிகல் 21 மூலமாகவே தவிர வேற எதனாலையும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த 21 பேஸ் பண்ணி பல்வேறு விதமான தீர்ப்பு வந்திருந்தாலும் இன்னைக்கு ஒரு சிறையில் இருந்த கைதி ஒருவர் 50 பைசா போஸ்ட் கார்டில் நான் நீண்ட நாளாக சிறையில் உள்ளேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிக்கு கடிதம் எழுதுறார். எதனால் இருக்கிறேன்னு தெரியலன்னு எழுதுறார். அந்த போஸ்ட் கார்டு நீதிபதிக்கு போகுது. இந்த போஸ்ட் கார்டை பார்க்குறாரு. அந்த போஸ்ட் கார்டை என்னவா எடுத்துக்கிறாரு, ரிட் பெட்டிஷன் எடுத்துக்கிறாரு. கருதி எடுத்துக்கொண்டு அவரை விடுதலை செய்ய சொல்லி அந்த நீதிபதி தீர்ப்பு வழங்குறார். விடுதலை செய்ய பெயில் வழங்க சொல்லி தீர்ப்பு வழங்குறேன்ட்டு தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து தகவல் யாருக்கு போகுது என்பதும் பார்க்குறேன், எந்த வடிவத்தில் போகுது, இந்த ஃபார்மெட்டில் போகுது, பெயில் பெட்டிஷன் வந்து இந்த இதில் போதெல்லாம் பார்க்கறது கிடையாது. தகவல் போதா, அந்த தகவல் உண்மையாக இருக்குதா, சட்டத்துக்கு ஏற்புடையதா, எதிரானதான்னு பார்த்து அதை வந்து ஊர்ஜிதப்படுத்தி இன்றைக்கி அவங்கள அந்த நபரை வந்து வெளியே அனுப்பிச்சிடாங்க. அந்த ஒரு நபர் மட்டும் கிடையாது, அதை பேஸ் பண்ணி அதன் பிறகு அதே நீதிபதி சுமோ மோட்டாவாக லட்சக்கான நபர்களை இந்தியா முழுதும் வந்து அவங்கள வெளியே அனுப்பிச்சு தான் பார்க்குறோம் நம்ம ஒரு சில தீர்ப்புகளை வைத்து. அப்போ என்னென்னா நீங்கள் வந்து இந்த குற்றம் சாட்டப்பட்ட ஒரே காரணத்தினால அவர் உள்ளே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புதுச்சேரியிலே நீதிமன்றத்தை புதுச்சேரி ஜெயிலே பார்த்தீங்கன்னா புதுச்சேரி சட்ட உதவி மையம் சென்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லீகல் கிளினிக் நடத்துகிறாங்க.
1: ஓகே.
0: அப்போ நம்ம அதில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தடைப்பட்டு போடுறது தான் பார்க்கணும் நம்ம. அது இல்லாமல் இலவச வழக்கறிஞர் மூலமாக அது வந்து நேர்மையான முறையில் வழக்கு நடத்தப்பட்டு இன்றைக்கி பல பேர் விடுதலையாக இருக்கிறாங்க பார்க்கணும்.
1: சரி, ஓகே சார். அண்ட் நேயர்களை இன்றைக்கு நம்ம ஷோவில் வாழ் உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம் அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். ஸோ நம்ம தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது வாழ் உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் சொன்னமா தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், நீங்க இதுக்கு முன்னாடி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு லிபர்ட்டி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரைட் டு லைஃப் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுலயே வந்து அந்த பெயில் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அண்ட் பெயில் இஸ் த ரூல் அண்ட் ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு வாசகம் வந்து சொல்றாங்க இல்லையா, ஸோ அதை பத்தி
1: ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் சொல்லிக்கிட்டு இருந்தது. பெயில் இஸ் அ ரூல் அண்ட் ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் சொன்னார். காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து பெயில் வந்து மிக மிக மிக மிக முக்கியமான ஒன்று, முதல் ஒன்றுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் செய்தாரா இல்லையான்றதுதான் மிக முக்கியமானது. அது எப்போ நிர்பணம் செய்யப்படும்னா, விசாரணையில் தான் அது வந்து உறுதி செய்யப்படும். இப்போ விசாரணை செய்வதற்கு முன்பே ஒரு நபர் உள்ளே இருப்பதை அது எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னா, அந்த நபர் தப்பித்து ஓடக்கூடிய நபரான்னு பார்க்க சொல்றாங்க.
0: ஓகே,
1: அந்த நபர் சாட்சிகளை கலைக்கக்கூடிய நபரா, அந்த நபர் இந்த உள்ளூர்ல இப்படி ஒரு டெபுடேஷன் இருக்குது, இதை மட்டும் பார்த்து நீங்க பெயில் கொடுத்தா போதும்னு சொல்றாங்களே தவிர வேற எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. இன்னைக்கு இதுதான் முக்கியமா பாக்கணும்.
0: ஓகே சார், இப்ப ஒரு கேஸ் நடக்குது, அது ரொம்ப நாளா போகுது அப்படின்றப்போ, இப்ப அதுலயுமே வந்து நம்மளுடைய அந்த பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது வந்து பாதிக்கப்படுறது இல்லையா. சோ இப்ப இதை வந்து சீக்கிரமா விரைந்து முடிக்கிறதுக்கு அந்த ஸ்பீடி ட்ரையல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது, சோ அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க.
1: கண்டிப்பா மேடம், இன்னைக்கு ரைட் டு ஸ்பீடி ட்ரையலே ஆர்டிகல் 21 தான், நம்ம கேஸ் டாபிக்ல தான் வருது.
0: ஓகே,
1: ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா நீதிமன்றமும் ஸ்பீடி ட்ரையலை பேஸ் பண்ணி தான் போயிட்டாங்க. இன்னைக்கு முன்பு இருந்த நடைமுறை இப்போ கிடையாதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒவ்வொரு நீதிமன்றமும் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா மகிழா கோர்ட்னு தனியாக கோர்ட்டே வந்துருச்சு. செக் கேஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக என்ஐ ஆக்டில் தனி கோர்ட் வந்திருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிராஃபிக்னு தனியாக கோர்ட் வந்திருக்குது. ஒவ்வொன்றும் எதுக்காக நீதிமன்றம் வந்து தனித்தனியாக பிரியுது பார்த்தீங்கன்னா, வேகமாக விரைவாக நடத்த வேண்டும் என்பதற்காக தான். இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்குதுன்னா அது காரணம் என்னவாக இருக்குன்னா, சில நேரத்தில் வந்து சில காரணங்கள் சொல்லி தவிர்த்து கொண்டு போயின்னுப்பாங்கன்றது. ஆனால் இன்றைக்கி பல நேரங்களில் அந்த தவிர்த்தக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான கால சலுகையும் தரத்து கிடையாது.
0: ஓகே,
1: முதல்ல முடியுதா முடியலையா, அடுத்த வாரம் வாங்க இல்லை அடுத்த மாதம் வாங்க சொல்லி முடிச்சிடுறாங்க வேகமாக. அப்போ இன்னைக்கு எல்லா கோர்ட்டுமே இன்னைக்கு ஸ்பீடி ட்ரையல் நோக்கி போயிருக்கிறான்றதான் பார்க்குறோம்.
0: ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த கேஸ் வந்து எவ்வளோ விரைந்து முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரைந்து முடிச்சுட்டு.
1: பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்லேயே ஒரு ஸ்டே தராங்கன்னா டைமோட தான் தராங்க எல்லாத்துக்குமே. இதுக்கு ஒரு மாதம், இதுக்கு 3 மாதம், 6 மாதம், அதன் பிறகு அவங்களால அந்த ஸ்டேவை கொண்டு வர முடியாதுன்றது தான். முன்னோப்படி கிடையாது, ஸ்டே வாங்கிட்டா அப்புறம் கிடக்கும், அது எப்போ முடிக்கணும்னு பார்க்கணும், அப்படிலாம் கிடையாது. அந்த ஸ்டே உங்களுக்கு

0: இந்த மாதம் மட்டும்தான் முடியலையா, ஏன் முடியல காரணம் சொன்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, தவிர எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது.
1: ஓகே, ஸோ வேலிட் ரீசன் இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகே சார், அதே மாதிரி இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம நம்மளுடைய அடிப்படை உரிமைகள், ஸோ இது எல்லாமே வந்து ஆர்டிகல் 21 நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, எஜுகேஷன்லேருந்து அண்ட் நம்ம வாழறதுக்கு என்னென்ன தேவையோ அடிப்படையாக ஒரு சாலை ஓரத்தில் ஒரு கடை போடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம அடிப்படையாக நம்ம வாழறதுக்கு என்னென்ன உரிமைகள் தேவையோ அதெல்லாம் இருக்குது. ஸோ இது இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம வாழறதுக்கு ஒரு சுத்தமான காத்தோ இந்த சுற்றுச்சூழல் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது இல்லையா. ஸோ இதை வந்து ஆர்டிகல் 21 வந்து எந்த அளவுக்கு உறுதியாக சொல்லுது சார் அதை பற்றி சார்?
0: மேடம் என்னென்னா இந்த ஆர்டிகல் 21 தான் இந்த சுற்றுச்சூழலும் வந்துச்சுன்றதை பார்க்கணும்.
1: ஓகே,
0: இந்த சுற்றுப்புற சூழல் என்பது அது தனி டிவிஷன் கிடையாது தான். ஏன்னா சுற்றுப்புற சூழல் பாதித்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும், நம்மளால் வாழ முடியாதுன்றதான் பார்க்குறோம்.
1: சரி,
0: சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளம் நேபாளில் ஏற்பட்டதுக்காக இன்றைக்கி அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, அது வந்து சுற்றுப்புற சூழல் பாதிப்பு அதிகமான வெப்பத்தின் காரணமாக தான் இன்றைக்கி மிகப்பெரிய பாதிப்புன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா எந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழலை பாதிக்கிற மாதிரி அதிகமான ஃபேக்ட்ரிஸ் வச்சுக்கிறாங்களோ அவர்கள் தான் இன்னைக்கு அதுக்கான நஷ்டத்தாரன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதற்கான ஏற்பாடு நடக்குது.
1: ஓகே சார், சொன்னீர்களே பார்த்தீங்களா வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல தகவல்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல வாழ்வு உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், நம்ம இப்போ எல்லாருக்குமே வந்து வாழறதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு உரிமை இருக்கோ, அதே மாதிரி சுத்தமான ஒரு சுற்றுச்சூழல வாழணும் அப்படின்ற ஒரு உரிமையுமே நமக்கு இருக்கு இல்லையா. தூய்மையான காற்று, குடிநீர், அப்புறம் சுகாதாரமான ஒரு சூழல்ல வாழக்கூடிய ஒரு உரிமை, அதாவது ரைட் டு கிளீன் என்விரான்மெண்ட். சோ அதை பத்தி சொல்லுங்க.
1: இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி சுற்றுப்புற சூழலில் பாதிக்கப்பட்டால் நீங்கள் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே பொல்யூஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பேசலாம். நீங்கள் அதே போல் வந்து உங்களுக்கு இப்படி தலை என்னென்னா, உங்களுக்கு வந்து நேஷனல் க்ரீன் ஃபா ட்ரிபியூனலில் வந்து நீங்கள் வழக்கு தொடரலாம்.
0: ஓகே,
1: அதுக்கான உங்களுக்கு தீர்வு கிடைக்கின்றது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குப்பை இடத்துல எங்கே போகணுன்றது மிகப்பெரிய கேள்வியாக நீங்கள் மாறிக்கிட்டு. நீங்கள் யாராவது ஒருத்தவங்க இடத்துல குப்பையை வச்சாங்கன்னா, அந்த ஒவ்வொரு சிந்த இடத்துல குப்பையை வச்சுன்றது
0: தான்.
1: ஆனால் அன்றைக்கி அப்படி கிடையாது. அதுக்கு வந்து புதுச்சேரி முனிசிபாலிட்டி பார்த்தீங்கன்னா, அவங்க பெனால்ட்டி போடுறாங்க. குப்பையை எங்கே கொட்டினாலும் பெனால்ட்டி உடனடியாக பாயுது என்பது தான் பார்க்குறோம், கண் கூட பார்க்குறோம். இப்போ பல இடத்துல இப்படி குப்பை காடாக அந்த இடம்லாம் நீங்கள் மாறி இருக்குது. இப்போ யார் இமீடியட்டாக தலையிடுறான் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் முழுமையாக இறங்கி செயல்படுதுன்றது தான் பார்க்குறோம் நம்ம. ஏதாவது பிரச்சனை தான் நீங்கள் புதுச்சேரி முனிசிபாலிட்டி காண்டாக்ட் பண்ணாலே, இல்லை கொம்பினும் அதை கொம்பின் கிராமம் அதை கொம்பின் கொம்பினை காண்டாக்ட் பண்ணால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதான்.
0: ஓகே,
1: அது இல்லாத பட்சத்தில் நம்ம மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொள்ளலான்றோம்.
0: ஓகே சார், இப்போ ஒரு பர்சனல் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது வந்து, இப்போ நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு வர்றப்போ ஒருத்தருடைய பர்சனல் லிபர்ட்டியை வந்து எந்த அளவுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க
1: நீங்கள்? பர்சனல் லிபர்ட்டின்னு சொல்லும்பொழுது அவருக்கு எல்லா விதமான லிபர்ட்டியும் உரிமையும் அனைத்து தாராள சுதந்திரமும் வழங்கப்படுதுன்றது உண்மை இல்லை.
0: ஓகே,
1: அவர் வந்து அவர் மத ரீதியாக, சாதி ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக அவர் எந்த விதமான நம்ம வந்து அவரை டிப்ளை பண்ணக்கூடாது. அது எல்லாமே வழங்கப்பட்டிருந்தாலும், அனைத்தும் வழங்கப்பட்டிருந்தாலும், அது தேசம் என்பதும் ஒட்டுமொத்த மக்களுடைய நலன். அது தனிநபர் நலன் எவ்வளோ முக்கியமோ அதை போய் தேச நலன் மிக முக்கியமானது. ஒட்டுமொத்த மக்களின் நலன் அதுவும் அப்படின் போது, அப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிராக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அவர்கள் சமூகத்தில் தவறான விஷயங்கள் பரப்புவதோ இல்லை டிஃபேம் பண்ணுவதோ அதெல்லாம் அவர் எப்போ தொடர்ந்தாலும் அவர்களுமே சட்டம் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அந்த அதிகமான விஷயங்கள் ஸ்ப்ரெட்டாக எனக்குது. அது நடவடிக்கை எடுக்க பல பேர் நடவடிக்கை போட்டுருக்காங்க. ஐடி ஆக்டில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுருக்காங்க.
0: ஓகே,
1: அதுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை. ஐடி ஆக்ட்லலாம் விசாரணைலாம் இல்லை, அவங்க வந்து உடனடியாக கைது செய்யப்பட்டு தான் விசாரணை பண்ணுவாங்க.
0: ஓகே, ஸோ ஐடி ஆக்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா. ஓகே சார், ஓகே சார். இப்போ இதில் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா என்னது சார் அது?
1: ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னா, நீங்கள் வந்து உங்களை கைது செய்ய வராங்கன்னா அப்போ உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை என்பது தான் அது.
0: ஓகே,
1: இப்போ ஏற்கனவே சொன்னது போல தான், நீங்களை வந்து விசாரணை செய்து எதற்காக கைது செய்கிறார், யார் கைது செய்கிறாரு, என்ன குற்றத்தை கைது செய்கிறாங்க என்பதை முழுமையாக விசாரிக்கும். நம்ம அதுமாதிரி அந்த எங்கள் நம்ம நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரணுன்றது தான். நம்ம எங்கே இருந்தோம், நம்ம என்ன பண்ணோம், நமக்கும் அந்த குற்றத்திற்கோ ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதை முழுமையாக நம்ம சொல்வதற்கான உரிமை இருக்கிறது. நம்ம கான்டாக்ட் அட்வொகேட்டை கூட்டு, நம்ம வந்து அட்வொகேட் வைப்பதற்கான உரிமை, நம்ம நண்பர்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான உரிமை எல்லாமே வழங்கப்பட்டதுன்னு பார்க்கணும்.
0: ஓகே சார், அண்ட் இப்போ குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் அவருக்கு இருக்கக்கூடிய உரிமை, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அண்ட் இதே மாதிரி வந்து இப்போ ஒருத்தரை வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை, ஸோ அவர்கிட்ட வந்து அந்த விவரங்கள்லாம் சொல்லி

0: தான் வந்து அவரை கைது பண்ணணுமா இல்ல முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணணுமா, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா ஒரு நபரை கைது செய்யறதுக்கு முன்னாடி? அதே என்னென்ன விஷயங்கள்?
1: ஒருத்தர் கைது செய்யப்படுறாருனாலே அவர்கள் ஏன் கைது செய்யப்படுறாங்கன்ற காரணத்தை மட்டும் சொல்லி தான் கைது செய்யணும். கைது செய்யும் பொழுதே அவர்கள் வந்து அவருடைய நண்பரை காண்டாக்ட் பண்றதுக்கோ அவருடைய கவுன்சிலர் காண்டாக்ட் பண்றதோ வழக்கறிஞர் காண்டாக்ட் பண்றதோ முழு உரிமை வழங்கப்பட்டிருக்கு பார்க்கணும். அதே போல அவர்கள் விசாரிக்கப்படும் பொழுதும் கூட வந்து வழக்கறிஞர் வச்சுக்கொள்ளலாம். விசாரணையின் போதும் கூட அவர் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவருக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுக்கு தான் அது.
0: ஓகே,
1: அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே எப்பயுமே கிடையாது. அதனால் அவங்க கைது செய்தாலும் சரி அவர்கள உடனடியாக பெயிலில் விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது.
0: ஓகே,
1: இங்கே மாவட்ட நீதிமன்றம் மறுத்தால் உயர்நீதிமன்றம் போகலாம், உயர்நீதிமன்றம் தான் உச்சநீதிமன்றம் போகலான்றது அனைத்து விதமான சலுகை நீ வழங்கப்பட்டுக்கு.
0: ஓகே, ஸோ இப்போ இந்த ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிக்கும் ஹியூமன் ரைட்ஸுக்கும் என்ன மாதிரியான ஒரு லிங்க் இருக்குது சார்? ஆக்சுவலாக
1: ஆர்டிகல் 21லேருந்து தான் எல்லாமே உருவாச்சு.
0: ஓகே,
1: ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் என்ன சொல்கிறாங்க, வாழ்வதற்கான உரிமை, வாழ்வாதார உரிமை. வாழ்வாதார உரிமைன்னு சொல்லும்போது நம்ம சொன்னலே ஏற்கனவே இப்போ சாலை ஓரத்தை கடை போட்டுக்கிறாங்க, என்னுடைய தொழிலை பாதிப்பதாக யார் இருந்தாலும் அப்போ என்ன வந்து இந்த அரசாங்கம் ப்ரொடெக்ட் பண்ணுன்றது தான்.
0: ஓகே,
1: ஏன்னா நான் சொல்றதை விட என்னுடைய வாழ்வாதாரம், நான் வாழ்வதற்கான ஆதாரத்தை யாரும் கெடுக்க முடியாது என்பது ரொம்ப வலுவாக சொல்லுது. இப்போ ரைட் டு ஹியூமன் ரைட்ஸ் சொல்லும் பொழுது அவரை குடும்பப்படுத்துகிறாங்க காயப்படுத்துறாங்கன்னு ஜென்ரலாக சொன்னேன். ஆனால் ரைட் டு லைவ்லிஹுட்னு சொல்லும் போது வாழ்வாதார உரிமை சொல்லும் பொழுது அந்த வாழ்வாதார உரிமைக்கு யாராவது பங்கம் விளைவித்திருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் மூலமாக காம்பன்சேஷனே வாங்கலாம்.
0: ஓகே,
1: நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் படி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒருத்தர் தப்பாக வந்து இல்லீகல் டிடென்ஷன் வச்சுங்க, இல்லீகல் டிடென்ஷன் காம்பன்சேஷன் கேட்கலாம் நம்ம.
0: ஓகே, ஸோ ஹியூமன் ரைட்ஸ்
1: ஆக்டில் பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷனே கேட்டுனா வழக்கே தொடரலான்றதான் பார்க்கணும்.
0: ஓகே,
1: 21வது பிரிவில் என்ன வருதோ அனைத்துமே ஹியூமன் ரைட்ஸ் தான் வந்து தான்.
0: ஓகே,
1: நீங்கள் சொல்லக்கூடிய இலவச மருத்துவமாக இருந்தாலும் சட்ட உதவியாக இருந்தாலும் வாழ்வதற்கான உரிமை வாழ்வாதார உரிமையாக இருந்தாலும்
0: புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா.
2: இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்ட் யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் சொன்னமா தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ நீங்க ஒரு தனிநபர் சுதந்திரம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு தரப்புக்கும் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி இருந்தீங்க. பட் இதுவே வந்து இப்போ நம்ம ஏஜ்ட் பீப்புள் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்ப மூத்த குடிமக்கள், ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்டிகல் 21 அவங்களோட பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்துது சார்?
2: இப்போ ஏஜ் பர்சனுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்த நீங்கள் அரசு துறைக்கு பண்ணுறாலும் சரி, அங்கே ஒரு போர்டு பார்த்துருப்பீங்க, திஸ் கியூ ஃபார் சீனியர் சிட்டிசன். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கடைபிடிப்படுது. அவர்கள் வாழ்வதற்கான உரிமை சொல்றோம், இறப்பதற்கான உரிமையும் வழங்கப்பட்டதுதான் சொல்றோம்.
1: இன்னைக்கு
2: எல்லாருமே பாத்தீங்கன்னா அவர்கள் இறப்பு வந்துடும், ஆனால் என்ன ஏதோ ஒரு காரணத்திற்காக அவரை சார்ந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டலில் வென்டிலேட்டர் வைத்து அவரை உயிர் மட்டும் பாதுகாத்துனே இருப்பாங்க.
1: ஓகே,
2: அது சட்டம் என்ன சொல்லுதுன்னா அது மிகப்பெரிய மனித உரிமை மீறல், அது கொடுமைன்னு சொல்லுது.
1: ஓகே,
2: ஒரு நபர் உயிர் பிரியும் பொழுதுதான் அவர் நிம்மதியை பெறார், அதை கூட அவர்கள் தராமல் ஒரு மாதமோ 20 நாளோ அவரை வைப்பதற்கு வந்து அது சட்டப்பீடு குற்றமானது. ஏன், அந்த நபர் விருப்பப்பட்டால் ஒரு அக்ரிமெண்ட் எழுதி ரிஜிஸ்டர் பண்ணலாம், அந்த ரிஜிஸ்டரில் எனக்கு இப்படி நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் என்னை வென்டிலேட்டர் வைக்கக்கூடாது, என்னை இறப்பதற்கான முழு சுதந்திரத்தோடு என்னை விட்டுடணும்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை எழுதி வைக்கலான்றதான் பார்க்கணும்.
1: ஓகே சார், ஸோ ரைட் டு டை அப்படின்றத பற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்கள். அதாவது இப்போ ஒரு வென்டிலேட்டரில் வைக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு நபருக்கு வந்து ரொம்ப உடல்நிலை முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் வந்து நம்ம ஒரு வென்டிலேட்டர் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் நம்ம போகிறோம். ஸோ இது வந்து ஒருத்தரை காப்பாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் இல்லையா? ஸோ எப்படி சார் இது வந்து, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள்.
2: அதாவது காமன் காஸ் வழக்குன்னு சொல்லிட்டு 2018 அதில் வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, குணப்படுத்த முடியாத தீராத நோய்களை வைத்திருக்கக்கூடிய நபர்களை நாம் வந்து ஒரு செயற்கை சுவாசம் மூலமாக அவர்களை

0: பாதுகாப்பதை ஒருபொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் இறக்கணும் என்ற சூழ்நிலை வந்த பிறகு அவர் இறக்க விடுவதுதான் மனிதாபிமானம். இத்தனை நாளாக அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்தவரை கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து அவரை வந்து இறக்க விடாமல் துன்புறுத்துவது மிகப்பெரிய துன்புறுத்தலது. அது அதுவும் மனித உரிமை மீறல் என்பது ஸ்ட்ராங்காக சொல்லி இன்றைக்கி வந்து அது சட்டத்தில் வந்து அமுல்படுத்தப்பட்டு இன்றைக்கி பல மாநிலங்களில் அதை வந்து இன்றைக்கி வென்டிலேட்டர் சிஸ்டம் வந்து தவிர்க்கப்பட்டு தான் பார்க்கணும். சில நபரும் மட்டும்தான் ஏதாவது முடியுமா தீர்க்க முடியுமான்ற மாதிரி தான் வென்டிலேட்டர் வைக்கிறாங்க.
1: ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் வென்டிலேட்டரில் வைக்கிறது குற்றம் இல்லை.
0: குற்றம் இல்லை, குற்றம் இல்லை.
1: அவங்களை வந்து நம்மளால மீட்டு கொண்டு
0: அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா எழுதி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வந்து அவங்க எதுவுமே பண்ண முடியாது.
1: இப்படியும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு நம்ம அக்ரிமெண்ட் வந்து அது எப்படி சார் அது
0: ரைட் டு டைன்னு சொல்லும் போது ரைட் டு டைவதுக்கான அக்ரிமெண்ட்டை வந்து எது அவர் ரிஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியதான். நான் எனக்கு இறக்கணுன்ற சூழல் வந்துச்சுன்னா யாருமே வந்து என்ன வென்டிலேட்டர் வச்சோ இல்லை செயற்கையான விஷயங்கள் வைத்தோ என்னை பாதுகாக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க எழுதி வச்சிடலான்றது.
1: ஓகே சார், ஸோ ஆர்டிகல் 21ல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய ரைட்ஸ் அப்படின்றத பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ வந்து ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண ஒரு மனிதர் வந்து பேசிக்காக ஆர்டிகல் 21ஐ பற்றி இந்தந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்?
0: அதாவது ஒரு நபர் எனக்கு வந்து ஆர்டிகல் 21 அவர் சொல்லணும்னு நினச்சாலே முதல்ல அவர் வந்து அவருக்கான கல்வி, அதே போல கல்வி என்பது அவருக்கு அடிப்படை உரிமை என்பது தெரிஞ்சுக்கணும்.
1: ஓகே,
0: அதே போல வேலை, வேலை என்பது பார்த்தீங்கன்னா சுயமா நான் ஒரு ஏற்கனவே சொன்ன சுயமா நான் எங்க வேணாலும் தொழில் பண்ணலாம்,
1: சுய தொழில்
0: எங்க வேணாலும் போனால் எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம், அதுக்கான உரிமை எனக்கு வழங்கப்பட்டது. கல்வி, வேலை, தங்கும் இடம், நான் எங்க வேணாலும் தங்கலாம், என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த மாநிலத்தான் தங்கலாம், எங்க எந்த மாநிலம் தொழில் பண்ணலாம், எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20 கொடுத்தது எல்லாமே எனக்கு. அப்படின்னும் பொழுது ஒரு நபர் வந்து எந்த வகையிலுமே அவருடைய எண்ணத்திற்கேற்றார் போல அவர் செயல்படலாம், அது பிறரை பாதிக்காத பட்சத்தை தவிர அவருக்கு அனைத்துமே முழுமையான சுதந்திரமாக தான் வழங்கப்பட்டுக்குது. அதாவது அவர் எந்த வகையிலுமே எங்கேயுமே ஸ்டக் ஆஃப் ஆகிட கூடாது, அவர் என்ன நினைக்கிறோ அது தாராளமாக செய்யலாம். மறுபடியும் எங்கே நினைக்கிறோம் தேச பாதுகாப்பில் நிற்கும், இந்த ஒரு தனிநபரை தொடாத வரைக்கும் அறிக்குமே தவிர மற்றபடி அவருக்கு அனைத்தையும் செய்ய முழு உரிமையும் வழங்கப்பட்டிருக்கிறது.
1: ஓகே,
0: இவர் வந்து அவர் வந்து ஒரு குடும்பத்திலிருந்து இல்லை அந்த சூழல் சரியில்லைன்னு கூட வெளியே வந்துடலாம். அவர் ஸோ கல்வியில் சொன்னோம், வேலையை சொன்னோம், குடும்பம் சொன்னோம், ஏன் எதை வேணால் சொல்லினு போயிடலாம். ஏன்னா ஆர்டிகல் 20 வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பேன்ஷன் அடங்கிட்டு இருக்குது இன்றைக்கி. ஏன்னா ரைட் டு லைஃப் என்பதிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம மருந்து, எனக்கு மருத்துவம் தேவை, மருத்துவம் என்ன சொல்லிட்டாங்க இன்றைக்கி ரைட் டு மெடிசன் வந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21ல அது முழுக்க முழுக்க இருக்குதுன்றது தான். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், புதிய ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துல நான் மறுக்கிறாங்க, ஆனால் இந்த ஏற்கனவே சொன்ன காரணங்கள் இல்லாமல் நான் ஏதோ ஒரு வகையில் என்னை வந்து அங்கே தவிர்க்கிறார்கள், என்னை மறுக்கிறார்கள் என்றால் நம்ம தாராளமாக ஆர்டிகல் 21 எடுத்துகிட்டு போய் நீதிமன்றத்தில் சொன்னால் இதுவரைக்கும் சொன்ன சரத்துகள் இல்லாமல் அதையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்க என்பதை நம்ம வலுவாக சொல்லணும். சரி, நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லும்போது எஜுகேஷன் சொன்னோம், மெடிசின் சொன்னோம், எல்லாமே ஓனாக சொல்லினே போயினே இருந்தோம். சரி, இன்னொன்று விஷயம் சொல்லி அதெல்லாம் பாதிக்கட்டோம்னா அந்த விஷயத்திற்கும் ஆர்டிகல் 21 பாயும்.
1: ஓகே,
0: அதன் மீது நீங்கள் மனு போட்டால் அதை நீதிமன்றம் ஆராய்ந்து அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுன்றது தான். ஏன்னா ரைட் டு லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் வருதோ அதெல்லாமே உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு.
1: ஓகே,
0: அதான் விஷயம்.
1: சரி, ஓகே சார். ஸோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க. ஆனால் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், நீங்க அந்த கல்வி உரிமை அப்படின்னு எடுத்துக்கிறப்ப இலவச கல்வி உரிமை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? சோ இதை பத்தி ஆர்டிகல் 21ல இன்னும் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை பத்தி சொல்லுங்க.
1: இலவச கட்டாய கல்வி என்பது பாத்தீங்கன்னா 6 வயதிலிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் அனைவருக்குமே கல்வி பயில்வதற்கான முழு உரிமை வழங்கப்பட்டது. அரசு பள்ளிகளில் தாராளமாக சேரலாம், ஒன்றும் தடை கிடையாது. ஆனால் தனியார் பள்ளியில் சேரும் பொழுது அது கேபிடேஷன் ஃபீஸ் வந்து நீக்கம் வந்து. ஆனால் இன்றைக்கி இந்த இலவச கல்வி உரிமை, இலவசத்தில் கூட கல்வி உரிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கல்வி உரிமை சட்டத்தில் வந்து எந்த தனியார் பள்ளியாக இருந்தாலும் அந்த தனியார் பள்ளியில் போயிட்டு ஏழை எளிய மாணவர்கள், வறுமை கோட்டு கீழே உள்ள மாணவர்கள் சேரலாம். அவர்கள் சேர்ந்தார்கள் என்றால் அந்த பணத்தை அரசாங்கமே கட்டும் என்பதை உறுதியாக சொல்லியிருக்கிறது. அப்போ அந்த பணத்தை யார் தருவா? அரசாங்கம் தற்போது. அப்போ இவங்க தாராளமாக போய் அங்கே அட்மிஷன் போட்டுக்கலான்றது தான். அந்த பள்ளியில் 25% மாணவர்கள் அங்கே படிக்கணுன்றது விஷயம்.
0: ஓகே,
1: அவர்கள் ரெட் கார்டு ஹோல்டராக இருக்கணும், அதை வறுமை கோட்டு கீழே நபராக இருக்கணும், அங்கே தாராளமாக படிக்கலான்றது தான். அவர்கள் எந்த வகையிலுமே வந்து அந்த நிர்வாகத்தால் புறக்கணிக்கக்கூடாது, சமமாக நடத்தப்பட வேண்டும். அப்படி சமமாக நடத்தப்படலாம், அரசாங்கம் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கின்றது தான். அதே போல் அந்த பள்ளியில் இந்த பள்ளியினுடைய கட்டணம் என்ன இவ்வளோதான்ன்றதை ஏற்கனவே கல்வித்துறை அறிவித்தா போல் இந்த கல்வி கட்டண நிர்ணயத்தை அவங்களுடைய நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கணும். இதுதான் இந்த ஸ்கூலுடைய ஸ்ட்ரக்சர். ஏன்னா அரசாங்கமே அதான் வழங்க போகுது. அப்போ பெற்றோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ அதை வந்து கல்வி கட்டண நிர்ணய குழுவே பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின் மூலமாக தான் அது முழுமையாக அது கொண்டு வந்துக்கிறான் பார்க்கணும்.
0: ஓகே, ஸோ எக்ஸப்ட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
1: எக்ஸப்ட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தவிர்த்து இந்த சட்டம் என்பது முழுமையாக அனைத்து பள்ளிகள்லையும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் நீங்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கலாம். அதே போல் கல்வித்துறை இயக்குநர் சொன்னீங்கன்னா அதற்கான ஏற்பாடை உடனே செய்வார்கள் என்றது தான். ஏன்னா அதை வந்து புதுச்சேரியில் அமுல்படுத்த சொல்லி சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கும்.
0: ஓகே சார், அண்ட் இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: வாழ்வதற்கான உரிமை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ விஷயம் பார்த்துட்டோம். ஆனால் வந்து இன்றைக்கி வாழ்வாதார உரிமை, வாழ்வதற்கான உரிமை, தனிநபர் உரிமை எல்லாமே பார்த்திங்கன்னா 21ல சொல்லியிருக்கிறாங்கன்றது தான். ஆனால் அந்த மனிதன் எங்கே எந்த இடத்துல மகிழ்ச்சியாக வாழறான், எந்த இடத்துல சுதந்திரமாக இருக்கிறான், எந்த இடத்துல மனநிறைவாக அவன் எண்ணியதை செயல்படுத்த முடிகிறதோ அதுதான் வாழ்க்கை. எந்த ஒரு மனிதனும் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது என்பது தான். அவர்கள் நினைத்த போல் வாழ்வது முழு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்டில் வரக்கூடிய முக்கியமான சரத்து. இதை பற்றி நம்ம சொல்ல வேண்டும், பேச வேண்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் பேசலாம் தாராளம். ஆனால் இதை பற்றிய விழிப்புணர்வு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பல பேர் நான் வழக்கறிஞனால சொல்கிறேன், அவங்க வந்து கேட்பாங்க, ஒரு 20 வருஷம் கேட்பாங்க, இவரை கொடுமைக்கு ஆட்பட்டு இருக்கிறேன் ஆனால் என்னால் வெளியே வர முடியுமா அந்த சுச்சுவேஷன் விட்டு கேட்பாங்க. தாராளமாக வெளியே வரலாம், அனைத்து உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு நபருக்கு ஒரு நபரை மட்டுமே நம்ம பேஸ் பண்ணிடலை. நம்ம அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நபரை சார்ந்தே வாழ்ந்துருப்பாங்க, அப்படி கிடையாது. ஒவ்வொரு நபருக்குமே முழு உரிமை வழங்கப்பட்டிருக்குது, அது தெரியாமலே வாழ்ந்து அவங்க முடிஞ்சிடறாங்க. இந்த ஆர்டிகல் 21 பற்றி பள்ளி கல்வியில் ஒரு தனி சிலபஸே வைக்கலான்றது தான். ஏன்னா மாணவர்கள் படிக்கும்போது தெரிஞ்சுக்கணுன்றது கண்டிப்பாக தெரிந்து கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அவனுடைய ஃபீல்டு இல்லாமல் தனக்கு உரிமை என்றது தெரிஞ்சுக்கினாதான் அவனால் முதல் நிம்மதியாக வாழ முடியும்.
0: ஓகே,
1: அவனுக்கு இவ்வளோ உரிமை இருக்குதுன்றது பல பேர் தெரியாமல் வாழ்ந்து நிற்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். பொது சாலையோர கடை போட்டிருப்பார், பயந்து கொண்டே போட்டுருப்பார். ஆனால் இல்லைல்ல, அப்படிலாம் கிடையாதுப்பா, நீங்கள் வியாபாரம் பண்ணி பிழைத்து கொள்வதற்கான உனக்கு முழு உரிமை வழங்கப்பட்டிருக்குது. அதை உத்தரவாதம் பண்ணி அரசாங்கம் ஒரு ஐடி கார்டே கொடுக்கும்பொழுது அவன் எவ்வளோ தைரியமாக நம்பிக்கையாக நிம்மதியாக வாழ்வான். அப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எதில் வழங்கப்பட்டதுதான், ஆர்ட் பண்ணி ஒன்று வழங்கப்பட்டது தான். நிச்சயமாக அனைவரும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்ட மட்டும் மற்ற நபர்களுக்கும் கற்பிக்க வேண்டும்.
0: புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ மீண்டும் அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

என்றும் இனியவே நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடினார்கள் காவல்காரன் திரைப்படத்திற்காக. என்றும் இனியவே நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கும் முன், இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகியின் குரல்களில் பூக்காரி திரைப்பட பாடல்.

நேரம் 2:25. ஆகாஷ்வாணி புதுவை முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என்றும் இணையவை நிகழ்ச்சியில் அடுத்து அனாதி ஆனந்தன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

என்றும் இனிவே நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நேரம் 2:41:47. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கும் முன் அறிவிப்பு ஒன்று. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்திலுள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது என்றும் இனியவை காலத்தால் அழிக்க முடியாத காவிய பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். அதனை
1: நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கடலூர் மாவட்டம் பூங்குணம் 8 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் மாம்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் தேத்துறை, சென்னை பெரம்பூர், வாச்சனூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஆம்பூர், தம்மம்பட்டி, வாணியம்பாடி, ஸ்ரீமுஷ்ணம், ஆத்தூர், மதுராந்தகம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், ஜமுனாமருத்தூர், குடியாத்தம், வெள்ளிவாக்கம், கீழ்பண்ணாத்தூர், கள்ளக்குறிச்சி, மேலாலத்தூர், கடலூர், ராணிப்பேட்டை, வந்தவாசி, கடலூர் ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சென்னை பாரிமுனை, சேந்தமங்கலம், புதுச்சேரி பாகூர், கலவை, கொளத்தூர், அவலூர்பேட்டை, விழுப்புரம், மாதவரம், மாடம்பூண்டி, பன்ருட்டி, செங்கம், காஞ்சிபுரம், செய்யூர், வளத்தி, பேசின்பாலம், பரூர், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், தளி, நாற்றாம்பள்ளி, குறுங்குளம், தாமரப்பாக்கம், கொடித்தாங்கி, நெய்வாசல், தென்பதி, மேமாத்தூர், திருப்பாலப்பந்தல், குன்றத்தூர், வடவனூர், சென்னை ஐஸ் ஹவுஸ், புதுவேட்டக்குடி, நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், வேலூர், ஆரணி, பணப்பாக்கம், செம்பரம்பாக்கம், ஆலங்காயம், வடப்புதுப்பட்டு, ராசிபுரம், கொளப்பாக்கம், கீழ்ப்பாடி, கொரட்டூர், பூண்டி, கொப்பம்பட்டி, உரத்தநாடு, வேப்பூர், சமயபுரம், மடிப்பாக்கம், முத்துப்பேட்டை, அரியலூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், திண்டிவனம், கோமுகி அணை, அடையாறு, தரங்கம்பாடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சென்னை காசிமேடு, மதுக்கூர், குப்பநத்தம், திருவாரூர், திருப்பத்தூர், அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், மாரண்டஹள்ளி, தண்டையார்பேட்டை, புதுச்சத்திரம், நீடாமங்கலம், கேதண்டப்பட்டி, திருவண்ணாமலை, விருதாச்சலம், வரட்டுப்பள்ளம், வெம்பாக்கம், ஜம்புகுட்டப்பட்டி, பேராபுரணி, சேத்துப்பட்டு, வாணியம்பாடி, காட்பாடி, சிறுகுடி, மூரார்பாளையம், நாராயணபுரம் ஏரி, பட்டுக்கோட்டை, செய்யாறு, ஊத்துக்கோட்டை, ஆலக்கரை எஸ்டேட், புலிவளம், அண்ணாநகர் மேற்கு, போளூர், கலசப்பாக்கம், கேடார், திருவள்ளூர், பள்ளிக்கரணை, பாலார் அணைக்கட்டு, திருவெண்ணைநல்லூர், பூவிருந்தவல்லி, அரக்கோணம், மின்னல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கன்னியாகுமரி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கிழக்கு மத்திய மற்றும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு வங்க கடற்பரப்பில் நிலை கொண்டிருந்தது. மேலும் மேற்கில் நகர்ந்து இன்று கோபால்பூருக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும், கலிங்கப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும், பூரிக்கு தெற்கே 210 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திற்கு கிழக்கே 290 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி

0: நேரம் 3:15. 18 பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்து ஹிந்தி மொழி பாடல் சனம் தெரி கசம் படத்திற்கு ஹாசா போஸ்லே ஆடி பர்மன் பாடிய பாடல்.
1: आज की महफिल हसीन है।

நேரம் 3:22 45 ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்து மலையாள மொழி பாடல் சித் ஸ்ரீராம் குரலில் அதி பீக்காரா காமுகன் படப்பாடல்.

நேரம் 3:30. 22 புதுவை முதன்மை அலைவரிசையில் தொடர்வது சங்கீத சாரல். ஷியாமலா வெங்கடேஸ்வரன் பாட்டு கேட்கலாம். ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கிருதிகள். முதலில் துதிக்கைக்குரிய ஆதியே என தொடங்கும் கிருதி ராகம் பூர்ணச்சந்திரிகா மிஸ்ஸ சாப்புத்தாளம்.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்க இருப்பது
2: கண்ணன் வருவான் இன்று, கண்ணன் வருவான்.
1: தேவாலயம் வழங்கும் கண்ணன் வருவான் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ஜெய்சங்கர், முத்துராமன், மேஜர் சுந்தரராஜன், லக்ஷ்மி, வெண்ணிறடை நிர்மலா, விஜயலலிதா மற்றும் பலர். இயக்கம் ஐயன் மூர்த்தி, பாடல்கள் கண்ணதாசன், இசை சங்கர் கணேஷ், கதை குருசாமி, வசனம் ஏ என் நாராயணன்.
3: என்ன பயமுறுத்தலுக்கு அஞ்ச மாட்டேன்னு சொன்னேன். அவங்க எல்லாருமா ஒண்ணு சேர்ந்து என்ன கொலை பண்ணவே கிளம்பிட்டாங்க.
4: என்ன தாண்டி உள்ள போக முடியாது. சிதம்பரம்
3: உயிர் போய்விட்டியா?

0: சொற்களிங்கம் சொற்களிங்கம் சொற்களிங்கம் நீ புழைச்சிருவியா? உனக்கு எந்த ஆபத்து வரலன்னு டாக்டர் சொன்னார்.
1: வக்கீலும் டாக்டரும் தன் கிட்ட வர கேஸ் தோத்து போயிடும் என்னைக்குமே சொல்றதில்ல. சிதம்பரம், நான் மனதில் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு தெய்வத்தோட பக்கமே வந்துட்டப்பா.
0: இல்ல சொக்கலிங்கம், இந்த பாவி மட்டும் காப்பாத்து காப்பாத்துன்னு உங்ககிட்ட ஓடி வராம இருந்திருந்தா உனக்கு இந்த ஆபத்தே வந்திருக்காது. இந்த தியாகத்துக்கு நான் என்னப்பா கூலி கொடுக்க போறேன்? நான் என்ன பிராயசித்தம் செய்ய போறேன்? என்ன சொக்கலிங்கம், என்ன அப்படி பாக்குற?
1: ஊரை விட்டு புறப்படும் போது மனைவி கிட்டையும் பிள்ளைங்க கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்ப உலகத்தை விட்டே போறேன் சொல்லிட்டு போறதுக்கு அவங்க யாரும் இல்லப்பா. கொள்ளி வைக்கிற பிள்ளையும் இல்லை. ஆசியா பிள்ளைன்னு நான் நினைச்சேன், அவன் எங்க நினைக்க போறான்?
0: ஏன் சொக்கறீங்க, பெத்த பிள்ளையை பத்தி அப்படியெல்லாம் சொல்ற?
1: அவன் பாடத்தை படிக்கல சிதம்பரம், பாவத்தை படிச்சிருக்கான். என்னால அவனுக்கு சொத்து சேர்க்க முடியலே தவிர புத்தியை சேர்க்க முடியலப்பா. கால் கட்டு போட்டா புத்தி வரும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு தன் கழுத்து கொடுக்க எந்த பெண்ணுப்பா தயாரா இருக்கும்? ஆசை இருக்கிற வரைக்கும் ஆடிட்டு, ஆஸ்தி இருக்கிற வரைக்கும் அழிச்சிட்டு, கடைசியில எப்பள்ள ஆதரிக்க யாருமே இல்லாம அனாதியா போயிடுவானோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. நம்பரும்
0: சொக்கலிங்கம், உன் மகனை பத்தி இனி நீ கவலைப்பட வேண்டாம். என் ஒரே மகன் சாந்தி அவருக்கு கட்டி வச்சு உன் மகனை திருத்தி ஆளாக்குறது என்னுடைய பொறுப்பு.
1: சிதம்பரம்,
0: இது சத்தியம் சொக்கலிங்கம், இது சத்தியம்.
2: என்னடி இங்கயோ பாத்துட்டு இருக்கே?
3: எல்லாம் ரெடி, ஆரம்பிக்க வேண்டியதுதானே.
2: ஏன்னு பேசாம இருக்க? வயசு 18 ஆகுதுன்ற கவலையா?
4: இல்ல, வேற யாராவது வரணுமா?

0: கண்ணன் தான் வரணும். நம்ம கண்ண வந்தா தான் விழாவே ஆரம்பிக்கும்.
1: கண்ண வரலங்கிற கவலை ஆடி ராதைக்கு. கண்ணா மணி வண்ணா கொஞ்சம் சீக்கிரமா தான் வாயே.
0: கண்ணன்,
2: உன்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய பரிசு.
3: தேங்க்யூ.
2: என்ன சாந்தி, உன்னுடைய பிறந்த நாள் விழாத ஆரம்பிக்கலாமா?
3: ஓ ஷூர்.

0: அம்மா, அப்பா எதுக்கார்மா?
1: அன்புள்ள சாந்தி, உனக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்றும் உங்களுடன் இருக்க வேண்டும் என்ற முடிவுடன் நான் தமிழ்நாட்டிற்கே வருகிறேன். இனி நிரந்தரமாக அங்கேயே தங்குவேன். இக்கடிதம் உன் கையில் கிடைக்கும் போது நான் புறப்பட்டு விடுவேன். ஒரு முக்கிய வேலையாக சென்னையில் தங்கி ஊருக்கு வந்து சேர்கிறேன். அம்மாவிடம் சொல், என் அருமை கண்ணனுக்கு என் வாழ்த்துக்கள். இப்படிக்கு உன் அப்பா சிதம்பரம்.
2: இப்பதான் என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் தீர்ந்துடுமா?
1: கண்ணன், அப்பா உங்களை ரொம்ப விசாரிச்சு எழுதிருக்கார். அவர் இங்க வந்த உடனே அவர்கிட்ட நான் நிறைய பேச போறேன். அப்புறமா என் 18வது பிறந்த நாளைக்கு அவர்கிட்ட ஒரு பரிசு கேட்க போறேன்.
3: என்ன பரிசு கேட்க போற?
1: அதுவா? அப்புறமா சொல்ல.
3: என்னது, நான் கொடுத்த பரிசையை பாத்துக்கிட்டு இருக்கேன்?
1: இல்ல, காலத்துக்கு ஏத்த மாதிரி உங்க பரிசு கூட மாறுதுன்னு பாத்துட்டு இருக்கேன். கள்ளம் கபடம் இல்லாத இந்த முயன்பமே.
3: நீ குழந்தையா இருந்தப்போ நான் கொடுத்த பரிசு அது.
1: இந்த தாமரைப்பூ?
3: அது நீ பள்ளிக்கு போற சிறுமியா இருந்தப்போ நான் கொடுத்தது.
1: இப்ப தாஜ்மஹால், அதுக்கு அர்த்தம் என்ன?
3: ஒரு அழகிக்காக கட்டப்பட்ட கோயில் அது. நீயும் ஒரு அழகி ஆயிட்ட அப்படின்னு காட்டத்தான் அந்த பரிசு.
1: நான் அழகிங்கிற காரணத்துக்காகவா? இல்ல, அந்த கோயிலுக்கு பின்னணியில ஒரு காதல் கதை அமைஞ்சிருக்கு. அதை என்கிட்ட சொல்லணுங்கிற எண்ணத்துக்காகவா?
3: நான் அந்த அர்த்தத்துல கொடுக்கல.
1: அந்த அர்த்தத்துல நான் எடுத்துக்கிட்டா? ஏன் நெருப்பு மிச்சம் ஒரு போல பாக்குறீங்க?
3: நான் நெருப்பாயிட கூடாதுன்னு தான் பாக்குறேன். இந்த வீட்டுல என்ன விளக்கா நினைச்சிருக்காங்களே, அந்த நம்பிக்கையை நான் கெடுக்கலாமா?
1: கண்ணன், தெரியாம பொருள் எடுத்தா கொள்ளைங்கிறோம். அது தெரிஞ்சே நம்மளுக்கு கிடைச்சா உரிமைங்கிறோம். நீங்களா பொருளை தேடலையே, அதுவா உங்களை தேடி வருது? பின்ன அது எப்படி நம்பிக்கை துரோகம் நீங்க சொல்லலாம்?
3: சாந்தி, இன்னும் நீ குழந்தையாவே இருக்க.
1: இவ்வளவு சொல்லியுமா?
3: ஆமா, முன்னெல்லாம் பொம்மையை வச்சுக்கிட்டு நீ தான் அம்மா நான் தான் அப்பான்னு விளையாடுவ பாரு, அதே மாதிரிதான் இப்பவும் விளையாடிக்கிட்டு
1: இருக்க. அப்ப விளையாடின போது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி விளையாடுன. அர்த்தமே தெரியாத அந்த பருவத்துல என் மனசுல இருந்தது ஆசை. இப்போ ஆமா, இதுக்கு என்ன பதில்?
3: ரெண்டு எலுமிச்சம்பழம் இல்லன்னா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. உங்ககிட்ட கொண்டு வந்து தாஜ்மஹால் கொடுத்தேன் பாரு, அது என் தப்பு?
4: பேசாம அழுதுகிட்டே இருந்தா எப்படிப்பா? எனக்கே உடலை வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரணும்ன்ற ஆசை இருந்த போது பெத்த மகனுக்கு தகப்புற பார்க்கணும்ன்ற ஆசை இருக்காதா? சொல்லுங்கம்மா, எங்க இருக்கிறான் சொல்லுங்கம்மா, எங்க இருக்கிறான்? நல்லது செய்யறதுக்கு அவனுக்கு தான் மனசுல என்னாலும், கொல்லி வைக்கிறதுக்கு பிள்ளை வரமா வந்தாகணும். அவன் எங்க இருக்கான் சொல்ல மாட்டீங்களா? அவன் எங்க இருக்கான் சொல்ல மாட்டீங்களா? சொல்லியா, இருக்கிற இடத்த சொல்லு.
5: என்ன சொல்ல? ஆட்டக்கார வசந்தி வீட்டுக்கு போறாரு, அங்க குடிக்கிறாரு, அங்க தங்குறாரு, இதெல்லாம் என்ன சொல்ல சொல்றியா?
4: அப்போ அடையார் காந்தி நகர் 2வது கிராஸ் தெரு டோர் நம்பர் 16 இதெல்லாம் என்ன சொல்ல சொல்றியா?
1: ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப மிரட்டுத்தனம்.

0: அதிக பசிக்காரனுக்கு ஆத்திரம் இருக்கத்தான் செய்யும்.
1: இப்படி சாப்பிட்டு அஜீர்ணம் ஏற்பட்டு சோறு மேலேயே வெறுப்பு வந்து.
0: சோறு வேற, பெண்ணு வேற. சோறு வயிற்ற நிரப்பும், பெண்ணு மனசை நிரப்பும். வயிற்றுக்கு அளவு உண்டு, மனசுக்கு அளவே இல்லை. அது விரிந்து பறந்து எல்லை இல்லாம எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அடங்காம.
1: அப்பப்பா, ஆமா, நீங்க வீட்டை விட்டு வந்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா?
0: வீடு அப்படி ஒண்ணு இருக்கு, நாள் அப்படி ஒண்ணு இருக்கா?
1: உலகம்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமில்ல?
0: ஓ, அது தெரியும். நான் குடிச்சா சுத்துறேன், அது குடிக்காம சுத்து, ரெண்டும் ஒண்ணுதான்.
1: போதும், இத பாருங்க. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகணும். அம்மாவும் தங்கச்சி எவ்வளவு வருத்தப்படுவாங்க, சொன்னா கேட்கணும். இல்ல, நானும் ஒரு தாய்க்கு பெண்ணா பிறந்தவன். பிள்ளைய ரெண்டு நாள் பாக்காட்டா ஒரு தாய் மனசு என்ன பாடுபாடுன்னு எனக்கும் தெரியும்.
0: நீயும் தர்மத்தை பத்தி பேசுறிய.
1: கசாப்பு கடக்கார ஆட்டதான் வெட்டான், தன் பிள்ளைய வெட்டுறதில்ல. நான் தவறானவன் தான், ஆனா தர்மம் என்னன்னு எனக்கும் தெரியும்.
0: நீ என்ன தப்பு பண்ண மேனேஜர், எக்ஸ்கியூஸ் கேக்குற?
2: ஆனந்த், உங்களை தேடி யாரோ வந்திருக்காரு.
0: என்னையா?
2: மிஸ்டர், உங்களை தான்.
0: யாருன்னு கேக்குற?
2: உங்க வீட்டுல இருந்தா வர்றேன்.
0: அம்மா அனுப்பிச்சாங்களா?
2: இல்ல, உங்க அப்பா அனுப்பிச்சாரு.
0: அப்பா வந்துட்டாரா? இனிமே உன் முகத்திலேயே முடிக்க மாட்டேன்ட்டு போனாரு. எப்படி வந்தாரு?
2: எப்படி வந்திருக்கிறாருன்னு நீங்களே வந்து பாருங்க.
0: வெயிட், அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி, பிடிச்ச முகத்தோட அவர் எதுக்க போக கூடாது? பெத்தவருக்கு தானே தெரியும் பிள்ளையோட அருமை, எனக்கு என்ன தெரியும்?
2: ஆனந்த், சாவு படுக்கையில் இருந்த போதும் உங்க அப்பா வேற யார பத்தியும் நினைக்கலப்பா, உன்னை பத்தி தான் நினைச்சுட்டு இருந்தார்.
0: வாசவன் தான், உதவுற பிள்ளைய விட உதவாக்கிற பிள்ளை மேலதான் தகப்பனுக்கு பாசம் அதிகம் இருக்கும். பாருங்க, உதவுற ஆள்காட்டி வரலுக்கு யாரும் மோதிரம் போடுறது இல்ல, உதவாத விரல்களுக்கு தான் போடுறாங்க.
2: இவ்வளவு தெரிஞ்ச நீ உங்க அப்பா என்னப்படி திரிந்திடக்கூடாதாப்பா?
0: சார், எதை வச்சு என்ன கெட்டவன் கணக்கு போடுறீங்க? குடிக்கிறனே அதுக்காகவா? குடிக்கிறவன்லாம் கெட்டவன் சொன்னா உலகத்துல பெரிய மனுஷன் பேர் வாங்கினா ரொம்ப பேர் கெட்டவன் ஆயிடுவான். லெட்ஸ் ஆல் ரைட். இப்ப நான் எப்படி நடந்துகிட்டா எங்க அப்பா என்னப்படி நல்லவன் பேர் வாங்க முடியும்? பட் இந்த குடிய தவிர என்ன சார் யோசிக்கிறீங்க?
2: இல்ல, உன் போக்க என்னால மாத்த முடியாது, ஆனா என் வாக்க நான் நிறைவேற்றி ஆகணும். ஆனந்த், இறந்து போன உன் தகப்பனார் கிட்ட என் மகளை உனக்கு கல்யாணம் செய்தாக வாக்கு. தவறி போன கணவனை தன் வழிக்கு திருப்பின எத்தனையோ பத்தினிமார்களுடைய சரித்திரத்தை பத்தி நான் படிச்சிருக்கிறேன். என் மகளுக்கு அந்த தைரியம் இருக்கா, தகுதி இருக்கான்னு
0: பேஸ்ட் பண்ணாதீங்க. பரீட்சைய பேப்பரோட வச்சுக்கீங்க, வாழ்க்கையில வேணாம். நான் யாரு எப்படிப்பட்டவன் கண்கூடா தெரிஞ்சும் என்ன திருத்திர புண்ணியத்துக்காக உங்க பெண்ணை பாவத்துல தள்ளாதீங்க. வேண்டாம் சார், பிளீஸ்.
2: என்னதான் கெட்டு போயிருந்தாலும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கிற பார்த்து துணி கையில கிடைச்சா போதும், கிணத்துல விழுந்தவன நம்ம தூக்கி விட்டுறலாம். எனக்கு துணியும் கிடைச்சாச்சு, துணியும் வந்தாச்சு. என் மக நிச்சயமா உன்னை திருத்திடுவாப்பா.
0: திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க.
2: ஆனந்த், உன் வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் வேணுமேப்பா,
0: கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மக இதுக்கு ஒத்துக்குவாளா?
2: ஷீஸ் மை டாட்டர். என் மக என் வார்த்தையை ஒரு நாளும் தட்டவே மாட்டான்.
1: எங்க அப்பா என் வார்த்தையை தட்டவே மாட்டார். யாருன்னே தெரியாது உங்களை. முத முதல்ல இந்த வீட்டை கூட்டிட்டு வந்த உடனே எதுக்குமா கூட்டிட்டு வந்தேன்னு அவர் என்ன கேட்கலையே. ஒன்னா படிச்சு ஒன்னா வளர்ந்த காலத்துல அவர் நமக்குள்ள வித்தியாசம் காட்டியிருக்காரா? கடவுளே, எனக்கு ஒரு புள்ள குழந்தை கூடன்னு அம்மா பூஜையில வேண்டிக்கிட்டப்போ ஏ கண்ணு உனக்கு பிள்ளையா தெரியலையான்னு அம்மாவும் அப்பா கோச்சுக்கிட்டாரு.
2: அவர் மனசால என்ன மகனா ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம்.
1: எல்லாருக்கும் கண்ணன் கடவுள் தான், ஆனா ராதையோட கண்ணுக்கு மட்டும் ஏன் காதல நான் தெரிஞ்சா? எங்க அப்பா உங்களை பிள்ளையா கொண்டாடினா நான் கூட அப்படித்தான் நினைக்கணுமா என்ன?
2: சாந்தி, நீ பெரிய வக்கீல் ஆயிட்ட.
1: இல்ல கண்ணன், நான் மட்டும் பெரிய வக்கீலா இருந்திருந்தா இந்த வழக்கு இவ்வளவு நேரம் இழுத்திருக்காது. ஒரே வார்த்தையில உங்க வாயில இருந்து தீர்ப்பு வந்திருக்கும். உண்மையா சொல்லுங்க, நீங்க என்ன விரும்பல?
2: சிக்கட்டான கேள்வி. நான் இந்த வீட்டுல யாரா வந்தேங்கிறதே நீ மறந்துடுற. அம்மா தாயேன்னு பிச்சை கேட்க வர்றவன் சோறுதாமா கேட்கணும். அதை விட்டுட்டு உன் பொண்ணை கொடுன்னு கேட்டாத நியாயமா? இல்ல, அதை யாராவது ஒத்துப்பாங்களா? சாந்தி,

0: அனாதியா பிச்சைக்காரனா இந்த வீட்டுல நுழைஞ்சேன். சின்னைக்கு என்ன சுத்தி ஒரு பெரிய பங்களா இருக்கலாம், ஆனா என் மனசை சுத்தி நான் அன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அந்த குடிசைதாமா இருக்கு.
1: கண்ணன், நீங்க உங்களை தாழ்த்திக்கலாம், ஆனா நாங்க உங்களை அப்படி நினைக்கலங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும்.
0: சாந்தி,

0: ஆண்டவா, நான் என் குடும்பத்தோட வந்து சேர்ற பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி. எனக்காக உயிர் கொடுத்த என் நண்பனுக்கு நான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி வைக்கணும். சோதனை ஆயிரம் வந்தாலும் என்னை ஆதரிச்ச தெய்வங்களோட அன்பு நான் இழந்துடக்கூடாது ஆண்டவனே.
1: தெய்வமே, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் எங்கப்பா. நான் இப்ப கேட்க போறதையும் மறக்காம கொடுக்கணும். கண்ணனுக்கு நான்

0: சாந்தி, என்னம்மா யோஜனை?
1: சாந்தி, கனவு காண்றியா?
0: என்னம்மா அது?
2: ஏம்பா, ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்சவர தானே கணவரை தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லையா?
0: தானும் தேர்ந்தெடுத்துக்கலாம், தகப்பனும் தேர்ந்தெடுக்கலாம். என் மகன் எப்படியோ? கமான், ஐ வாண்ட் அ டைரக்ட் ஆன்சர். பதில் சொல்லுமா? ஐ வாண்ட் அ டைரக்ட் அண்ட் அக்யூரேட் ஆன்சர். சும்மா சொல்லுமா?
2: எனக்கு கண்ணனை பிடிச்சிருப்பா.
3: என் ஒரே மகன் சாந்தி அவனுக்கு கல்யாணம் செய்து வச்சு உன் மகனை திருத்தி அமைக்கிறது என்னுடைய பொறுப்பு. சிதம்பரம், இது சத்தியம் சொக்கரிக்கும், இது சத்தியம்.
2: ஏன்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க?
0: நான் என்னத்தம்மா சொல்ல போறேன்? நான் என்ன சொல்ல போறேன்?
2: பா, என் செலக்ஷன் சரிதானே?
0: சரிதான், சரிதான்.
4: நித்திய தாத்தத்திற்கு நாள் பார்க்க ஐயரை வர சொல்லியிருக்கேன். பாருங்க, பொண்ணு வீட்டுக்காரவங்களா நாம, பைய வீட்டுக்காரவங்களா ஒரு வெங்கடா தளபதி படம். என்னங்க என்ன சொன்னாலும் ஊன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் ஏற்பாடு செய்திட வேண்டியதா? உங்க அம்மாவே பேசிட்டு போனா எப்படிமா? சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல.
4: என்னப்பா சம்பிரதாயம்?
0: அம்மா, என்னதான் அவன் நம்ம கண்ணனா இருந்தாலும் நாளைக்கு மாப்பிளையா வரப்போறவம்மா, அதுக்கு தனி கௌரவம் கொடுக்க வேண்டாம். கம்பீரமா மாப்பிளையாட்ட அவன் வந்து பெண் பார்க்கணும், அவரை நான் சில கேள்விகள் கேட்கணும், அதுக்கு அவன் பதில் சொல்லணும்.
2: ஏன்பா, நானே இப்ப அவரை கூட்டி வரட்டுமா?
0: கூப்பிட்டு வாங்க. அடடே, வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. என்ன பாடுறது சும்மா இருக்க, நீ கூப்பிடு.
4: என்னங்க இது விளையாட்டு? சரி, வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க.
0: ஆரம்பிக்கலாமா? முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணுமா? பொண்ண நல்லா பாத்துங்க. என் பிரின்சிபல் என்ன தெரியுமா? நான் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன்னா என்னைக்குமே மாற மாட்டேன். என் மகன் சாந்தி எதிர்காலத்துல ஒரு லட்சிய மனைவியா ஒரு குடும்ப விளக்கா இருக்கணும்ன்றதா என்னுடைய ஆசை. மாப்பிள, எனக்கு வேண்டியதெல்லாம் மனநிறைவோட உங்க வாயால பெண்ணு பிடிச்சிருக்கு நீங்க சொல்லணும். என்ன புரியுதா?
5: புரியும்,
0: சொல்லுங்க. நான் எதிர்பார்க்கிற உங்க நல்ல பதில தான் எல்லாமே அடங்கியிருக்கு. வளர்த்த பிள்ளைகளுடைய விசுவாசத்தை நான் பார்க்க சொல்லுங்க. பொண்ணு பிடிச்சிருக்குதா?

0: சொல்லுங்களே, வாயில என்ன அல்வாவா சொல்லுங்க கண்ணா, என்ன பிடிச்சிருக்கா?
1: இல்ல
0: கேலி தானே?
1: இல்ல பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. என்ன சொல்ற, காந்தியை எனக்கு சத்தியமா பிடிக்கல. என்னமா சாந்தி, நீ என்னென்னமோ சொன்ன.
0: இல்லப்பா சும்மா அவர் விளையாடுறாரு. என்ன இருந்தாலும் மாப்பிள்ள இல்லையா, ஒரு துரும் எடுத்து மாப்பிள்ளன்னு போட்டா அது கூட ஒரு துள்ளு துள்ளுமாப்பா. அப்படித்தானே கண்ணன்?
1: அப்படி இல்லை, நிச்சயமா நான் சாந்தியை கல்யாணம் செய்துக்க மாட்டேன்.

0: நீ சாப்பிடலையாம?
1: ஏன் விஷம் கொண்டிருக்கீங்களா?
0: விஷமா?
1: வேற என்ன
0: சாந்தி, இதுல என் தப்பு என்னம்மா?

0: சாந்தி, நீனும் சாப்பிடலையாமே?
1: ஏன் விஷம் கொண்டிருக்கீங்களா?
0: விஷமா?
1: வேற என்ன
0: சாந்தி, இதுல என் தப்பு என்னமா?
1: பின்ன யார் தப்பு? குப்ப சத்த யாருந்தா நெருப்ப போட்டு கொளுத்திடலாம். ஆனா நீங்க ஒரு பூவை உங்களுக்காகவே மலர்ந்து உங்களுக்கே மாலையாகணும் நினைச்ச பூவை கொளுத்திட்டீங்க கண்ணன்.
0: சாந்தி, உனக்குள்ளேயே கற்பனையை வளர்த்துக்கிட்ட, அதுக்கு நானா பொறுப்பாடி? எத்தனை முறை நீ காதலிக்கிறேன்னு சொன்ன போது நான் மறுத்திருக்கிறேன். சாந்தி, மரத்தை வளர்க்கிறவன் சொந்தம் கொண்டான்னா அது நியாயம், ஆனா மனுஷன வளர்த்தவன் சொந்தம் கொண்டான்னா அது எப்படிமா நியாயம்? மரத்துக்கு இதயம் இல்லம்மா, ஆனா மனுஷனுக்கு இதயம் இருக்க.
1: அப்போ நாங்க உங்களை மரமாவ நினைச்சோம். எதிர்காலத்துல நீங்க எனக்கு காதலனா ஆகணுங்கிற லாபத்தை கருதியா 5 வயசு பொண்ணா இருந்தனா அனாதையா இருந்த உங்களை கைப்பிடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். கண்ணன், எனக்கு இப்ப உங்களை நல்லா புரியுது. இந்த வீட்டுக்கு நீங்க இதயத்தோட வரல, வயிற்றோட தான் வந்தீங்க. அந்த வயிற்றுக்கு நாங்க சோறு போட்டு வளர்த்துட்டோம், அதனால நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க.
0: ஆதரவு காட்டத்துக்கு கட்டி நீ ஆதாயம் பாக்குறியா? அது வியாபாரம். காதல் இல்லம்மா, காதல் இல்ல.
1: காதலுங்கிறதுக்கு அர்த்தமே இல்லைங்கிறத நான் இப்பதான் கண்ணன் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என் வாழ்க்கையில நான் எது மேலயுமே ஆசைப்பட மாட்டேன், நான் எதையுமே விரும்ப மாட்டேன் கண்ணன்.

0: சாந்தி, எதை மனசுல வச்சுக்காதமா. ஏமா வேணும்னா நான் அவரை கண்டிச்சு கேட்கட்டுமா? ஏண்டா என்னாலேயே வளர்ந்துட்டு என் மகனையே வேண்டாங்கிறேன்னு ஒரு கேள்வி.
1: அதுக்கு ஒரே பதில் நான் சொல்லட்டுமா அப்பா?
0: என்னம்மா?
1: பழத்தை பலவந்தமா கனிய வச்சா அது நாக்கு கிணிக்கும், ஆனா மனச பலவந்தமா கனி வச்சா அது வாழ்க்கைக்கு இனிக்காது. இனிமே எப்படி கொள்ளுமே இல்லப்பா. என்ன நான் எடுத்த ஆரம்ப முடிவே தோல்வியா போச்சு. அப்பா நீங்களா பார்த்து என் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை செய்யுங்க.
0: சொல்ற சொல்லாமலே போறியா?
2: இல்ல சார், உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போறேன்.
0: ஓஹோ, எனக்கு தண்டனை கொடுக்கறியா? கொடுத்த வாக்குறுதிக்காக நம்ம குடும்பப்படுத்துறானே இவன், நம்ம பிரிஞ்சு வேதனை அனுபவிக்கட்டும்னு போறியா?
2: ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். தன் கையில் இருக்கிற பொம்மைய தனக்குத்தான் சொந்தம்னு குழந்தை நினைச்சது, அந்த பொம்மைய நீங்களே மறைச்சு வச்சுட்டு அது காணாம போயிடுச்சுன்னு அந்த பொம்மை மேலேயே குற்றம் சாட்டிட்டீங்க. என்ன பொம்மையா பயன்படுத்திட்டீங்க. சரி, நான் தான் பொம்மை, ஆனா சாந்தி பெண்ணாச்சே சார். என்னை பாக்குற போதெல்லாம் பாவம் மனசு என்ன பாடுபடும்.
0: கண்ணா, தயவு செய்து என்ன கொல்லாதப்பா. பாரத்தை ஒரு தலையில தூக்கி போடும் போதே நீ அதை தாங்கிக்குவேன் எனக்கு நல்லா தெரியும். என்ன என் பாரத்தை நீதான்ப்பா சுமக்கணும். பலத்தை அதிகாரத்தை சொல்றேன்னு நினைக்காதே. பெத்த மகனா நினைச்ச பெருமைதானே, உரிமைதானே. நான் அப்படி நினைக்கிற தப்புன்னு நீ சொல்லு. நாளைக்கே என் மகளை உனக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் செய்து வைக்கிறேன்.
2: இந்த அனாதைய மகனேன்னு கூப்பிடுற ஒரு அப்பாவை தான் சார் நான் எதிர்பார்க்கிறேன். மருமகனேன்னு கூப்பிடுற ஒரு மாமனார் இல்ல சார்.
0: அண்ணா
2: சார்,
0: ஆல் ரைட். அப்போ சாந்தியினுடைய கல்யாண ஏற்பாடுகள்லாம் நீ தான் கவனிச்சுக்கணும். என்ன? வெரி குட், வெரி குட். நாளைக்கே நாள் குறிச்சு மாப்பிள்ளை விட்டாருக்கு நான் லெட்டர் போட்டுறேன். என்ன கண்ணா?
2: சரி சார்.
1: திரு சொக்கலிங்கம் அவர்களின் குமாரன் செல்வன் சி ஆனந்தன் பிஏக்கும் எனது கனிஷ்ட குமாரி செல்வி சாந்திக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு.
3: நிறுத்து நிறுத்து நிறுத்து. பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இதுல இருந்து நான்

0: சத்தியம் பண்ணலன்னு நல்லா தெரியுதா?
1: என்ன வசந்தி பேசாம இருக்க, கோம
2: இல்ல? இந்த கல்யாணத்தை போய் சுப முகூர்த்தம் சொல்றாங்களே, அது எப்படின்னு பார்த்தேன்.
1: பெஸ்ட் ஜோக், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது சுப முகூர்த்தம் இல்லைன்னு சொல்லாம சொல்றியா? டோன்ட் வரி, அச்சடிச்ச பத்திரிகையோட அவ லைஃப் சரி, மிச்சம் இருக்கிறதெல்லாம் இங்கே தானே.
2: இது வரைக்கும் உங்க அம்மா தங்கச்சியோட பாவத்தை தான் கொட்டிக்கிட்டேன், இப்போ உங்க மனைவியோட.
1: மனைவி நானா பலவந்தமா தாலி கட்டினா பாவம், தானா கட்டிக்கிறேன்னு வர்றாளே. ஆமா ஆமா, உனக்குன்னு அடிக்கடி சென்டிமெண்ட் ஞாபகம் வருது.
2: அதிகமா பாவம் செய்யறவங்களுக்கு சீக்கிரம் ஞானம் பிறக்கும் சொல்லுவாங்க.
1: வண்டர்ஃபுல், குடிக்கிறவங்களே அழகா பொன்மொழி பேசுறாங்க இல்ல?
2: ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு பவுன் வெளியாகும், பவுன் விழுங்கும் போது பொன்மொழி தானே வரும்.
1: மெஜிராவில மேரேஜ் ப்ரோக்ராம முடிச்சுக்கிட்டு நேரம் வந்து உன் வீட்டுல விழுந்துறேன்.
3: வசந்தி, இதுக்கு என்ன சொல்ற?
2: உரிமை கொண்டாடுறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம்?
3: அவன் உன்ன சொன்ன கொண்டாடல,
2: அதுக்கு உண்டான வாடகை தான். நீ நோட் நோட்டா வாங்கிட்டு இருக்கியே.
3: நாளைக்கே மனம் மாறி மனைவிதான் கதி, நான் அங்கேயே உட்காந்துட்டானா?
2: வாழ்க அந்த தம்பதி.
3: விளையாடுறியா?
2: இது வரைக்கும் தான் ஒரு வாழ்க்கையோட விளையாடிட்டேன்.
3: வசந்தி, உனக்கு தேவையோ தேவையில்லையோ ஆனந்தனா நான் விட போறது இல்ல. அவன் சொத்துல உனக்கும் பங்குண்டு எழுதி வாங்க போறேன். எப்பாவது அவன் மனம் மாறினா நான் பேச மாட்டேன், பத்திரம் பேசு. வர
2: மனோ.
4: கல்யாண ஊர்வலத்துக்கு கார் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா?
5: அது தயார் இல்ல, ஓப்பன் டூரரா பார்த்து தம்பி கண்ணனே ஏற்பாடு பண்ணி வச்சுக்க.
4: மேடதாளம்
5: அது அவரே ஏற்பாடு பண்ணிட்டாருங்க.
4: என்னையா எடுத்ததுக்கெல்லாம் தம்பி தம்பின்னுட்டு நீங்க என்னையா செய்வீங்க?
5: அவரு சொன்னாரு, நாங்க கேட்டோம், அவ்வளவுதாங்க.
4: கண்ணா, என்ன இதெல்லாம்?
6: புறப்படுறேன் சார்.
4: எங்க?
6: சொன்னா என்ன மன்னிப்பீங்களா?
4: எதுக்காக? நான் எதுக்காக உன்னை மன்னிக்கணும்? மன்னிக்கப்பட வேண்டியவன் நான் கண்ணா.
6: என் நெஞ்ச நான் எவ்வளவோ கட்டி போட்டு பார்த்தேன், ஆனா இந்த இடத்தை விட்டு போன்னு ஏதோ ஒண்ணு சொல்லுது சார்.
4: விளையாடுறியா கண்ணா?
6: விளையாடல சார், உண்மையத்தான் சொல்றேன். நெருப்பு எதிர பஞ்சு எதிர பத்துமான்னு சில பேர் பார்க்கலாம், பத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்
4: கண்ணா?
6: சார், என்னை தயவு செஞ்சு தடுக்காதீங்க சார், நான் போயிடுறேன். நீங்க சொன்னபடி கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். அதே சமயம் என்ன வாழ வச்ச உங்களுக்கும் எனக்கு வாழ்வழிச்ச அந்த தெய்வத்துக்கு களங்கம் உண்டாக்காம நான் போயிடுறேன்.
4: கண்ணா, கணக்குள்ள கண்ணா, நீ எனக்கு பிள்ளையா இருந்ததுக்காக நான் உனக்கு கொடுக்கிற வாடகை மறுக்காம வாங்கிக்க.

0: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் கண்ணன் வருவான் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: நேரம் 4:28 46 ஒளிச்சித்திரம் கேட்கும் முன் அறிவிப்பு ஒன்று. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
0: கண்ணன் வருவான் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.

0: செய்திருக்கிறா?
1: கடுதாசி.
0: விஷயம் என்னவா?
1: தங்கக்கு ஆசீர்வாதம்.
0: நான் கொடுத்த பணத்தை என் திருப்பி அனுப்பிச்சுட்டானா?
1: என்னைக்காவது தங்கச்சிக்கு தேவைப்பட்டா இதை பயன்படுத்திக்கலாமே நினைச்சா.
0: இதை உனக்கு கொடுத்துட்டு அவன் என்ன செய்வானா?
1: அதை எழுதி
0: படிப்பு மட்டும் இருந்தா போதுமா? பாத்துருவானா பாத்துருவானு கேட்கிறேன். ஆயிரம் பட்டம் இருந்தாலும் நாளை கையில் அரை காசு இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. பழையபடி அனாதையா திருத்த.
1: யார்கிட்டப்பா பேசுறீங்க?
0: யாருகிட்டையும் பேசணுமா? என் வேதனை கத்துற வேலை என்ன எழுதிருக்கலாம்?
1: அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என் வணக்கம். உங்கள் அன்புள்ள கண்ணா. தெரியாம தூங்கிட்டேங்க.
2: பரவாயில்ல பரவாயில்ல, தெரிஞ்சே தூங்கு. இதுல என்ன பிரின்சிபல்?
1: காலெல்லாம் கொட்டி போச்சு.
2: என் கையில இருந்த விஸ்கியும் தான் கொட்டி போச்சு. ஆனா பாரு, விஸ்கியும் பாலும் ஒன்னா கலந்துருச்சு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கமே, அது மாதிரி. தரையில கொட்டினத தொடச்சிடுற. உன் மனசுல கொட்டிருக்கே, அதை என்ன செய்ய போற?

0: ஏன் அழறீங்க?
1: நீ அழகா இருக்கியே, அதனாலதான்.
0: அது உங்களுக்கு தானே பெருமை.
1: எனக்கு பெருமை? என்ன கட்டிட்டு உனக்கு? இப்ப நீ அழ பார்த்துக்கோ, அழத்தான வேணும். ஏன் மேல ஒண்ணும் தப்பு இல்லை. நான் ஓப்பன், வெரி ஓப்பன். நான் குடிகாரன், கூத்திக்கள்ள, உங்க பொண்ணுக்கு பொருத்தம் இல்லாதவ அப்படின்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன். அவர் தான் உன்ன என்னமோ பிராணகாலத்து ஹீரோயின் நலாயினி சாவித்ரி ஆக்கிடுறேன்னு என் கூட சேர்த்துக்காரு. இத பாரு, இப்போ நான் சொல்றேன், நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். யூ கேன் மேரி எனிபடி.
0: என்ன சொல்றீங்க, எதை சொல்றீங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் வாழ்க்கையில நீங்க எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேங்க.
1: சந்தி, நிஜமா தான் சொல்றியா? உண்மையாவ மனசார சொல்றியா?
0: ஆமா.
1: மை காட், எங்க அப்பா செஞ்ச புண்ணியமோ, எங்க அம்மா செஞ்ச புண்ணியமோ, நான் தான் புண்ணியமே செய்யலையே. என்னையும் ஒரு பெண் மனசார ஏத்துக்கிறாளா? சந்தி, நீ என்ன ஏமாத்தலையே?
0: இல்லைங்க, சத்தியமா இல்ல. படிக்காத மாணவன புத்திசாலி ஆக்கினாத்தானே வாத்தியாருக்கு பெருமை. படிச்ச மாணவரை புத்திசாலி ஆக்குறது சமமா என்ன? நான் உங்களை திருத்தி உத்தமராக்கினாத்தா எனக்கு பேரு பெருமை எல்லாம். அப்பதாங்க நீங்க எனக்கு கட்டின இந்த தாலிக்கு மதிப்பு மரியாதை எல்லாம்.
1: சாந்தி, சாந்தி, உங்க அப்பா கிட்ட எனக்கு கட்டி கொடுத்து உங்க பெண்ணை டெஸ்ட் பண்ணாதீங்க. என்ன, இப்ப நான் டெஸ்ட்ல மாட்டிக்கிட்டேன். எப்படி இந்த குடியெல்லாம் விட்டுட்டு உன்னை குதூகலமா வச்சுக்க போறேன்?
2: சாந்தி, ஆனந்தனை யார கூப்பிடுறாங்கம்மா?
0: என்னங்க, உங்களைத்தானே யார கூப்பிடுறாங்களா?

0: குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சும்பாங்க. என் பேச்சு விடியறதுக்கு முன்னாடியே போகுது. திருந்த முயற்சிக்கிறேன்.
1: அழாதீங்க, அழாதீங்க. இதை விட எவ்வளவோ பெரிய அதிர்ச்சிகள் எல்லாம் நான் தாங்கி இருக்கேன். அந்த சக்தி ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்காத. சாந்தி, நீ சாதாரண பிறவி இல்லம்மா. ஆமாத்தே, இது சாதாரண பிறவி இல்லைங்கிறத எப்பவோ
2: தெரிஞ்சுக்கிட்டேன்.
3: ஒரு பொம்பளை கிட்ட என்ன பார்க்கலாட்டா?

0: ஐயோ, கையில காயம் பட்டிருக்கேன், டாக்டர் கிட்ட போலாமா?
1: பரவாயில்லைங்க, ஈர துணியில சுத்தி வச்சா ரெண்டே நாள் செய்ய.
0: மன்னிக்கணும், உங்க உதவிக்கு

0: ஏ அன்பளிப்பா. ஏ சிரிக்கிறீங்க?
1: நோட்டு தாராளமா நீட்டுறீங்களே, பணம் உங்களுக்கு சாதாரண பொருள்.
0: என் உயிரை காப்பாத்துனதுக்கு என் நன்றிய காட்ட வேண்டாமா?
1: சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே?
0: சொல்லுங்க.
1: பணத்தை இப்படி சுலபமா நீட்டுற மாதிரி குணத்தையும் காட்டுங்க. இறக்கப்பட்டு ஒரு ஏழை கொடுக்கிற காலாவுக்கு நான் கொடுக்கிற மதிப்பை இந்த கரன்சி நோட்டுக்கு தரவே மாட்டேன்.
2: இத்தனை தங்கமான பொண்ணை வச்சு காப்பாத்துறதுக்கு அவனுக்கு தெரியலையம்மா.
0: அம்மா, நான் தங்கம் தானே, அதனாலதான் என்ன பத்திரமா வீட்டுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாரு.
2: சாந்தி, இவ்வளவு வேதனையை நீ எப்படி மாத்திருக்கிற? எனக்கு என்னம்மா வேதனை? நான் சந்தோஷமா தானே இருக்கேன்.
0: நீ அப்படித்தான் சொல்லு. பெண் பாவம் கொள்ளாதம்மா, உன் பாவம் நான் கொட்டிக்கிறான் பாரு.
3: அம்மா, என்னம்மா புத்திரனுக்கே சாபம் கொடுக்குற?
0: வாழ்த்தும்படியா நீ எங்கடா நடந்துக்கிறேன்? டே, யாரு இது? இவ யாரு? தெரியுதுல்ல?
3: தெரியாம என்ன, நான் தானே தாலி கட்டினேன்.
0: தாலி கட்டுக்கேன்னு பெருமையா சொல்லிக்கிறேன். அவ மனசு சந்தோஷப்படும்படியா என்னைக்காவது நடந்திருக்கியா? நீ படுத்துற பாட்டுக்கு இன்னொருத்தியா இருந்தா கழுத்துல இருக்கிற தாலியை கைட்டு கொடுத்துட்டு வந்த அன்னைக்கே வாசப்படியா தாண்டி இருப்பா. ஏண்டா என் வயிற்றுல கட்டுக்கிறேன்? ஏண்டா எனக்கு பிள்ளையா
3: பிறந்தேன்? ஒன்னா பிறந்து இப்படி எல்லாம் குடிச்சுக்கிட்டு அலைஞ்சா ரொம்ப ரொம்ப கெட்ட பேர் வரும். அதனாலதான் நான் பிள்ளையா பிறந்துட்டேன்.
0: நீ இப்படி பேசினா நான் சிரிப்பேன்னு நினைக்காது. என்னுடைய கண்டிப்பு இல்லாமதான் நீ இப்படி தரதறையா போயிட்டேன். இனிமே இந்த வாசப்படியை தாண்டினே நான் சும்மா இருக்க
3: மாட்டேன். எங்க அம்மா கூட கோவம் வருது, சும்மா இருக்காம என்னமா செய்வேன்?
0: என்ன செய்வே நான் கேட்கறேன்? அடிக்காதீங்க, என்ன தடுக்காது. என் தோளுக்கு மீறி வளர்ந்துருத்தனால அவன் தன்னை பெரியவன் நினைச்சுக்கிறான். டேய், நீ எவ்வளவு பெரியவனா வளர்ந்தாலும் இந்த அம்மா வயசுல தாண்டா பிறந்தேன். இத பாரு, இனிமே நீ வாசப்படிய தாண்டினே உன்னை கொலைய பண்ணிடுவேண்டா.
4: நான் சொல்றேன்னு கோச்சுக்க மாட்டீங்களே? அம்மா மனசு சந்தோஷப்படும்படியா ஒரு ரெண்டு நாளைக்கு குடிக்காம இருக்க கூடாதா?
3: உன் மனசுல இருக்கிற ஆசைய சொல்றதுக்கு அம்மாவை சாக்கு வச்சு பேசுறியா? சாந்தி, குடிய நான் மறந்துடணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா குடி என்ன மறக்க மாட்டேங்குதே. ட்ரை பண்றேன்.
5: பெரியவங்க நாணயத்தை பார்த்து பிள்ளையும் அப்படி இருப்பாங்க நினைச்சிட்ட 20,000 கடன் கொடுத்தேன். வட்டியும் வரல அசலும் வரலன்னா என்ன அறுத்தாங்கற?
6: அடிக்கடி நம்ம கடமையில வந்து 1,000 கொடு சொல்லி 2,000 கொடு சொல்லி ரூபாய் 30,000 புள்ள வாங்கியாச்சு. நம்ம கோர்ட்டு மேல போறான், நம்ம ஆபீஸ் எஸ்சில் வைக்கிறான்.
0: ஐயா, தப்பா நினைக்காதீங்க, இன்னும் ஒரு வாரத்துல உங்க கடனை திருப்பி கொடுத்துருவேன். சாந்தி என்ன எழுதிருக்கா?
7: ஒண்ணும் இல்ல, அவ புருஷன் கம்பெனில ஏதோ நஷ்டமா, அதை ஈடுகட்டுறதுக்கு பணம் தேவைன்னு எழுதிருக்கிறான்.
0: அவங்கதான் பெரிய பணக்காரங்களாச்சே.
7: பார்வதி, குணம் இல்லைன்னா பணம் நிக்காதுமா? என் மகளுக்கு ஏற்படுற கஷ்ட நஷ்டத்துக்கு நான் தானே பொறுப்பு, அதுக்கு நான் தான் ஈடுகட்டணும். பார்வதி, இன்னைக்கு நம்ம அந்த ஊர் போறோம். வா. அம்மா, சௌக்கியமா இருக்கிறியாம்மா?
0: இருக்கேப்பா, கொடுங்கம்மா.
7: சாந்தி ஒண்ணும் தெரியாத குழந்தை, நல்லபடியா நடந்துக்கிறான்னு.
0: சாந்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது எங்க பாக்கியம். என் மகன் ரொம்ப கொடுத்து வச்சான்.
8: அம்மா, மாப்பிள்ள எங்க?
0: அம்மா, அவரு வெளியூர் போயிருக்காரு, அநேகமா இன்னைக்கே திரும்பி வந்துடலாம். அப்பா, நீங்க வாங்க, குளிச்சுட்டு சாப்பிடலாம். வாங்கம்மா. சாந்தி, என்னத்த பொண்ண கொடுத்த பெத்தவங்க மாப்பிள்ள எப்படி நடந்துக்கிறாருன்னா கேட்பாங்க. எதையும் சொல்ல மாட்டேன். அவர் உங்களுக்கு மக, எனக்கு கணவர். அவரை பத்தி தவறா சொன்னா எனக்கும் தானே கேவலம். நான் சொல்ல மாட்டேன், நான் எதையுமே சொல்ல மாட்டேன். ஐயா, ஒரு வாரத்துல கொடுத்துருதாக தான் சொன்னேன், முடியல. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஊர்ல இருந்து எங்க சம்பந்தம் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க முன்னால நான் அவமானப்பட வேண்டாம். என் கௌரவத்தை கொஞ்சம் காப்பாத்துங்க ஐயா. அவங்க புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை வித்தாவது நான் தெருவில் இருந்தாலும் பரவாயில்ல. உங்க கடனை எப்படியாவது அடைச்சொன்னேன், கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா.
5: உங்களுக்கு அவங்க கிட்ட கௌரவம் வணங்குறதுக்காக நாங்க விட்டு கொடுக்க முடியுமாங்க? என்ன யார் கேட்டு
6: பணம் இப்ப வரணும் இல்லையே சொன்னா நம்ம கம்பெனி

0: அம்மா மிரட்டுறீங்க. நீ சும்மா இருமா. நூத்துக்கு 4 ரூபாய் வட்டி வாங்குறீங்களே, உங்களை எல்லாம் கடைசியா தூக்கிட்டு போகும்போது 4 பேர் தானே தூக்கிட்டு போறாங்க. அப்போ வட்டி எல்லாம் பாடையிலேயே கட்டி விட்டுறானா?
1: அதுக்காக கொடுத்த கடனை திருப்பி கேட்க கூடாதுன்னு
0: சொல்றீங்களா? ஆற்றால் உன்ன கொடுத்த உடனே இந்த வீட்டுல அதிகாரம் பண்றான். நீ பணத்தை கொடுத்தவன் கேள. எங்கம்மா என் மாமனார் கிரேட் சீனா தானே?
2: ஏண்டா இப்படி எல்லாம் பேசு?
0: உன்ன கொடுத்துட்டோங்கிறதுக்காக அதிகாரம் பண்ண கூடாது. இந்த மகான் அற்புத அழகிய ஏன் விஷயத்துல தலையிட இவன் யாரு? ஏன் ஆபீஸ் மேனேஜர் நான் அப்பாயின் பண்ண மனோகரை விளக்குறதுக்கு இவன் யாரு? வரச்சுவேன். ஐ அம் பிராங்க், வெரி பிராங்க். ஏ மாமனார், உனக்கு அறிவு இருக்கா? நானும் அவன் பொண்ணு கேட்டேன், நீதான் கட்டி கொடுத்துட்டு இப்ப எனக்கு நன்மை செய்யறதா நினைச்சுக்கிட்டு என் சிநேகங்களை எல்லாம் விரோதி ஆக்கி வச்சிருக்கேன். அரிய ஹியூமன் பீ.
3: மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க, உங்க கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாமனாருக்கு நடந்துக்க தெரியல, அதுக்காக தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. சாந்தி, அந்த பையன் மாப்பிளைக்கு கொடுப்பா. அவர் கடலெல்லாம் அடைக்கிறதுக்காக அவங்க அப்பா என்கிட்ட கொடுத்த பணம் அது. கொடுத்துரு.
4: இந்த பணத்தை எங்க அப்பாவா கொடுத்தாரு? பொய் சொல்றீங்க, பொய் சொல்றீங்க.
3: மாப்பிள்ள, மனுஷனா நடக்க உங்களுக்கு தெரியலனாலும் எனக்கு நல்லா தெரியும். முதல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுங்க. இன்னைக்கு இன்டர்வியூ க்ளோஸ் பண்ண சொல்லு.
0: எஸ் சார்.
3: மேனேஜர் வேலைக்கு வரவனுக்குலாம் வெறும் பகட்டு தான் இருக்கு, படிப்புல ஒண்ணு திறமையை காணும்.
0: நான் சொன்னது சார், நீங்க ஸ்டன் ஆயிட்டீங்க சார், பேச முடியாது சார். சார், இவன் என் குட் ஓல்ட் ஃப்ரெண்ட் சார், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே படிச்சோம் சார். இதே மெட்ராஸ்ல கிட்டி புள்ளில இருந்து கிரிக்கெட் வரைக்கும் ஒன்னாவே ஆடுவோம் சார். இவன் சாக்கிரி தின்னா எனக்கு காக்கா கடை கழிச்சிட்டு கொடுப்பான். ஐயா கிரிக்கெட்டா சார், இவன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் சார், கான்டாக்ட்லயும் ஃபர்ஸ்ட். இவன் தான் சார் நமக்கு பெஸ்ட்.
3: கண்டா, என்னைக்காவது என் பாரத்தை நீதான் சுமக்கணும் சொன்ன, பாரத்தை சுமக்க வந்துட்டியடா கண்ணா.
0: கண்ணன் ஏற்கனவே தெரியுமா சார்? சொல்லவே இல்ல. ஆமா, நீ மதுரைக்கு எப்ப போன?
5: உன் சொந்த ஊர் மதுரையா?
3: அவனுக்கு சொந்த ஊர் இங்க இருக்குப்பா.
6: சோமேஷ் கண்ணன், யூ ஆர் அப்பாயிண்டட் அஸ் தி மேனேஜர் ஆஃப் ஆரந்தா ட்ரேடர்ஸ். யூ டேக் சார்ஜ் டுமாரோ.
0: தேங்க்யூ வெரி மச். ஓடி போய் ஒதுங்கி வாழ நினைச்சுக்கிட்டு இருந்த என்ன மறுபடியும் பாசுக்கு உள்ள கொண்டு வந்து தள்ளுறீங்களா சார்? எனக்கு சோறு இல்லாட்டாலும் பரவாயில்ல, சோதனை வேண்டாம் சார். அண்ணா, இந்த ஊர்ல என்ன விட எத்தனையோ திறமைசாலைங்க இருப்பாங்க. திறமையோட கடமை உள்ளவனு சேர்ந்து கிடைச்சா எனக்கு நல்லது இல்லையாப்பா?
6: சரி சார், அப்போ நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும்.
3: என்ன கண்ணா?
6: சார், நீங்க என்ன சந்திச்சதாகவோ நான் இந்த கம்பெனி நிர்வாகத்தில் இருக்கிறதாகவோ சாந்திக்கு தெரியவே கூடாது. ஆபீஸ பொறுத்த மட்டும் நீங்க தான் என்ன வளர்த்த தகப்பனாருங்கிறது யாருக்குமே தெரிய
0: கூடாது.
6: நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. கண்ணா, மகாபாரதத்துல வந்த புந்தி தேவி கூட இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டா. கர்ணனை தாம் புள்ளேன்னு சொல்லிக்க முடியாம அவ தவிச்ச மாதிரி கண்ணனை ஏன் புள்ளேன்னு சொல்லிக்க முடியாம என்ன தவிக்க விடுற இல்ல கண்ணா. கண்ணாடி தேவை, நீங்க எனக்கு மூக்கு கண்ணாடியா இருக்கு, அவ்வளவுதான்.
0: என்ன சாந்தி, ஒரே விழா குறைவா இருக்கு.
2: உங்களுக்கு தெரியாதா, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திங்க, கண்ண வர நாள்.
0: கண்ண வர நாள் கரெக்ட், இன்னைக்கு தான் என் கண்ண வர்ற நாள்.
2: நீங்க யார் சொல்றீங்க?
0: யாரு என்ன கேட்டாரு? இன்னைக்கு உன் கழுத்துல திருமாங்கல்யம் நிலைச்சு நிக்குதே, அதுக்கு காரணமானவனை கூட்டு வரப்பாரு.
7: நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு, அதை மீட் பண்ணுங்கிறதுக்காக தான்
0: ஆர்டர்ஸ் பெண்டிங்ல போடுங்க. கண்ண வர்ற

0: சிறப்பா கொண்டாடணுங்கிற காரணமே இந்த கண்ணை வரணுங்கிறதுக்காகத்தான்.
1: ஐ அம் சாரி சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு.
0: இதனால இந்த கம்பெனிக்கு லட்ச ரூபாய் நஷ்டம் ஆனாலும் சரி கண்ணை வந்துதான் ஆகணும்.

0: இன்னைக்கு என் ஒய்ஃப் ஒரு தனி கேஸோட பண்ணிருந்தா. ஒருவேளை கண்ண மேல உள்ள அக்கறைய நீங்க என்ன காப்பாத்துறத நான் ஏற்கனவே சாந்தி கிட்ட சொல்லியிருக்கேன். கணவனை காப்பாத்துறவன் தெய்வத்தை விட மேலானவன் இல்லையா? ட்ரிங்க், சாப்பிடுறது குட், சாப்பிடக்கூடாது. உலகத்துல கெட்ட பழக்கம் சீக்கிரம் வந்துடும், நல்ல பழக்கம் வர்றதுக்கு டிலே ஆகும். ஆமா, என் ஒய்ஃப் அழகா இல்ல?
1: உங்க கண்ணுக்கு அழகா இருந்தா போதும்.
0: ஏன், நீங்க அவனை ரசிக்கலையா? சிலையை ரசிக்கலாம்,
1: தெய்வத்தை ரசிக்க கூடாது.
0: கரெக்ட, சாந்தி உங்களுக்கு தெய்வம், எனக்கு சிலை. நான் அவளை சிலையாத்தானே வச்சிருக்கேன். அந்த சிலை இந்த வீட்டுல மனைவிங்கிற பேரால் நடமாடிக்கிட்டு தாம்பத்திய வாழ்க்கையோட மகிழ்ச்சி அவளுக்கு உண்டான கிடையாது. கண்ணன், நான் ஒரு துரோகி இல்ல. என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
1: தன் பிரிய தவிர பெரிய குத்தமா நினைச்சு வாழ்க்கையை பாழாக்கிக்கிற ஒரு கோழை நினைக்கிறேன்.
0: என்ன சொல்றீங்க கிட்ட?
2: விரல்ல காயம் பட்டுடுச்சுன்னு யாராவது வீணியை தூக்கிடுவாங்களா? காய தாத்திக்கிட்டு வீணிய வாசிக்கிறதாக பெருமை. குடிகாரம் கெட்டு போனவன் உங்களையே நீங்க குத்தவாளைய நினைச்சுக்க ஒதுங்க நின்னா உங்க கூட குடும்பம் நடத்துவதற்காளே அந்த பொண்ணு, அவ குதுகிறதுக்கு யார் சார் வழி சொல்லுவா?
0: யார் சார் பொறுப்பாளி? கண்ணன், நான் ஏற்கனவே வழி தவறி போறவன். வசந்திங்கிற பெண்ணை காதலிச்சு அவளோட வாழ்க்கையோட சுகத்தை கண்டவன், அங்க போய் சேர்த்துல விழுந்துட்டு இங்க வந்து சந்திரத்தை பூசிக்கலாமா? இந்த பாதி பரிசுத்தமான சாந்தியை கெடுக்கலாமா? அவளை ஆசைக்கு கருவியாக்குறத விட ஆராதனை பண்ற தெய்வமா நினைக்கிறதானே நியாயம்?
2: அவளை தெய்வமாக்கு நினைச்சிருந்தா அவங்க அப்பா அவளை கோயிலுக்கு அனுப்பியிருப்பாரு, தவிர குடும்பத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டார். அவ தாலி கட்டி இந்த வீட்டுக்கு பத்தினியா வந்திருக்கா சார். தம்பூரா எடுத்துட்டு பக்த பீராவா வரல.
0: கண்ணன், நான் தோத்துட்டேன். ஆனா ஒன்னே ஒண்ணு நினைக்கிறேன், ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன், இவர் அபூர்வ திறன். எஜமான விசுவாசத்துல நீ எப்படி இருக்கேன்னு டெஸ்ட் பண்ணும் போது வசந்தி கிட்ட 5000 கொடுத்த
1: சார்.
0: அப்புறம் ஆபத்திலேயே உயிரை காப்பாத்த உன் உயிரையும் மதிக்காம நடந்துகிட்ட கண்ணன், இத்தனையும் பார்க்கும் போது உன்ன போல ஒரு உத்தம புருஷன் ஏன் சாந்திக்கு கணவனா வாச்சிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
2: என்ன பேசுறீங்கிறத கொஞ்சம் நிதானிச்சு பேசுங்க.
3: என்ன என்ன என்ன நிதானிச்சு பேசுங்க
0: கண்ணன். ஐ ஆம் கரெக்ட். சீரழிஞ்ச ஒருத்தன் கூட வாழ்றத விட சிறந்த மனுஷன் ஒருத்தன் அவளுக்கு புருஷனா வாய்க்கிறது நல்லதுன்னு நான் சொன்னா அது தப்பா? தவறா? ஏப்பா, உன்னையத்தை செய்யதான் முடியல, அத சொல்லி கூட காட்டப்படாதா? ஓஹோ, ஒரு புருஷன் பெண்டாட்டிய பத்தி இப்படி எல்லாம் பேசினா சென்டிமெண்ட் போகுதுங்கிறியா? அப்ப புருஷன் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது மட்டும் சரி பண்றேன். சொல்றதும் கதை
1: சாந்தி நேரம் வச்சு தூங்க போகலமா? என்னமா யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன்
4: அப்பா? தேவாரமும் திருவாசகமும் படிக்கும் விடுறமே, அந்த கடவுளுக்கு காது கேட்குதான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
1: ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்?
4: ஒண்ணுமில்ல ஆண்டவன், நல்லவங்களுக்கே அதிகமா சோதனை கொடுக்கறானே, அது ஏன்பா?
1: சாந்தி, 90 மார்க் வாங்கினவனத்தான் ஏன் 100 மார்க் வாங்கலன்னு வாத்தியார் கேட்பார். 40 மார்க் வாங்கினவன கேட்க மாட்டாருமா? வாத்தியார் மாதிரி தான் ஆண்டவன் நல்லவங்களை தான் சோதனை செய்வார். ஆமா, எதுக்காக இப்படி எல்லாம் கேட்கறீங்க?

0: என் கடவுளுக்கு நல்ல புத்தி கொடுந்தான்ப்பா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ கண்ணனுக்கும் நல்ல புத்தி கொடுன்னு வேண்ட வேண்டிய நிலைமை வந்திருக்கு.
1: ஏம்மா கண்ணனுக்கு என்ன, அவனுக்கு ஏமா புத்தி வரணும்? சொல்லுமா, நீ எதையும் மறைக்கிற, சொல்லுமா.
0: அப்பா கண்ட கண்ண குடிக்கிறாருப்பா. ஆமாப்பா, அந்த நைட் கிளப் டான்சர் வசந்தி இல்ல, அவ கூட சேர்ந்துகிட்டு இவர் சுத்தறாருப்பா.
1: யாருமா கதை கட்டிருக்கிறது? உத்தமன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட தவறி இல்ல, ஆனா என் கண்ண ஒரு நாள் தவற மாட்டாமா? கண்ணனை யாரு நினைச்ச, கண்ணனை யாருமா நினைச்ச? He's great. He's great, I say, he's great.
0: நானும் அப்படித்தான்ப்பா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என் கண் கூட பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு தாங்கலப்பா.
1: உண்மையாவதா சொல்றேன்?
0: உங்க பொண்ணுப்பா
1: நான். உடனே அவனை போய் பாக்குறப்பா.
2: சாந்தி
0: அப்பா அவர் வந்துட்டாருப்பா, அவர்கிட்ட எதுவும் தெரிஞ்சதா காட்டிக்காதீங்க. அப்பா உங்க மாப்பிள்ள வந்துட்டாருப்பா, இத வந்துட்டீங்க.
1: மாப்பிள்ள வந்துட்டாரு, ஆனா என் புள்ள போறாரு.
2: என்னைக்கோ எப்போ ஒரு நாள் நான் நல்லவனாயிடுவேன்னு சொன்னேன், நல்லவனாயிட்டேன் சாந்தி, நல்லவனாயிட்டேன். மாமா மாமா என்ன மறந்து குடிச்சுக்கிட்டு இருந்தேனே, இனிமே அதுக்கு புதுசா போச்சுட்டேன். அம்மா அம்மா ஏண்டா என் வயித்துல புள்ளையா பிறந்தேன்னு அழுவியே, இனிமே என் வயித்துல பாலவாசேன்னு தெரியுமா? சரி

0: நீ புத்திசாலியா இருக்கலாம், ஆனா நான் முட்டாள். ஆனந்தவன கண்பா கொடுத்த அத்தனை பொருளையும் எனக்கு பங்குண்டு தெரிஞ்சுக்க. உன் புது காதலோட நீ பறக்கிறதுக்கு முன்னால என் கணக்க தீத்துட்டா நல்லது.
1: கணக்க தீக்கலன்னா?
0: உன் கணக்க நான் தீத்திடுவேன்.
1: எச்சரிக்கையா வந்திருக்க பலருக்கு. மிஸ்டர் மனோகர், நான் ஏமாந்தவள் இல்லை. இத்தனை வருஷமா உன் கைப்பாவையா இருந்து எத்தனை பாவம் செய்யணுமோ அத்தனையே செஞ்சுட்டேன். இனியும் நீ குறுக்கிட்டேன்னா?
0: அவசரப்படுறாள் வசந்தி, எனக்கு எந்த ஷேரம் வேண்டாம், நீ நல்லா இருந்தா போதும், நான் வரேன். பூஜையான வச்சிருந்த குத்து விளக்கு படிக்கிறதுக்கு எப்படி போச்சு?
2: ஆண்டவனை அடையாளம் காட்டுறதுக்கு தான் விளக்கு. பேசாத தெய்வத்துக்கு வெளிச்சமா இருக்கிறத விட பேசுற தெய்வம், ஆச தெய்வம், அழக தெய்வம், அதுக்கு வெளிச்சமா இருக்கிறதுல என்ன சட்டம்?
0: கண்ணா, நீதான் பேசுறியா?
2: நானும் பேசுறேன், உள்ள போட்டிருக்கேன், அதுவும் பேசுது. நான் உள்ள போறேன்.
0: ஏண்டா குடிக்கிற? எதுக்காக அந்த ஆட்டக்காரி விட்டு போற? எதுக்காக?
2: எங்கெல்லாம் சுகம் இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். எங்கெல்லாம் நான் இருக்கேனோ அங்கெல்லாம் சுகம் இருக்கும்.
0: இதுவா சுகம், இதுவா சுகம்?
2: அனுபவிச்சு பாருங்க, தெரியும்.
0: யார்கிட்ட பேசுறோம் தெரிஞ்சதாட பேசுறேன். எடுத்து வளர்த்த ஆளாக்கல வேண்டாம். வளர்த்த புள்ள நீ இருக்கும் போது வேற ஒரு புள்ள வேண்டாம் நினைச்ச வேண்டாம். பாவத்தை சுமக்க வேண்டிய புள்ள, பாவத்தை சுமக்கும் போது நீ எனக்கு தேவையில்லடா, நீ எனக்கு தேவையில்லை. கெட் அவுட்.
2: அந்த அடி வலிக்கவே இல்லை சார். என்ன உரிமையோடு அடிக்கிறதுக்கு அப்பா இல்லையே நினைச்சேன். ஆனா நீங்க என் கண்ணத்துல அரைஞ்சு அப்பாங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.
0: காந்தி, என்னமாமா டிஸ்கஷன்?
3: டிஸ்கஷன் இல்ல பாப்பட, டெசிஷன். கண்ணன் நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன்.
0: மாமா, ஆமா, குடிக்கிறவன் தான் நிதானம் இல்லாம தவறா நடப்பான். நீங்க குடிக்காமலே நிதானம் தவறிட்டீங்களே.
3: அப்பள,
0: இந்த பாம்பு குத்தும் போதெல்லாம் பேசாம இருந்தீங்க. பாவம், அந்த பசு கொஞ்சம் முட்டை இட்டுங்கிறதுக்காக அடிச்சு வரட்டதா?
1: கேளுங்க தான், நல்லா கேளுங்க. கண்ணம் போட்டு திருடன் அப்பா விட்டுட்டாரு, கட்டணம் சரியில்லைன்னு அதை இடிக்கிறாரு.
0: கரெக்ட் சாமி, இத்தனைக்கும் காரணம் அவதான், அந்த வசந்தி. அப்படி நான் பாக்குறேன்.
1: பார்க்க வேண்டாம், நானே வந்துட்டேன். வாமா வா. இப்பதான் இந்த குடும்பத்துல விளக்கறி ஆரம்பிச்சிருக்கு, அதை அணைக்க வந்திருக்கியா? இப்ப எரியது பாருங்க, உங்க குடும்ப தீபம். அதுக்கு தீயா பயன்பட்டவளே நான் தாங்க. வீட்டை அழிச்ச நெருப்பு நான் தான். ஆனா என்னால விளக்கையே ஏத்தி வைக்க முடியுங்கிறது இப்ப நிரூபிச்சுட்டேன்.
0: தத்துவம் நல்லா பேசுவாளே.
1: கெட்டு போன உங்களுக்கு புத்தி வரக்கூடாதுன்னு சட்டம் இல்லையே.
4: புத்தி வந்தவதான் புதுசா கண்ணனை பிடிச்சியா?
1: பிடிக்கவும் இல்லை, நான் கெடுக்கவும் இல்லை, அவர் மயங்கவும் இல்லை, நான் மயக்கவும் இல்லை.
4: அவர் குடிச்சது என் கண்ணால பார்த்தேன்.
0: உன்னோட கூடி குலவனதே நானும் பார்த்தேன்.
1: நீங்க குடும்பம் நடத்துறது நாங்க பார்க்க வேண்டாமா?
0: நீ என்னமா சொல்ற?
1: ஆனந்தனும் சாந்தியும் அருமையா வாழணுங்கிற காரணத்துக்காக தான் கண்ணனும் நானும் காதலர்களா நடிச்சோம். அவரும் குடிச்ச மாதிரியே நடிச்சார்.
0: வசந்தி, நீ உண்மையா தான் சொல்றியா?
1: ஏ, இருக்கிற பாவம் போதல்ல, இன்னுமா போய் சொல்லணும்? உங்களுக்கு என் மேல வெறுப்பு ஏற்பட்டாதான் சாந்தியோட வாழ்க்கையில சுக்கம் ஏற்படும் தெரிஞ்சுதான் கண்ணன் இந்த திட்டமே போட்டாரு.

0: வசந்தி எதிர்பார்க்கிறா கண்ணா, அவ இனிமே வரமாட்டான். அவளை இனிமே திரும்பி வராத இடத்துக்கு அனுப்பி வச்சுட்ட.
1: என்ன சொல்ற?
0: சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவ போற இடத்துக்கு உன்னை அனுப்பி வைக்கிறதா நியாயம்?
2: நல்லவனாக இருந்தா இன்னொருத்தர் ரத்தம் சிந்தனும் சொன்னீங்க. இப்ப உயிரியே கொடுத்துட்டியே கண்ணா. நான் நல்லவனாகும் போது நீ இல்லையடா கண்ணா. கண்ணா

0: நேர்கள் இதுவரை கேட்டது
1: கண்ணன் வருவான் இன்று கண்ணன் வருவான்.
0: தேவாலயம் வழங்கிய கண்ணன் வருவான் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ஜெய்சங்கர், முத்துராமன், மேஜர் சுந்தரராஜன், லக்ஷ்மி, வெண்ணிறடை நிர்மலா, விஜயலலிதா மற்றும் பலர். இயக்கம் ஐயன் மூர்த்தி, பாடல்கள் கண்ணதாசன், இசை சங்கர் கணேஷ், கதை குருசாமி, வசனம் ஏ என் நாராயணன். நினைவலைகள்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5 மணி. இனிய மாலை வேளையில் இதமான தென்றலோடு மலர்கிறது பொன்மாலை பொழுது. இன்றைய பாடல்கள் தாய் என தொடங்குபவற்றை கேட்கலாம். தொடக்கமாக

சித்ரா குழுவினர் பாடிய பாடலின் படம் செந்தமிழ் செல்வன். இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. அடுத்து

ஒலித்த பொன்மாலை பொழுதில் தாய் என தொடங்கும் பாடல்களை கேட்டோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30. நேயர்கள் கேட்க இருப்பது

0: मैं ने रोते हुए उससे पूछा,
1: मुझे क्यों मार रहे हो भाई?
0: उसने बिगड़ कर कहा, अभी तक तुमने खीर क्यों नहीं खाई? अगर अपनी जान बचाना चाहते हो तो उठो और सारी खीर खाओ।
2: मैं कुछ समझ नहीं पा रहा था।
0: उसी समय उसने मेरी गर्दन पकड़ी और खीर के पास ले जाकर कहा,
1: चलो
0: सीधी तरह खीर खाओ,
3: क्या
0: नहीं तो मैं तुम्हें खा जाऊंगा।
2: मैं क्या करता, मुझे खीर खानी पड़ी।
4: क्या खीर खाए तुमने?
5: ये सुनकर दोनों मूर्ख गुस्से में आ गए और बोले,
6: तो क्या तुमने खीर खा डाली?
7: नहीं खाता तो क्या करता, अपनी जान से हाथ धोता।
4: तुम झूठ बोलते हो।
6: जब भूत मार रहा था तब तुमने हम लोगों को क्यों नहीं जगाया?
7: जगाता कैसे, तुम में से एक स्वर्ग का आनंद ले रहा था और दूसरा महाराजा बन गया था। मैं तुम्हें वहां से कैसे बुलाता? अगर बुलाता तो तुम लोग कहते कि मैं तुम्हें सपने में भी सुखी नहीं देखना चाहता, इसलिए मैंने तुम लोगों को नहीं जगाया।
5: ये सुनकर दोनों मूर्ख दांत पीस कर रह गए।
8: इस कार्यक्रम के बाद अब हमारा आज का समय यहीं पर समाप्त होता है। तो उमंग की तकनीकी टीम यानी जगबंधु, चेतना, अर्षद, कुसुमलता और वीरेंद्र के साथ मुझे यानी विमलेश को आज्ञा दीजिए। नमस्कार।
9: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
10: விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
11: திறந்து தாவும் நதியலைதான் மனம் திறந்து கூவும் சிறு குயிலான்.
12: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
13: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
14: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
15: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
14: ஆமா அண்ணே.
15: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
14: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
15: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
10: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 6 மணி. திரை இசை தொடக்கமாக ஹரிஹரன் குரலில் ஒலிக்க வரும் பாடலின் படம் மூவேந்தர்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெற்ற 72வது தேசிய திரைப்பட

0: விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். நீர்வள பாதுகாப்பு என்பது அரசு மற்றும் சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சி தரத்தை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று முருங்கப்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு பைகளை வழங்கினார். இனி விரிவான செய்திகள். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெற்ற 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். விழாவின்போது திரைப்படத்துறைக்கான மிக உயரிய தாதா சாஹேப் ஃபால்கே விருது முதுபெரும் கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு வழங்கப்பட்டது. சிறந்த நடிகருக்கான விருது மம்மூட்டி, கார்த்திக் ஆரியன் ஆகியோருக்கும், சிறந்த நடிகை விருது நடிகை யாமி கௌதமிக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த திரைப்பட விருது ஆர்டிகல் 370 திரைப்படத்திற்கும், சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்திற்கான விருது கல்கி 2898 AD திரைப்படத்திற்கும், சிறந்த இயக்குனர் விருது ராஜ்குமார் பெரியசாமிக்கும் வழங்கப்பட்டன. சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருது ராயன் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது. விழாவில் குஜராத் ஆளுநர் ஆச்சாரிய தேவவிரத், முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏக்தா நகரைப் போலவே இனி நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா நடத்தப்படும் என மத்திய அமைச்சர் திரு வைஷ்ணவ் விழாவில் பேசுகையில் தெரிவித்தார். நீர்வள பாதுகாப்பு என்பது அரசு மற்றும் சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என்றும், நீர்வள பாதுகாப்பை மேம்படுத்த வலுவான அமைப்பு முறைகள், அறிவியல் தீர்வுகள் மற்றும் மக்கள் பங்கேற்பு அவசியம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு CR பாட்டீல் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். பருவநிலை மாற்றங்களை சமாளிக்கும் திறனுடன் கூடிய நீடித்த நீர்வள மேம்பாட்டு வசதிகளை கட்டமைக்க ஜல்ஜீவன் இயக்கம், நமாமி கங்கே திட்டம் மற்றும் தொழில் ரீதியான பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதை அமைச்சர் திரு பாட்டீல் தமது கட்டுரையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் கிரிக்கெட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடப்பு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவிற்கு கிடைத்துள்ள இந்த முதலாவது தங்கப்பதக்கம் இந்திய கிரிக்கெட் உலகிற்கே அற்புதமான வெற்றி என்று சமூக ஊடகத்தில் அவர் கூறியுள்ளார். திறமை, நம்பிக்கை மற்றும் அணியினரின் அபாரமான கூட்டு முயற்சியே இந்த வெற்றிக்கு காரணம் என்றும், நாட்டிற்கே பெருமையான இந்த வெற்றியினால் நாட்டின் இளம் கிரிக்கெட் வீரர்கள் பெருமளவில் ஊக்கம் பெறுவார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய அணி 147 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்தது. அடுத்து ஆடிய இலங்கை அணி 69 ரன் மட்டுமே எடுத்திருந்த நிலையில் 16வது ஓவரிலேயே ஆட்டமிழந்து தோல்வி அடைந்தது. இந்தியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தரமே அடிப்படையாக அமைய வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் அகில இந்திய நிர்வாகவியல் சங்கத்தின் 23வது தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு ஆலை, நிர்வாகக்குழு, சேவை மையம் மற்றும் ஆராய்ச்சி அமைப்பிலும் தரக்குறைபாடுகளை களைந்து உயர் தரத்தை எட்ட முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றார். தொழில்முறை நிர்வாகிகளும் கார்ப்பரேட் தலைவர்களும் தரம் பற்றிய உணர்வை அனைத்து நிலைகளிலும் பரப்ப வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய நிதியமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: தற்போது உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற தன்மையினால் உலக வர்த்தகம் மற்றும் பொருள் விநியோக சங்கிலியிலும் பல மாற்றங்கள் உருவாகி வருவதை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். சூழ்நிலைகளை சமாளிக்க நெகிழ்வுத்தன்மை அவசியம் என்றாலும், மற்ற நாடுகளிடமிருந்து தனிமைப்படுத்திக் கொள்வதை நெகிழ்வுத்தன்மையாக கருத முடியாது என்றும் அவர் கூறினார். உள்நாட்டு உற்பத்தி திறனை அதிகரித்து நிதி நிலவரத்தை வலுப்படுத்திக் கொள்வதன் மூலமாகவே உலக பொருளாதார அதிர்வுகளிலிருந்து நம் நாட்டின் வளர்ச்சியை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதார வளர்ச்சி 3% கீழாக குறைந்துவிட்ட நிலையிலும் இந்திய பொருளாதாரம் சுமார் 8% அளவில் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாக நிதியமைச்சர் கூறினார். உலக நாடுகளின் கடன் தீர்ப்பு திறனை மதிப்பிடும் ஜப்பானிய நிறுவனம் அண்மையில் இந்தியா குறித்த மதிப்பீட்டை உயர்த்தியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பரும பொருளாதார ரீதியில் இத்தகைய வலுவான நாடாக இந்தியா திகழ்வதன் காரணமாகவே உலக நாடுகள் இந்தியாவுடனான உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார்.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் மாநில போதைப்பொருள் எதிர்ப்பு பணிக்குழுக்களின் தலைவர்கள் மாநாட்டை தொடக்கி வைத்தார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு கழகத்தின் புதிய இணையதளத்தையும் போதை எதிர்ப்பு தொடர்பான விழிப்புணர்வு விளம்பர படங்களையும் அவர் வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி

0: மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி எனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் எனும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப அபியான் எனும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான மேக் இன் இந்தியா இயக்கத்தினால் உள்நாட்டு உற்பத்தி துறை ஊக்கம் பெற்று வருவது குறித்து தற்போது காண்போம்.
2: 2014 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மேக் இன் இந்தியா திட்டம் சிவப்பு நாடா நடைமுறைகளை குறைத்து வர்த்தகம் புரிவதை எளிமையாக்குவதன் மூலமாகவும், முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து உள்நாட்டு உற்பத்தி வசதிகளை வலுப்படுத்துவதன் மூலமாகவும், உலக நாடுகளுடன் போட்டியிடக்கூடிய முக்கிய உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தனிப்பட்ட உற்பத்தி ஆலைகள் முதல் முழு விநியோக சங்கிலியும் பயன்பெறும் வகையிலான அணுகுமுறை அடிப்படையில் நாட்டில் தொழில் நெடும்பாதைகள் அமைக்கப்பட்டு தேசிய அளவிலான ஒற்றைச்சாளர முறையில் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அனுமதிகள் வழங்கப்படுகின்றன. தொழில்துறைக்கு ஆதரவாக போக்குவரத்து துறையிலும் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் மற்றும் உதிரி பாகங்களின் உற்பத்தியை ஊக்குவிக்க தனி திட்டங்களும், பல்வேறு உற்பத்தி துறைகளுக்கு ஆதரவாக உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்களும் அமல்படுத்தப்படுகின்றன. இத்திட்டங்களால் நாட்டின் மின்னணு பொருள் உற்பத்தி 2014-15 ஆம் ஆண்டில் 1.9 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவிலிருந்து கடந்த நிதியாண்டில் 13.11 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. நாட்டின் மின்னணு பொருள் உற்பத்தி 4.24 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. மொபைல் தொலைபேசிகளின் ஏற்றுமதி பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. மின்னணு பொருட்களின் இறக்குமதி நாடாக இருந்த இந்தியா தற்போது நிகர ஏற்றுமதி நாடாக மேம்பட்டிருப்பதற்கும் மேக் இன் இந்தியா திட்டமே காரணமாகும். 14 துறைகளுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தினால் இத்துறைகளில் முதலீடுகள் 2.40 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி அதிகரித்துள்ளது. நடப்பாண்டு மார்ச் மாதம் வரை 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை துறைகள் உருவாக்கியுள்ளன. இந்தியாவில் தற்போது மக்கள் பயன்படுத்தும் மொபைல் தொலைபேசிகளில் 99.2% உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக நிலைமை மாறியுள்ளது. நாட்டில் 300க்கும் மேற்பட்ட மொபைல் போன் உற்பத்தி நிறுவனங்கள் தற்போது செயல்பட்டு வருவதும், இத்துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களில் சுமார் 70% பேர் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேக் இன் இந்தியா திட்டத்தினால் மேட் இன் இந்தியா முத்திரை உலக அந்தஸ்துக்கு உயர்ந்திருப்பதில் ஐயமில்லை.
1: காசநோய் இல்லாத இந்தியா திட்டத்தின் கீழ் முருங்கப்பாக்கம் ஆயுஷ் ஆரோக்கிய மந்திர் வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காசநோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு பைகளை வழங்கினார். காசநோய் ஒழிப்பு பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட மருத்துவ அதிகாரிகள், செவிலியர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்களை துணைநிலை ஆளுநர் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன், சுகாதாரத்துறை செயலர் திரு எல் குமார், துறையின் இயக்குநர் டாக்டர் செவ்வேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்று மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இரவு அல்லது 23ஆம் தேதி அதிகாலை வாக்கில் விசாகப்பட்டினம் மற்றும் போபால்பூர் இடையே வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோரப் பகுதிகளை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெற்ற 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். நீர்வள பாதுகாப்பு என்பது அரசு மற்றும் சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சி தரத்தை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று முருங்கப்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு பைகளை வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20. மனோரஞ்சிதம். தொடக்கமாக மா தயை என தொடங்கும் நித்திஸ்ரீ மகா

மனோரஞ்சிதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல். நேர்களே, நமது நிலையம் எந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் இந்த ஒலிபரப்பில் ஏழு மணி முதல் 7:15 வரை திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, கை கொடுக்கும் காளான் சாகுபடி, திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவர்களுடன் நேர்முகம், ரோஸ்மெரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெயஸ்ரீதர் அவர்கள் வழங்கும் உரை ஆகியவை இடம்பெறும். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:00 முதல் 8:58 வரை திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலே, 10:00 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு

சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00 - 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் 7:02 - 7:15 வரையிலும், 7:25 - 8 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 - 10 வரையிலும் மீண்டும், 10:20 - 11 வரையிலும் தேன் சிந்ததே வானம். 10 மணிக்கு 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:30 வரை மணிக்கொரு முறை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:00 - 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் புளிச்சக்கீரை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம் இருளில் ஒளிரும் ஆபத்து வழங்குகிறார் சி. சுரேஷ் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை தமிழ் அமுது தமிழ் அகத்தினை மாண்பு என்பது குறித்து சிதம்பரம் டி. பொன்னம்பலம் அவர்களின் உரை. 7:25 நலமாய் வாழ தலைவலி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ. துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 - 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே. தியாகராஜன் அவர்கள் வயலின், பி. குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு வானொலியை வாழ்த்துவோம். நெறிப்படுத்துபவர் உமா மகேஸ்வரி. 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். மரச்சிற்ப விளையாட்டுப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யும் பயிற்சி ஆசிரியர் கைவினை கலைஞர் புதுச்சேரி சாரம் ஏ. மணிமாறன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை சேலம் எஸ். ஜெயலட்சுமி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். 2:15 என்று மினியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் மல்லாடி சகோதரர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு கட்ட பஞ்சாயத்து திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை திரைக்கதை வசனம் டி. கே. போஸ், இயக்கம் ரகு. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது சந்தோஷம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 - 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 - 7:15 வரை 8:00 - 8:58 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். மழைக்காலத்தில் கால்நடைகளுக்கு பரவும் நோய்களும் அதனை தடுக்கும் முறைகளும் குறித்து புதுச்சேரி கால்நடை மருத்துவர் எஸ். சங்கீதா அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 - 10 வரை சங்கீத வானிலை. 10 மணிக்கு 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 நமது முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி - 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 - 8:15 - 2:00 - 3:05 - 9:00 - 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும்,

காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் நாளை காலை 7:30 வணக்க மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னவள்ளி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே, சிறப்பு குழந்தைகளை கையாளுவது எப்படி குறித்து ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் டாக்டர் கே அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 வாழ்த்தலாம் வாங்க காத்தமுத்து கருத்தமுத்து பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0413-2275-230-2271-760. 3 மணிக்கு ஹலோ டாக்டர். மழைக்காலங்களில் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோயும் பாதுகாப்பும் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் முரளி அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரை 10:20 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 10 மணி முதல் 10:20 வரை 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும் இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இதனிடையே காலை 9:30 முதல் 1:30 மணி வரையிலும் பின்னர் மாலை 3:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் மணிக்கொரு முறை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. திரையிசை தொடக்கமாக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்க வருவது தென்றலே என்னை தொடுபட பாடல்.

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். திரையிசையில் நிறைவாக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்க வருவது உன்னை நான் சந்தித்தேன் படப்பாடல்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். நடிகர்கள் மம்முட்டி, தனுஷ், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோர் விருது பெற்றனர். இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷி பினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் திரைத்துறையின் உயரிய விருதான தாதா

0: வகை பால்கே விருது நடிகர் அனந்த்நாக்கிற்கு வழங்கப்பட்டது. சிறந்த நடிகருக்கான விருது பிரம்மயுகம் மலையாள படத்திற்காக மம்முட்டிக்கும், சிந்து சாமியின் ஹிந்தி படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் கூட்டாக வழங்கப்பட்டது. கேப்டன் மில்லர் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதையும், சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்ட ராயன் படத்திற்கான விருதையும் நடிகர் தனுஷ் பெற்றுக்கொண்டார்.
1: And as the director of the film Ryan, Shri Dhanush is receiving the Silver Lotus.
0: சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அமரன் படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது.
1: The award for the best music direction for background score is being given to music director Shri G V Prakash Kumar. He is receiving Silver Lotus for Tamil film Amaran.
0: சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருதை மகாராஜா படத்தில் நடித்த சாச்சனா நமிதாஸ் பெற்றுக்கொண்டார். சிறந்த ஒலிப்பதிவுக்கான விருது மெய்யழகன் படத்திற்காக ஜி சுரேனுக்கும், சிறந்த குறும்படத்திற்கான விருது ப்ளூ படத்திற்காக ஹரிகர சுதனுக்கும் வழங்கப்பட்டது. இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மாநில போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இலக்கை எட்டுவதற்கு போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் புதிய இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். இளைஞர்களிடையே போதைப்பொருள் பழக்கத்தின் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கும் 4 தொலைக்காட்சி விளம்பரங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். லக்னோவில் போதைப்பொருள் தடுப்பு அலுவலகம் மற்றும் அலுவலர் குடியிருப்புக்கான அடிக்கல்லையும், டேராடூன் புதிய போதைப்பொருள் தடுப்பு மண்டல அலுவலகத்தை திறந்து வைத்தும் திரு அமித்ஷா பேசினார். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துவது அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் சர்க்கரை ஆலைகளுக்கான தேசிய விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயிகளின் முன்னேற்றம் இன்றியமையாதது என்றார். நாட்டில் சர்க்கரை ஆலைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் உள்ளதாக கூறிய அவர், இந்த ஆலைகளில் எத்தனால் போன்ற உபப்பொருட்கள் உற்பத்தியில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு நாட்டின் 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, மத்திய அரசு மேற்கொண்டு வரும் புரட்சிகரமான திட்டங்களில் ஒன்றாக உடான் விளங்குகிறது என்று குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சிறிய நகரங்களுக்கும் குறைந்த செலவில் விமான சேவை கிடைப்பதற்கு இந்த திட்டம் வழிவகுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உடான் திட்டத்தின் கீழ் 100 புதிய விமான நிலையங்களும் 200 நவீன ஹெலிகாப்டர் தளங்களும் நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் மேலும் 4 கோடி மக்கள் விமான சேவையை பயன்படுத்துவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் உடான் திட்டத்தின் கீழ் 80 விமான நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும், 1,54,00,000 மேற்பட்ட பயணிகள் குறைந்த கட்டணத்தில் விமான சேவையை பயன்படுத்தி வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை முறைகேடுகளின்றி நடத்தும் வகையில் கணினி அடிப்படையிலான தேர்வு முறையை செயல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கல்வித்துறை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள கூடுதல் பிரமாண பத்திரத்தில் தேசிய தேர்வு முறையில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவு சார்ந்த வல்லுநர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து பிரிவு அலுவலர் முதல் இணைச் செயலர் நிலை வரை 14 புதிய அதிகாரிகள் கடந்த மாதம் நியமிக்கப்பட்டிருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தேசிய தேர்வு முகமைக்கு மத்திய அரசின் செயலர் நிலையில் தலைமை இயக்குநர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: எரிசக்தி துறையில் ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும்

0: எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் இன்று எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமைச் செயலர் திரு ஹைத்தம் அல் காசிம் பங்கேற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. எண்ணெய் சந்தையில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தி எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதோடு பெட்ரோலிய தொழில்துறையில் தேவையான முதலீடுகளை உரிய நேரத்தில் மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விற்பனையில் வெளிப்படைத்தன்மை பின்பற்றப்படுவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச எரிசக்தி சந்தையை சமச்சீரான மற்றும் நிலையானதாக மாற்ற இந்தியாவும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பும் மேலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஹர்தீப் சிங் பூரி வலியுறுத்தினார். ஜப்பானின் விடுதலை ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று புதுதில்லியில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியை சந்தித்து பேசியது. இக்குழுவின் தலைவர் திரு டாரோ கோனோ தலைமையிலான குழுவினர் நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்றும் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து திரு விக்ரம் மிஸ்ரியுடன் ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருதரப்பிலும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விற்பனையில் வெளிப்படைத்தன்மை பின்பற்றப்படுவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச எரிசக்தி சந்தையை சமச்சீரான மற்றும் நிலையானதாக மாற்ற இந்தியாவும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பும் மேலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஹர்தீப் சிங் பூரி வலியுறுத்தினார். ஜப்பானின் விடுதலை ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று புதுதில்லியில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியை சந்தித்து பேசியது. இக்குழுவின் தலைவர் திரு டாரோ கோனோ தலைமையிலான குழுவினர் நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்றும் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து திரு விக்ரம் மிஸ்ரியுடன் ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருதரப்பிலும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் மற்றும் இருநாட்டு மக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான தொழில்நுட்ப பகிர்வு, அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை குறித்தும் ஜப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்தனர். இந்தியாவின் விரைவான பொருளாதார வளர்ச்சி ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் ஜப்பான் தலைவர்கள் கூறினர். இந்தியா ஜப்பான் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாடு, அமைதி மற்றும் வர்த்தகத்தை உறுதி செய்வது குறித்தும் ஜப்பான் நாட்டு தலைவர்கள் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியுடன் விவாதித்தனர். சிறு வணிகர்களுக்கு யுபிஐ பரிமாற்றம் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக தேசிய பணப்பட்டுவாடா கழகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதிய வரி விதிப்பால் சிறு வணிகர்களுக்கு வரிச்சுமை ஏற்படுவதுடன் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை பாதிக்கும் என வெளியாகியுள்ள தகவல் உண்மைக்கு மாறானது என்று கூறியுள்ளது. தனிநபர் ஒருவர் வணிக நிறுவனங்களில் 2,000 ரூபாய்க்கு மேல் மேற்கொள்ளும் பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே வரி விதிக்கப்படும் என்றும் 2,000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு வரி ஏதும் இல்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் மேற்கொள்ளப்படும் மொத்த யுபிஐ பரிவர்த்தனையில் 96% அளவிற்கு 2,000 ரூபாய்க்கு குறைவாகத்தான் உள்ளது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன. ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்வே கூட்டுக்குழுவின் 12வது கூட்டத்தில் கடல்சார் மாசுபாடு, சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி, பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்கள் பயன்பாடு, கழிவுப் பொருட்கள் மறுசுழற்சி மற்றும் ஆழ்கடல் மேலாண்மை உள்ளிட்ட அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக நார்வேக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஆரியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. ஆடவர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். நடிகர்கள் மம்முட்டி, தனுஷ், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோர் விருது பெற்றனர். இளைஞர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. 19 நொடி. உழவர்களுக்கான அறிவிப்புகள். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா ₹10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல், நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ₹10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கு ஒருமுறை நிதியுதவியாக ₹5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் மற்றும் அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்தார்.

தெரிவித்துள்ளார். மிளகாய் சாகுபடி முறைகள் குறித்த அறிவிப்பு. அதிக அளவில் லாபம் தேடித்தரும் பயிர்களில் மிளகாயும் ஒன்று. நல்ல நாற்று நட்டால் நல்ல மகசூல் கிடைக்கும். ரகங்கள் பிரியங்கா, சித்தாரா, நாம்தாரி, யுஎஸ் 816, கோ1 கே1, வீரிய ஒட்டு ரகங்கள் TNAU சில்லி ஹைப்ரிட், கோ1 இண்டஸ் யுஎஸ் 33. நல்ல வடிதன்மை கொண்ட வளமான வண்டல் மண் சிறந்தது. பருவம் வைகாசி முதல் மார்கழி வரை, ஆடி முதல் பங்குனி வரை, தை முதல் ஆடி வரை. தேவையான ரகங்கள் ஏக்கருக்கு 400 கிராம், வீரிய ஒட்டு ரகங்கள் ஹெக்டருக்கு 200 கிராம். நாற்றங்காலுக்கு மேட்டுப்பாத்திகள் 1 மீட்டர் அகலமும், 3 மீட்டர் நீளமும், 15 சென்டிமீட்டர் உயரமும் இருக்க வேண்டும். 1 சென்ட் நாற்றங்காலுக்கு தொழுபுறம் 75 கிலோ இட வேண்டும். விதைகளை 2 சென்டிமீட்டர் ஆழத்தில் 5-10 சென்டிமீட்டர் இடைவெளி வரிசையில் விதைக்க வேண்டும். விதைத்த பிறகு வைக்கோல் அல்லது உலர்ந்த இலைகளை பாத்திகளின் மேல் பரப்ப வேண்டும். பூவாளி கொண்டு தண்ணீர் ஊற்றவும். விதைத்த 10-15 நாட்களில் பாத்திகளில் பரப்பியதை அகற்றிவிட வேண்டும். நிலத்தை நன்கு உழுது பண்படுத்தி ஏக்கருக்கு 10 டன் தொழு உரம், 10 கிலோ 100 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் போட்டு மண்ணுடன் கலக்கவும். 1.5 அடி இடைவெளி விட்டு நடவு செய்யவும். அல்லது 10×10 சதுர பாத்திகள் அமைத்து 2 பக்கமும் 1.5 அடி இடைவெளி கொடுத்து நாற்றுகளை நடவும். ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம், கிலோகிராம் விதை அல்லது சூடோமோனாஸ் ஃப்ளோரான்ஸ் 10 கிராம், கிலோகிராம் விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். ட்ரையோகாண்டினால் 1.25 மில்லி லிட்டர் நீரில் கலந்து 20, 40, 60 மற்றும் 80வது நாளில் தெளிக்க வேண்டும். அல்லது பேண்டாக் ப்ளஸ் 1 மில்லி லிட்டர் நீரில் கலந்து 2 முறை தெளித்தல் வேண்டும். நடுவதற்கு முன்னும் நட்ட 3வது நாளும் ஈரத்தன்மைக்கு ஏற்ப நீர் பாய்ச்ச வேண்டும். மிளகாயில் 45 சென்டிமீட்டர் என்ற அளவில் வரிசைக்கு வரிசை இடைவெளி விட்டு ஊடு பயிராக கொத்தமல்லி அல்லது சின்ன வெங்காயத்தை இரு வரிசைக்கு மத்தியில் வளர்த்து களைகளை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் உபரி வருமானம் பெறலாம். தொழு உரம் 10 டன், ஏக்கருக்கு 100 கிலோகிராம் சூப்பர் பாஸ்பேட், 25 கிலோகிராம் பொட்டாஷ் அடி உரமாக இடவும். 30 கிலோகிராம் ஹெக்டருக்கு யூரியாவை மேலுரமாக இடவும். நன்றாக முதிர்ந்த பச்சை காய்களை 75 நாட்களிலும் அல்லது விதைத்த 105 நாட்களிலும், பழுத்த பழங்களை 1 மாதத்திற்கு பின்னும் அறுவடை செய்யலாம். மேலும் 3 மற்றும் 4 மாதங்களுக்கு தொடர்ந்து அறுவடை செய்யலாம். முதல் 2 பறிப்புகளிலிருந்து பச்சை மிளகாயும், அடுத்த பறிப்புகளிலிருந்து பழுத்த மிளகாயும் அறுவடை செய்யலாம். இவ்வாறு தேசிய புதுச்சேரி தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய

0: அரசு.
1: என்ன மருதாணியக்கா, ஏதோ யோசனையில இருக்காப்ல தெரியுது.
2: வா முத்தழகு, எல்லாம் என் மகனை பத்தி தான் யோசிக்கிறேன்.
1: ஆரம்பத்துக்கு என்னக்கா, நல்லா படிச்ச புள்ள.
2: படிச்சா மட்டும் போதுமா சொல்லு, ஏதாவது வேலைக்கு போடான்னு சொன்னா காதலே வாங்க மாட்டேங்கிறான்.
1: அப்படியா சொல்றீங்க? ஏன், என்னவா?
2: செஞ்சா சுயமா தான் தொழில் செய்வேன்னு ஒத்த கால நிக்கிறா. என்ன சொல்ல நான் சொல்லு.
1: அக்கா, அது நல்ல விஷயம் தானே, அதையே நீங்க வேணான்னு சொல்றீங்க.
2: ஏன் புள்ள, எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி போட்டு நாளைக்கு நஷ்டத்துல போய் நின்னா என்ன பண்றது சொல்லு.
1: நீங்க யோசிக்கிறதும் சரிதான் அக்கா. நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்லவா?
2: என்ன முத்தழகு, என்ன யோசனை?
1: எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காளான் வளர்ப்பு செஞ்சு இன்னைக்கு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாரு.
2: அப்படியா, காளான் வளர்ப்பா? அதுல நல்ல லாபம் இருக்குமா புள்ள? உனக்கு இது பத்தி எதுவும் தகவல் தெரியுமா?
1: அக்கா, உங்களுக்கு இப்ப தகவல் தெரியணும் அப்படி தானே? வாங்க அவர்கிட்டயே கேட்போம். கை கொடுக்கும் காளான் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேட்போம்.
3: என்ன படிச்சிருக்கீங்க?
4: நான் சிவில் இன்ஜினியர் சார்.
3: முடிச்சிட்டு
4: இப்ப காளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன், அது பார்ட் டைம், இது ஃபுல் டைம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹைடெக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கேன்.
3: காளான்,
4: காளான் ஃபுல்லாக சிப்பி காளான், பால் காளான் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேன்.
3: எவ்வளவோ தொழில் இருக்கும்போது ஏன் காளான் செய்யணும்னு நினச்சிங்க?
4: மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது ஒன்று, ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து கொஞ்சம் ஈஸி செய்கிறது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம விவசாயம் பொறுத்தவரை தானே சார் ஃபஸ்ட்டு எல்லாமே லாபம் வந்துடும், அது போக போக போக போக தான் வரும். ஸோ அதனால் எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே இதில் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
3: படித்து முடிச்சுட்டு சிவில் வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க?
4: பார்த்துட்டு இருந்தேன் சார். நான் 2011 முடிச்சுட்டு 2018 காளான் பண்ணி ஆரம்பித்தேன்.
3: அப்போ அது வரைக்கும் அந்த கட்டடம் கட்டுற வேலை வேலை பண்ணிட்டு தான்
4: பண்ணிட்டு இருக்கேன், இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு என்னென்னா, அந்த சிவில் இன்ஜினியரிங் படித்தது இதில் எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு.
3: எப்படி?
4: இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எல்லாமே இந்த கீத்து கொட்டால தான் பார்த்துருப்பீங்க. எல்லா காளான் பண்ணையுமே கீத்து கொட்டா வச்சு
3: பண்ணிடுவேன்.
4: நான் பண்ணுறது வந்து பாலியூரத்தின் ஃபோம், பஃப் பேனல் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தெர்மல் இன்சுலேட்டர். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து சூட்டை உள்ளே ஷெட்டுக்குள்ளே அனுப்பாது. ஸோ அதை வச்சு டிசைன் பண்ணேன். பண்ணிவிட்டு ஹனிகோம் பேட் சொல்லுவாங்க, நம்ம அந்த ஏர் கூலரில் இருக்கும் பார்த்தீங்களா பேட், அந்த பேடை வந்து ஒரு செவர் ஃபுல்லாகவே அந்த பேடை தான் இருக்கும். 6 அடிக்கு 20 அடி பேட் வச்சேன். அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பேடோட சென்டரில் வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன், பெருசாக பில் ட்ரிவன் ஃபேன்னு சொல்லுவாங்க, அதை வச்சேன். ஸோ என்னாகுன்னா, உங்களுக்கு அந்த ஃபேன் ஆன் பண்ணனா அந்த ஃபேனில் இருக்க ரூம்குள்ளே இருக்க காற்று வெளியே போயிடும். ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே காற்று வரணும், என்ன பண்ணுவோம், அந்த ஹனிகோம் பேட் வழியாக தான் வரும். ஸோ அந்த ஹனிகோம் பேடுக்கு என்ன பண்ணணும், தண்ணி சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளே வந்து சில்னஸ் வந்துடும். நமக்கு நார்மலாக வந்து ஈரப்பதம் வந்து 80-85% இருக்கும். டெம்பரேச்சர் 26 டிகிரி மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டெம்பரேச்சரும் வந்துருச்சு, இதுவும் வந்துருச்சு, இன்னொன்று ஆக்சிஜன், அதுவும் உங்களுக்கு ரீசைக்கிள் ஆகிட்டே இருந்தது. ஸோ என்ன, உங்களுக்கு காளான் வர்றது ஈஸியாக இருக்கும்.
3: ஏன் இது போல ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை? ஏன்னா காளான் வளர்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கீத்து ஓட்டாய் அல்லது ஒரு தேச்சடு ரூஃப் உள்ள ஒரு இடத்துல தான் அதை பண்ணுவாங்க.
4: சார், நம்ம காளான் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் எதாவது வந்ததுன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் ஃபங்கை. நம்ம கீத்து வந்து எப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து மக்கக்கூடிய பொருள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 வாட்டி மழை பெஞ்சதுனாலே அது வழியாக உங்களுக்கு பூஞ்சானம், தேவையில்லாத பாக்டீரியாஸ் ஃபங்கஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அதனாலேயே உங்களால் மஷ்ரூம் பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் விடுறதுக்கு காரணம் அது. ஆரம்பிப்பாங்க, ஒரு 6 மாதம் நல்லா போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்னாகுனா உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும், பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், பிஸ்னஸ் விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ பிரச்சனை வந்து மெயின் வந்து நம்மளோட ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு என்ன வழின்றதை நான் யோசித்தேன்.
3: எப்படி இதுக்கு ட்ரைனிங் ஏதாவது எடுத்தீங்களா?
4: ட்ரைனிங் எடுத்திருந்தேன் சார். நான் கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் ஒரு 10 டேஸ் ட்ரைனிங் போயிருந்தேன். அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் ஷில்லாங்கில் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மஷ்ரூம் ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே
3: கவர்மெண்ட்
4: ஓடுது. ஸோ அங்கே ஒரு 10 நாள் ட்ரைனிங் போயிருந்தேன். எனக்கு ஒரு ஐடியா க்ரியேட் ஆகிட்டு அதில் ரெடி பண்ணது அந்த மாதிரி டெக்னாலஜி.
3: இத்தனை ஆண்டு காலம் இந்த காளான் வளர்ப்பில் ஈடுபட்டு உங்களுடைய இந்த வளர்ப்பு முறையை வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டீங்களா?
4: ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டேன் சார்.
3: எப்போ ஆரம்பித்து எப்போ முடிப்பீங்க, எப்படிலாம் பண்ணுறீங்க, ஒரு விளக்கமாக சொல்லுங்களேன்
4: சார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைக்கோல் தான் சார் இதுக்கு மெயின். இப்போ நிறைய பண்ணுறாங்க, வைக்கோலில் பண்ணுறாங்க, மரத்தூள்லையும் பண்ணுறாங்க.
3: மரத்தூள்லையும்
4: பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் பெல்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மரத்தூளை வந்து அந்த ஹை கம்ப்ரஸ் பண்ணி பெல்லட்ஸ் மாதிரி பண்ணுவாங்க, அதுலேயும் பண்ணுறாங்க. பட் நமக்கு வந்து ஈஸியாக கம்மி காஸ்ட்டில் கிடைக்கிது வைக்கோல் தான்.
3: திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒன்றும் பிரச்சனையே
4: கிடையாது எங்களுக்கு. ஸோ வைக்கோல் வந்து ஃபஸ்ட் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க அந்த பொறுத்திருக்கு. நல்லா கனமாக இருக்கணும், நல்லா காஞ்சிருக்கணும். இன்னொன்று, பனி டைமில் வைக்கோல் எடுக்கிறத தவிர்க்கணும், பனிக்காலம் மழைக்காலத்தில். முடிஞ்சளவுக்கு இந்த ஏப்ரல் மேல வர
3: வைக்கோல்
4: நல்லா இருக்கும்.
3: ஏன்னா நல்லா காஞ்சிருக்கும்,

0: காஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் ஒரே வாட்டி ஒரு 200-300 கட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம்னா, ரெண்டு மெத்தடில் பண்ணுவோம் சார். ஒன்று கெமிக்கல், இன்னொன்று பாயிலிங் மெத்தட். ஸோ கெமிக்கல் மெத்தட் வந்து அந்தளவுக்கு நாங்கள் போகிறதில்ல.
1: கெமிக்கல் அல்லது பாயிலிங்கிறது நீங்கள் வந்து இதுக்கு பார்க்க பண்ணுறீங்க, கிருமி நீக்கிறதுக்காக.
0: கிருமி நீக்க வைக்கோலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த கிருமி நீக்கணும் இல்லைங்களா, அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வைக்கோலை வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஒரு பெரிய 200 லிட்டர் பேரலில் ஊற வச்சிரும். ஊற வச்சு எடுத்த பிறகு அந்த வைக்கோலை எடுத்து தண்ணியில் வேக வச்சிரும். வேக வச்சு முடித்த பிறகு அந்த வைக்கோல் வந்து ஈரம் அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு 40-50% தான் அந்த வைக்கோலில் ஈரப்பம் தான் இருக்கணும். ட்ரையர் மிஷின் வச்சுருப்போம். ட்ரையர் மிஷினில் அந்த வைக்கோலை போட்டது என்னென்னா ஸ்பின் ஆகும். சுற்றும் போது அதிகபட்சமான ஈரப்பம் தான் வெளியே போயிடும். ஸோ வைக்கோல் நமக்கு தயார்.
1: அது 40% ஈரப்பம் தான் இருக்கணும்
0: இருக்கணும். ஆமாம்.
1: அது எப்படி கண்டுபிடிப்பீங்க?
0: நமக்கு அந்த கையில் பிடிச்சிங்கன்னா உங்கள் கையில் வந்து ஈரம் ஒட்டக்கூடாது.
1: ஒட்டக்கூடாது
0: ஒட்டக்கூடாது ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அந்த ட்ரையரில் போடும்போதே நமக்கு அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடும். ஸோ அதுக்கடுத்து அது ஒரு ஷெட்டு தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் ஏரியாவில் வந்து அந்த வைக்கோல் காய வைக்கக்கூடாது, வெயிலையும் காய வைக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு விதைகள் வந்து நம்ம வெளியே நிறைய பேர் பண்ணுறாங்க, லேப்ஸ்லேருந்து வாங்கிக்கலாம். கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க, சென்னையில் பண்ணுறாங்க. நான் மேக்ஸிமம் வந்து கோயம்புத்தூரில் நம்ம நண்பர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம்.
1: காளான் வளர்ப்புக்கான விதை
0: விதை
1: அது ஏதாவது குறிப்பிட்ட ரகங்கள் இருக்குங்களா?
0: அதில் இருக்குங்க சார். உங்களுக்கு இப்போ சிப்பி காளான் பொறுத்த வரையும் கெனடியன் ஒயிட், பிங்க் ஆயிஸ்டர், ஹெச்யூ கிரே கலரில் இருக்கும், சாகர் காஜு, பிஎஃப், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஜென்ரலாக வந்து இந்த பிஎஃப்ன்ற வெரைட்டி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஹெச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விதைகள் நம்ம கேட்கும்போது அவங்க வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகத்தில் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த விதையை வாங்கிப்போம். ஸோ நம்ம காளானுக்கு வந்து ஒரு பாலித்தீன் கவரில் தான் நம்ம வைக்கோலை போடுவோம். ஸோ அந்த கவர் சைஸ் பார்த்திங்கன்னா 12x24
1: உருளை மாதிரி இருக்கும்.
0: உருளை மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு விதை, ஒவ்வொரு லேயர் வைக்கோல் விதை, வைக்கோல் விதை, அதை போட்டுட்டு அதில் ஹோல்ஸ் போட்டுரும்.
1: அந்த உருளைக்குள்ளே எவ்வளவு வைக்கோல் போய் சேரும்?
0: உங்களுக்கு வந்து ஒரு 2.5 கிலோ வரையும் போகும் சார்.
1: 2.5 கிலோ
0: 2.5 கிலோ
1: அதுக்கு முன்னாடி அந்த வைக்கோல் வந்து நீங்கள் கட் பண்ணி
0: கட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம், கட் பண்ணியும் பண்ணலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 பேக் 60 பேக் போடுறீங்கன்னா கட் பண்ணி யூஸ் பண்ணி உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியும். இன்னொன்று ட்ரையாக இருந்தும் ஈஸியாக இருக்கும். அந்த பூஞ்சானம் வளருது இல்லைங்களா, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி போட்டிங்கன்னா. மேக்ஸிமம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யாரும் கட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அந்த மிஷினுக்கே ஒரு 20-30,000 வைக்கணும் நம்ம சாஃப் கட்டருக்கு. ஸோ இனிஷியலாக பண்ணும்போது சாஃப் அதெல்லாம் தேவைப்படாது நமக்கு. ஸோ நாங்கள் கட் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம். ஸோ
1: சாஃப் கட்டர் வச்சுருக்கோம்,
0: சாஃப் கட்டர் வச்சுருக்கோம். சாஃப் கட்டரில் வச்சுட்டு அதை விதையெல்லாம் போட்டுட்டு ஹோல்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஹோல்ஸ் போட்டால் அது கணக்கு ஆக்சிஜன் உள்ளே போகும், வளரத்துக்கு ஈஸியாக இருக்கும்.
1: இது அந்த உருளையில்?
0: ஆமாம், உருளையில் அந்த ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து மைக்ரோ பூட்டை போட்டு ஒட்டிடுவோம். நம்ம அந்த மெடிக்கல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பேப்பர் மாதிரி இருக்கும்.
1: ஆமாம்.
0: அது எதுக்குன்னா, தேவையில்லாமல் வேறு ஏதாவது பூச்சி போய் உள்ளே உட்காந்து அதை பிரச்சனை வருன்றதுனால அதை நாங்கள் ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு
1: ஓட்டை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அதை போட்டு ஒட்டி
0: ஒட்டி வச்சிடும். ஏன்னா அதுலேயே வந்து ரொம்ப மெல்லிய ஓட்டைகள் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு காற்று போகிறது அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும். அது அதுக்கடுத்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காளான் பண்ணையில் வைப்போம். அந்த நம்ம சொன்ன இல்லைங்க, அந்த ஷெட்டுக்குள்ளே வச்சிரும். ஷெட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம அந்த ஃபேன் அண்ட் பேட் சிஸ்டம் இருக்குது, அதுவும் ஆட்டோமேட்டட். ஃபேன் ஒரு 10 நிமிஷம் ஓடும், ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டு. அந்த பேடுக்கும் தண்ணி வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆட்டோமேஷன். அது பக்கம் நம்ம போகவே தேவையில்லை. ஒன்ஸ் டைமர் செட் பண்ணிவிட்டு அது வேலையை
1: ஓடிட்டுருக்கோம்,
0: அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம். ஸோ இந்த வச்சது இதுலேருந்து ஒரு 20-25 நாளில் ஃபஸ்ட்டு ஈல்டு, ஃபஸ்ட்டு காளான் வரும். நம்ம அந்த பேப்பர் ஒட்டிருக்கோம்லிங்களா, அதை அதுவே தானாக கிழிச்சிட்டு வெளியே வந்து
1: வெளியே வந்துடும்,
0: வெளியே வந்துடும். நம்ம அதுவும் கிழிக்க தேவையில்லை. ஸோ வந்ததே கரெக்டாக ஒரு மொட்டு வந்தோன்னா 3-4 நாளில் பறிக்கிற பதத்துக்கு வந்துடும். வந்து அதை பறிச்சுட்டு பிரிச்சுட்டு பேக் பண்ணி கடைக்கு அமைச்சிருவோம். ஒரு காளான்லேருந்து கிட்டத்தட்ட 3-4 ஈல்டு வரையும் வச்சுருப்போம்.
1: ஒரு காளான் அப்படின்னா
0: ஒரு உருளையிலேருந்து 3-4 வாட்டி. ஃபஸ்ட் டைம் நல்லா பெருசாக வரும், ரெண்டாவது கொஞ்சம் கம்மியாகும், மூணாவது கம்மியாகும், நாலாவது இன்னும் அந்த குவான்டிட்டி வந்து கம்மியாகிடும். கிட்டத்தட்ட ஒரு கிலோலேருந்து 1.5 கிலோ மேக்ஸிமம் எடுக்கலாம் நீங்கள். எடுத்து அதை நாங்கள் மார்க்கெட்டுக்கு
1: அந்த ஒரு உருளையிலேருந்து ஒரு முறை எடுக்கிற காளான் சொல்கிறீங்களா?
0: மொத்தமாக அதோட 3-4 ஈல்டு சேர்த்து 1-1.5 கிலோ.
1: அது எவ்வளோ நாள் அந்த 3-4 ஈல்டுங்கிறது?
0: கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈல்டு வந்து ஒரு 30 நாள் வச்சுங்க, ரெண்டாவது அதுலேருந்து 10 நாள் ஒரு 60 நாள் வச்சுங்க.
1: அதிகபட்சம் 60 நாள் இருக்கும்.
0: 60 நாள் அதிகபட்சமாக.
1: அதில் 1.5 கிலோ அதிகபட்சம்.
0: ஆ, அதிகபட்சம் 1.5 கிலோ. நீங்கள் பேக் சைஸ் பெருசாக்குனீங்கன்னா இன்னும் பெருசாக வரும். 12x24 இல்லாமல் நீங்கள் 14x28 அந்த மாதிரி சைஸ் போகிறீங்கன்னா உங்களுக்கு 2-3 கிலோ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: அது மாதிரி நம்ம அதிகபட்சம்
0: பண்ணலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விதையும் போடணும், அந்த
1: வைக்கோலும் வைக்கணும்.
0: பட் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது 14x24 தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் போகிற சைஸ் வந்து 14x28 போட்டுவிட்டோம். 12x20
1: முதல்ல போகும்போது சின்னதாக போகிறது,
0: சின்னதாக போகிறது நல்லது.
1: ஏன் அப்படி?
0: உங்களுக்கு பேக் போகிற பழக்கம் வரணும் இல்லைங்களா? பழக்கம் வரணும். உங்களுக்கு என்னன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, தெரிஞ்சு ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. இதில் மெயின் வந்து உங்களுக்கு எங்கே நீங்கள் ப்ராப்ளம் வரும்னா வைக்கோல் வாங்குறது தான். நீங்கள் வைக்கோல் கரெக்டாக செலக்ட் பண்ணாமல் வாங்கலைன்னா மாட்டிப்போம்.
1: என்ன வைக்கோலில் வாங்குறது என்னங்க இருக்குது?
0: நீங்கள் வைக்கோல் வந்து நல்லா கனமாக இருக்கணும், நீட்டமான வைக்கோல் வாங்கணும். 1010 வெள்ளை பொன்னி, ஸோ அந்த மாதிரி கனரக மோட்டரக அரிசி வர

0: எல்லாமே வைக்கோல்
1: பெரிய வைக்கோலாக இருக்கும்,
0: பெரிய வைக்கோலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அரிசி வர நெல், அந்த மாதிரி நெல்லை செலக்ட் பண்ணி நீங்கள் வைக்கோல் வாங்கினீங்கன்னா ஈல்டு நல்லாயிருக்கும் நமக்கு.
1: ஆக மோட்டாரக நெல் அந்த வைக்கோலை வாங்கிக்கிறது நல்லது.
0: நல்லது, அதை வாங்கி அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஒரு கொட்டகை போட்டு அதை ஸ்டோர் பண்ணணும். சும்மா வச்சுட்டு நம்ம தார்பாலின் போட்டு மூடினாலும் நல்லா இருக்காது.
1: வேற எப்படி முடிவீங்க, வேற எப்படி ப்ராசஸ்?
0: நீங்கள் ஒரு ஷெட்டு வச்சிடணும் சார், ஒரு ஷெட்டு. அதுக்காக வைக்கோல் ஸ்டோரேஜுக்கு ஒரு ஷெட் இருக்கணும். அப்போ தான் இப்போ மலையில் நினைஞ்ச வைக்கோலை வந்து மாடி தின்னாது.
1: ஆமாம்.
0: ஸோ அதே தான் இதுவும்.
1: அப்போ காளானுக்கு உதவவே
0: உதவாது. ஸோ அதனால் அது ப்ராப்பராக ரெடி பண்ணுறது பெட்டர்.
1: நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து சம்மர் கோடை காலங்களில் அந்த வைக்கோல் வாங்கிக்கிறது நல்லது.
0: ஆ, வைக்கோல் வாங்கிறது நல்லது.
1: இப்போ இந்த சம்பா தாளடிலாம் அறுவடைக்கு வரும், அதை வாங்கிக்கலாங்களா?
0: அதில் வாங்கிக்கலாம்.
1: இப்போ இந்த மாதிரி வைக்கோல் வாங்கி வச்சுக்கிறீங்களே, இது வந்து வருஷம் முழுக்க நம்ம பயன்படுத்தலாமா?
0: பயன்படுத்தலாம் சார்,
1: அதில் ஒன்றும் பிரச்சனை.
0: அதுக்கு தான் அந்த ப்ராப்பரான நீங்கள் அந்த கொட்டகை இருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு.
1: இது போல் ஒரு ஒரு உருளையிலேருந்து நமக்கு 1.5-1.5 கிலோ காளான் கிடைக்குதுங்க. இதை வந்து வைக்கோல் எடுக்கிறோம், சாஃப் கட்டரில் போட்டு நறுக்கிறோம், அதை வந்து இதில் போட்டு அவிக்கிறோம் அல்லது கெமிக்கலில் போட்டு கிருமி நீக்கம் பண்ணுறோம், உருளையில் அடைக்கிறோம், கூடவே விதையும் போடுறோம். நமக்கு 1 மாதம் கழித்து காளான் வந்துடுது. எல்லாம் சொல்கிறது சரியாக தான் இருக்குது. காளான் வராமல் வேறு ஏதாச்சும் வந்துச்சுன்னா
0: அது வருமா? வரும். நீங்கள் வைக்கோல் செலெக்ஷன், அதுதான் நான் சொன்னேன் முதல்ல, உங்களுக்கு வைக்கோல் நல்லா இருந்ததுன்னா. இன்னொன்று வந்து, நீங்கள் வைக்கோல் வந்து ரொம்ப ஈரப்பதமாக போட்டுட்டிங்கன்னா நீங்கள் போடுற விதையில் இருக்கிற அந்த பூஞ்சானம் வந்து வளராது, அது அழிக்கணும். விதையும் அழிக்கணும்,
1: விதையும் அழிக்கணும்.
0: அப்போ அந்த பே உங்களுக்கு அந்த உருளை வந்து வெள்ளை கலரில் மாறணும். ஒவ்வொரு நாளுக்கும் அது ஸ்டேஜ் மாறிட்டே இருக்கும். இது என்ன, ஸ்டேஜ் மாறாமல் போயிட்டு அது வந்து குப்பைக்காலான் வரும். ஸோ அப்போ நம்ம அந்த பேகை எடுத்து நம்ம வெளியே தூர வீசுறது நல்லது. இதுலேயும் உங்களுக்கு பூச்சிகள் வரும், அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். அது வந்து நீங்கள் ரெகுலர் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கும்,
1: பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
0: ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறது, வேப்ப எண்ணெய் மேலே படாமல் கீழே தரையில் வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறது. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பேடு வச்சு நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது என்னன்னா அந்த நெடி இருந்துகிட்டே இருக்கும் உள்ளே ஒரு மணி நேரம்.
1: அது வந்து காளான் அந்த உருளை அதாவது காளான் வித்துக்களை வந்து பாதிக்காது?
0: பாதிக்காது. அது நமக்கு அந்த கவரில் போட்டு உள்ளே இருக்கிறதால பிரச்சனை கிடையாது.
1: காளான் வளர்க்கலாம், காசு பார்க்கலாம், எல்லாம் சரிங்க. இதில் என்ன சிரமம் வரும், அதுதான் முக்கியமானது.
0: மார்க்கெட்டிங் சார்,
1: மார்க்கெட்டிங் தான் சிரமம்.
0: மார்க்கெட்டிங்
1: நான் கண்டாமினேஷன் சிரமம் சொல்லுவீங்களோன்னு பார்த்தேன்.
0: மெயின் வந்து மார்க்கெட்டிங் சார். நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கஷ்டப்படணும்.
1: காளானில் என்னென்ன வகையான ரெசிபிஸ் என்ன சார் தயார் பண்ணலாம்?
0: மெயின் சூப் சார், ஃபஸ்ட்டு சூப்.
1: சூப்பு தான்,
0: சூப்பு. அடுத்து காளான் 65, கிரேவிஸ், அப்புறம் இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ் மாதிரி நீங்கள் நான்வெஜ்ஜில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ இந்த செட்டிநாடு ஸ்டைல், அதில் எல்லாமே நீங்கள் காளானில்
1: பண்ணலாம்.
0: இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த சூப் பவுட்ரும் பண்ணுறாங்க. இப்போ இந்த காளானை வந்து
1: சூப் பவுட்ரா
0: காய வச்சுட்டு அதை பவுட்ரு ஆக்கிட்டு அதுக்குள்ளே மசாலாலாம் சேர்த்து இன்ஸ்டன்ட் சூப் பவுடர் அந்த மாதிரி கொடுக்க ஊறுகாய் செய்யலாம். அதில் காளான ஊறுகாய் செய்யலாம். நிறைய அதிகமாக போகிறது சூப், சூப் நிறைய. நீங்கள் ரோட்டுக்கடலே பார்த்தீங்கன்னா இந்த காளான் சூப்னு வச்சுருப்பாங்க. இந்த சூப் தான் நிறைய செய்வாங்க.
1: காளான் மசாலா நிறைய செய்கிறாங்க.
0: ஆமாம், இப்போ நிறைய இந்த நம்ம சென்னையில் பர்கர்லாம் வச்சு செய்கிறாங்க சார்.
1: காளான் வச்சு,
0: காளான் வச்சு பர்கர்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி கடைகள் நிறைய, நானே ஒரு 2-3 கடைக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கேன்.
1: இந்த மாதிரி காளான் வளர்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் பிரியப்படுறார், உங்களை மாதிரி சிவில் இன்ஜினியர் வேண்டாம், ஒரு சாதாரண ஒரு ஏதோ ஒரு டிகிரி படித்தவர் ஒரு சுய தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவர் எப்படி நீங்கள் வழி நடத்துவீங்க
0: சார்? அவங்களுக்கு வந்து நம்ம கிளாஸஸ் மாதிரி வைக்கிறோம் சார்.
1: அப்படியா?
0: ட்ரைனிங் கிளாஸஸ் இருக்குது, மாதத்தில் 2வது சனிக்கிழமை இருக்கும்.
1: ஸோ அவங்க உங்கள் பண்ணையில் பண்ணுறீங்க?
0: எங்கள் பண்ணையிலையா சார். அவங்களுக்கு தியரி கிளாஸ் இருக்கும் ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ அவங்க விருப்பப்பட்டால் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வந்து கற்றுக்கலாம். அது இல்லாமல் நாங்கள் கற்றுக்கிட்டோம், இன்னும் எங்களுக்கு புரியல, எங்கள் கூட சேர்ந்து 1 வாரம் வேலை கூட செய்யலாம். அவர்
1: அப்படி
0: அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுக்குறோம் நம்ம.
1: உங்களை தொடர்பு உள்ள உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்கள்.
0: 8122-196-884.
1: இதில் தொடர்பு கொண்டால் நீங்கள் இந்த காளான் வளர்ப்பு சம்மந்தம்
0: வேறு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக எனக்கு
1: பண்ணுறீங்க. இன்னும் இதில் வேறு ஏதாவது குறிப்பிட்டு சொல்லும்படியான தகவல்கள் இந்த காளான் வளர்ப்பில்
0: சார்? காளான் பொறுத்தவரையும் இனிஷியலாக நான் வரேன் அப்படின்னும் போது ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. இந்த தொழிலில் எந்த தொழிலும் நல்லது தான். ஸோ முடிஞ்சளவுக்கு சின்னதாக 300-300 ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஸோ அதில் என்னென்ன வருது நம்ம, ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை வரும், நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதை விட வேறு பிரச்சனை வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டேபிள் ஆகிட்டு அதன் பிறகு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர்.
1: எப்பயுமே முதல்ல சின்னதாக செய்யணும்.
0: ஆமாம்,
1: அப்புறம் பெருசாக
0: ஆரம்பிக்கும்.
1: ஒரு சுய தொழில் வாய்ப்புக்கான ஒரு தொழில் இந்த காளான் வளர்ப்புன்னு சொல்லுவீங்களா?
0: தாராளமாக சார், 100%.
2: என்ன மருதானியக்கா, கை கொடுக்கும் காளான் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவங்க தகவல்களை எம்பிட்டு அருமையா பகிர்ந்துகிட்டாருல்ல
3: முத்தழகு. விவரங்களை கேட்ட பிறகு எனக்குள்ள புது தெம்பே பறந்துடுச்சு.
2: அக்கா, அது எனக்கே உங்கள் முகத்தை பார்த்ததும் தெரியுதே. உங்கள் முகம் இப்போ பிரகாசமாக இருக்குது.
3: இந்த விவரத்தை என்

0: கண்டிப்பாக்கா, கை கொடுக்க காளான் வளர்ப்பு இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? ஆறுமுகத்துக்கிட்ட இந்த விவரத்தை எடுத்து சொல்லி பயிற்சியும் எடுத்துக்க சொல்லுங்க. அப்புறம் பாருங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதையும் கேளுங்கக்கா.
1: அது என்ன முத்தழகு?
0: ரோஸ்மரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களோட சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் பற்றி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெய் ஸ்ரீதர் அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. அதையும் கேளுங்க.
2: ரெண்டு சின்ன பயிர்கள், மருத்துவ குணம் அதிகமாக கொண்ட ரெண்டு சின்ன பயிர்கள், அது தரக்கூடிய ஏராளமான உபயோகங்கள், இதை பற்றி தான் இந்த நறுமண பயிர்கள் இதில் நம்ம கேட்க போகிறோம். தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த ரெண்டு பயிர்கள் வந்து ரோஸ்மேரி மற்றும் தைம். தைம் அப்படிங்கிற பயிர் வந்துட்டு நமக்கு சாதாரணமாக தெரியும், தமிழில் வந்து அதை ஹோம திரவம் சொல்லுவாங்க. திரவம் இல்லைனா வந்துட்டு பொடி, இந்த மாதிரி அந்த பயிர்களின் மூலமாக மதிப்பு கூட்டி அதை வந்துட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு வரோம். அதே மாதிரி ரோஸ்மேரியும், ரோஸ்மேரியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இந்த ரெண்டு பயிர்களையும் வந்துட்டு போதுமான விளைச்சல் இங்கே இல்லாத காரணத்தினால வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ், காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் அண்ட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், இதில் எல்லாத்துலேயுமே உபயோகப்படக்கூடிய பொருட்களாகவும் இந்த ரோஸ்மேரி மற்றும் தைம் பயன்படுது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் அவங்க வந்துட்டு இந்த ரெண்டு பயிர்கள்லையும் ரெண்டு ரகத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரோஸ்மேரி ஊட்டி 1, தைம் ஊட்டி 1. இந்த ரெண்டு ரகத்தை பற்றியும், இந்த ரெண்டு ரகத்தில் எப்படி வந்துட்டு மதிப்பு கூட்டுறது, அதை எப்படி சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல ரோஸ்மேரி எடுத்துப்போம். ரொம்ப புஷ்ஷி டைப்புன்னு சொல்லுவாங்க. இதனோட இலைகள் வந்துட்டு ரொம்ப சின்னதாகவும், இலைகளினுடைய அம்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தடித்த ஊசி மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு கையில் எடுத்து சாதாரணமாக நல்லா தேய்ச்சி மோந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கொடுக்கும். கற்பூரம் போல் ரொம்ப கடுமையான வாசம் வீசக்கூடிய ஒரு பயிர் ரகம் இது. ஒரு முறை நட்டாலே போதும், இதுக்கு 8-10 வருஷத்துக்கு வந்துட்டு தொடர்ந்து உங்களுக்கு மகசூல் ஈட்டி கொடுத்து கொண்டே இருக்கும். அதன் மூலமாக வருமானத்தையும் உங்களுக்கு பெருக்கி கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம தைம்னு எடுத்துக்கிட்டோன்னா, தைமும் ரோஸ்மேரி மாதிரி ஒரு சின்ன செடி தான். ஒரு அடிக்கு குறைவாகவே தான் வளரும் அது எப்போவுமே. லேசான மருத்துவ வாசனை குணம் வந்துட்டு இதில் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு தைமால் அப்படிங்கறக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான். இந்த பொருள் இருக்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு பொதுவாக இந்த ஜீரண பிரச்சனைகள், காய்ச்சலோ இல்லை ஒரு இரும்பலோ இருந்ததுன்னா இதை உடனே ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் இது வந்துட்டு நிறைய இடங்களில் உபயோகப்படுத்தப்படுது. இயற்கை கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்படுது. இந்த ரெண்டு செடியுமே வந்துட்டு புதினா குடும்பத்தை சேர்ந்தது. லேமியேசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சூரிய ஒளி இதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் தண்ணீர் வந்துட்டு அதிகமாக தேங்கி நின்னா இந்த செடி வந்துட்டு அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் விவசாயிகள் இதை போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு நீர் போகக்கூடிய ஒரு வடிகால் அமைச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயிரிடுறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கும். அதே சமயம் 8-10 வருஷம் வரைக்கும் இந்த பயிர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் வந்து அதிகம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பல ஆண்டுகளாக வந்துட்டு இந்த ரெண்டு பயிர்லையும் ஆராய்ச்சி செஞ்சு இந்த ஊட்டி 1 ரகத்தை இந்த ரெண்டு பயிர்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000-2000 மீட்டர் உயரத்தில் வந்துட்டு இந்த பயிரை விளைய வைக்கிறது ஒரு நல்ல மகசூலை ஈட்டி தரும். அதே மாதிரி முழு சூரிய ஒளி தேவை. 15-25 டிகிரி செல்சியஸ்குள்ளே தான் இந்த பயிர்கள் வளரும். அதுக்கும் மேலே வெப்பநிலை அதிகமாச்சுன்னா இந்த பயிரினால் தாக்குப்பிடிக்க முடியாது. அதே நேரத்தில் மண்ணில் வந்துட்டு நீர் எப்போவுமே வந்துட்டு வடிஞ்சே இருக்கணும். நீர் தேங்கி இருந்ததுன்னா இந்த ரெண்டு பயிர்களும் வந்துட்டு அழுகக்கூடிய அபாயம் ஏற்படும். ரோஸ்மேரியோ இல்லை தைமோ நீங்கள் வந்துட்டு பயிரிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மண்ணை ஒரு தடவை பரிசோதனை செஞ்சுக்கோங்க. மண்ணை பரிசோதனை பண்ணும் பொழுது pH வந்துட்டு 5.5-7 வந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த ரெண்டு பயிர்களும் வந்து தட்பவெப்பநிலையை தாங்கி வளரக்கூடிய தன்மையை வந்துட்டு நமக்கு சூழலை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே ரோஸ்மேரியும் தைமும் வந்துட்டு விதையினால் சாகுபடி செய்ய முடியாது. அதனால் தண்டு குச்சிகளை வச்சு தான் சாகுபடி செய்ய முடியும். அதே மாதிரி தைம் செடிகள் வந்துட்டு ரொம்ப விதை சின்னதாக இருந்தாலும் விதை மூலமாகவும் வந்துட்டு ஒரு சிலர் வளர்க்குறாங்க. ஆனால் பொதுவாக நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் நாங்கள் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ரெண்டு பயிர்களுக்கும் தண்டு குச்சிகள் மூலமாக நீங்கள் வந்துட்டு வளர்க்குறது தான் சிறப்பான முறையாகவும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டு பயிர்களுமே வந்துட்டு புஷ்ஷி நேச்சர், ஒரு அடிக்கு மேலே வளராது. அதே நேரத்தில் சைடில் வந்து நிறைய வரும். ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும்

0: இடையில உள்ள கேப் வந்து 45x45 cm இல்ல 60x45 cm ஒரு பாத்திக்கும் இன்னொரு பாத்திக்கும் நடுவுல இந்த மாதிரி நம்ம இடைவெளி விட்டோம்னா இந்த பயிர்கள் வந்துட்டு நல்ல சீரான காற்றோட்டம், சீரான சூரிய ஒளி இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நல்லா வளரும். தைமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ரோஸ்மேரி 45x45 தைம் 30x30 இவ்வளோதான் வித்தியாசம். நம்மளுடைய முக்கியமான நோக்கம் இந்த பயிர்களில் இருந்து எண்ணெய்களை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எண்ணெய்க்கு உண்டான குவாலிட்டியை வந்துட்டு தழை சத்து அதிகமாக இருந்ததுன்னா அது குறைச்சிரும். அதனால் அளவான தழை சத்து, அளவான மணிச்சத்து, அளவான சாம்பல் சத்து இதை வந்துட்டு நீங்கள் போடுறதன் மூலமாக இந்த பயிர்களை வந்துட்டு நல்ல மகசூல் ஈட்டி தரத்துக்கு பெரிய உதவியாக இருக்கலாம். அறுவடையை பொறுத்த வரைக்கும் ரோஸ்மேரி வந்துட்டு நடவு செஞ்சதுலேருந்து 5-6 மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் அறுவடை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 3-4 முறை வரைக்கும் அறுவடை செய்யலாம். அறுவடை செய்யறது எப்படி செய்யணும்னா, செடி வளர்ந்து அதனுடைய இளம் தளிர்கள், அதாவது சின்ன சின்ன லீஃப் இருக்கும், அந்த லீஃப் வந்துட்டு மேலே 15-20 cm பகுதி இடைவெளியில் இருக்கும், அந்த நுனியை மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். கடினமான தண்டு பகுதியை எப்போவுமே கட் பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரோஸ்மேரியில். தைமம் கிட்டத்தட்ட ரோஸ்மேரி மாதிரி 4-5 மாதத்தில் முதல் அறுவடைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து 2-3 முறை அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். தரையிலிருந்து 5-10 cm உயரத்தில் இருக்கக்கூடிய செடிகளில் எண்ணெயுடைய போர்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இலைகளை நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி இதை ட்ரை பண்ணி அதிலிருந்து நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லை பூக்க தொடங்குற நேரத்தில் நீங்கள் அறுவடை செஞ்சு அதை வந்துட்டு நீங்கள் ஆயில் எடுக்கிறதுக்கு உட்படுத்தணும். காரணம் என்னென்னா, அந்த பூக்க தொடங்குற சமயத்தில் தான் வந்துட்டு இந்த தைமில் வந்து ஆயில் நிறைய சேரும். சாதாரணமாக நம்ம ஆயில் டிஸ்டிலேஷன் எப்படி பண்ணுவோம், வேப்பரைசேஷன் மூலமாக பண்ணுவோம், ஆவி மூலமாக அதை டிஸ்டில் பண்ணி அந்த ஆயில் எடுத்து தான் நம்ம கொடுப்போம். அந்த ஆயிலில் நல்ல நறுமணம் வரணும், அந்த ஆயில் மூலமாக நம்ம உடம்புக்கு வந்துட்டு ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கணும் அப்படின்னா பூக்கிற சமயத்தில் நீங்கள் அறுவடை பண்ணுறது தான் வந்துட்டு தைமை பொறுத்த வரைக்கும் உகந்த விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுற அன்றைக்கே நீங்கள் அதை மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை உலர வச்சு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா உலர்த்தத்துக்கு வந்துட்டு நமக்கு சோலார் ட்ரையர் இருக்குது, எலக்ட்ரிக் ட்ரையர்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுத்துலேயுமே நீங்கள் கிட்டத்தட்ட 35-40 °C வெப்பத்தில் இதை நீங்கள் உலர வச்சிங்கன்னா அந்த பச்சைத்தன்மை போயிட்டு அது நல்லா உலர்ந்து வரும். அந்த உலர்ந்து வர இதில் வந்துட்டு நல்ல மனம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ரோஸ்மேரியையோ இல்லை தைமையோ ட்ரை பண்ணி செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்கள் பார்க்கணும். ரோஸ்மேரியை பொறுத்த வரைக்கும் எண்ணெயை எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த சக்கையை நிறைய பேர் வந்துட்டு போட்டுடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹைட்ரோசால் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர் இருக்குது, அது ரோஸ்மேரி வாட்டர்ன்னு சொல்லி நிறைய பேர் மார்க்கெட் பண்ணவும் செய்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். எதுக்காக அப்படின்னா மாய்ஸ்சரைசர், நம்ம சாதாரணமாக வந்துட்டு வின்டர் க்ரீம்னு சொல்லுவோம், மாய்ஸ்சரைசர் செய்யறதுக்கும் ஹேர் ஆயில் இதெல்லாம் செய்யறதுக்கும் வந்துட்டு இந்த ஹைட்ரோசால் வந்து உண்மையிலேயே ரொம்ப அதிகமாக பயன்படுது. இப்போது இந்த பொருட்களை வந்துட்டு நீங்கள் விற்கிறதுக்கு முதல்ல FSSAI சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். ஏன்னா நீங்கள் அதை மதிப்பு கூட்டி விற்கிறீங்கிறதுனால FSSAI உரிமம் வந்துட்டு நம்ம பெறணும். அதற்குரிய மருந்து மற்றும் அழகு சார்ந்த பொருட்கள் அதனுடைய விதிமுறைகளை வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும். ஒருவேளை நீங்கள் காஸ்மெட்டிக்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரோஸ்மேரியையோ தைமையோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்களின் விதிமுறைகளை வந்துட்டு நம்ம மெயினாக பார்க்கணும். அதே மாதிரி இதுக்கு கெமிக்கல் அதிகமாக தேவைப்படலை. காரணம் என்னென்னா இதுக்கு பெஸ்ட் டிசீஸ் கிடையாது, அதனால் கெமிக்கல் இல்லாமல் இயற்கையாகவே நம்ம பண்ணுறதுனால இது இயற்கை வேளாண்மை சான்றிதழை நம்ம வந்துட்டு வாங்கிக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல பலத்தை நமக்கு கொடுக்கும். மேற்கொண்டு ஏற்றுமதிக்கு தேவையான வழிவகைகளையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இதில் முக்கியமாக ஒரே ஒரு சின்ன எச்சரிக்கை என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே பெரிய அளவில் ஆரம்பிக்க வேண்டாம். முதல்ல குறுகிய அளவில் ஆரம்பிங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய மார்க்கெட்டை நீங்கள் விரிவடைஞ்சிட்டே போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். உள்ளூர் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணாதீங்க, நகரப்புறங்களை டார்கெட் பண்ணுங்கள். இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்ஸை டார்கெட் பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணுற இது வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு சுய உதவி குழுக்கள் மூலமாக நீங்கள் வந்துட்டு இலைகளை உலர வச்சு அதுலேருந்து எண்ணெய் எடுத்து அதை பொருளாக்கி நீங்கள் விற்கலாம். இல்லை உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனங்கள் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் உழவர் உற்பத்தியாளர்கள் நிலங்கள் மூலமாக நீங்கள் வந்துட்டு கூட்டாக வாங்கி அதை வந்துட்டு விற்பனை செய்யலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல வகையில் வந்துட்டு மகசூலை ஏற்படுத்தி கொடுக்கும், வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிராண்டாகவே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பொருட்களை வந்துட்டு விற்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எல்லா வகையிலையும் வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
1: என்ன மருதானியக்கா, ரோஸ்மரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களோட சாகுபடி

0: முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் பற்றி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெயஸ்ரீதர் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
1: இந்த தகவலையும் கேட்டோம் பிள்ளை, அருமையெல்லாம் இருந்துச்சு. இந்த நறுமண பயிர்களை மகசூல் பண்ணி அதுலேயும் நல்ல வருமானம் எடுக்கலாம் போல இருக்கு.
0: ஆமாக்கா, இந்த சந்தை வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி இதை மதிப்பு கூட்டி விற்றா நமக்கு நல்ல வருமானம். இதுக்கும் பயிற்சி தராங்கக்கா.
1: முத்தழகு, இந்த விஷயத்த உடனே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லணும்.
0: தொழில் வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கும் போது நீங்கள் ஏன் கவலைப்படணும்?
1: ஆமாம் முத்தழகு, வாழறதுக்கான வழி கிடைச்சிடுச்சு, இனி நான் ஏன் வாடணும்?
0: அப்படி சொல்லுங்க.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8 மணி. திரை இசை. தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடலின் படம் நான் அவன் இல்லை.

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். திரையிசையில் இனி நீதானே என் பொன் வசந்தம் படத்திற்காக ஒலிக்க வரும் குரல் கார்த்திக்.

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 5:08 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். திரை இசையில் நிறைவாக வருவது மலேசிய வாசுதேவன், சுஜாதா, ஹரீஷ், சங்கீதா குரல்களில் ஒலிக்க வருவது பூவெல்லாம் உன் வாசம் படப்பாடல்.

0: திரைசி கேட்டீர்கள்.
1: மடை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் தீரந்து கூவும் திரு குயில் நான்.
2: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அறிவியல் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
3: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெற்ற 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். பல்வேறு பிராந்தியங்களைச் சேர்ந்தவர்களை ஒருங்கிணைக்கவும் இந்தியாவின் வளமான பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தவும் திரைப்படங்கள் உதவி புரிவதாக அவர் கூறினார். விழாவின் போது திரைப்படத்துறைக்கான மிக உயரிய தாதா சாஹேப் ஃபால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு வழங்கப்பட்டது. மானுட வாழ்க்கை மற்றும் நாகரீகங்களுக்கு அடிப்படையே நீர்தான் என்பதால் நீரை திறம்பட்ட முறையில் பயன்படுத்தி நீர் வளத்தை பாதுகாத்தல் அவசியம் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் 9வது நீர்வள வார விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். குவாலியரில் அமையவுள்ள தொலைத்தொடர்பு உற்பத்தி மண்டலம் குறித்த மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா, மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் ஆகியோர் இன்று பெங்களூருவில் முதலீட்டாளர் வட்டமேசை கூட்டம் ஒன்றை நடத்தினர். தமிழகத்தில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையுள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடக்கி வைத்தார். மாநிலத்தில் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 1530,000 மாணவர்கள் இத்திட்டத்தினால் பயன்பெறுவர். தூய்மையான முன்னேறிய இந்தியா என்ற இலக்கை முன்னிறுத்தி பொது இடங்களை தூய்மையாக வைத்திருத்தல் என்ற கருப்பொருள் அடிப்படையில் இன்று புதுச்சேரியில் மைதானங்கள் மற்றும் சுற்றுப்புறங்களில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மாஹியில் பெண்களுக்கு வாகன ஓட்டுநர் மற்றும் வாகன பழகுனர் உரிமம் வழங்குவதற்கான சிறப்பு பிங்க் தின முகாம் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பெண் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என போக்குவரத்துத் துறையின் மாஹி பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது. சாதாரண மக்களுக்கும் விமான பயணத்தை சாத்தியமாக்கும் நோக்கிலான உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட பணிகள் தொடர்பாக 21 மாநிலங்கள் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒளி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
2: தினந்தோறும் பகல் 12:30
1: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: பிற்பகல் 3:30
1: சங்கீத சாரல்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 11:00. நிகழ்ச்சி நிரல் நேர்லி நமது நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் புளிச்சக்கீரை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம், இருளில் ஒளிரும் ஆபத்து வழங்குகிறார் சி. சுரேஷ் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை, தமிழ் அமுது, தமிழ் அகத்தினை மாண்பு என்பது குறித்து சிதம்பரம் டி. பொன்னம்பலம் அவர்களின் உரை. 7:25 நலமாய் வாழ தலைவரி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ. துரைராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்விழா, 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை, டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே. தியாகராஜன் அவர்கள் வயலின், பி. குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலி இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு வானொலியை வாழ்த்துவோம், நெறிப்படுத்துபவர் உமா மகேஸ்வரி. 12:00 உழைப்பவர் அரங்கம், மரச்சிற்ப விளையாட்டுப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யும் பயிற்சி ஆசிரியர் கைவினை கலைஞர் புதுச்சேரி சாரம் ஏ. மணிமாறன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, சேலம் எஸ். ஜெயலட்சுமி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் மல்லாடி சகோதரர்களின் பாட்டு. 4:00 கட்ட பஞ்சாயத்து திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை திரைக்கதை வசனம் டி. கே. போஸ், இயக்கம் ரகு. 5:00 பொன்மாலை பொழுதில் சந்தோஷம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனு ரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை. 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், மழைக்காலத்தில் கால்நடைகளுக்கு பரவும் நோய்களும் அதனை தடுக்கும் முறைகளும் குறித்து புதுச்சேரி கால்நடை மருத்துவர் எஸ். சங்கீதா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை. 10:20 ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 10:20 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 நமது முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15

15 பிற்பகல் 2 மணி, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15, பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்லை 102.8 FM ரெயின்போ புதுவையில் நாளை பிற்பகல் 2:15 வாழ்த்தலாம் வாங்க காத்தமுத்து கருத்தமுத்து பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0413-2275-230, 2271-760. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.